0: சமூகமாக பெற்றவர்கள் வாழ்விலே இருக்கும் பிரச்சனையில் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகிய மாறினவுடனே மிகப்பெரிய பாக்கியத்தை பெறுகிறீர்கள். அது என்னவென்றால், அன்பான பரலோக தகப்பன்தாமே உங்களை வழி நடத்துவார், உங்களை நிர்வகிப்பார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை பலப்படுத்துவார். ஆகவே வாழ்வின் எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகளையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியிலே ஜபத்தின் மூலம் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வது எப்படி என்பதை அறிந்து கொள்வோம். 2 நாளாகமும் 20 அதிகாரத்திற்கு உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தின் காலத்திலே யோசபாத் யூதாவில் ஆட்சி செய்து வந்தான். தன் வாழ்நாளிலே தனது தேசத்தின் மக்களை தேவனை நோக்கும்படி செய்தான். திடீரென்று 3 தேசத்து மக்கள் தனக்கு எதிராக யுத்தம் செய்யும்படி வருகிறதை கேள்விப்படுகிறான். இந்த நிர்பந்தமான நிலைமையிலே அவன் செய்த செயலானது நம் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொண்டாலும் அதை சவாலோடு சந்திப்பதற்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. இப்பொழுது நான் 2 நாளாகமும் 20 அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கத்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். அப்படியே யூத ஜனங்கள் கத்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கத்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கத்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது. நான் இப்பொழுது வாசித்த 6வது வசனத்தை பார்த்தால் அது முற்றுப்புள்ளி வைக்கப்படாத ஒரு நீண்ட தொடர் ஜபமாக இருப்பதை காணலாம். இந்த புத்தகத்தின் 19வது அதிகாரத்தை சற்று பார்ப்போம் என்றால் அங்கே யோசபாத் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த அதிகாரத்தில் உள்ள 1 சில வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். 3-4 வசனங்கள், ஆகிலும் நீர் விக்கிர தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர் செபா தொடங்கி எப்ராயும் மலை தேசம் மட்டுமல்ல ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய்ப்போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். யோசபாத் நியாயாதிபதிகளை நோக்கி சொன்னது என்ன என்பதை 7வது வசனத்தில் பார்க்கலாம். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகத்தாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்றான். தொடர்ந்து யூத தலைவர்களிடம் யோசபாத் சொன்னது என்ன என்பதை 9வது வசனமும் 11வது வசனத்தின் பின்பாகமும் கூறுகிறது. அந்த வசனங்களையும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோசபாத் யூத தலைவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். ஆம், இந்த வார்த்தைகளை கூறின அரசன் பயபக்தி உள்ளவனாய் தேவனுடைய மக்களை அரசாண்டு வந்தான். தனது பொறுப்பை நேர்த்தியாக நிறைவேற்றினான். மக்களை நீதியான பாதையிலே வழிநடத்தினான். இந்த நிலையிலே திடீரென்று அவனை நோக்கி பகைஞரின் படை வர ஆரம்பித்தது. இதுபோன்ற பிரச்சனையை நாம் எதிர்கொள்வோமானால் அதை தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்வோம்? ஜெபிக்கிறோமா? நம்மில் பலர் உடனடியாக நண்பர்களையோ அல்லது தெரிந்த நபர்களையோ நாடிச் செல்வதுண்டு. ஆனால் தேவன் மாத்திரமே சிறந்த வழியை வைத்திருப்பார். உங்கள் பிரச்சனையின் தன்மை எதுவாக இருந்தாலும் சரி, அது சாதாரணமானதோ அல்லது சிக்கலானதோ, அது சிறியதோ அல்லது பெரியதோ, எப்படி இருப்பினும் உங்கள் வாழ்வில் இருக்கும் சில பிரச்சனைகளை எழுதிக் கொள்ளுங்கள். மேலும் நான் சொல்லப்போகும் 4 உண்மைகளையும் எழுதுங்கள். தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில் பார்த்தால் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளின் அளவு உண்மையாகவே சுருங்கி போகும். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், தேவன் நம் பிரச்சனைகளை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த அடிப்படை உண்மை நம் வாழ்வில் முக்கியமற்றதாக இருக்குமானால் நாம் ஏன் ஒவ்வொரு நாளையும் ஜெபத்துடன் ஆரம்பிக்க வேண்டும்? தேவன் நம் பிரச்சனைகளில் அக்கறை காட்டவில்லை என்றால் ஏன் நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களே, நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் தேவன் அக்கறை கொண்டுள்ளார். ஆகையால் நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகர் என்று நாம் நம்பும்போது தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அதன்படி நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தேவ அன்பாலான இந்த உறவிலிருந்து அல்லது தேவனிடமிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறினதன் நிமித்தம் அவர் நம்முடைய பிரச்சனைகளை குறித்து அக்கறை காட்டுவராக இருக்கிறார் என்பது நான் அறிந்து கொண்ட ஒரு உண்மையாகும். நம்மை நிபந்தனையற்ற முறையில் நேசிக்கும் நம் அன்பின் தகப்பன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை கண்டு காணாமலும் அக்கறை காட்டாமலும் இருக்கவே மாட்டார். கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். அனுதின ஆகாரத்திற்காகவும் நம்மை பாதுகாக்கும்படியாகவும் நாம் சோதனைக்குள் உட்படுத்தப்படாமல் தீமையை நின்று இரட்சிக்கும்படியாகவும் நாம் மன்றாட வேண்டும் என்று இந்த ஜெபத்திலே அவர் கூறியுள்ளார். நம்மை எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் தேவன் அக்கறை உள்ளவராக இராவிட்டால் நீ இந்த விதமாக ஜெபிக்க வேண்டும், உன் அனுதின ஆகாரத்திற்காக இந்த விதமாக மன்றாட வேண்டும், நீ தீமையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுதல் செய்ய வேண்டும், நீ மன்னிப்புக்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்க மாட்டாரே? நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் தேவன் அக்கறை கொண்டிராவிட்டால் தனிப்பட்ட குறிப்பிட்ட திட்டவட்டமான முறையிலே நாம் விண்ணப்பம் செய்யும்படியான ஜெபத்தை அவர் நமக்கு தந்திருப்பாரோ? நிச்சயம் தந்திருக்க மாட்டார். அப்படியானால் அவர் நம்மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளின் ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் இருக்கத்தான் செய்கிறார். நம்மை குறித்த அனைத்து காரியங்களிலும் தேவன் அக்கறை கொண்டவராக இருக்கிறார். மிக முக்கியமாக நாம் சிக்கியிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் ஆர்வம் கொண்டுள்ளார். சங்கீதம் 68:19 நாம் பார்ப்போமானால் அவர் சொல்வது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள அன்பின் தகப்பனாக இருக்கிறார் என்பதை நம் இருதயத்தில் அறிய வேண்டும். அவர் தம்மை குறித்து கூறும்போது அவரே பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் ஆட்சி செய்கிறவர், வல்லமையும் கனமும் அவரது கையில் இருக்கிறது என்று கூறியுள்ளார். ஆகவே அவருக்கு முன்பாக எந்த ஒரு செயலும் மட்டுமல்ல எந்த ஒரு தனிநபரும் எதிர்த்து நிற்க முடியாது. அப்படியானால் நம் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் சர்வ வல்லமையுள்ள அனைத்து மேன்மையுள்ள தேவனிடத்தில் நாம் வரலாமே? அன்பு நிறைந்த தகப்பனான அவர் நம் வாழ்வில் ஒவ்வொரு அம்சத்தை குறித்தும் அக்கறைப்படுகிறார். அது உங்கள் பள்ளிக்கூட பாடமானாலும் சரி, அல்லது உங்கள் பண தேவையானாலும், அல்லது உங்கள் வீட்டு மக்களுடன் நீங்கள் கொண்டிருக்கும் உறவானாலும், அல்லது நீங்கள் செய்யும் பணியானாலும், உங்கள் சரீர சுகமானாலும், எதுவானாலும் அன்பானவர்களே, அவற்றை குறித்த அக்கறையுடன் அவர் இருக்கத்தான் செய்கிறார். காரணம், அவ்வளவாய் அவர் நம்மீது பாசத்தோடு காணப்படுகிறார். இதுவரை நாம் முதல் பாடமான தேவன் நம் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அக்கறை கொண்டுள்ளார் என்பதை அறிந்து கொண்டோம். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளப் போகும் பாடத்தை சற்று எழுதிக் கொள்ளுங்கள். நம் பிரச்சனைகளை காட்டிலும் தேவன் பெரியவர். இது எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்கள். ஒருவேளை தேவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இராவிட்டால் எதற்காக நம் நேரத்தை ஜபத்திலே விரயம் செய்ய வேண்டும்? தேவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இராவிட்டால் நம் அனைவரின் நிலைமையும் கேள்விக்குறியாகவே இருக்கும். இந்த உலகத்தில் வாழும் அனைவரின் வாழ்விலும் ஏதோ ஒன்றை சார்ந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அது குடும்பத்தையோ, பணத்தையோ, தொழிலையோ, எதிர்காலத்தையோ, தங்கள் பாதுகாப்பையோ, சுய மதிப்பீட்டையோ, ஏதோ ஒன்றை சார்ந்ததாக இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தேவன் நம்மை குறித்த அக்கறை மட்டும் கொண்டவராய் இராமல் நம்மிடம் இருக்கும் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். எரேமியா 32:17 27 வசனத்தையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த வசனம் எழுப்பும் கேள்விக்கு பதில் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனபடியினாலே நீங்களும் நானும் தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. இது பார்ப்பதற்கு முடியாத செயலாகவே தெரிகிறது. எந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்றும் குழப்பத்துடன் இருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் அறிவேன். அது என்னவென்றால், தேவன் என் தனிப்பட்ட வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை அக்கறை உள்ளவராக காணப்படுகிறார். என் தேவன் எந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இருக்கிறபடியால் அவற்றையெல்லாம் எங்களால் அவர் முன் நிச்சயம் கொண்டு வர முடியும். ஆனால் சில வேளைகளிலே நான் நினைப்பது என்ன தெரியுமா? ஆ தேவனே, நான் என்ன செய்யப் போகிறேனோ, இந்த இக்கட்டான நிலையை நான் எவ்விதம் சமாளிப்பேனோ என எண்ணுகிறேன். என் அன்பு நண்பனே, ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நாம் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளும்போது அவர் என்றுமே தம்முடைய கைகளை கட்டிக்கொள்ள மாட்டார். சர்வ ஞானமும் கொண்ட அவர் நீங்களும் நானும் பிரச்சனைகளை கடந்து வருவதற்கு முன்பே அதை அவர் அறிவார். கடந்த காலங்களையும் நிகழ்காலங்களையும் வருங்காலங்களையும் அவர் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அதன் முழு விவரங்களோடு அறிந்திருக்கிறார். இந்த பிரச்சனையை எவ்விதம் தீர்க்க முடியும் என்பதை அவர் தெளிவாக அறிந்திருக்கிறார். ஜபத்தின் மூலமாக என் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு என்று நாம் நம்பும்போது, முதலாவது தேவன் என்மேல் அக்கறை கொண்டுள்ளார் என்றும், இரண்டாவதாக தேவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக நீங்களும் நானும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும். இங்கே நாம் யோசபாத்தை சற்று பார்க்கப் போகிறோம். அவன் மிகவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறான். தனக்கு எதிராக எதிராளி வருகிறான் என்பதை யோசபாத் கேள்விப்பட்டவுடனே அவன் என்ன செய்தான் என்பதை 2 நாளாகவும் 20:3 கூறுகிறது. நீங்கள் பயப்படுகிற நேரங்களில் மட்டும் ஜெபிக்கலாமா? நிச்சயமாக ஜெபிக்கலாம். நீங்கள் பயப்படாத நேரங்களிலும் ஜெபிக்கலாமா? ஆம், அப்பொழுது கூட ஜெபிக்கலாமே. அப்படியானால் எப்போது ஜெபிக்காமல் இருப்பது? என்னை பொறுத்த மட்டும் எப்போதுமே நாம் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. சிலர், நீங்கள் பயப்படுவதின் நிமித்தமாகத்தானே ஜபிக்கிறீர்கள் என்று கேட்கலாம். அதற்கு பதில் ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கின்ற எந்த ஒரு மனிதனும் நான் எந்த ஒரு பயமும் இல்லாமல் வாழ்கிறேன் என்று திட்டவட்டமாக சொல்லவே முடியாது. சில சமயங்களில் நமக்கு வரும் பயம் நம்மோடு நீடித்திருக்காது. ஒரு சில நிமிடங்களோ அல்லது நேரங்களோ மட்டும் இருக்கும். சில செய்தியை கேட்கும்போது நமக்கு ஏற்படும் பயங்கள் நமக்கு கவலையை உண்டு பண்ணும். ஆனால் அதுவும் பறந்து போக நேரிடலாம். ஆனால் எப்படியோ நாம் பயப்படுகிற சூழ்நிலையிலே தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும். இதைத்தான் யோசபாத் செய்தான். இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை தேடுவது யோசபாத்தின் பழக்க வழக்கமாக இருந்தது என்பதை 2 நாளாகவும் 19:3 கூறுகிறது. இந்த வசனத்தின்படி தேவனை தேடும் பழக்கம் துர்ச்செய்தியை கேட்பதற்கு முன்பே யோசபாத்திடம் இருந்தது என்பது தெளிவாகிறது. நாட்டு நடப்புகளெல்லாம் சரியாக செயல்படும் போதே இந்த பண்பு அவரிடம் இருக்கத்தான் செய்தது. யோசபாத்தின் வாழ்விலே தேவன் செயல்பட்டார். அவனது ஆட்சியிலே மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் இருந்தது. அந்த சமயத்திலும் யோசபாத் தேவனுடைய சமூகத்தை தேடுவதில் தவறிப்போகவில்லை. அநேகர் ஒரு உண்மையை மறந்து போய்விட்டார்கள். அது என்ன தெரியுமா? உங்கள் வாழ்விலே நீங்கள் பிரச்சனையை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால், பிரச்சனை இல்லாத சமயத்திலும் தேவனுடைய சமூகத்தை தேடுங்கள். எல்லாம் நலமாக நடைபெறும் போதும் தேவனுடைய முகத்தை நாடுங்கள். வாழ்விலே யாவும் கிரமமாக செல்லும் போது மகிழ்வோடும் மன ரம்யத்தோடும் இருந்து ஆராதியுங்கள், துதியுங்கள், தேவனுடைய வசனத்தை வாசியுங்கள், அவரை குறித்து தியானம் பண்ணுங்கள். இதை விட்டுவிட்டு பிரச்சனை வரும்போது மட்டும் நீங்கள் தேவனை தேடினால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய நிலை வரத்தான் செய்யும். உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் அல்லல் படுவீர்கள். உங்கள் பொறுமையில் தோற்றுப் போவீர்கள். சில பிரச்சனைகளை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மேல் உங்களால் தாங்க முடியாமல் துவண்டுதான் போவீர்கள். கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவர்கள் காலையில் எழுந்ததும் உடனடியாக தேவனை குறித்தே சிந்திக்க வேண்டும். இந்த நாள் மட்டும் அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை யோசித்து பாருங்களேன். நம் தேவன் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறபடியால் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்விலே சில நலமான செயல்களை செய்வார். சகோதரனே, நீங்கள் சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் மனபாரங்கள் என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க எவ்விதம் என் வாழ்விலே தேவன் நல்லவராக இருக்க முடியும் என்று நீங்கள் சொல்லலாம். இதை கேட்டுக் கொண்டிருக்கும் என் அன்பு நேயர்களே, பல சமயங்களில் தேவன் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை உபயோகித்து நாம் இதுவரை கற்றுக்கொள்ளாத பெரிய உண்மைகளை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இங்கே தேவன் நம் வாழ்விலே சில நன்மைகளை செய்யவே தீர்மானித்திருக்கிறார். நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அவர் ஏதோ ஒரு உண்மை செய்யவே ஆயத்தமாக உள்ளார். அப்படியானால் நம் வாழ்விலே எந்தவித வேதனையும் மனபாரமும் கஷ்டமும் குழப்பமும் வராது என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது. இந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றின் மூலமாக நம் வாழ்வில் நலமான செயல்களை தேவன் செய்ய உள்ளார். எப்பொழுதெல்லாம் நம் வாழ்வில் பிரச்சனைகளையோ எந்த ஒரு கஷ்டத்தையும் எதிர்கொள்வோமோ அச்சமயங்களில் முதலாவதாக நம் வாயிலிருந்து தேவனை அப்பா என்று அழைத்து நம் நிலைமைகளை அவரிடம் சொல்ல வேண்டும். தேவனை அப்பா என்று அழைப்பதன் மூலம் நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்பதையும் அவரின் பிரசன்னத்தை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதையும் ஒத்துக்கொள்கிறோம். மேலும் நாம் அவரிடம் வர ஆயத்தமாக இருக்கிறோம் என்றும் அவரும் நம்மிடம் வர ஆயத்தமாக இருக்கிறார் என்றும் ஏற்றுக்கொள்கிறோம். அப்பா என்று தேவனை அழைப்பதின் நிமித்தம் நாம் இருக்கின்ற நிலையில் அவரும் பங்கு கொள்கிறார் என்பதை அறிக்கை செய்கிறோம். நாம் தேவனை அப்பா என்று அழைப்பதை கேட்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தையை கொண்டு நீங்கள் தேவனை அழைப்பதன் மூலம் நீங்கள் என்றுமே குறைந்து போகாத முடிவே இல்லாத தேவ ஞானத்துடனும் வல்லமையுடனும் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். அவரும் நம்முடைய பிரச்சனைகளில் ஈடுபட்டு அதிலிருந்து விடுவிக்கிறார். நான்காவதாக, நமக்கிருக்கும் பிரச்சனைகளுக்காக நாம் மற்றவர்களையும் ஜெபிக்க சொல்ல வேண்டும் என தேவன் விரும்புகிறார். நம் மற்றவருடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். 2 நாளாகமும் 20:3 கூறுவது என்ன என்பதை வாசிக்கிறேன். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். தான் எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சினைக்காக தான் மட்டும் ஜெபிப்பது என்பது போதுமான செயலாகாது என்பதை யோசபாத் அறிந்திருந்தான். என் வாழ்க்கை நானே கையாள முடியும் என்று சில சமயங்களில் நாம் எண்ணுவதுண்டு. நானும் அவ்விதம் எண்ணியிருக்கிறேன். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? நம்முடைய பிரச்சனைகளை நாமத்தான் கையாள வேண்டும் என்பதில் தேவனுக்கு விருப்பம் கிடையாது. நம் பிரச்சனையில் நாம் மற்றவர்களையும் ஈடுபட செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இனி சற்று கவனியுங்கள். உங்கள் உள்ளான இருதய வாஞ்சியை மனம் திறந்து ஒருவரிடமோ அல்லது இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களிடமோ நீங்கள் பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் ஜப பங்காளரை ஏற்படுத்த வேண்டும். அதுவே விசுவாசிகளாகிய நீங்கள் இந்த உலகத்தில் கொண்டிருக்கும் மிகப்பெரிய சொத்தாகும். அவர்களிடம் உங்கள் மனதை திறந்து தனிப்பட்ட ஜபக்குறிப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம். அவர்கள் உங்களுடன் இணைந்து ஜபிப்பார்கள். ஆம், ஜப பங்காளரை காட்டிலும் மேன்மையான சொத்து எதுவும் கிடையாது. உங்கள் ஜப பங்காளர் உங்கள் வாழ்க்கை துணையாகவோ உங்கள் பிள்ளைகளாகவோ அல்லது உங்கள் நண்பராகவோ இருக்கலாம். ஊழியத்திலேயும் வாழ்விலேயும் நான் இந்த நிலையை எட்டுவதற்கு என் வாழ்க்கையில் அக்கறை கொண்ட மக்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம் வாழ்க்கை பாரங்களையும் பரவசமான அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு இருக்கும் ஜப பங்காளரை விட மேன்மையானது எதுவுமே இருக்காது. இங்கே தான் மட்டும் இந்த பிரச்சனையில் ஈடுபடுவது தேவனின் எண்ணமல்ல என்பதை யோசபாத் தெளிவாக அறிந்திருந்தான். ஒரு பிரச்சினைக்கான தீர்வை கொண்டு வருவதில் தேவன் மிகவும் அற்புதவிதமாக செயல்படுகிறவர். ஆகவேதான் யோசபாத் தான் எதிர்கொண்ட பிரச்சனையில் மற்ற மக்களையும் பங்கு பெறச் செய்தான். அவன் முழு தேசத்தையும் திரண்டு வரச் செய்தான். அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். தேவ மக்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போதும் அவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் போதும் அவருடைய முகத்தை தேடும் போதும் மிகவும் அற்புதமான செயல் நடைபெறும். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் பிரச்சனையை பெரிதாக்காமல் தகப்பனான தேவனுடன் உள்ள உங்கள் உறவை பெரிதாக்குங்கள். அதனால் நிச்சயம் நன்மை உண்டாகும். நாம் தேவனை தகப்பனே என்று அழைக்கும் போது நாம் அவரது மகனாக மகளாக இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறோம். எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறியிருக்கிறார். நாம் தேவனை தகப்பனே என்று முணுமுணுப்புடன் சொன்னாலும் உறக்கச் சொன்னாலும் நாம் தேவனுடைய குமாரனாக குமார்த்தியாக இருக்கிறோம் என்பது தெளிவாகிறது. அந்த அன்பு தகப்பன் நம் வாழ்வின் தேவைகளை சந்திக்கவும் நமக்கு வழிகாட்டவும் உதவி செய்யவும் கடமைப்பட்டுள்ளார்.
1: உங்கள் பிரச்சினைக்கான தீர்வு தேவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அவருடைய வழிகாட்டுதலை மிகவும் நேர்த்தியாக விருப்பத்தோடு பின்பற்றி செல்ல வேண்டும். உங்கள் கருத்துக்களை சற்று ஓரம் வைத்துவிட்டு தேவனுடைய வழிநடத்துதலுக்கு சரி என்று சொல்லுங்கள். நீங்கள் விருப்பத்தோடு தேவனை பின்பற்றினால் உங்கள் குழப்பத்துக்குரிய பதிலுக்கு நேராக அவர் உங்களை நடத்துவார். அநேக வேளைகளில் ஜெபத்தை நாம் கடைசி வாய்ப்பாக பயன்படுத்துகிறோம். நம்முடைய அனைத்து சொந்த முயற்சிகளும் கைகூடி வராத பட்சத்திலே ஜெபத்தை தப்பிச் செல்வதற்கான இறுதி வழியாக நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் எல்லா நிலைமைகளிலும் ஜெபமே முதலிடம் பெற வேண்டும் என்பதை யாக்கோபு 5:13-16 நமக்கு கூறுகிறது. வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாயிருக்கிறது.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231
3: கிருபைக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். அப்படி அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தலாம். என்னை பாதுகாத்த கிருபை மேலானதே, என்னை வழி நடத்தின கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. என்னை வழி நடத்துற கிருபை மேலானதே, என்னை பலப்படுத்துற கிருபை மேலானதே, என்னை பாதுகாத்த கிருபை மேலானதே, என்னை சுகப்படுத்துற கிருபை மேலானதே, என்னை வழி நடத்துற

ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதிக்கிறதை

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள, திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். ஆண்டவரே, பரலோகத்திலே உம்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீர்தான் எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே, நீ சீக்கிரம் வாரும் ஆண்டவரே.

எங்களோடு எங்களுக்குள்ள இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு நாளும் குறைவு என்பது இல்லை. நரகமோ பேயோ நாசமோ மோசமோ நிர்வாணமோ பசியோ சிருஷ்டியோ எதுவும் உங்க அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதுன்னு நான் நிச்சயித்திருக்கிறேன்னு பவுல் சொன்னார். எங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாள் உங்களோடு இசைந்த வாழ்க்கையாய், எங்க ஹார்ட் என்னால சாஃப்டான ஹார்ட், உங்க சமூகத்தில் வரும்போது வேதத்தை வாசிக்கிற போது ஜெபிக்கும் போது ஆத்மாக்களுக்காக மன்றாடும் போது கண்ணில் தண்ணி வரக்கூடிய அளவுக்கு எங்க ஹார்ட் ரொம்ப சாஃப்டா இருக்க உதவி செய்யப்பா. எங்க ஹார்ட் கடினமான ஹார்ட்டா இருக்க கூடாதப்பா, அவலையினால நிறைஞ்ச ஹார்ட்டா இருக்க கூடாது, பயத்தினால நிறைஞ்ச ஹார்ட்டா இருக்க கூடாது, இச்சையினால நிறைஞ்ச ஹார்ட்டா இருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் கம்பாஷனேட் ஹார்ட்டா, ஒவ்வொரு நாளும் ஆத்மாக்களுக்காக பாரப்படுகிற ஹார்ட்டா. உங்க ஹார்ட் எங்க ஹார்ட்டா மாறிட்டோம். பிஸ்கட் எல்லாம் சாப்பிடுவாங்க லிட்டில் ஹார்ட், குட்டி பசங்க, அது மாதிரி எங்க இருதயம், உங்க இருதயமாயா, எவ்வளவு பெரியவங்களானாலும் உங்க இருதயத்தை தரிச்சு லிட்டில் ஹார்ட். அப்பா ஒவ்வொரு நாளும் உங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களா, உங்க மோடுக்கு நாங்களும் வந்துரு, எங்களுக்கு கொடுத்த குரோனோஸ்ல டைம் வேஸ்ட் பண்ணாம உங்க சமூகத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ராஜா கைரோஸ்க்காக அங்க காத்திருக்கிற அன்பு மக்களாய் காணப்படும் ராஜா உதவி செய்ய. குரோனோஸ்ல கால அளவின்படி இருக்கிற கடிகாரத்துல டைமை விரயமாக்காம முதலீடு செய்ய செய்ய செய்ய உங்க கைரோஸ் வரும்னு சொன்னீங்களே, உங்க சித்தப்படியே எங்களை கைரோஸ்க்கு கொண்டு வந்து விட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். காத்திருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரும் ஓடு பாதையில் எத்தனை இன்னல் வந்தாலும் நீங்க எந்த இடத்துல இருக்க சொன்னீங்களோ அந்த இடத்துல நிக்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் நீங்க உயர்த்துகிற ஆண்டுக்காக ஸ்தோத்திரம். அவங்க பட்டணத்துல இருந்திருக்கலாம், அவங்க படிச்சவங்க, ஆனாலும் நீங்க சொல்லிட்டீங்கன்றதுனால கிராமத்துல இருந்து ஆத்மாக்கள் வராங்களோ வரலையோ, நீங்க சொன்ன இடத்துல காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவ மனிதருக்கும் மனுஷிக்கும் உயர்வை கட்டளையிடுகிற இந்த கைரோஸ் ஆண்டுக்காக ஸ்தோத்திரம். மனதார ஆசீர்வதிக்கிறோம், சித்தம் போல நடத்துகிறீர், நன்றி சொல்லுகிறப்பா நன்றி. மனதார ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து உம் நாமத்தை உயர்த்தி கொள்ள போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென், அல்லேலூயா. சந்தோஷம் உங்கள் யாவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில், ஒவ்வொரு நாளும் சந்திக்க வைக்கிற அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, சதா காலம் நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்குள் இருக்கிறேன். பக்கத்துல பசங்க, உயிரோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ளேயே வாழ்கிறார், அப்புறம் எதுக்கு கவல? அதனால் இதை நினைக்கும் போது உள்ளமானந்த கீதத்திலே உள்ளம் வெள்ளமாக பாய வேண்டும். இல்லம், ஒவ்வொருவருடைய இல்லமும் அடிதடி நடக்கிற இல்லமா, கசட பேசுகிற இல்லமா, சண்டை பிடிக்கிற இல்லமா இருக்கக்கூடாது. ஒரு அருமையான என்னுடைய நண்பர் சமீபத்தில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, ஐயா என்னுடைய வேலை என் மனைவி பிள்ளைகளுடைய வேலையே என்னன்னு கேட்டால், துதிக்கிறது ஜெபிக்கிறது வேத வசனம் வாசிக்கிறது இதுதான் செய்வோம். இந்த சத்தமாக கூட நாங்கள் பேச மாட்டோம், சந்தடியாக நாங்கள் பேச மாட்டோம், சண்டை போடுற மாதிரி அதை கத்த மாட்டோம். ஏன்னா அவர் சொன்னார், ஹோலி ஸ்பிரிட் ஒரு புறாவை போல போன்றவர், ரொம்ப சத்தம் போட்டால் புறா பறந்துருந்தானையா அப்படின்னாரு.
எனக்கு அப்படியே அவர் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அது மனசுல நான் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். வீட்டுல என்ன பண்ற அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு பேசுறப்ப ஹோலி ஸ்பிரிட் நம் மத்தியில தானே இருக்கிறாரு. மென்மையான புறாவை போன்ற ஹோலி ஸ்பிரிட் அவர் துக்கப்படாதபடி நம்முடைய ஹார்ட் ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் அப்பா உங்களோடு பழகிற ஹார்ட்டாக, உங்களை துக்கப்படுத்தாத ஹார்ட்டாக ஆண்டவரே என் ஹார்ட் இருக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அப்பா சமூகத்தில். நேற்று காலில் டிவோஷன் முடிச்சுட்டு நான் கீழே இறங்குறேன். இந்த பாட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சின்ன பையனாக இருக்கிறப்ப கேட்ட பாட, உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே. எங்கள் பாஸ்டர் பென்னி பாஸ்டர், நாங்கள் ட்ரினிட்டி சர்ச்சில் இருக்கிறப்ப எங்கள் பாஸ்டர் அவ்வளோ அழகாக அந்த பாடலை பாடுவார்கள். சந்தோஷமாய் இந்த காலை நேரத்தில் அப்பா சமூகத்தில் அப்பா உங்களை உயர்த்தி உயர்த்தி பாடுறோம்ப்பா.

மார்த்தாள் ஓடி வருகிறாள், மரியாள் ஓடி வருகிறாள். ரெண்டு பேருமே இயேசுவின் பாதத்தில் விழுந்து, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டானே. நீங்க ஏன் சொன்ன

நாளை விசுவாசிக்கிறியா? இப்ப நான் அவனை எழுப்புவேன் விசுவாசிக்கிறியா? ஆமா, உயிர் தழுதல எழுப்புவீங்க, அதுல என்ன சந்தேகம்? உயிர் தழுதல எழுந்துக்கும், அது வேற. இப்ப நான் எழுப்புவேன். ஐயோ, நாலு நாள் ஆயிட்டு நாருமே அப்பா குரோனோஸ் மார்த்தா குரோனோஸ யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் சொன்னார், If you believe, you can see, you shall see the glory of God. அப்படின்னு சொல்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா.

0: நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கடந்து வந்து கிரியை செய்கிற அந்த கைரோஸ், அந்த சீசனை குறிச்சும் அந்த டயத்தை குறிச்சும் நாம கடந்த நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்க தேவன் பாராட்டுகிற கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பூமியில நாம ஆண்டவரோடு சஞ்சரிக்கவும் அவர் நமக்கு காண்பிக்கிற பாதையில தொய்வில்லாம நாம நடப்பதற்கும் தேவையான ஆலோசனைகளை, அதிசயமான ஆலோசனைகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாம வாரி வழங்குகிற கிறிஸ்துவின் ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
1: ஆமென்.
0: எல்லாமே இருக்கு. எங்க ஸ்கூல்ல எல்லாம் போய் படிக்கணுங்கிற அவசியம் என்னன்னா இல்ல, ஆனா இந்த உலகத்துல படிச்சாக வேண்டி இருக்கு.
1: ஒரு பாஸ்போர்ட் மாதிரி.
0: ஆனா ஸ்கூல் நமக்கு கற்றுத்தர முடியாததை, இந்த உலகத்துல நாம நம்மை குறித்த ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க தேவையான பாடங்களை, ஆலோசனைகளை, எச்சரிப்புகளை, வழிநடத்தல்களை இந்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அப்படி வாரி வழங்குறார்.
1: ஆமென்.
0: பஞ்சமே இல்லாம.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆச்சரியமா இருக்கு இந்த ஆலோசனைகள், சத்தியங்கள் எல்லாம் நாம தியானிக்கும் பொழுது எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் எங்கதான் வச்சிருக்கிறார்னா பைபிள்ல இருந்து நமக்கு தேவைப்படுற கைடன்ஸ் கடந்து வருகிறது. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்படி வர்றப்பதான் இந்த குரோனோஸ், இந்த
1: கைரோஸ்.
0: கைரோஸ் கைரோஸ்னா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வந்து தீவிரமா காரியங்களை செஞ்சு முடிக்கிற ஒரு காட்ஸ் டைம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம், காட்ஸ் டைம் டு ஆக்ட். தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற தருணம், கிரியை செய்கிற நேரம். குரோனோஸ்ங்கிறது நம்முடைய வாழ்நாள், நம்ம காண்டர் கொடுத்திருக்கிற காலம், வாட்ச் டைம், மாசம், வருஷம், நாள், நேரம், நிமிஷம், நொடி, இது எல்லாம் நேரம் நமக்காக என்ன செய்வதில்லை, ஒருபோதும் காத்திருப்பதே
1: இல்லை.
0: இல்லை, நேரத்துக்காக நாம காத்திருக்க முடியும், ஆனா நேரம் நம்ம யாருக்காகவும் காத்திருக்காது.
1: அல்லேலூயா.
0: ஆஃப்லான வேர்டு பார்த்தீங்களா, டைம் வந்து யாருக்காக என்ன செய்யறதில்லை,
1: காத்திருக்கிறதே இல்லை.
0: காத்திருக்கிறதே இல்லை. காலத்துக்காக தான் நாம என்ன செய்யறோம், காத்திருக்கிறோம். ரொம்ப யூனிக்கான இயல்பு பயத்துக்கொண்டு. ஸோ நீங்களும் நானும் தேவன் நமக்கு குறித்திருக்கிற காலத்துக்காக காத்திருக்கிற நபர்கள். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்முடைய கைரோஸ்க்காக, கைரோஸ் மொமெண்ட்டுக்காக தேவன் குறித்திருக்கிற அந்த நேரத்தில், அந்த காலத்தில் நம்ம வாழ்க்கையில் அதிதீவிரமாக நடந்து முடிய போகிற தேவனுடைய பலத்த கிரியைகளை தரிசிப்பதற்காக நாம கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிறோம்.
1: அல்லேலூயா.
0: அப்ப நீங்க கைரோஸ்க்காக என்ன செய்யலாம், காத்திருக்கலாம். ஆனா குரோனோஸ் வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்திருக்காது. குரோனோஸ் வந்தா டைம் வந்து நமக்காக என்ன செய்யறது இல்ல,
1: காத்திருக்கிறது இல்ல,
0: காத்திருக்கிறதே இல்லை. ஏப்பா நீ வர்ற வரைக்கும் நான் 2 நிமிஷம் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வாட்ச் நமக்காக நிக்குதா?
1: நிக்கலையே,
0: ஓடிக்கிட்டே இருக்கு.
1: அதோடு சேர்ந்து நம்ம ஓடணும்.
0: ஓடுறவன் தான் நேரத்தோடு சேர்ந்து ஓட முடியும்.
1: எஸ்.
0: நடக்கிறவன் தான் நேரத்தோடு சேர்ந்து நடக்க முடியும்.
1: எஸ். அல்லேலூயா.
0: குரோனோஸ்னு வந்தா நேரம் நமக்காக காத்திருக்கிறது என்னன்னா
1: இல்லை.
0: இல்லை, தேவன் நமக்கு தந்த நேரத்தோட நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும்.
1: எஸ்.
0: தேவன் நமக்கு தந்திருக்கிற நேரத்தோட நாம ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு நமக்காக தேவன் குறிச்சிருக்கிற நேரத்துக்காக நாம என்ன செய்யறோம், காத்திருக்கிறோம்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: அப்ப குரோனோஸ் நேரம் யாருக்காகவும் என்ன செய்யறது இல்ல,
1: காத்திருக்கிறதே
0: இல்ல. வாட்ச் வந்து டிக் டிக் டிக் டிக் டிக் டிக் டிக் டிக் என்ன செய்யுதுன்னா அப்படியே
1: ரொட்டேட் ஆகிட்டே
0: ஓடிட்டே இருக்கு. 24 மணி நேரம் ஒரு நொடி கூட யாருக்காகவும் வெயிட் பண்றது என்னன்னா
1: இல்லை
0: இல்ல. அது பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருந்தாலும் சரி,
1: பிரசிடென்டா இருந்தாலும் சரி,
0: அல்லது ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, யாருக்காகவும் நேரம் என்ன செய்வதில்லை,
1: காத்திருப்பதில்லை.
0: அதுதான் குரோனோஸ். குரோனோஸோட இயல்பது ஒரு செகண்ட் நிறுத்துங்க பாப்போம். ஏ இரியா வர்றேயா,
1: ஓடிக்கிட்டே இருக்க,
0: இவ்வளவு நேரம் அவசரமா டக்கு டக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்க, உனக்கும் கொஞ்சம் ஓய்வு வேண்டாம். ஒரு 2 செகண்ட் நின்ன என்ன, நான் வந்து சேர்ந்துக்கிற போறேன் அப்படின்னு சொல்லி இந்த குரோனோஸை பார்த்து எனக்காக ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவியா, ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுவியான்னு குரோனோஸை பார்த்து யாரும் கேட்க முடியாது.
1: எஸ்
0: குரோனோஸ் என்ன சொல்லும், தேவன் நம்ம கொடுத்த நேரம் என்ன சொல்லும், என் கூட சேர்ந்து ஓடிவா.
1: எஸ்
0: என் கூட சேர்ந்து என்ன செய்யணும்,
1: ஓடிவா,
0: நீ நட. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அந்த கைரோஸ் இருக்கு பாருங்க, காட்ஸ் டைம். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: என்ன டைம்,
1: காட்ஸ் டைம்.
0: காட்ஸ் டைத்துக்காக நான் என்ன செய்ய முடியும், காத்திருக்க முடியும்.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: குரோனோஸ் நமக்காக காத்திருக்காது, அது ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா குரோனோஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னா எதுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னா, என்னோட கைரோஸுக்காக.
1: ஆமென்.
0: எனக்காக தேவன் குறித்திருக்கிற அந்த அப்பாயிண்டட்
1: சீசன்,
0: சீசனுக்காக, டயத்துக்காக.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: புரியுதா உங்களுக்கு?
1: எஸ்.
0: எனக்கு பலனா இருக்கு, திரும்பவும் தெளிவுபடுத்துறேன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம் நம்ம யாருக்காகவும் காத்திருக்கிறது
1: என்னன்னா
0: இல்ல, டைம் ஓடிட்டு இருக்கு. இந்த டயத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கிறோம்.
1: எஸ்.
0: இந்த டயத்துல நாம தேவன் சொன்ன காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப இந்த குரோனோஸ் வந்து 5:30 மணிக்குன்னா 5:30 மணிக்கு டிவோஷன் ஆரம்பிச்சாகணும்.
1: எஸ்.
0: 6:10, 6:00, 6:12 மெசேஜ் என்ன செஞ்சாகணும்,
1: ஆரம்பிச்சாகணும். ஹல்லேலூயா.
0: இத ஆரம்பிக்க முடியலன்னா இந்த டிவோஷன் ஆரம்பிக்க கூடாது.
1: எஸ்.
0: அதனாலதான் ஒண்ணு ஆரம்பிக்கிறது ஈஸி, ஒண்ணு ஆரம்பிக்கிறது
1: ஈஸி.
0: ஆரம்பிச்ச பின்னாடி அதோட ஓடிடலாமா? நாங்களும் இந்த 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் என்ன செய்யறோம், டிவோஷன்ல
1: ஓடிக்கொண்டே
0: ஓடிக்கொண்டே இருக்கிறோம். 5 வருஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணல.
1: எஸ்.
0: 5 ஆண்டுகள் விரையம் என்னன்னா ஆகல. கால நேரம் அற்புதமான விதத்துல நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் என்னன்னா
1: இருக்கிறது,
0: இருக்கிறது.
1: எஸ்.
0: இந்த ஆண்டு நமக்கு தந்த குரோனோஸ், தேவன் நமக்கு தந்த நேரம் நமக்காக காத்திருக்கிறது இல்ல. எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற நேரத்தோட இணைஞ்சு நானும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல தேவன் எனக்கு செய்ய சொன்ன காரியங்களை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்படி தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற காலத்துல தேவன் எனக்கு சொன்ன காரியங்களை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கான தேவனுடைய நேரத்துக்காக நான்
1: காத்திருக்கிறேன்.
0: புரிஞ்சுக்கங்க, குரோனோஸ் தேவன் நமக்கு தந்திருக்கிற நேரம் நம்ம யாருக்காகவும் காத்திருப்பது
1: இல்ல
0: இல்ல. அதே நேரத்துல நமக்கான தேவனுடைய நேரம் கைரோஸ், அதற்காக நாம அனைவரும் என்ன செய்கிறோம்,
1: காத்திருக்கிறோம்,
0: காத்திருக்கிறோம். இந்த நாட்கள் என்ன செய்துன்னா, that time has come in your life.
1: Amen.
0: அந்த தேவன் உங்க வாழ்க்கையில எழுந்திருளி கிரியை செய்கிற காலமும் நேரமும் வந்திருக்கிறது,
1: வந்திருக்கிறது.
0: You are in your kairos.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதான் சங்கீதம் 102:13 வாசிக்கிறோம், தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவி,
1: அதற்கு தயை செய்யும் காலமும்
0: அதற்காக குறித்த நேரமும்
1: வந்தது,
0: வந்தது. எஸ். The appointed time, the moment designated has come.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The appointed time, Devan kurichirukkira andha neram, the moment designated. ஆண்டவர் தம்முடைய ஆதினத்துல இதெல்லாம் நிகழணும்னு சொல்லி முன்னாடியே திட்டம் பண்ணிருப்பாரு. பாருங்க, அந்த நிகழ்வு உங்க வாழ்க்கையில நிகழுகிற நேரம் வந்தது.
1: வந்தது. ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: தேவன் குறிச்சிருக்கிற காலமும் நேரமும் வர்றப்ப தேவன் தீர்மானிச்சிருக்கிற காரியங்கள் நிகழ்ந்தே
1: தீரும்.
0: தீரும்.
1: தீரும். ஹல்லேலூயா.

0: யெகோவா சம்மாவோட இருக்கிறவனால சும்மா இருக்கவே முடியாது.
1: ஆமென்.
0: நீங்க சும்மா இருக்க கூடாது நினைச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் யெகோவா சம்மாவோட இருந்து பாருங்க.
1: எஸ்
0: அம்மா நம்மளோட தானே இருக்கிறாரு,
1: இருக்கிறாரு,
0: கூடவே இருக்கிறாருல,
1: கூடவே இருக்கிறாரு.
0: அதனால அவருக்கு நாம என்ன நாமோ? யெகோவா
1: சம்மா.
0: சம்மா யெகோவா சம்மான்னா தேவரீர், என் கூடவே
1: இருக்கிறீர்,
0: இருக்கிறீர்,
1: இருக்கிறீர்.
0: அவர் கூட நம்ம இருக்கிறப்ப யெகோவா சம்மா நம்மளோட கூடவே இருக்கிறாரு. அந்த சம்மாவோட நாமளும் கூடவே இருக்கிறப்ப நம்மளால சும்மா இருக்கவே முடியாது.
1: ஆமென்.
0: அதனாலதான் ஆண்டவரோடு தன்னுடைய நேரத்தை முதலீடு செய்கிறமே ஒருபோதும்
1: சும்மாவே
0: சும்மாவே இருக்கிறது இல்ல.
1: எஸ்
0: சுறுசுறுன்னு இருப்பான்.
1: ஆமென்.
0: இப்ப பார்த்தாலும்
1: சுறுசுறு
0: சுறுசுறுன்னு இருப்பான் எறும்பு மாதிரி.
1: எஸ்
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: தேவனோடு பழகிட்டு இருப்பான். நீங்க ஏதாவது செய்யணும்னா முதல்ல தேவனோடு பழக கற்றுக்கொள்ளணும்.
1: ஆமென்.
0: சொல்லுவாங்க ஆண்டவர் என்னுடைய பலத்துக்கேற்ற பணியை கொடுக்கல, பணிக்கேற்ற பலனை கொடுக்கிறார்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: இவ்வளவுதான் உனக்கு ஸ்ட்ரென்தா? சரி, இவ்வளவுதான் உன்னால செய்ய முடியும். போ, இதுக்கு மேல ஒரு பணியை உன் கையில கொடுத்தா நீ நசுங்கி போயிருவே. அதனால உனக்கு லிமிட் இவ்வளவுதான்டா, இவ்வளவுதான்டா உன்னால சுமக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பலனுக்கேற்ற பணியை ஆண்டவர் நமக்கு
1: கொடுக்கல,
0: கொடுக்கறது இல்லை, அசைன் பண்றது இல்லை. ஆண்டவர் பெரிய டாஸ்கை நம்ம கையில கொடுத்து அந்த பணியை செய்து முடிக்க தேவையான பலத்தினால நம்மை இடை கட்டுகிறார்.
1: ஆமென்.
0: இதான் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கோட், இது அதனுடைய நான் பாராஃப்ரைஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன்.
1: ஹல்லேலூயா.
0: அதனால ஆண்டவரே என் பணிச்சுமையை குறைங்க, எனக்கு ஓவர் லோட் ஆகுது அப்படின்னு சொன்ன சிரிப்பார் ஆண்டவர். என்னடா என்னடா நீ என்னடா வேலை பண்ணி எடுத்துற, நீ உனக்கு அவ்வளோ டயர்டாயிடுச்சோ, உன்னால நான் சொன்ன வேலையை செய்ய முடியாத அளவுக்கு நீங்க வந்து அவ்வளோ தூரம் என்ன செட்டீங்கன்னா
1: பிஸி ஆயிட்டீங்க.
0: பிஸி இல்ல, ஒவ்வொரு அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து திராணி இல்லைன்னு சொல்ற.
1: திராணி இல்லைன்ற
0: எங்க எங்க இருந்து நடிக்கிற, யார ஏமாத்துற நீ? முதல்ல போடா, போய் கொஞ்ச நேரம் உறவாடுறா போய் என் கூட.
1: எஸ் அல்லேலூயா.
0: அங்கதான் பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுகிறான்.
1: சொல்லுவான். அல்லேலூயா.
0: இன்னைக்கு வொர்க் லோட் அதிகமா இருக்கா, பேசாம கொஞ்ச நேரம் ஜோம் பண்ண போயிட வேண்டியதுதான்.
1: எஸ்
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: பாஸ்டர் நான் ஜோம் பண்ண முடியாத அளவுக்கு நான் களைப்பா இருக்கேன்,
1: பைபிள் படிக்க முடியாத அளவுக்கு அப்பா
0: டூ மச் ரெஸ்ட். எதை குறிக்குதுன்னா நான் ப்ராப்பரா ஆண்டவரோடு உறவாடல.
1: எஸ்
0: உறவாடாதவனுக்கு தான் அதிகமான ஓய்வு தேவைப்படுது. ஆனா ஆண்டவருக்குள்ள ஓய்ந்து இருக்கிறவன் பிஸியா இருக்கிறான்.
1: ஆமென்.
0: ஆக்டிவா இருக்கிறான்.
1: எஸ்
0: அவன் பாசிவா இருக்கிறது என்னன்னா இல்ல, அவனுடைய லைஃப்ல ஒரு ப்ரொடக்ஷன் காணப்பட்டுகிட்டே இருக்கும்.
1: எஸ்
0: ஒவ்வொரு நாளும் அவன் ப்ரொடக்டிவா இருப்பான், சும்மா இருந்தா செடக்டிவ் ஆயிடுறான்.
1: எஸ்
0: செடண்டரி, செடக்டிவ், தேக்க நில, மந்த நில.
1: எஸ் நீர் தேக்கமா இருங்கப்பான்னா தேங்கிட்டீங்களேப்பா.
0: நேத்து ஒரு மெசேஜ் நான் கேட்டுட்டு இருந்தப்ப அவர் சொல்றாரு, நீங்க ஏதாவது ஒரு ஏடிஎம் சர்வீஸ்ல போய் நீங்க பணம் எடுக்கலான்னு போறப்போ அந்த ஏடிஎம் சர்வீஸ் மெஷின் முன்னாடி அவுட் ஆஃப் சர்வீஸ் போட்டிருந்தா நீங்க அங்க போய் நிப்பீங்களா?
1: நிக்க மாட்டோம்.
0: அவுட் ஆஃப் சர்வீஸ் என்ன என்ன என்ன என்ன அர்த்தம்? ஏற்கனவே சர்வீஸ்ல இருந்தது, இப்ப சர்வீஸ்ல இல்ல.
1: எஸ்
0: ரொம்ப ஓய்வு எடுக்கிறவன் அப்படித்தான் இருக்கிறான், அவுட் ஆஃப் சர்வீஸ். ஒரு காலத்துல சர்வீஸ்ல இருந்தடா, என்னடா பண்ணிட்டு இல்ல, ஓய்வு எனக்கு தேவைப்படுது. ஒரு மாதிரி எனக்கு கிருகிருன்னு என்னன்னா
1: வருது.
0: அப்ப என்ன காரியம் அப்படின்னா, நான் ஆண்டவரோட பிஸியா இல்ல, நான் உறவாடல, நான் ஜோம் பண்ணல. ஜோம் பண்ணிருந்தா எனக்கு இந்த நாள்ல நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய பணியை செய்ய தேவையான பலனை எனக்கு ஆண்டவர் தந்துருவாரு.
1: ஆமென்.
0: என்ன செய்யல, உறவாடல, அதனாலதான் கொடுத்த பல ஊழியங்கள் தேங்கி போச்சு. என்ன அவுட் ஆஃப் சர்வீஸ்? நீங்க கடையை திறங்க சாமி. உங்க கடை என்ன செய்யுங்க?
1: திறங்க சாமி.
0: அல்லேலூயா.
1: சும்மா நான் இருக்க மாட்டேன்.
0: சும்மாவோட இருந்தா

0: ஏன் சும்மா என்னால இருக்க முடியலன்னா, நான் யெகோவா
1: சம்மாவோட இருக்கிறேன்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: Don't say I will do, do it now.
1: Yes. If not, when? If not you, who?
0: சொல்லிக்கிட்டே தெரியாது, செய் முதல்ல, இன்னைக்கு செய். நான் எழுதுவேன், எழுதுறா முதல்ல,
1: எழுது. ஆமென்.
0: நீங்க பாருங்க, நான் பாடுவேன், பாடுற முதல்ல.
1: ஆமென்.
0: நான் ஓடுவேன், ஓடுற முதல்ல.
1: அல்லேலூயா.
0: If you want to see the move of God in your life, move now.
1: Yes.
0: ஆண்டவருடைய நடத்துதல உடனடியா உணரணும்னா இப்பவே நட.
1: ஆமென்.
0: Arise and walk.
1: Yes.
0: நமக்கு நிறைய பேருக்கு என்ன தளபதி ஜெனரல் கத்தருக்குள்ள நித்திரை அடைஞ்ச அற்புதமான பாத்திரம், என்னோட ஃபேவரேட்ல அவர் ஒருத்தர். அவர் சொல்லாரு, ஜீசஸ் வில் நாட் சிட் வித் தி சிட்டர்ஸ், ஹி வில் நாட் ஸ்லீப் வித் தி ஸ்லீப்பர்ஸ். உட்கார்ந்திருக்கிறவனோட சேர்ந்து ஆண்டவர் உட்கார்ந்திருக்க மாட்டாராம். தூங்குறவனோட சேர்ந்து ஆண்டவர் தூங்க மாட்டாராம். He will walk with the walkers. He will run with the runners.
1: Yes.
0: நடக்கிறவனோட சேர்ந்து அவரும் நடப்பாராம், ஓடுறவனோட சேர்ந்து அவரும் ஓடுவாராம்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So don't deceive yourself by simply sitting and wasting your time. Do something.
1: Yes.
0: Do it now.
1: Yes.
0: சும்மா உட்காந்து வெட்டி பொழுது போக்குறத நிறுத்திட்டு
1: ஆக்கப்பூர்வம்
0: ஏதாவது செய்வேன் செய்வேன் வாய்ச்ச விடால் விடாம செய்ய ஆரம்பிச்சாமி,
1: செய்ய ஆரம்பிச்சாமி.
0: உன்னோட குரோனோஸ்ல ஆண்டவருக்காக எதையாவது செஞ்சுகிட்டு இருக்காமி.
1: ஆமென்.
0: அதான் சாமி கைரோஸ்ல மிகப்பெரிய வேலை பண்ண போகுது.
1: ஆமென்.
0: பவர்ஃபுல் சீக்ரெட் அது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: நடத்தினா நான் என்ன நடக்க மாட்டேன் சொல்றேன், நீ நடந்தா நான் என்ன நடத்த மாட்டேன் சொல்றேன்.
1: ஆமென்.
0: சோதனை வரும் பாருங்க. ரெண்டு மாசம் என்னால அந்த காரியங்களை இந்த பிசி அந்த இது இந்த இது அடிச்ச குடகுடன்னு மழை கொட்டினதுல எதை எழுதுறது எவ்வளவு எழுதுறதுன்னு தெரியாது. இதுல ரொம்ப நான் வந்து எழுத்துல மந்தமாயிட்டேன். ஆனா மெசேஜ் எழுதுவேன், டெய்லி டிவோஷனுக்குன்னு ப்ரிப்பேர் ஆகுறது எல்லாமே இருக்கும் பாருங்க. ஆனா இந்த மந்த்லி மேகசின் வந்து எப்பவுமே இல்லாத ஒரு தேக்கம். அந்த ரெண்டு மாசம் பயங்கர கில்ட்டி ஆயிடுச்சு மனசு. ஏஞ்சல்ட்ட சொன்னேன், ஏம்மா எனக்காக இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு அந்த அந்த சுறுசுறுப்பாக அந்த விஷயத்தை என்ன செய்யணும்னா எழுதணும். ஏன்னா இதெல்லாம் கேட்டு திரும்ப அதை டைப் பண்ணி வரி வரியாக நான் பண்ண மெசேஜை நானே கேட்டு நானே டைப் பண்ணி அது ஒரு செட்டு கொண்டு வர்றதுக்குள்ளே அவ்வளோ டைம். அதில் மற்ற மினிசி அங்கே இங்கே எல்லாம் போகிறப்ப எனக்கு வான் பண்ண டே எழுத்துங்கிறது நான் கொடுத்த ஊழியம், எழுத்துங்கிறது நான் உனக்கு கொடுத்த
1: ஊழியம்,
0: கொடுத்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டுறா. திரும்ப நம்மளை கட்டி எழுப்பி அந்த இதில் நம்மளுடைய கீஸில் வந்து நம்முடைய விரல்கள் படும் பொழுது அன்றைய மூவ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃப்ளோ ஆகுது. இந்த ஃப்ளோவை கண்டு பிசாசு பயப்படுறான். அதனால நீ ஸ்லோ. ஏன் நிறைய பேர் லைஃப்பில் ஃப்ளோ இல்லைன்னா அவங்க ஸ்லோவானது தான் காரணம்.
1: எஸ். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: அப்புறம் பொருத்தனை பண்ணேன், ஆண்டவரே மொத்த பணியை வச்சுக்கிட்டு நான் வந்து இப்படி எழுதுறதுலாம் எனக்கு கஷ்டம், அதனால டெய்லி ஒரு பக்கம் எழுதுறேன். தினசரி என்ன செய்யறேன்,
1: ஒரு பக்கம்
0: ஒரு பக்கம். இந்த மெசேஜ் கடகடன்னு எழுதுறோம், இங்க வந்து நின்னா மடமடான்னு பேசுறாரு. கடகடன் எழுதுனதை பேசுறதா, மடமடன்னு சொன்னதை பண்றதா? வர்றேன் நேரம் உனக்காக காத்திருக்காது, நீ தான் நேரத்துக்காக காத்திருக்கணும். நான் அதை இன்னும் மெசேஜுக்குள்ளே போல, அதுக்குள்ள எவ்வளவு நேரம் நிக்குது. நீ இதெல்லாம் உட்காந்து கேட்டு வரி வரியா என்ன செய்யணும்? நான்
1: டைப் பண்ணணும்.
0: அப்புறம் இங்க இருக்கிற எங்களோட பணி செய்யற தம்பிட்ட நேற்று கொடுத்தேன், ஐயா ராஜா நீ இதை வந்து மொழி நடையா இருக்கு, எனக்கு இது உரை நடையில என்ன செஞ்சு கொடு, நீ எழுதி கொடு, முதல்ல ஆர்டரை எழுதி கொடு, அதுக்கப்புறம் நான் அதில் கை வைக்கிறேன்னு சொல்லி நேற்று ஒரு பொறுப்பை நான் வந்து அசைன் பண்ணி, அப்புறம் நானாக ஒரு ஆர்டிக்கல் உட்காந்து என்னென்னா எழுதின பின்னாடி தான் மனசுக்கு அப்பாடான் இருக்கு. ஆனால் இதை செய்யறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா உட்காந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு.
1: ஆமென்.
0: நீங்க நடக்கலைன்னா அவரால் உங்களை நடத்த முடியாது.
1: எஸ்.
0: கிரானோஸ் வந்து உங்களுக்காக ஒருபோதும் என்ன செய்யாது,
1: காத்திருக்காது.
0: காத்திருக்காது. தேவன் கொடுத்த நேரத்தோட சேர்ந்து நாமளும் என்ன செய்யணும், ஓடிக்கிட்டே இருக்கணும்,
1: ஓடிக்கிட்டே.
0: அப்ப ஓய்வே எடுக்க கூடாதா பாஸ்டர்? யார் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. We need some rest. அதுக்காக ரெஸ்ட்லயே இருந்துட கூடாது. எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் மோடு. என்ன மோடு?
1: ரெஸ்ட் மோடு.
0: ஃப்ளைட் மோடு மாதிரி
1: ரெஸ்ட் மோடு.
0: ரெஸ்ட் மோடு. அப்ப இந்த க்ரோனோஸ்ல நாம சும்மா இருக்கிறதுக்காக இந்த நான் கத்திற்காக வெயிட் பண்றேன், கத்திற்காக என்ன செய்யறேன் நான்
1: வெயிட் பண்றேன்
0: என்னோட ஹைரோஸ் மொமெண்ட்டுக்காக நான் என்ன செய்யறேன் நான்
1: வெயிட் பண்றேன்,
0: காத்திருக்கிறேன், வரும் வரும்னு உட்கார்ந்து இருக்கிறேன், உட்கார்ந்துகிட்டே இருக்கிறேன். அப்படி இல்லை, அன்று சொல்லார் நேரத்தோடு ஓடிக்கிட்டே நேரத்துக்காக காத்துரு.
1: ஆமென்.
0: உனக்கு நான் கொடுத்திருக்கிற நேரத்தோட சேர்ந்து ஓடிக்கிட்டே உன் வாழ்க்கையில கடந்து வரப்போகிற என்னுடைய நேரத்துக்காக, என்னுடைய கைரசுக்காக காத்துரு.
1: ஆமென்.
0: ஓடுறதுக்கு,
1: ஓடுறதுக்கு.
0: கைரோஸ் எதுக்கு?
1: காத்திருக்க,
0: காத்திருக்கிறதுக்கு,
1: காத்திருக்க.
0: அப்ப நான் யாரு? ஓடுறதுக்காக காத்திருக்கிறவன் இல்ல, ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்,
1: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன். அல்லேலூயா.
0: நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்? நான் காத்திருக்கிறேன். எதற்காக காத்திருக்கிறாய்?
1: ஓடுவதற்காக காத்திருக்கிறேன்.
0: ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில கத்தர் வருவார், வந்து விசிலை ஊதுவார், ஊதும் பொழுது நான் ரன் என்று சொல்லுவார், நான் உடனே என்ன செய்வேன், தடதடவென்று என்ன செய்வேன்,
1: ஓடுவேன்,
0: ஓடுவேன். அப்படி இல்லை, நீ ஓடுறதுக்காக காத்திருக்கிறவன் இல்ல, ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்,
1: ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்.
0: இதுதான் விசிட்டம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: So don't say I will do something, I will sing one day. No.
1: Sing it now.
0: Sing it now. Sing today. Do it now.
1: Yes.
0: கடைய தரங்க சாமி திரும்ப.
1: ஆமென்.
0: ரொம்ப நாள் அடைச்சு போட்டிருக்கீங்க நீங்க.
1: ஹல்லேலூயா.
0: எனக்கு பயங்கர குற்றம் ஒண்ணு சேர்ச்சு, நவம்பர் டிசம்பர்ல மேகசின் எழுதாது, அதனால கடையை திறந்துட்டேன், பயந்துகிட்டே திறந்துட்டேன். ஆண்டவரே அவுட் ஆஃப் சர்வீஸ் இல்ல, திரும்ப சர்வீஸ்க்கு என்ன செய்யறேன் நான்
1: வந்துடுறேன்.
0: நான் அந்த அங்க ஒர்க் இருக்கு, இங்க மினிஸ்ட்ரி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சாக்கு போக்கெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். என் கையில கொடுத்த ஊழியத்தை நான் செய்யறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்கப்பா, நீங்க
1: திரும்ப செய்யுங்கப்பா,
0: செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு நேத்தெல்லாம் ரெண்டு நாள் உட்காந்து கீஸ்ல கை வைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த அந்த ஃப்ளோ, அந்த மூவ் ஆஃப் காட் எல்லாம், அப்பா நம்ம கிளைமேட்ல இருக்கிறோங்கிற ஒரு மனசுக்கு அப்படி ஒரு நிறைவு.
1: ஆமென்.
0: இன்னைக்கு நம்ம ப்ரொடக்டிவா இருந்தோம், நம்ம சும்மா இல்ல, நம்ம வெறுமனை டிவோஷனை மட்டும் முடிச்சுட்டு மற்ற காரியத்தில் மட்டும் இல்லை, நம்ம ஏதாவது ஒரு காரியம் நம்ம செஞ்சோம், சுறுசுறுப்பாக இருந்தோம், நாம் ஆண்டவருக்கான காரியத்தில் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற அந்த ஒரு மன நிறைவு, பணி நிறைவு.
1: ஆமென்.
0: பி ப்ரொடக்டிவ்.
1: எஸ்.
0: டோன்ட் பி பாசிவ்.
1: எஸ்.
0: சும்மா இருக்காதீங்க.
1: ஆமென்.
0: இந்த சோம்பேறி தனத்தை மேற்கொள்ளணும்னா ஷம்மாவோட உறவாடணும்.
1: ஆமென்.
0: அதனால மார்ட்டின் லூத்தர் சொல்லுவாரா, இன்னைக்கு கடுமையான வேலை இருக்கு, அதனால மடமட நான் வேலை செய்ய போறது இல்ல, என்னைக்கு எனக்கு அதிகமான வர்க் இருக்கோ அன்னைக்கு தான் நான் அதிகமா ஜோம் பண்ணுவேன்
1: அப்படின்னா.
0: அதிகமா பணி செய்யணும்னா அதிகமா ஜோம் பண்ணணும். ஜெபம் தான் நம்முடைய பணி செய்ய தேவையான பலனை நமக்குள்ள சிருஷ்டிக்கிறது. அப்ப தேவன் தந்த க்ரோனோஸ்ல நாம தேவனுக்காக ஓடிக்கிட்டே தேவன் நம்ம வாழ்க்கையில கடந்து வந்து கிரியை செய்ய போகிற நம்மட கைரோஸுக்காக
1: காத்திருக்கணும்,
0: காத்திருக்கணும். புரிஞ்சுகிட்டீங்களா நீங்க?
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: கையில் ஏதோ ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார்ல, சின்ன சபையா இருக்கலாம், அல்லது ஒரு எழுத்து பணியா இருக்கலாம், அல்லது ஒரு அல்லது விசாரிப்பு பணியா இருக்கலாம், அல்லது ஒரு பிரேயர்செல் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், அல்லது ஒரு வர்ஷிப் பண்றதா இருக்கலாம், அல்லது ஒரு டீச்சிங்கா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆண்டவர் என்னை சும்மா இருக்கல, என் கையில ஒரு காரியத்தை செய்யும்படி ஒரு பொறுப்புல என்ன செஞ்சிருக்கிறாரு,
1: வச்சிருக்கிறார்.
0: அதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்னுடைய குரோனோஸ்ல நான் என்ன செய்வேன், நான்
1: செஞ்சுக்கிட்டே
0: இருப்பேன். அப்ப தேவன் நம்முடைய கரத்துல கொடுத்த ஊழியத்தை நாம செஞ்சிட்டு இருக்கிறப்ப, தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்யறதுல சுறுசுறுப்பா இருக்கிறப்போ, எப்படி இருக்கிறப்போ,
1: சுறுசுறுப்பா இருக்கிறப்ப,
0: நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எழுந்தருளி தீவிரமா கிரியை செய்கிற விறுவிறுப்பான நேரம் வந்தே தீரும்.
1: ஆமென்.
0: நீங்க உங்க குரோனோஸ்ல சுறுசுறுப்பா இருந்தா விறுவிறுங்கிற கைரோஸ் உங்க லைஃப்ல வந்தே தீரும்.
1: ஆமென்.
0: தேவன் உங்களுக்கு கொடுத்த நேரத்துல நீங்க சுறுசுறுப்பா இருந்தா தேவன் குறித்த நேரத்துல விறுவிறுன்னு வந்து வேலையை செய்வார்.
1: ஆமென்.
0: சொல்லுங்க, கொடுத்த நேரம்,
1: கொடுத்த நேரம்,
0: குறித்த நேரம்,
1: குறித்த நேரம்,
0: கொடுத்த நேரம் குரோனோஸ், குறித்த நேரம் கைரோஸ்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நாமளே இவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செஞ்சா அவர் எவ்வளவு விறுவிறுன்னு வேலை செய்வார்.
1: ஆமென்.
0: ஒரு பக்கம் ஏன் சுறுசுறுப்பு, இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய விறுவிறுப்பு,
1: விறுவிறுப்பு.
0: இந்த ட்ரூத் வந்து நீங்க பைபிள்ல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சில தேவன் பயன்படுத்தின பாத்திரங்களுடைய லைஃப்ல அப்ளை பண்ணோம்னா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இது அன்ஃபோல்ட் ஆகுது பாருங்களேன். ஆதியாகமத்துல ஜோசப்போட லைஃப்ல 40வது அதிகாரம் வசனம் 1-8 முடிய வாசிக்கலாமா?
1: இந்த நடபடிகளுக்கு பின்பு
0: எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திர காரணம்
1: சுயம்பாகியும்
0: எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள்.
1: பார்வோன் தன் பானபாத்திரக்காரரின் தலைவனும்
0: சுயம்பாகிகளின் தலைவனும்
1: ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடுங்கோபம் கொண்டு
0: அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும்
1: தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான்.
0: தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி
1: யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான்.
0: அவன் அவர்களை விசாரித்து வந்தான்.
1: அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள்.
0: எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திர காரணம்
1: சுயம்பாகியுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும் போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள்.
0: காலமே யோசேப் அவர்களிடத்தில் போய்
1: அவர்களை பார்க்கும் போது
0: அவர்கள்
1: கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது
0: சரி, நானே கலங்கி போய் தான் இருக்கேன், என்ன சுத்தி எத்தனை பேர் கலங்கி போயிருந்தா எனக்கு என்ன, நானே ஒரு தப்பு பண்ணாதன புடிச்சு கொண்டாந்து ஜெயில அடைச்சு போட்டான்னு வேதனையில இருக்கிறப்ப அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஆர்வமற்ற நிலைமையில தேவன் தனக்கு கொடுத்த பொறுப்புல யோசேப்பு இல்ல.
1: எஸ்,
0: வார்னிங், நல்ல கவனிச்சுக்கங்க. தேவன் பொறுப்பை கொடுப்பார், தேவன் நம்ம கையில
1: பொறுப்பு கொடுப்பார்,
0: ஆனா அந்த பொறுப்புல நம்மளால ஆர்வம் இல்லாம இருக்க முடியும்.
1: எஸ்,
0: இங்கதான் குரோனோஸ்ல இருக்கிறவங்க மிஸ்டேக் பண்றோம். தேவன் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சரி, அதுல நான் ஆர்வம் இல்லாம இருக்கிறது தப்பு. இவர் வாழ்க்கையில ஏற்பட்ட டேமேஜ், யார் வாழ்க்கையில, யோசேப்போட லைஃப்ல நிறைய டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதனால அவரே விரக்தியில தான் ஜெயில என்ன செய்யறாருன்னா இருக்கிறாரு. ஆனா ஜெயில இருக்கிற யாவரையும் விசாரிக்கிற பொறுப்புல யார வச்சிருக்கிறாங்கன்னா யோசேப்பு வச்சிருக்கிறாங்க. யோசேப்பு வந்து, ஆமாமா, நான் ஏற்கனவே விசாரிப்புல உண்மையா இருந்து என்னத்தை கண்டேன், என்ன தூக்கி ஜெயிலான போட்டிருக்காங்க, இந்த சிறைச்சாலையில விசாரிக்கிறதுல உண்மையா இருக்கிறதுனால பெருசா என்ன நடந்திருப்போது, அதனால எனக்கு ஒரு நன்மை என்னன்னா இல்லைன்னு லாஜிக்கலா திங்க் பண்ணி ரீசனிங் பண்ணி அவர் டல்லாவே இல்லை. ஏன்னா அவர் எப்பவுமே யெகோவா ஷம்மாவோட இருந்தார்.
1: ஆமென்.
0: அதனால ஜோசப்பால சும்மா என்ன செய்ய முடியாதுன்னா
1: இருக்க முடியாது
0: இருக்க முடியாது he was very active and productive
1: yes
0: hallelujah அவர் போய் அவருடைய பணியை செய்றார் அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில்
1: தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி
0: உங்கள் முகங்கள் என்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள்
1: சொப்பனம் கண்டோ
0: அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள்
1: அதற்கு யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள்
0: என்றான் அடைச்சு போட்டாலும் ஒருத்தன் ஆக்டிவா இருக்கிறான்
1: ஆமென்
0: ஜெயில
1: அடைச்சு போட்டாலும்
0: அவனுடைய
1: ஆர்வத்தை அடைக்க முடியல
0: அந்த மாதிரியான ஒரு நபர் தான் யாருன்னா
1: யோசேப்பு
0: His daily walk with God was awesome. அன்றாட தேவனோடு நடக்கிற விஷயத்துல ஜோசப்க்கு வந்து எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை
1: எஸ் ஹல்லேலூயா
0: எப்பவும் பிரிஸ்க் எப்பவும் பிரைட் வாழ்க்கை டார்க்கா இருந்தாலும்
1: எஸ்
0: இதான் ஜோசப்போட குரோனோஸ் மொமெண்ட்ல குரோனோஸ் டேஸ்ல தேவன் யோசேப்புக்கு கொடுத்திருந்த நாட்கள்ல யோசேப்பு கத்திருக்கா என்ன செஞ்சாருன்னா ஓடிட்டே இருந்தார்
1: ஆமென்
0: இந்த சம்பவம் எதுக்கு நடக்குது ஏன் நடக்குதுன்னு அவருக்கு என்னன்னா தெரியல ஆனா இவர் சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவிச்சிருச்சு ஆனா அவர் ஃபெய்த்ல சொல்றார் எப்ப நான் வந்து குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்ச மாதிரி நான் உன்ட்ட என்ன செய்யல சொல்லல 100% உனக்கு இது சம்பவிக்க போறதுல நான் ரொம்ப ஷூரா இருக்கிறேன் நான் சொல்றேன் கவனமா கேளு இதான் உனக்கு என்ன செய்ய போகுது
1: சம்பவிக்க
0: நடக்க போகுது அப்படின்னு தேவனுடைய ஆவியானவருடைய நிறைவினால தெள்ள தெளிவா ஜோசப் பிரெடிக்ட் பண்றார் அவர் சொன்ன அர்த்தத்தின்படியே நான் சொன்ன அர்த்தத்தின்படியே உனக்கு என்ன செய்யணும்னா நடக்கும் 14வது வசனம் வாசிப்போமா இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி
1: நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும்
0: If things are going அப்படின்னு சொல்லல When things are well with you again ஒருவேளை நான் சொன்னபடி நடந்தால் இல்ல நான் சொன்னபடி நடக்கும்போது not if when hallelujah
1: hallelujah
0: but think on me when it shall be well with thee KJV le message le only remember me when things are going well with you again tell about me to Pharaoh and get me out of this place
1: yes
0: Hallelujah. என்ன மாதிரியான ஒரு போல்னஸ் பாருங்க கிறிஸ்டல் கிளாரிட்டி நீங்க குரோனோஸ்ல இருந்தாலும் குழப்பமா இல்ல தெளிவா இருக்க முடியும்
1: என்ன
0: ஆகுமோ ஏதாகுமோ என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு டல் ஹார்ட்டடா இல்ல நீங்க எதை பேசினாலும் ஐயா சிறையில் அடைச்சாலும் கிடங்கல போட்டாலும் கத்தருக்குள்ளான என்னுடைய ஷார்ப்னஸ் ஒருபோதும் குறையாது
1: Hallelujah.
0: தகதகன் இருந்தான் ஜோசப்
1: Amen.
0: He was very active yes. during his Chronos period.
1: Amen.
0: Chronosல நாம ஆக்டிவா இருக்கிறது நம்மளே பிளஸ் பண்ணிடுறோம் கைரோஸ்ல
1: Amen.
0: Chronosக்கும் கைரோஸுக்கும் ஒரு டைரக்ட் லிங்க் இருக்கு
1: Amen.
0: தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல நாம செய்கிற காரியங்களுக்கும் நமக்கு குறிச்சிருக்கிற காலத்துல தேவன் செய்ய போற காரியத்துக்கும் ஒரு டைரக்ட் லிங்க் இருக்கு சாமி
1: நேரடி தொடர்பு சாமி
0: வெரி பவர்ஃபுல் திரும்பவும் நான் வலியுறுத்துறேன் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காலத்துல நாம தேவனுக்காக செய்யற காரியத்துக்கும், தேவன் நமக்கு குறிச்சிருக்கிற காரியத்துல காலத்துல அவர் நமக்கு செய்ய போற காரியத்துக்கு இடையில நேரடி தொடர்பு இருக்கு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: 40வது அதிகாரத்துல ஜோசப்போட குரோனோஸ்ல தேவன் அவருக்கு கொடுத்திருந்த நேரத்துல அவர் சுறுசுறுப்பா இருந்ததை பார்க்கிறோம். ஆனா ஆதியாகம 41ல யோசேப்புக்கான தேவனுடைய செட் டைம் வருது.
1: எஸ்,
0: தேவன் யோசேப்புக்காக குறிச்சிருந்த காலம் வருது. ஜோசப்போட கைரோஸ் வருது.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: 41ல யோசேப்புக்குள்ள சுறுசுறுப்பை பார்த்தோம். 40ல தேவன் விறுவிறுப்பா களத்துக்கு வர்றத பாக்குறோம்.
1: ஆமென்.
0: 40ல சுறுசுறு யோசேப்பு, 41வது அதிகாரத்துல விறுவிறுன்னு தேவன் செஞ்ச
1: காரியம்,
0: தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து
1: அவனை கொண்டு வந்து
0: Hallelujah. 40வது அதிகாரத்துல we saw Joseph's daily walk with God.
1: Hallelujah.
0: தேவனோட யோசேப்பு நடந்ததை பார்க்கிறோம். 41வது அதிகாரத்துல தேவனோட நடந்த யோசேப்புக்கு நடக்கிறத பார்க்கிறோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: Now God has walked into his life.
1: Yes. அதான் ஆண்டவர் யுத்த குதிரையில சொன்னாரு, இன்றைக்குடைய வாக்கு தான் நாளைக்கு அவருடைய மார்ச்சா மாற போகுது.
0: Your daily walk with God will transform into a powerful march in the days of evil.
1: Yes.
0: Are in your season.
1: Amen.
0: Are in your set time.
1: Amen.
0: Are in your appointed time. தேவனோடு நடக்கிற உன்னுடைய அனுதின நடனா ஆண்டவர் உனக்காக குறிச்சிருக்கிற காலத்துல யுத்த நடையாய் டிரான்ஸ்ஃபார்ம்
1: ஆகுது,
0: மறுரூபமாகிறது.
1: ஆமென்.
0: அதான் யுத்த குதிரை செய்தியினுடைய சாராம்சமே.
1: ஆமென்.
0: மைய கருவே அதான்.
1: எஸ்,
0: என்ன யூடியூப்ல பார்க்காதவங்க சர்ச் பண்ணி பாருங்க யுத்த குதிரை. உங்க இருதயம் உடைக்கப்பட்டிருந்தாலும் தேவனோட நாம தொடர்ந்து நடக்கிறதுல கவனமா இருக்கணும்.
1: ஆமென்.
0: என்ன உடைச்சாலும் நான் அவரோட நடந்துகிட்டு தான் இருப்பேன்.
1: எஸ்,
0: தேவன் உங்க வாழ்க்கையில கடந்து வருகிற தருணம் வரும், வந்திருக்கிறது,
1: வந்திருக்கிறது.
0: Now is your time.
1: Amen. Hallelujah.
0: This is God's time for your life.
1: Amen.
0: This is your season.
1: Yes.
0: This is God's season for you.
1: Yes.
0: இது உங்களுக்கான தேவனுடைய நேரம், உங்களுக்கான தேவனுடைய காலம்.
1: Amen.
0: ஜெயில ஒரு பக்கம் வாடி போன முகத்துல யாரதா இருந்திருக்கணும்னா யோசேப்பு தான் இருந்திருக்கணும்.
1: Hallelujah.
0: வாடி போன முகம் யாருக்கு தான் இருந்திருக்கணும்?
1: யோசேப்புக்கு தான் இருந்திருக்கணும்.
0: வித்தியாசம் தெரியுமா?
1: தெரியாது.
0: என்ன, ரெண்டு பேரும் ஒரே முகத்துலதான் இருக்கிறோம். ஆனா நான் சந்தோஷமா இருக்கிறப்பதான் என்ன என் கூட இருக்கிற நபர் துக்கமா இருக்கிறது எனக்கு உடனே தெரியுது. அப்ப ஏயா நீ கலக்கமா இருக்கிற அப்படின்னு வந்து யோசேப் போய் அவங்களை விசாரிச்சிருக்கிறார்னா யோசேப் எப்படி இருந்திருக்கிறாரு? தெளிவா
1: இருந்திருக்கிறார்.
0: விசாரிப்புல உண்மையா இருந்த யோசேப்பு அவரைத்தான் பிடிச்சி எங்க போட்டிருக்காங்கன்னா
1: ஜெயில
0: ஜெயில போட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஆறுதல், இங்கேயும் விசாரிப்புல உண்மை இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு. ஆனா குற்றச்சாட்டுக்கும் இங்கே கொடுத்திருக்கிற பொறுப்புக்கும் சம்பந்தமே இல்லை. எந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதோ அந்த பொறுப்புலையும் தூக்கி திரும்ப என்ன செய்யறாங்கன்னா யார வைக்கிறாங்க? யோசேப் வைக்கிறாங்க. போத்திபாருடைய மனைவி யோசேப்பினுடைய நடக்கையை கத்தரித்து சித்தரித்தாள்.
1: எஸ்,
0: கத்தரித்து
1: சித்தரித்தாள்,
0: சித்தரித்தாள். ஆனாலும் யோசேப்பு தொடர்ந்து உண்மையா இருந்தார். உண்மையா இருந்து என்னையா கண்ட வாழ்க்கையில கத்தரிச்சு சித்தரிக்கிறான். உண்மையா இருந்தவனுக்கு துரோகி பட்டம் காட்டுறான். துரோகம் பண்ணவனுக்கு உண்மை விளம்பின்னு சொல்றான். இந்த உலகத்துல நல்லதுக்கு என்னன்னா
1: காலமே இல்ல.
0: அதனால நல்லது செய்யற மாதிரி ஐடியாவே எனக்கு என்னன்னா
1: இல்ல
0: இல்லன்னு சொல்லி தனக்கு தேவன் தந்த தாளந்த, தேவன் தனக்கு தந்த கிருபைய, தேவன் தனக்கு தந்த வரத்தை புதைச்சு போடல.
1: எஸ்,
0: தேவன் உங்களுக்குள்ள விதைச்சிருக்கிற காரியத்தை புதைச்சு போட்டுறாதீங்க. இதையும் அதையும் காரணம் சொல்லி
1: அல்லேலூயா.
0: நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. தேவன் தங்களுக்குள்ள விதைச்ச காரியத்தை புதைச்சு போட்டாச்சு. கோபம், நியாயம் செய்யணும், நியாயத்துக்காக செய்யணும், செஞ்சு என்ன பிரயோஜனம்? அத்திற்காக செய்யுங்க.
1: எஸ்,
0: அத்திற்கு உண்மையா இருங்க.
1: ஆமென்.
0: உங்க குரோனோஸ் இது. பி ஆக்டிவ் அண்ட் பி பிரிஸ்க், பி ஃபெய்த்ஃபுல் டு காட்.
1: எஸ்,
0: உடனே இருந்து உண்மையா இருந்த சிறையில தள்ளப்பட்டாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல எப்படி இருந்தாருன்னா உண்மையா இருந்தார். யோசிப்பினாலே பொறுப்புல நெருப்பா
1: இருக்கிறவன்
0: எப்படா இருக்க, எனக்கு கொடுத்த பொறுப்புல நெருப்பா இருக்க,
1: நெருப்பா இருக்கு.
0: அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இல்ல, குரோனஸ்ல எப்படி இருக்கிறேன்,
1: நெருப்பா
0: இருக்கிறேன்,
1: நெருப்பா இருக்க.
0: குரோனோஸ்ல நெருப்பா இருந்தவன் எல்லாம் கைரோஸ்ல பயங்கரமா இருக்கும்,
1: எரிமலையாக விடுவான்.
0: எரிமலை தான் நீ குரோனோஸ்ல நெருப்புனா, குரோனோஸ்ல நீ பற்றி எரிக்கிற ஒரு விறகுல வச்ச நெருப்பு. ஆனா உன்னோட கைரோஸ் வர்றப்ப நீ வெடிச்சு சிதறுகிற எரிமலை.
1: எரிமலை. இந்த ஜோபல் எங்க கேட்டான்னு தெரியல. அந்த டயலாக் அடிக்கடி எங்கிட்ட சொல்றான், சூடா நெருப்பு கொண்டு வரவா.
0: நீங்க உங்க குரோனஸ்ல விறகுல பிடிச்ச நெருப்பு நீங்க.
1: எஸ்,
0: நீங்க ஒரு அக்னி தழல்.
1: ஆமென்.
0: ஆனா உங்களுக்கான கைரோஸ் வர்றப்ப வெடிச்சு சிதற எரிமலை எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருந்த தேவனுடைய காரியம் அப்படி கொப்பளிக்கும்,
1: கொப்பளிக்கும். எஸ்,
0: விறகுல பிடிச்ச நெருப்பா இருந்தா திடீர்னு எரிமலையா வெடிக்கிறான், என்னடா ஆச்சு?
1: தீப்பிழம்பாக,
0: தீப்பிழம்பு, தீப்பிழம்பு, அக்கினி குழம்பு,
1: குழம்பு,
0: பிழம்பு, அக்கினி குழம்பாய்
1: குழம்பாயிற்று.
0: உங்க குரோனோஸ்ல நீங்க ஒரு தீப்பிழம்பு. ஆனா உங்க கைரோஸ் நேரம் வருகிற போது நீங்க அக்கினி குழம்பு,
1: குழம்பு. குழம்புறதுக்கு வேலையே இல்லை.
0: எரிமலைக்குள்ள இருந்து வெளியில வருதுல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, லாரா, லார்வாவா, என்ன சொல்லுவாங்க, லாவா, லாவா,
1: லாவா.
0: அந்த அந்த எரிமலை குழம்பு.
1: எஸ்,
0: ஆனா தீல விறகுல பிடிச்ச நெருப்பு அக்கினி பிழம்பு,
1: பிழம்பு.
0: ஆனா எரிமலையில இருந்து ரிலீஸ் ஆகிறது அக்கினி குழம்பு,
1: குழம்பு,
0: பிழம்பு,
1: குழம்பு.
0: குரோனோஸ்ல பிழம்பா இருந்தது கைரோஸ்ல
1: குழம்பாக,
0: குழம்பாய் மாறும்.
1: ஆமென். Hallelujah.
0: தமிழை புரிந்து கொள்ளுங்கள். இருக்கையா அந்த படம் இருக்கையா?
1: Yes. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த எரிமலையிலிருந்து வெடிச்சு அப்படி செதறி வருது பாருங்களேன்.
1: Yes.
0: அப்படி
1: குழக்குழன்னு ஒரு மாதிரி குழம்பு,
0: அப்படி தங்கத்தை உருக்குன மாதிரி அந்த மாதிரியான ஒரு குழகுழான்னு வரும் வெளியில.
1: Yes.
0: தீ வந்து குழகுழான்னு வருது பாருங்க, அதான் என்னன்னா அக்னி குழம்பு,
1: குழம்பு.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நெருப்புல விறகுல பிடிச்ச நெருப்பு மாதிரி இருந்தான்,
1: தீ பிழம்பாக இருந்தான்.
0: அதான் உங்க குரோனோஸ்ல நீங்க விறகுல பிடிச்ச நெருப்பு, பவர்ஃபுல்லான வேர்டு எனக்கு வருது. குரோனோஸ்ல நீங்க விறகுல பிடிச்ச நெருப்பு, ஆனா இது உங்க சீசன், திஸ் இஸ் யுவர் கைரோஸ் மொமெண்ட்.
1: எஸ்,
0: இந்த செட்டாயத்துல நீங்க எரிமலையில் இடிஞ்சு வெடிச்சு சிதறுகிற அக்னி
1: குழம்பு,
0: தீப்பிழம்பு, அக்னி குழம்பாய் மாறுகிற தருணத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: இந்த மாதிரி நீங்களும் வெடிச்சு இந்த வருஷத்துல என்ன செய்வீங்கன்னா சிதறி உள்ள இருக்கிற அக்னி குழம்பை கக்குவீர்.
1: ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah.
0: ஆண்டவருடைய க்ளோரி இப்படிதான் ரிலீஸ் ஆகப்போ.
1: ஆமென்.
0: இதைத்தான் நீங்க இத்தனை ஆண்டு கற்பம் தரிச்சிருந்தீங்க, இதைத்தான் நீங்க இத்தனை வருஷங்கள் உங்களுக்குள்ள சுமந்தீங்க. தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய மகிமையையும் நீங்க உங்களுக்குள்ள உங்க ஆவியில சுமந்தத ஆண்டவர் உங்களுடைய கைரோஸ் மொமெண்ட் வருகிற பொழுது இது போல வெடிச்சு செதறி வெளியில கொண்டு வருவார். யூ வில் பிகம் அ குளோபல் இம்பாக்ட்.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: குளோபல் லெவல் இன்ஃப்ளூயன்ஸ். விறகுல பிடிச்ச நெருப்பா இருக்கிறப்ப நீங்க லோக்கல், ஆனா கைரோஸ்ல நீங்க
1: குளோபல்.
0: குளோபல்
1: குளோபல்.
0: எப்படியா எப்படியா குரோனோஸ்ல இருந்தவன், எப்படியா விறகுல பிடிச்ச நெருப்பா இருந்தவன் எப்படியா வந்து அக்கினி குழம்பா மாறினான் அப்படின்னா, உங்களுக்குன்னு தேவன் செட் பண்ண டயத்துல தேவன் சுறுசுறுப்பா ஏங்கன உங்க வாழ்க்கையில விறுவிறுப்பா வருவாரு.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: ஜோசப் உண்மையா இருந்தார். கத்தர் தனக்கு கொடுத்த நேரத்துல
1: உண்மையா இருந்தார்.
0: உண்மையா இருந்தார். சிறையில தள்ளப்பட்டாலும்
1: உண்மையா
0: அந்த விறகுகளை பத்த வச்சு நெருப்பு அணையவே இல்லை, அவிஞ்சு போவே இல்லை. எப்பவும் தக தக.
1: ஆமென்.
0: எப்பவும் தக தக
1: தக தக.
0: பாடி வதங்கி போன நிலைமை என்னன்னா, இல்லவே
1: கத கத இல்ல, தக தக தான்.
0: இல்லைன்னா யோசேப்ப பார்வன் முன்னாடி போய் நிறுத்துறப்ப அவன் எலும்பும் தோலுமா இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க
1: நீங்க?
0: அப்படி ஷேவ் பண்ண உடனே மாப்பிள கலை சொட்டுது. ஜெயில கடங்களை கிடந்தவன் எப்படி
1: இருப்பான்?
0: தொத்தலுமா சாப்பிடாம வயிறு ஒட்டி போய் எலும்பும் தோலுமா இருப்பான். இந்த பய அப்படி இந்த காணா செலு செலுன்னு இருந்திருக்கான், அப்படி ஜொலிச்சிருக்கான் தக தகன்னு சொல்லிட்டு.
1: எஸ்.
0: இந்த குரோனோஸ்ல வந்து ஆக்டிவா இருக்கிற பூரா தக தகன்னு இருப்பான்.
1: ஆமென்.
0: அவன் பொலிவு மாறாது
1: மாறாது.
0: ஓடிக்கிட்டே காத்திருக்கிற மாதிரி பிரிஸ்கா இருக்க யாராலும் முடியாது.
1: ஆமென்.
0: ஓட காத்திருக்கிறவங்க கூட படுத்து கிடப்பான், ஆனா ஓடிக்கிட்டே காத்திருக்கிறவன் ஓடுனாலும் இளைப்படையிறது இல்ல, நடந்தாலும் களைப்படைந்து
1: போறது இல்ல. அல்ல இல்லையா,
0: நீங்க ஓடுறதுக்கு காத்திருக்கிறேன்னு படுத்து கிடக்காதீங்க, நீங்க ஓடிக்கிட்டே காத்துருங்க. உங்க பொலிவு, உங்க குளோரி, உங்க ஃப்ரெஷ்னஸ் எவ்ரிடே
1: ஃப்ரெஷ்
0: ஃப்ரெஷ் எவர் கிரீன்
1: எவர்
0: கிரீன். நாங்களும் எழுந்து கிரி என்ன
1: நடப்பிப்போம்
0: அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா இந்த அஞ்சு வருஷத்து ஒப்பை தெரிஞ்சிருக்கும். அஞ்சு வருஷத்துல எத்தனை செய்திகள், ஏய் காத்திருக்கிறவங்க பண்ற வேலையாடா நீங்க பண்ணிட்டு தரீங்க. புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் எ பவர்ஃபுல் ட்ரூத்.
1: எஸ்.
0: வை காட் ஹஸ் கிவன் யுவர் குரோனோஸ் டைம்.
1: எஸ்.
0: காத்திருப்பின் காலத்தை தேவன் ஏன் உங்களுக்கு தந்தார், ஏன் நமக்குன்னு ஒரு டயத்தை தந்திருக்கிறார்னா, நாட் டு வேஸ்ட் அவர் டைம்.
1: எஸ்.
0: வெயிட்டிங்கிற பேர்ல நாம வேஸ்ட் பண்றதுக்காக கொடுக்கல. பி ஆக்டிவ் டூரிங் யுவர் வெயிட்டிங் பீரியட்.
1: ஆமென்.
0: டோன்ட் பி எ பாசிவ் லீடர்.
1: ஆமென்.
0: பி ப்ரொடக்டிவ். சும்மா சோம்பேறித்தனமா அதை எதையும் செய்யாம உட்கார்ந்து இருக்கிறார். இதையாவது செஞ்சுக்கிட்டே இரு,
1: செஞ்சுக்கிட்டே இரு. எசைக்கு என்ன சொல்லுவாங்க, நீ எழும்பி பிரகாசி, அப்பொழுது கர்த்தர் மகிமை மேல உதிக்கும். நீ படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு எழுப்புவாருன்னு சொல்லாது, எழும்பு.
0: ஓடுறதுக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லாதீங்க, ஓடிக்கிட்டே காத்திருக்கிறேன்.
1: காத்திருங்க.
0: யோசேப்பு ஓடிக்கிட்டே காத்திருந்த பாத்திரம்.
1: எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: இந்த மாதிரி நாம ஓடிக்கிட்டே காத்திருக்கிறப்பதான் அக்கினி விளம்பு அக்கினி குழம்பாய் மாறுகிற ஒரு தருணம் லைஃபுக்குள்ள வரும்.
1: ஆமென்.
0: இந்த மாதிரி வளைஞ்சு ஓடுவீங்க.
1: எஸ்.

0: அக்கினி குழம்பலாம் நீங்க கற்பம் தரிச்சிருந்தீங்க. இதைத்தான் நீங்க இத்தனை ஆண்டுகள் சுமந்துட்டு இருந்தீங்க. இத இத இத வெளியில நீங்க கொப்பளிக்கிற ஆண்டு இது.
1: அக்கினி
0: இதை நீங்க அடக்கி கொள்ள முடியாது. இதை அடைச்சு வைக்கவும் முடியாது. இது வெடிச்சு வெளியே வருகிற அதிசயம். உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின காரியம் இந்த ஆண்டு வெடிச்சு வெளியில வர

உங்களை அடைச்சு போட்டாங்க, ஆனா நீங்க வெடிச்சு வெளியில வர்றீங்க. உங்களை அடைச்சு போட்டாங்க, உங்களை ஒட்டச்சு அடைச்சு போட்டாங்க, ஆனா நீங்க வெடிச்சு வெளியில இது போல வருகிற ஆண்டு இது. This is your Kairos moment.

0: இதை நீங்க உங்களுக்குள்ள சுமந்தீங்க.
1: Yes.
0: நீங்க அக்கினியை சுமந்து கொண்டிருக்கிற நபர் என்பது உங்களை சுத்தி இருக்கிற யாருக்கும் தெரியல.
1: Yes.
0: ஏதோ கட்டையில பிடிச்ச நெருப்பு அவங்களை பார்த்தாங்க, ஆனா கட்டையில பிடிச்ச நெருப்பு நீங்க இல்ல.
1: Yes.
0: உங்களுக்குள்ள இருக்கிற நெருப்பு எரிமலை குழம்பு போல, அது வெடிச்சு வெளியில வரும்,
1: வெடிச்சு வெளியே வரும்.
0: உங்களுக்கு குரோதமா நடிச்சாங்க, உங்க உண்மையை கத்தரிச்சு சித்தரிச்சு உங்களுக்கு முன்னாடி நடிச்சு உங்களை உடைச்சாங்க, ஆனாலும் நீங்க வெடிச்சு வெளியில வருவீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.

0: உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களை அறிஞ்சவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உங்களோட கத்தர் இருக்கிறாருங்கிறது ஒரு நேஷனல் லெவல் டிக்ளரேஷனா வரும்.
1: ஆமென். We believe.
0: ஒரு இன்டர்நேஷனல் அங்கீகாரம் உங்களுக்கு வருது.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ரீஜனல் லெவல்ல, நேஷனல் லெவல் மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும்.
1: Amen.
0: ஒரு குளோபல் இம்பாக்ட்.
1: Yes.
0: உங்க கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டவர் வந்து உங்க வாழ்க்கையில செய்கிற காரியத்தை யாரும் மறைச்சு வைக்க முடியாது. அந்த பகுதி முழுவதும் பேசப்படும்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: என்ன ஜெயில ஜோசப் வந்து தேவனோட செலவிட்ட நேரம் தான் பாரோவோட அரண்மனையில அவரே ஆசீர்வதிக்கிற தருணமா ரிவர்ஸ் ஆகுது.
1: ஆமென்.
0: அதான் நான் நேத்து சொன்னேன், நீங்க தேவனோட செலவிட்ட நேரத்துக்குள்ளதான், உங்க குரோனோஸ்க்குள்ளதான் உங்களுக்கான தேவனுடைய நேரம் இருக்கு, உங்களுடைய கைரோஸ் இருக்கு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: 40வது அதிகாரத்துல குரோனோஸ்ல ஜோசப் தேவனோடு செலவிட்ட நேரம், ஆனா 41வது அதிகாரத்துல ஜோசப்போட குரோனோஸ் சாரி கைரோஸ் அங்க தேவன் கடந்து வந்து கிரியை செய்கிற நேரம். இந்த நேரம் எந்த நேரத்துக்குள்ள இருந்து வந்துச்சு?
1: குரோனோஸ்க்குள்ள இருந்து.
0: குரோனோஸ்க்குள்ள இருந்து தான் தேவனோடு செலவிட்ட நேரத்துக்குள்ளதான் உங்களுக்கான தேவனுடைய நேரம் இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்டோமே, தேவனோடு செலவிடுகிற தன்னுடைய குரோனஸ் கவனமா
1: பயன்படுத்துவான்.
0: இனிமே ஏதாவது சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல
1: மாட்டீங்களா?
0: ஏதாவது செஞ்சுட்டு இருப்பீங்களா?
1: செஞ்சுக்கிட்டே
0: ஆண்டவர் சொன்னதை செஞ்சுட்டே இருப்பீங்களா?
1: செஞ்சுக்கிட்டே
0: பிஸியா இருப்பீங்களா?
1: பிஸி
0: ஆக்டிவா இருப்பீங்களா?
1: ஆக்டிவ்.
0: இது எப்படி உங்களை பிளஸ் பண்ண போகுதுங்கிறது உங்களுடைய கைரோஸ் மொமெண்ட் வர்றப்பதான் தெரியும்.
1: ஆமென். எஸ். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நாளைக்கு இதை லிங்க் பண்ணி நம்ம தியானிக்கலாம்.
1: Amen.
0: இன்னும் உள்ள டீப்பா டைவ் பண்ணலாம்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா இன்னைக்கு என்னன்னா, ரெண்டு செய்தி உள்ள வந்து சொல்ல வந்த செய்தியை வந்து அடுத்த நாள் கொண்டு போயிச்சு. நம்பர் 1 என்னன்னா, குரோனோஸ் நமக்காக என்ன செய்யறது இல்ல,
1: காத்திருக்கிறது இல்ல,
0: காத்திருக்கிறது இல்ல. ஆனா கைரோஸுக்காக நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்?
1: காத்திருக்கிறேன்,
0: காத்திருக்கிறேன். Hallelujah.
1: Hallelujah.
0: நேரத்தோட ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னா நேரத்துக்காக என்ன செய்யறேன்? என்ன செய்யும் வரும் என்று ஏதாவது செய்வேன்னு சொல்லல,
1: செய்யறேன்.
0: ஓடுறதுக்காக காத்திருக்கிறேன்,
1: ஓடிக்கிட்டே
0: காத்திருக்கிறேன்,
1: ஓடிக்கிட்டே காத்து.
0: இன்னைக்கு கட்டையில பிடிச்ச நெருப்பு,
1: நாளைக்கு பிளம்பு,
0: அக்னி குழம்பு,
1: குழம்பு.
0: இன்னைக்கு நீங்க பிளம்பு, ஜெயில நீங்க அக்னி
1: பிளம்பு,
0: போத்திபார் வீட்டுல நீங்க அக்னி
1: பிளம்பு
0: பிளம்பு, ஆனா ஃபாரோ கோர்ட்ல நீங்க அக்னி பிளம்பு இல்ல, அக்னி குழம்பு
1: குழம்பு. ஹல்லேலூயா.
0: Your season
1: has come
0: and your stage. God has prepared both of them already.
1: Amen. Yes.

0: மேடையும்.
1: எஸ், இன்றைக்கு ஓடையில் இருக்கிற நீங்கள் நாளைக்கு மேடைக்கு வருவீர்கள்.
0: இணைஞ்சு வந்திருக்கு.
1: எஸ்,
0: have come together.
1: Yes,
0: your season and your stage have come together.
1: Amen.
0: This year is your Kairos moment.
1: Amen.
0: Believe it.
1: I believe, Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உங்க குரோனோஸ்ல நீங்க சுறுசுறுப்பா இருந்திருப்பீங்கன்னா, உங்க குரோனோஸ்ல நீங்க ஆக்டிவா இருந்திருப்பீங்கன்னா, கைரோஸ்ல உங்களை ஆனர் பண்ண ஆண்டவர் வந்திருக்கிறார்.
1: Amen.
0: He is here already. Hallelujah.
1: Hallelujah.
0: This is your moment.
1: Amen.
0: இதுக்கு தான் நீங்க பிறந்தீங்க.
1: Yes.
0: இதுக்காக தான் உங்க கையில் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தார். இது எந்த அளவு நீங்க கிரகிக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா குரோனோஸ்ல ஒரு திட்டத்துக்காக, ஒரு தரிசனத்துக்காக ஆண்டவர் தங்களுக்குள்ள விதைச்ச ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும், ஒவ்வொரு தேவ மனுஷிக்கும் இந்த செய்தி புரியும்.
1: எஸ்,
0: ஆண்டவர் என்ன சொல்றாருங்கிறது விளங்கும். இந்த மொமெண்ட்டை தவற விட்டுறாதீங்க. இதுக்காக தான் இத்தனை வருஷமா காத்திருந்தீங்க. 15 வருஷமா, 20 வருஷமா, 22 வருஷமா, 25 வருஷமா நீங்க காத்திருந்தது இந்த மொமெண்ட்டுக்காக தான்.
1: ஆமென்.
0: This is your moment. This is your season. This is your time.
1: ஆமென்.
0: Don't miss it. இதுக்காக தான் இத்தனை வருஷமா நீங்க ஆக்டிவா இருந்தீங்க. இதுக்காக தான் இத்தனை வருஷம் தேவன் உங்களுக்குள்ள பத்த வச்ச நெருப்பு நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க. You are pregnant with fire.
1: Yes.
0: நீங்க கற்பன் தரிச்சிருக்கிற நெருப்ப பிடிச்சு செதறுகிற அதிசயமா கத்தர் விளங்க பண்ணு.
1: ஆமென். Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வல்லமை வெளிப்படும் ஆண்டில் வல்லமை வெடித்து சிதறுகிற dynamis.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: This is what we call it, dynamis.
1: Dynamis. Yes, dynamis.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: God's power.
1: Yes.
0: Dynamis. He's going to manifest in your life in a wonderful and powerful way.
1: Amen.
0: You are going to experience the dynamis of God in your ministry, in your personal life soon.
1: Amen.
0: It's already happening.
1: Yes.
0: பிணைஞ்சிருக்கு, எப்படி ரெண்டுக்கு இடையில நேரடி தொடர்பு குறிச்சு சின்ன டீடைல்டா அடுத்த நாளை தினத்துல நாம தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: தேங்க்யூ அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இறக்கமுள்ளவரே, எவ்வளவு அற்புதமா பைபிள்ல இருந்து நாங்க துவக்கத்துல ஜெபிச்சது போல, நாங்க அறிக்கை செய்தது போல, ஒரு ரோட் மேப் போல எங்க கையில ஒரு விஷனை தந்து, அந்த விஷன்ல நாங்க எதோ ஏன தானே நடக்காம ஆகாயத்தை அடிக்கிறத போல நாங்க சிலம்பம் பண்ணாம, ஆண்டவரே நாங்க நாங்க நாங்க திட்டமும் தெளிவுமா இலக்குக்கு நேரம் ஓடக்கூடிய ஆண்டவரே காரியங்களை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி கொடுக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி.
1: எஸ்,
0: நேற்று நாங்க சொன்னது போல எங்க குரோனோஸ் மொமெண்ட்ல, எங்க குரோனோஸ் டேஸ்ல ஆண்டவரே நாங்க முழுசா நாங்க எங்க நேரத்தை நாங்க பயன்படுத்தணும்னு சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவு நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம். எங்க கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டவரே நீங்க நீங்க விறுவிறுப்பா செய்ய போற, தீவிரமா செஞ்சு முடிக்க போற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
3: தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: began the teaching on the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தை குறித்த போதனை நாம் ஆரம்பித்த வேளையில்
0: we went to a particular passage of scripture and let's go to it again.
1: ஒரு குறிப்பிட்ட வேத பகுதிக்கு நாம் சென்றோம். மறுபடியும் அதற்கு நாம் செல்வோம்.
0: Revelation chapter 12 and verse 11.
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11 வசனம்.
0: Revelation 12:11.
1: வெளிப்படுத்தல் 12:11.
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they did not love their lives to death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: Here we are told that the saints took victory over Satan by the blood of the lamb.
1: பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே பிசாசை வென்றார்கள் என்று இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது.
0: But I pointed out to you the particular way in which it is stated here.
1: இந்த இடத்திலே அது எவ்வாறு குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன்.
0: Doesn't leave it at that saying that they took victory by the blood of the lamb. It says by the blood of the lamb and by the word of their testimony.
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே என்று சொல்லி விட்டுவிடாமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று சொல்லுகிறது.
0: Three things are mentioned here.
1: மூன்று காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
0: The blood, the word and their testimony.
1: ரத்தம் பிறகு வசனம் பிறகு சாட்சி.
0: There are three elements working together and bringing about victory in the believer's life.
1: விசுவாசியின் வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வருவதற்கு மூன்று காரியங்கள் இணைந்து செயல்படுகிறது.
0: These are the things that we are studying concerning faith.
1: விசுவாசத்தை குறித்து இந்த காரியங்களை தான் நாம் படித்து வருகிறோம்.
0: We will later on talk about the word of God and its importance in the believer's life.
1: பிற்பாடு தேவனுடைய வசனத்தை குறித்து அது விசுவாசியின் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்பது குறித்து நாம் படிப்போம்.
0: And we have talked much about our testimony, our confession and how that is so important.
1: நம்முடைய சாட்சியை குறித்து நம்முடைய அறிக்கையை குறித்து நாம் பேசினோம். அது எவ்வளவு முக்கியம் என்று பார்த்தோம்.
0: These are the various vital elements that bring about the victory over Satan and the powers of the devil.
1: பிசாசின் மீது அவனுடைய சக்தியின் மீது நமக்கு வெற்றியை கொண்டு வருவது இப்படிப்பட்ட பல்வேறு மிக முக்கியமான காரியங்கள் தான்.
0: These are forces, these are various elements that work together in combination with one another.
1: இந்த பல்வேறு சக்திகள் தான் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது.
0: Three things are working together here in the saints' victory over Satan.
1: பரிசுத்தவான்கள் பிசாசின் மீது வெற்றி பெறுவதிலே மூன்று காரியங்கள் இணைந்து செயல்படுகிறது.
0: The blood,
1: ரத்தம்,
0: the word,
1: வசனம்,
0: and the testimony.
1: பிறகு சாட்சி.
0: And let us say it like this.
1: இதை இப்படி நாம் சொல்லுவோம்.
0: How do they combine?
1: இவைகள் எவ்வாறு இணைகிறது?
0: How do they work together?
1: எவ்வாறு இவைகள் இணைந்து செயல்படுகிறது?
0: Let me put it in one sentence.
1: அது ஒரே வரியில சொல்றேன்.
0: When the saint begins to understand and confess what the word says that the blood of Jesus has done for him, then there is victory.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தனக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை ஒரு பரிசுத்தவான் எடுத்து அறிக்கை செய்யும் போது அப்போது வெற்றி உண்டாகிறது.
0: When you take what the word says that the blood of Jesus has done and testify about it, confess it, there is victory.
1: இயேசுவின் இரத்தம் செய்த காரியத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் எடுத்து உங்கள் வாயினாலே பேசும்போது அப்பொழுதுதான் வெற்றி உண்டாகிறது.
0: Now any of these teachings we need to see if it is a consistent teaching of the scripture.
1: வசனங்கள் ஒன்றை போதிக்கும்போது வசனங்களிலே எல்லா இடங்களிலும் அந்த போதனை காணப்படுகிறதா என்பதை நாம் கண்டறிய வேண்டும்.
0: When we taught the name of Jesus, we showed you consistently throughout the New Testament and throughout even the Old Testament how the name is used.
1: இயேசுவின் நாமத்தை குறித்து நாம் படித்தபோது புதிய ஏற்பாடு முழுவதும் அது மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டிலும் கூட அந்த நாமம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம்.
0: And now we are doing the same with the truth about the blood of Jesus.
1: இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை குறித்த சத்தியத்தை பார்க்கும்போது அப்படியே நாம் செய்கிறோம்.
0: Last week we referred to the Passover lamb.
1: கடந்த வாரம் பஸ்கா ஆட்டுக்குட்டி குறித்து நாம் பார்த்தோம்.
0: That was a very dramatic presentation of the blood of Jesus and what the blood of Jesus does.
1: இயேசுவின் இரத்தத்தை குறித்து அந்த இரத்தம் என்ன செய்கிறது என்பதை குறித்தும் எடுத்துக்காட்டான ஒரு விதத்திலே அது சொல்லப்படுகிறது.
0: The blood was shed in a basin.
1: ஒரு பாத்திரத்திலே இரத்தம் சிந்தப்பட்டது.
0: Then it was not left there. They took the blood and smeared it on the doorposts and the lintels.
1: பிறகு அந்த ரத்தத்தை அப்படியே விட்டு விடுவது அதை எடுத்து நிலைக்கால்களிலே வாசல்களிலே பூசினார்கள்.
0: They used a common plant called hyssop in order to do that.
1: அதை செய்வதற்கு ஈசோப்பு கொழுந்து ஒன்றை எடுத்து பயன்படுத்தினார்கள்.
0: It grew in plenty everywhere all over that land.
1: அந்த தேசம் முழுவதும் இந்த ஈசோப்பு எல்லா இடத்திலும் விளையக்கூடியதா இருக்கு.
0: Used it like a brush, very much like a brush.
1: ஒரு பிரஷ் போல அதை பயன்படுத்தினார்கள்.
0: And they smeared it on the doorposts and the lintels.
1: வாசல்கால்களிலே நிலைக்கால்களிலே அதை தடவினார்கள்.
0: And the blood saved them from death and from all the danger.
1: பிறகு அந்த ரத்தம் தான் மரணத்திலிருந்து எல்லாவிதமான ஆபத்திலிருந்து அவர்களை காத்து கொண்டது.
0: There was a tremendous message there.
1: அங்கே ஒரு பயங்கர செய்தி அவங்களுக்கு சொல்லப்படுகிறது.
0: They were told to stay behind that door.
1: அந்த வாசற்படியின் பின்னால் இருக்கும்படி அவர்களுக்கு சொல்லப்பட்டது.
0: If they came out and stayed outside, they will not be protected.
1: அவர்கள் வெளியே வந்து விட்டால் பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள்.
0: Showing that salvation, redemption, protection, everything is in the blood.
1: அதன் மூலமாக ரட்சிப்பு, மீட்பு, பாதுகாப்பு அனைத்துமே ரத்தத்தில் இருக்கிறது என்ற காண்பிக்கப்பட்டது.
0: And it is under the blood that we can claim all these things.
1: இரத்தத்தின் கீழாக தான் இவை எல்லாவற்றையும் நாம் உரிமை பாராட்ட முடியும்.
0: So this is a teaching way back in the Old Testament.
1: ஆகவே இந்த போதனை பழைய ஏற்பாட்டில் அன்றைக்கே காணப்படுகிறது.
0: And I have showed you even previously, even before that, how as soon as Adam sinned, God came to the Garden of Eden and made him a coat of skin.
1: அதற்கு முன்னரே ஆதாம் பாவம் செய்த உடனே எப்படி தேவன் வந்தார், அவனுக்கு ஒரு தோல் உடையை உண்டாக்கி கொடுத்தார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன்.
0: Taking off the fig leaf clothes, he dressed him with a blood-drenched skin of an animal.
1: அத்தியிலை உடையை அவனை விட்டு எடுத்துவிட்டு ரத்தம் தோய்ந்த ஒரு மிருகத்தினுடைய தோல் உடையை தேவன் அவனுக்கு கொடுத்தார்.
0: Showing that the covering for man's sin and shame is available through the blood.
1: அதன் மூலமாக ரத்தத்தின் மூலமாக தான் மனிதனுடைய பாவத்துக்கும் அவமானத்துக்கும் ஒரு மூடுதல் உண்டா இருக்கிறது என்பதை அவர் காண்பிக்கிறார்.
0: Later on, Cain's offering was rejected because of that very fact, that he did not respect God's formula and principle regarding the forgiveness of sins and how the sin must be taken care of.
1: பாவம் மன்னிப்பு குறித்து, பாவம் எப்படி பரிகரிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து தேவன் ஒரு கோட்பாட்டை நியமித்திருந்தாரு. அதன்படி பலியை கொண்டு வராதபடியால தான் பிற்பாடு காயினுடைய பலியும் நிராகரிக்கப்பட்டது.
0: Because Abel brought a sacrifice that had the bloodshed, God honored it.
1: ஆபேல் ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு பலியை கொண்டு வந்தபடியால தான் தேவன் அதை அங்கீகரித்தார்.
0: So there are many other examples.
1: ஆக இப்படி பல உதாரணங்கள் இருக்கிறது.
0: It is throughout the scriptures.
1: பல வசனங்கள் முழுவதும்.
0: But Passover is one of the dramatic examples.
1: அந்த பஸ்கா இருக்கிறதே அது மிகவும் எடுத்துக்காட்டான ஒரு உதாரணமா இருக்கிறது.
0: Today I want to concentrate on another wonderful example.
1: இன்றைக்கு இன்னொரு அற்புதமான ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
0: From the Old Testament.
1: பழைய ஏற்பாட்டிலிருந்து.
0: This is found in Joshua chapter 2.
1: இது யோசுவா இரண்டாம் அதிகாரத்திலே காணப்படுகிறது.
0: This is about the harlot Rahab and the scarlet thread.
1: இது வேசியாகிய ராகாவை குறித்தும் அங்கே காணப்பட்ட அந்த சிவப்பு நூலை குறித்ததாகும்.
0: Now you know the story behind it, some of you will know it thoroughly.
1: இந்த கதை சம்பவம் உங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு நன்றாக அது தெரிந்திருக்கலாம்.
0: But for the sake of those who are not familiar with it, let me just give a little background.
1: இதை நன்றாக அறியாதவர்களுக்காக இந்த பின்னணியை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லட்டும்.
0: And then let me go into the verses here in chapter 2.
1: இந்த இரண்டாம் வசனத்துல வசனங்களை நான் வாசிக்கட்டும்.
0: Now Rahab was a harlot who lived on the walls of Jericho.
1: ராகாப் ஒரு வேசி, எரிகோவின் மதில்களிலே அவள் வாழ்ந்து வந்தாள்.
0: Now Jericho, if you read about Jericho in various through the various sources, it seems like the city was filled with a lot of wickedness.
1: பாருங்கள், எரிகோ பட்டணத்தை குறித்து பல்வேறு புத்தகங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் என்ன தெரிகிறது, அந்த பட்டணமே துன்மார்க்கத்தினாலே நிறைந்திருந்தது.
0: A lot of ungodly things were happening in Jericho. It was very much like Sodom and Gomorrah.
1: அந்த எரிகோ பட்டணம் ஏறக்குறைய சோதோம் கொமோரா போல இருந்தது. தேவ பக்தி இல்லாத நிறைய காரியங்கள் அங்க நடந்தது.
0: That is one of the reasons that such an utter destruction came upon Jericho.
1: ஆகவே தான் எரிகோ மீது அப்படிப்பட்ட முழு நாசம் உண்டாயிற்று.
0: And here this woman is living on the wall with her father, mother, brothers and sisters.
1: ஆனா இங்க இந்த ஸ்திரீ அந்த மதில் மீது தன்னுடைய தாய், தகப்பன், ஒரு மற்ற சகோதர சகோதரிகளோடு வாழ்ந்து வருகிறார்.
0: Living with a family and running a house of prostitution.
1: குடும்பத்தோடு தான் வசித்து வந்தால் என்றாலும் அவள் விபச்சாரமும் செய்து வந்தாள்.
0: You can understand how the situation was.
1: அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம்.
0: Meanwhile, God had told the people of Israel to go and possess the city of Jericho.
1: இதற்கிடையே எரிகோ பட்டணத்தை போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லியிருந்தார்.
0: Joshua, the leader of the people of Israel, sent a couple of spies in order to spy out the city of Jericho.
1: எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படியாக இஸ்ரவேலின் தலைவனாகிய யோசுவா தானே இரண்டு வேவுகாரரை அனுப்பினார்.
0: Those two spies came and took refuge in harlot Rahab's house.
1: அந்த இரண்டு வேவுகாரர்கள் வந்து வேசியாகிய ராகா வீட்டிலே தஞ்சம் புகுந்தார்கள்.
0: And she housed them there.
1: அவள் அவர்களை மறைத்து வைத்தாள் அங்கே.
0: And she seemed to have understood something about this whole thing that is happening with the people of Israel.
1: இஸ்ரவேல் மக்களிடத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் அவள் நன்றாக புரிந்து கொண்டவள் போல நமக்கு தோன்றுகிறது.
0: In verse 9 we will start reading.
1: ஒன்பதாம் வசனத்தை நாம் படிக்க ஆரம்பிப்போம்.
0: In the previous verses it says how she took the woman took the men that came as spies and hid them in her house.
1: முந்தின வசனம் சொல்லுகிறது தன்னுடைய வீட்டுக்கு வந்த அந்த வேவுக்காரர் எப்படி இந்த பெண் மறைத்து வைத்தாள் என்பது குறித்து.
0: She hid them in the roof.
1: அந்த கூரையிலே மறைத்து வைத்தாள்.
0: King's men had heard about the spies who had entered in, came searching searching for them.
1: Yes, வேவுக்காரர் வந்து விட்டார் என்பதை கேள்விப்பட்ட ராஜாவின் ஆட்கள் அவர்களை தேடி வந்தார்கள்.
0: But she told them she don't know where these people are.
1: இவள் சொல்லிவிட்டா இவங்க எங்க இருக்காங்க எனக்கு தெரியாது.
0: She said they came but they left and I don't know where they went.
1: என்ன சொன்னால் வந்தார்கள் ஆனால் போய் விட்டார்கள் எங்கு போனாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார்.
0: But then after these men left, the men were searching for the spies left. She began to speak to these spies.
1: வேவுக்காரரை தேடி வந்த ராஜாவின் மனுஷர் சென்ற பிறகு இந்த வேவுக்காரரோடு இவள் வந்து பேசுகிறார்.
0: Verse 9.
1: 9வது வசனம்.
0: And said to the men, I know that the Lord has given you the land, that the terror of you has fallen on us, that all the inhabitants of the land are faint hearted because of you.
1: கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனால் என்றும் அறிவேன்.
0: See, she heard something.
1: பாருங்கள் ஏதோ ஒன்றை அவள் கேட்டாள்.
0: She heard something about the living God and his chosen people.
1: ஜீவனுள்ள தேவனை குறித்தும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை குறித்து ஏதோ ஒன்றை கேள்விப்பட்டாள்.
0: She heard about their victories.
1: அவருடைய வெற்றிகளை குறித்து கேள்விப்பட்டாள்.
0: She heard about how their God has been with them.
1: எப்படி அவருடைய தேவன் அவரோடு இருக்கிறார் இருந்தார் என்பதை கேள்விப்பட்டாள்.
0: Remember, she was a notorious woman.
1: ஒரு பெண்மணி,
0: you know, she is not even accepted very well in the society.
1: சமுதாயத்தில் இவள் நன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவளும் அல்ல.
0: She lived a despicable sinful life.
1: பயங்கரமான கேவலமான ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாள்.
0: Normal people wouldn't have anything to do with her.
1: சாதாரண மக்களுக்கு அவளுக்கு சம்பந்தமே இருக்காது.
0: But how much this truth that she heard makes a difference in her is something important that we must notice. ஆனால்
1: இவள் கேட்ட இந்த உண்மை, இந்த சத்தியம் எந்த அளவுக்கு அவளுடைய வாழ்க்கையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதை நாம் கவனிக்க வேண்டும்.
0: She heard wonderful things about the living God.
1: ஜீவனுள்ள தேவனை குறித்து அற்புதமான காரியங்களை அவள் கேட்டாள்.
0: And she knows that their God is a living God.
1: அவருடைய தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவள் அறிந்து கொள்கிறாள்.
0: Verse 10.
1: For
0: we have heard of how the Lord dried up the water of the Red Sea for you when you came out of Egypt and what you did to the two kings of the Amorites who were on the other side of Jordan, Sihon and Og, whom you utterly destroyed.
1: நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கு ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம்.
0: As soon as we heard these things, our hearts melted. Neither did there remain any more courage in any one of us because of you. For the Lord your God is God in heaven above and on earth beneath.
1: கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்.
0: This is where the whole thing work started in her heart.
1: பாருங்க இந்த இடத்துல தான் அவருடைய இருதயத்திலே அந்த வேலை கிரியை செய்ய ஆரம்பித்தது.
0: She had heard about this living God.
1: இந்த ஜீவனுள்ள தேவனை குறித்து கேள்விப்பட்டார்.
0: And she had to believe, she had begun to believe.
1: அவரை விசுவாசிக்க ஆரம்பித்தார்.
0: That is why she hid these people.
1: ஆகவே தான் இந்த ரெண்டு பேரையும் அவள் மறைத்து வைத்தார்.
0: Her hiding these people was an act of faith.
1: பாருங்க ரெண்டு பேரை மறைத்து வைத்தாலே அது அவருடைய விசுவாச கிரியையை காண்பிக்கிறது.
0: You know, the Bible says that the parents of Moses hid him by faith.
1: பாருங்க வேதம் சொல்கிறது மோசேயின் பெற்றோர்கள் விசுவாசத்தினாலே அவனை ஒளித்து வைத்தார்கள் என்று.
0: Now a lot of people reading that they say how can you by faith hide a child?
1: நிறைய பேர் இதை வாசித்த உடனே எப்படிங்க விசுவாசத்தினாலே ஒரு பிள்ளையை ஒளித்து வைக்க முடியும் என்று கேட்கிறார்கள்.
0: It means that you're hiding him because you believe a certain thing is going to take place.
1: அது அர்த்தம் என்ன? ஒரு சம்பவம் நடைபெற போகிறது என்று விசுவாசித்து அதனாலே அந்த பிள்ளையை ஒளித்து வைக்கிறார்கள்.
0: Moses' parents hid him by faith. They simply did not hide the child. I'm sure that many people hid their children in those days because there was a law against these male children that were being born.
1: பாருங்கள் மோசேயின் பெற்றோர்கள் விசுவாசத்தினாலே அவனை கொண்டு போய் ஒளித்து வைத்தார்கள். அந்த காலத்துல அவளுக்கு எதிராக ஒரு சட்டம் இருந்தனால இன்னும் அனைவரும் தங்கள் பிள்ளைகளை ஒளித்து வைத்திருப்பாள்னு நான் நம்புகிறேன்.
0: They were trying to, many women I'm sure were trying to protect their male children and trying to hide them not by faith but out of desperation and out of fear.
1: மற்ற அநேகம் பெண்களும் தாய்மார்களும் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஒளித்து வைத்தார்களே அவர்கள் ஒளித்து வைத்தது விசுவாசத்தினாலே ஒளித்து வைக்கவில்லை பிள்ளை கொண்டு போடப்படுமோ என்று பயத்தினாலே ஒளித்து வைத்தார்கள்.
0: There's a big difference between the way that Moses' parents did it and others did it.
1: மோசேயின் பெற்றோர் செய்ததற்கும் மற்றவர்கள் செய்ததற்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இருக்கிறது.
0: Parents of Moses hid him by faith.
1: மோசேயின் பெற்றோர்கள் விசுவாசத்தினாலே அவனை ஒளித்து வைத்தார்கள்.
0: What was their faith?
1: அவருடைய விசுவாசம் தான் என்ன?
0: God had told them to God had told Abraham their forefather about a deliverance that was going to come to them after 400 years of captivity in Egypt.
1: எகிப்திலே 400 வருடம் இந்த ஜனங்கள் சிறையிருப்புக்கு பின்பு விடுவிக்கப்படுவார்கள் என்று இந்த ஜனங்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் அறிவித்தார்.
0: They remembered that very well.
1: அதை நன்றாக ஞாபகம் வைத்திருந்தார்கள்.
0: And it was in the back of their mind they believed it that it was 400 years and their deliverance was due any time.
1: அவருடைய மனதிலே இருந்தது இப்போது 400 வருடங்கள் முடிந்து விட்டது எந்த நேரத்திலும் தாங்கள் விடுவிக்கப்படலாம் என்று அவள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள்.
0: They were looking forward for the deliverance.
1: அந்த விடுதலைக்காக அவர்கள் எதிர்நோக்கி காத்திருந்தார்கள்.
0: They thought if they could only save this child that deliverance would come.
1: என்ன யோசித்தார்கள், இந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றினால் போதும், விடுதலை கிடைத்துவிடும்.
0: And they can come out alive with this child.
1: இந்த பிள்ளையோடு கூட உயிரோடு வெளியே வந்து விடலாம்.
0: And then you know the story of how Pharaoh's daughter went and found the child.
1: அதன் பிறகு அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், எப்படி பார்வோன் குமாரத்தின் இந்த பிள்ளையை கண்டுபிடித்தாள் என்று.
0: And how that Moses' own mother was called to raise the child.
1: எப்படி மோசேயின் சொந்த தாயே இந்த பிள்ளையை வளர்க்கும்படி அழைக்கப்பட்டாள் என்று.
0: Raise the child in Pharaoh's palace, giving him Pharaoh's food and educating him with Pharaoh's money. And give him all the riches of Pharaoh, being raised to topple Pharaoh and his army one day in the Red Sea.
1: ஒரு நாள் பார்வோனையும் அவனுடைய சேனையையும் செங்கடலிலே கவிழ்ப்பதற்காக இந்த மோசே அவனுடைய சொந்த தாயில பார்வோனுடைய அரண்மனையிலே அவனுடைய காசிலே அவனுடைய செல்வத்திலே அவனுடைய படிப்பிலே வளர்க்கப்படுகிறான்.
0: The way that God does some things are wonderful.
1: தேவன் சில காரியங்களை செய்வது பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது.
0: Now Rahab was acting by faith.
1: ராகாலும் விசுவாசத்தினாலே செயல்பட்டான்.
0: She was not just acting just for some money or some, a few other things.
1: ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்கும் அல்லது வேற ஏதாவது தயவு கிடைக்கும் என்று அவள் நினைக்கவில்லை.
0: She had believed something about this God.
1: இந்த தேவனை குறித்து ஏதோ ஒன்றை அவள் விசுவாசித்தாள்.
0: That is why she hid this man.
1: ஆகவே அந்த ஆட்களை ஒளித்து வைத்தாள்.
0: She confessed what she believed.
1: தான் விசுவாசித்ததை அறிக்கை செய்தாள்.
0: Then in verse 12 she says.
1: அந்த பிறகு 12வது வசனத்தில் சொல்கிறாள்.
0: Now therefore I beg you, swear to me by the Lord, since I have shown you kindness, that you also will show me kindness to my father's house and give me a true token.
1: இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு எனக்கு நிச்சயமான ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால்.
0: And spare my father, my mother, my brother, my sisters, my brothers, my sisters and all that they have and deliver our lives from death.
1: நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரனையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்க வேண்டும்.
0: She knew very well their city is going to be destroyed.
1: அவருடைய பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்று இவளுக்கு நன்றாய் தெரியும்.
0: She believed that God has given this city to the Israelites.
1: தேவன் இந்த பட்டணத்தை இஸ்ரவேலருக்கு கொடுத்து விட்டார் என்று அவள் நம்பினாள்.
0: Now look at what she is asking.
1: இப்போ அவள் என்ன கேட்கிறாள் என்று பாருங்கள்.
0: She is not only believing for her to be saved from destruction, she is believing for the father, mother, brothers, sisters and all their children, their families.
1: அழிவிலிருந்து தான் மட்டும் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று அவள் நம்பவில்லை. இவருடைய தகப்பன் தாய் அவருடைய உறவினர்கள் எல்லாரும் முழு குடும்பமே தப்புவிக்கப்பட வேண்டும் என்று அவள் விரும்புகிறார்.
0: This is very significant to me.
1: இது எனக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாய் கருதப்படுகிறது.
0: Even though she was a very bad woman, notorious woman, her faith was now coming up.
1: இவள் மிக மோசமான கேவலமான ஒரு பெண்மணியா இருந்தாலும் இவருடைய விசுவாசம் இப்பொழுது வெளியே வருகிறது.
0: She began to believe in the living God.
1: ஜீவனுள்ள தேவனை அவள் விசுவாசிக்க ஆரம்பித்தாள்.
0: And there is no limit to her belief. She is asking for the entire family. A number of them to be saved from destruction.
1: அவருடைய விசுவாசத்துக்கு ஒரு எல்லை இல்லை பாருங்கள். குடும்பத்துள்ள அனைவரும் ஏறக்குறைய நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லாருமே காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவள் கேட்கிறாள்.
0: So the men answered her, our lives for yours. If none of you tell this business of ours, and it shall be when the Lord has given us the land, we will deal kindly and truly with you.
1: அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள்.
0: Now then, verse 17.
1: The
0: men said to her, we'll be blameless of this oath of yours which you have made us swear. Unless when we come into the land, you bind this line of scarlet cord in the window through which you let us down, unless you bring your father, your mother, your brothers and your father's household to your own home.
1: அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன் இடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம்.
0: Now she asks these men to save her from destruction.
1: பாருங்கள், இந்த ஆட்கள் தங்களை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று இவள் கேட்கிறாள்.
0: And the men say, we're going to give you a scarlet thread which we want you to tie on your window.
1: அந்த ஆட்கள் சொல்கிறார்கள், ஒரு சிவப்பு நூல் கயிற்று உன்னிடம் கொடுக்கிறோம், அந்த ஜன்னலிலே நீ அதை கட்டி வைக்க வேண்டும்.
0: And when we come, tell your father and the mother and all your father's household to be in your house.
1: அவர் சொல்கிறார், நாங்கள் வரும்போது உன்னுடைய தகப்பன் வீட்டா சகோதரர் எல்லாருமே உன்னுடைய வீட்டிலே இருக்கும்படி நீ சொல்ல வேண்டும்.
0: And so that they will all be saved from destruction.
1: அப்படி இருந்தால் தான் எல்லாருமே அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள்.
0: We will be responsible for all those that are in the house where that scarlet thread is tied up.
1: அந்த சிவப்பு நூல் கட்டப்பட்டிருக்கிறதே அந்த வீட்டிற்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவருடைய பாதுகாப்புக்கு தான் நாங்கள் பொறுப்பாளிகள்.
0: Now why and where did this scarlet thread come from?
1: இந்த சிவப்பு நூல் எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது?
0: What was this whole idea of the scarlet thread?
1: இந்த சிவப்பு நூல் என்று சொல்கிறார்களே அதனுடைய முழு கருத்து தான் என்ன?
0: Where did these spies learn about the scarlet thread? and how it should be used.
1: இந்த வேவுக்காரர்கள் இந்த சோப்பு நூலை குறித்தும் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து எங்கே கற்றுக்கொண்டார்கள்?
0: You see, they learned it back then when the Passover happened.
1: பாருங்கள், பஸ்கா பண்டிகை பஸ்கா நடந்தது அப்போதே அதை கற்றுக்கொண்டார்கள்.
0: They learned how that the blood of the lamb that was shed, that was smeared on the doorpost, protected them from death.
1: எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்டது, அந்த ரத்தத்தை எடுத்து வாசல் காவலில் பூசின போது அது தங்களை பாதுகாத்தது என்பதை நினைவு கூர்ந்தார்கள்.
0: They knew how they all stayed behind the doors of that door which was smeared with blood and how they were all protected.
1: எப்படி ரத்தம் பூசப்பட்ட அந்த வாசல் காவலின் பின்னாலே தாங்கள் எல்லாரும் இருந்தபோது எல்லாருமே பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை உணர்ந்தார்கள்.
0: They had seen that the blood, the shed blood, when it is smeared and you stay behind it, there is protection.
1: சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு பின்னாலே தாங்கள் தங்கி இருக்கும் போது அங்கே பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள்.
0: There was crying and lamentation in every house of the Egyptians.
1: எகிப்தியரின் ஒவ்வொரு வீட்டிலும் புலம்பலும் அழுகையும் என்று உண்டாயிருந்தது.
0: There was death in every house.
1: ஒவ்வொரு வீட்டிலும் சாவு இருந்தது.
0: But in the area of Goshen where the Israelites were living, they were safe. Tucked away behind these doors that were smeared with the blood.
1: ஆனா இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து வந்த கோசேன் பகுதியிலே எல்லாம் பத்திரமா இருந்தால் ஏனென்றால் ரத்தம் பூசப்பட்ட அந்த வாசகர்களுக்கு உள்ளாக அவர்கள் இருந்தார்கள்.
0: The gospel message had been preached to them.
1: சுவிசேஷம் செய்தி அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது.
0: The gospel is this.
1: சுவிசேஷம் இதுதான்.
0: The blood must be shed.
1: ரத்தம் சிந்தப்பட வேண்டும்.
0: The blood must be applied.
1: ரத்தம் பூசப்பட வேண்டும்.
0: The blood must be applied through the hyssop.
1: அந்த ஈசோப்பினாலே அது பூசப்பட வேண்டும்.
0: Now the modern day hyssop, the real hyssop is our tongue.
1: இப்போ நவீன காலத்து உண்மையான ஈசோப்பு
0: Everybody's got one.
1: எல்லாருக்கும் ஒன்று இருக்கு பாருங்க.
0: Sometimes we use it for the wrong purpose.
1: சில சமயத்துல தவறான காரியங்களுக்கு அதை பயன்படுத்துறோம்.
0: What should we do with this hyssop?
1: இந்த ஈசோப்பை கொண்டு என்ன நாம் செய்ய வேண்டும்?
0: We need to talk about what the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து நாம் பேச வேண்டும்.
0: Now we don't take a literal blood and put it on the doorpost.
1: இப்போது இழுத்தின்படியான ஒரு இரத்தத்தை எடுத்து நாம் வாசலிலே பூசுவதில்லை.
0: How do we claim protection?
1: எப்படி நாம் பாதுகாப்பை உரிமை பாராட்டுவது?
0: How do we claim pardon and forgiveness for sin?
1: எப்படி பாவ மன்னிப்பை நாம் கோருவது?
0: How do we claim safety?
1: எப்படி பாதுகாப்பை கோருவது?
0: How do we take victory, my friend?
1: எப்படி நாம் வெற்றி எடுப்பது நண்பர்களே?
0: You got to use this hyssop to take the blood and what the blood of Jesus has done and confess it with your mouth.
1: இயேசுவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்து உங்கள் வாயினாலே இந்த ஈசோப்பினாலே நீங்கள் எடுத்து பூச வேண்டும்.
0: This is what brings the power.
1: இதுதான் வல்லமையை கொண்டு வருகிறது.
0: Any man can do it.
1: எந்த மனிதனும் அதை செய்யலாம்.
0: Everybody can speak about or confess what the blood of Jesus has done.
1: ஒவ்வொருவரும் யார் வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை பற்றி பேசலாம், அறிக்கை செய்யலாம்.
0: It is the every redeemed believer's right.
1: அது மீட்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியினுடைய உரிமையா இருக்கிறது.
0: All you got to do is go to the word and see what the word says the blood has done. And speak it, confess it.
1: நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வசனத்துக்கு செல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்லுகிறதோ அதை அப்படியே பேசுங்கள்.
0: That is what the Israelites did.
1: இஸ்ரவேல் மக்கள் அதை தான் செய்தார்கள்.
0: They were told to do it literally in those days by just taking the blood and smearing on the door.
1: அதனால எழுத்தின்படி அவங்களுக்கு செய்ய சொல்லப்பட்டது அந்த இரத்தத்தை எடுத்து வாசகால பூசுங்கன்னா.
0: But this is the meaning of the whole thing.
1: ஆனா அந்த காரியத்தினுடைய அர்த்தமே இதுதான்.
0: This is the thing that was expected of the believer.
1: பாருங்க விசுவாசிகள் இப்படி தான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது.
0: They learned a great lesson that day that you can stay behind those doors and be protected.
1: அந்த இரவு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். வாசலுக்கு பின்னால இருந்தா பத்திரமா இருக்கலாம்.
0: Now that was not just for that day.
1: அது அந்த நாளுக்காக மட்டுமல்ல.
0: They realized that this would work any time and every time they did it.
1: இந்த காரியம் அவர்கள் எப்பொழுது செய்தாலும் சரிபட்டு வரும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள்.
0: That is why they gave this woman a scarlet thread and told her to hang it down a rope through that window.
1: ஆகவே தான் அந்த பெண்ணுக்கு அந்த சிவப்பு நூல் கயிற்றை கொடுத்து இந்த ஜன்னலில் கட்டி தொங்க விடு என்றார்கள்.
0: And they told all the father's household to be inside her house.
1: அது மட்டுமல்ல அவருடைய தகப்பன் வீட்டார் அனைவரும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்படி சொன்னார்.
0: There is no time to kill a lamb for Rahab and her family.
1: ராகாபுக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கொல்லங்க நேரம் இல்லை.
0: There was no time and convenience to go through the whole procedure of killing a lamb, shedding the blood and so on.
1: ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு ரத்தத்தை சிந்தி அதை எடுத்து பூசுவதற்கு எல்லாம் நேரம் இல்லை.
0: That is why a scarlet thread was given as a symbol.
1: ஆகவே தான் ஒரு அடையாளமாக சிவப்பு நூல் கொடுக்கப்பட்டது.
0: It is the truth.
1: அதுதான் சத்தியம்.
0: So the woman did exactly as they told her.
1: ஆகவே அவர்கள் சொன்னது போலவே அந்த பெண் செய்தார்.
0: Rahab did exactly as she was told.
1: எப்படி சொல்லப்பட்டதோ அப்படியே ராகாப் செய்தார்.
0: Verse 21 we read this.
1: 21-லே இப்படி வாசிக்கிறோம்.
0: According to your, she said, according to your word, so be it.
1: அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியாக கடவது.
0: That is faith.
1: அதுதான் விசுவாசம் பாருங்க.
0: She believes in the blood.
1: இரத்தத்தை அவள் விசுவாசிக்கிறாள்.
0: She believes in the protection that comes through the shed blood.
1: சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக வரக்கூடிய பாதுகாப்பை அவள் விசுவாசிக்கிறாள்.
0: She is a bad person. She is unacceptable to the society, but she has now put her faith in the living God.
1: இவள் மோசமானவள் தான், சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவள் தான், என்றாலும் ஜீவனுள்ள தேவன் மீது இப்பொழுது தன்னுடைய விசுவாசத்தை அவள் வைக்கிறாள்.
0: She is ready to do exactly as she was commanded.
1: என்ன அவளுக்கு கட்டளையிடப்பட்டதோ அப்படியே செய்ய அவள் ஆயத்தமா இருக்கிறாள்.
0: And she put the scarlet thread through the window.
1: The soap gattai janalile katti veithaal.
0: All the family was behind the doors.
1: Avade kudumbam ellame andha veettukulla irundhathu.
0: Her disobedience that day would have cost the life of every person in her family.
1: Andha naalile kilpadiyamla yaradhu poi irundhal avul kudumbathil irundha ovvorude uyir andhukku poi irukku.
0: When the people of Israel came and took over Jericho, every little part of Jericho was destroyed.
1: Israel makkal vandu Jericho pattinathai kaippatriya bodhu ovvoru pagudhiyum alithu naasam aakinaar.
0: But Rahab and her household was saved.
1: Ana Rahabavude veettarum kaapaathapattargal.
0: This whole idea comes from the Passover.
1: Ana andha enname karuthe paskavil irundhu dhaan varugirathu.
0: What does the Passover show?
1: Andha paska edhai kaanvikkirathu?
0: It shows that this blood redeems.
1: Indha ratham meekkirathu endrai kaanvikkirathu.
0: This blood protects.
1: Indha ratham paadhaakkirathu.
0: This blood safeguards.
1: Indha ratham namai bathramaai vaithirukkirathu.
0: This is the blood that covers the people.
1: Indha ratham naan makkalai moodugirathu.
0: This is what the Passover incident showed.
1: Paska sambhavam idhai dhaan kaanvikkirathu.
0: And this is exactly what took place in Rahab's case.
1: ராகாபுடைய விஷயத்துல இதுதான் சரியாய் நடந்தது.
0: But there is a lot of difference between the two incidents.
1: ஆனா அந்த ரெண்டு சம்பவங்களுக்கு இடையே நிறைய வித்தியாசம் இருக்கிறது.
0: The Passover took place among the Hebrew children of Israel.
1: பஸ்கா இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே நடைபெற்றது.
0: But Rahab was a Gentile.
1: ஆனா ராகாப் ஒரு புறஜாதியாள்.
0: Did you know that?
1: அது உங்களுக்கு தெரியுமா?
0: Rahab was a Gentile.
1: ராகாப் ஒரு புறஜாதியாள்.
0: She was part of that evil system.
1: அந்த அசுத்தமான முறைமை இருக்க அவனுடைய ஒரு பகுதியா இருந்தா.
0: She was part of Jericho.
1: எரிகோவின் ஒரு பகுதியா இருந்தா.
0: She was part of the people that worshiped other gods and false gods.
1: மற்ற தெய்வங்களை கள்ள தெய்வங்களை வணங்கினாலே அந்த கூட்டத்தை சேர்ந்தவள்.
0: But and she lived a very bad life.
1: அது மட்டுமல்ல மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவள்.
0: When she put her faith in the blood of Jesus.
1: ஆனால் இயேசுவின் இரத்தத்தின் மீது அவள் தன்னுடைய விசுவாசத்தை வைத்தபோது.
0: The scarlet thread stood for the blood of Jesus and was a type of the blood of Jesus.
1: அந்த சிவப்பு நூல் இயேசுவின் இரத்தத்துக்கு ஒரு மாதிரியாய் நிழலாட்டமாய் இருந்தது.
0: When she put her faith in that.
1: தன்னுடைய விசுவாசத்தை அதன் மீது அவள் வைத்தபோது.
0: She was saved. Her whole house was household was saved.
1: அவளும் ரட்சிக்கப்பட்டாள். அவளுடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள்.
0: It didn't matter who she was.
1: அவள் யாரா இருந்தாலும் அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை.
0: It didn't matter what her past was.
1: அவளுடைய கடந்த காலம் எப்படிப்பட்டது அதுவும் கவலை இல்லை.
0: It didn't matter what others thought about her.
1: மற்றவர்கள் அவளை குறித்து என்ன நினைத்தார்கள் அதுவும் கவலை இல்லை.
0: She did what was told to her.
1: என்ன சொல்லப்பட்டதோ அதை மாத்திரம் செய்தாள்.
0: She believed it.
1: அதை அவள் விசுவாசித்தாள்.
0: And the power of the blood worked for her.
1: இரத்தத்தின் மூலமாய் அவளுக்கும் கிரியை செய்தது.
0: Once again, this is what I want to point out tonight.
1: மீண்டுமாக இதை தான் இன்றைக்கு இரவு நான் குறிப்பிட விரும்புகிறேன்.
0: The believers must know today it is not this and that, it is the power that is in the blood that works.
1: இரத்தத்தில் உள்ள வல்லமை தான் கிரியை செய்கிற தவிர இதுவும் அதுவும் கிடையாது என்பதை விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
0: It is you believing what the word says about the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
0: That is what works, my friend.
1: அது தான் கிரியை செய்கிறது நண்பர்களே.
0: But look at a lot of Christian people.
1: அண்ணா நிறைய கிறிஸ்தவர்களை பாருங்கள்.
0: Like I said last Sunday.
1: கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னது போல.
0: They bring people there to sprinkle water all around their house.
1: ஆட்களை கூட்டி வந்து வீடு ஃபுல்லா தண்ணி தெளிக்க வைக்கறாங்க.
0: They go into every room and sprinkle water.
1: ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் போய் தண்ணி தெளிக்கறாங்க.
0: And some of them do other things.
1: வேற சில ஆட்கள் இன்னும் சில காரியங்களை செய்றாங்க.
0: Some of them come and they say you got witchcraft and we'll find out what has been kept inside your house by your enemies.
1: உங்களுக்கு ஏதோ பிலி சூனியம் பண்ணாங்க எதிரிங்க எங்க வச்சிருக்காங்க என்ன வச்சிருக்காங்க நாம கண்டுபிடிக்கலாம்ன்றாங்க.
0: So they sit in your house and fast and pray and try to find out where it is.
1: அவங்க உங்க வீட்ல உட்கார்ந்துட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க
0: முயற்சிக்கிறாங்க. And they take it out and throw it away.
1: அதை எடுக்கறாங்க வெளிய தூக்கி போடுறாங்க.
0: One man said you can't throw it away, you got to dig a hole 3 feet deep and put it in and cover it.
1: ஒருத்தர் சொன்னாரு சும்மா தூக்கி போட முடியாதுங்க 3 அடி ஆழத்துக்கு பள்ளம் தோண்டி உள்ள மூடி வைக்கணும் அப்படி.

0: A gifted person like that other man.
1: நீங்க சொல்லலாம், அவர போல நான் வரம் பெற்றவர் இல்லையா?
0: He's got all the 9 gifts.
1: அவருக்கு 9 வரங்கள் இருக்கு.
0: I tell you, the one who gives the 9 gifts is living inside of you.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டு, 9 வரங்களையும் கொடுக்கிறவர் உங்களுக்குள்ளாக வாழ்கிறார்.
0: The giver of all gifts is inside of you.
1: எல்லா வரங்களையும் கொடுக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
0: The one who possesses the gift is not greater than the gift giver.
1: வரங்களை கொடுக்கிறதை விட வரங்களை பெற்றிருக்கிறவர் பெரியவர் அல்ல.
0: So don't look up to the gifted people.
1: அது வரம் பெற்ற மனிதனையே பார்த்து கொண்டிருக்க வேண்டாம்.
0: The Christians are having a terrible sickness, a syndrome of following after gifted people.
1: இந்த கிறிஸ்தவர்கள் ஒரு பெரிய வியாதி இருக்கு. அது என்ன? இந்த வரம் பெற்ற மக்கள் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க.
0: ஒரு தொத்து வியாதி மாதிரி. யாருங்க அவருக்கு அந்த வரம் இருக்கா? One person is calling me, உங்களுக்கு இந்த வரம் இருக்கா?
1: ஒருத்தர் என்ன கூப்பிட்டு கேட்டார், இந்த வரம் இருக்கானே?
0: I said, come on, the one who gives all the gifts is inside of
1: me. நான் சொன்னேன், வாங்க எல்லா வரங்களையும் கொடுக்கிறவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்று.
0: You know, they got this terrible sickness of following around those people that are gifted.
1: வரம் பெற்ற மனிதர்கள் பின்னால போகிற அந்த பயங்கரமான தொத்துமியாதே அவங்களுக்கு இருக்கு.
0: Now I believe in gifts.
1: வரங்களை நான் நம்புகிறேன்.
0: And I believe that God uses men with the spiritual gifts.
1: ஆவிக்குரிய வரங்களை கொண்டு மக்களை தேவன் பயன்படுத்துறார் என்பதையும் நான் நம்புகிறேன்.
0: But you tell me where the Bible teaches that believers ought to be believers ought to live depending upon the spiritual gifts of these specially gifted people.
1: இந்த வரம் பெற்ற மக்கள் இருக்கறாங்கல, இவருடைய வரங்களை சார்ந்துதான் விசுவாசிகள் வாழ வேண்டும் என்று வேதத்துல எங்க சொல்லி இருக்கிறது?
0: There is nowhere the Bible tells us that we live dependent on them.
1: எந்த இடத்துல வேதம் நாம் அவளை தான் நம்பி வாழ வேண்டும் என்று சொல்லவே இல்லை?
0: No.
1: கிடையாது.
0: The gifts are given so that God may use them in various areas.
1: பல்வேறு பகுதிகளிலே தேவன் அவளை பயன்படுத்தும்படியாக அந்த வரங்களை அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: And God uses them.
1: தேவன் அவளை பயன்படுத்துகிறார்.
0: You are not to be going and searching for these gifts.
1: இந்த வரங்களை தேடி நாடி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்க கூடாது.
0: Your deliverance is not in the hands of the gifted man.
1: உங்களுடைய விடுதலை வரம் பெற்ற அந்த மனிதனுடைய கரத்தில் இல்லை.
0: Your deliverance is not some specialist.
1: உங்களுடைய விடுதலை ஏதோ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட இல்ல.
0: Peter healed the man.
1: பேதுரு ஒரு மனிதனை சுகமாக்கினான்.
0: The lame man, you remember?
1: அந்த முடவனை ஞாபகம் இருக்கல உங்களுக்கு?
0: They said, how did this man get healed?
1: கேட்டார்கள், இந்த மனுஷனுக்கு எப்படி சுகம் உண்டாயிற்று?
0: Peter didn't say, well, I got the 9 gifts and I'm a specially endowed apostle and when people come to my house and I pray for them, so many have experienced healing.
1: உடனே பேதுரு, எனக்கு 9 வரங்கள் இருக்கு, நான் விசேஷமானவன், என் வீட்டுக்கு எல்லாம் வராங்க, எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்றேன், எல்லாருக்கும் சுகம் உண்டாகுதுன்னு சொல்லல.
0: Did you know what he said?
1: அவன் என்ன சொன்னான் தெரியுமா?
0: By the name of the Jesus is mine.
1: ரத்தத்தினுடைய சுத்தம் பண்ணுகிற பாதுகாக்கிற மீட்கிற வல்லமை என்னுடையது.
0: I don't have to have some special gift endowments to realize this power of the blood.
1: ரத்தத்தினுடைய வல்லமை உணர்வதற்கு ஏதோ விசேஷமான வரங்கள் எனக்கு அளிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
0: It is mine.
1: அது என்னுடையது.
0: If I believe what the word says about the blood.
1: ரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுதோ அதை நான் விசுவாசிக்கும்போது.
0: And if I confess it.
1: நான் அதை அறிக்கை செய்யும்போது.
0: If I take authority over everything through that.
1: அதன் மூலமாக எல்லாவற்றின் மீது நான் அதிகாரத்தை எடுக்கும்போது.
0: It is mine.
1: அது என்னுடையது.
0: So that is why I should not sit around and wait for some man to come and protect my family.
1: ஆகவே தான் என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக நான் சும்மா உட்கார்ந்துட்டு யாராவது வர மாட்டாங்களா என்று பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
0: I should not be searching for some 24 number line to call.
1: 24 மணி நேரம் லைன் இருக்க அங்க ஃபோன் பண்ணலாமா பார்த்து இருக்க கூடாது.
0: Let those poor people that don't know anything about Jesus and the blood of Jesus and the name of Jesus, let them call.
1: இயேசுவை குறித்து மட்டும் நாமத்தை குறித்து ரத்தத்தை குறித்து ஒண்ணுமே அறியாத
0: அவர்கள்
1: அதிகாரம்
0: எடுப்பார்கள்.
1: மக்கள் நாம பயன்படுத்த சொன்னா விரலை பயன்படுத்தினுக்கிறாங்க பாருங்க.
0: They do exactly the opposite.
1: Here is what they're doing.
0: You go and use your tongue.
1: போங்க போங்க நாவை பயன்படுத்துங்க.
0: Claim the protection.
1: பாதுகாப்பு உரிமை பாராட்டுங்க.
0: If a woman like Rahab can save herself and her family,
1: ராகாப் போன்ற ஒரு பெண் தன்னையும் தன் குடும்பத்தையும் காத்துக்கொள்ள முடியும் என்றால்,
0: you are sons and daughters of the living God.
1: நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாக இருக்கிறீர்கள்.
0: The protection of the blood of Jesus and the provision that the blood of Jesus brings can belong to a woman like Rahab. Why not? It belongs to us.
1: ராகாப் போன்ற ஒரு பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால வரக்கூடிய பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு உண்டாயிருக்கும் என்றால் ஏன் உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்க கூடாது?
0: If Rahab can have it, Why not a believer who's been a son and a daughter of God for 20 years have it?
1: ராகாபை பெற முடியும் என்றால் 20 வருடங்களாக தேவனுடைய குமாரர் குமாரத்திலா இருக்கிற நாமே அதை பெற முடியாது.
0: If Rahab can go and get her father and mother and go and get her brother and sisters and their wives and their children and get them all into her house so that they all can be saved, why can't I do that?
1: ராகாபை தன்னுடைய தகப்பனும் தாயும் தன்னுடைய சகோதரர்களையும் அவருடைய மனைவிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய சொந்தக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு வந்து பாதுகாப்பா இருக்க முடியும் என்றால் ஏன்

0: ஹலோ
1: ஹலோ
0: பட் கிறிஸ்டியன் பீப்புள் ஆர் டயலிங்.
1: ஆனா கிறிஸ்தவங்க நம்பரை சுத்திட்டு இருக்காங்க.
0: பிரதர் மை சன் இஸ் டெரிபிளி அட்டாக் பை தி டெவில் பிரதர்.
1: என் பையன் பிசாசுனால பயங்கரமா பாதிக்கப்பட்டு இருக்கான் பிரதர்.
0: வெல் சிஸ்டர் வாட் ஆர் யூ டுயிங்.
1: சகோதரி சரி நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: யூ ஹேவ் டு டு வாட் ராகாப் டிட்.
1: ராகாப் என்ன செய்தாலும் அதை நீங்க செய்யணும்.
0: யூ கோ கெட் ஹிம் அண்ட் புட் ஹிம் அண்டர் தட் பிளட்.
1: போங்க உடைய பிள்ளையை கொண்டு வந்த ரத்தத்தின் கீழாக வையுங்க.
0: புட் யுவர் வைஃப் யுவர் ஹஸ்பண்ட் யுவர் சில்ட்ரன் யுவர் கிராண்ட் சில்ட்ரன் யுவர் your household everything that belongs to you even your cattle every property every little thing that you have that is yours put it under the blood
1: ungale kanavan ungale manavi ungale pillaigal pera pillaigal ungalku iruka aadu maadugal ungalku sondamaana anaithaiyum anda rathathin keelaga anda paadhaapin keelaga vayungal
0: ellathai onadhu adulla vayunga how do you do it
1: adha eppadi seivathu
0: you say in the name of jesus i sprinkle the blood of jesus around my household
1: sollunga yesuvin naamathinale en veettai sutthilum yesuvin rathathai naan telikkire
0: around my compound
1: enni compound ai sutthilum
0: around my children
1: enni pillaigal sutthilum
0: around my everything that belongs to me
1: enakku sondamana ellavatte sutthilum
0: around my business
1: enni vyaparathai sutthilum
0: around every work of my hand
1: en kaigalin prayasam ellavatte sutthilum
0: around all my efforts
1: enni prayasangal ellavatte sutthilum
0: everything that belongs to me
1: enakku sondamana anaithu sutthilum
0: i sprinkle the precious blood of jesus
1: yesu christin vilayalapetta rathathai telikkire
0: in the name of jesus i keep away every harm and every evil and every danger
1: yesu naamathala ella thingu aapathu ellavathayum thoora agatchi veikkire
0: in jesus name i take authority over every power of the enemy
1: yesu naamathala edhirin ovvoru vallamin meedhu naan adhigaram edukkire
0: my son my daughter my grandchildren my children my wife my granddaddy everybody that i got my cow my dog my everything is under the blood
1: என்னுடைய மகன் மகள் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா என்னுடைய ஆடு மாடுகள் எனக்கு சொந்தமான அனைத்துமே இரத்தத்தின் கீழா இருக்கிறது நான் மூடுகிறேன்
0: sprinkle the blood of jesus
1: இயேசுவின் இரத்தத்தை தெளியுங்க
0: use your tongue
1: உடைய நாவை பயன்படுத்தி
0: jesus name i sprinkle it around
1: இயேசுவின் நாமத்தில் என்னை சுற்றி தெளிக்கிறேன்
0: இரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன் இனி என்னை எதுவும் அணுகாது that is the song
1: அந்த பாட்டு தான் பாடுறோம் நாம
0: பாடுறாங்க நம்புறாங்களான்னு தெரியல அதையும் பாடிட்டு இப்படியும் சொல்லிக்கிறாங்க எதுவும்னா நாங்க இருக்கிறோம் மை ஃப்ரெண்ட் யூ கேன் டு இட்
1: நண்பர்களே நீங்கள் அதை செய்யலாம்
0: வை காண்ட் யூ டு இட் ஃபார் யுவர் ஹவுஸ் ஹோல்ட்
1: ஏன் உங்களுடைய வீட்டாருக்காக நீங்கள் அதை செய்யக்கூடாது
0: வை காண்ட் யூ டு இட் ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஹேவ்
1: உங்களுக்கு சொந்த
0: அம்மா மதர் ஃபாதர் பிரதர் சிஸ்டர் தேர் ஃபேமிலிஸ் எவ்ரிபடி
1: அவர் சொல்றா இல்ல என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய சகோதர சகோதரிகள் அவங்களுடைய குடும்பம் எல்லாரும் காப்பாற்றப்படணும்
0: It's up to you.
1: அது உங்களை பொறுத்து தான் பாரு.
0: How far you going to put the circle and spread the and put the blood of Jesus around?
1: எந்த அளவுக்கு நீங்க வட்டம் போட்டு இயேசுவின் ரத்தத்தை தெளிக்க போறீங்க அத பொறுத்தது.
0: It is your power.
1: அது உங்களுடைய வல்லமை.
0: When you believe it, when you confess it, when you believe it, believe what the word says and confess it with your mouth.
1: வசனம் என்ன சொல்கிறதோ அதை விசுவாசித்து உங்கள் வாயினால அதை அறிக்கை செய்ய வேண்டும்.
0: Becomes your power my friend.
1: அப்போ அது உங்களுடைய வல்லமையாய் மாறுகிறது.
0: You see it is a very sad thing when you see believers toiling over these things but don't know the truth of God's word and how to use it
1: இந்த காரியங்களை விசுவாசிகள் கஷ்டப்பட்டு கொண்டு வா சத்தியம் தெரியாமல அதை எப்படி பயன்படுத்தாமல் இருக்காங்க என்பதை நாம் பார்க்கும்போது மிக வருத்தமா இருக்கிறது
0: you must pray like that
1: நீங்கள் அப்படி தான் ஜெபிக்க வேண்டும்
0: lot of our prayers have to change
1: நிறைய ஜெபங்கள் மாறணும்
0: all the begging prayers have to change into prayers that sprinkle the blood of jesus around us
1: genjira jabalna mari yesuvin rathathai nammai sutti telikkira jabangala maaranum
0: god put down the begging bowl and take the scepter of authority that is found through the word of god
1: pichai paathrathai keela potu vittu devudaiya vasanathin moolama varakkudiya adhigaram enum koolai kaiyil edukka vendum
0: that is what your prayers must be like
1: ungalde jabam appadi dhaan irukka vendum
0: don't be just begging god my friend
1: aandavude poi genjite irukkaadinga
0: he has given you the blood
1: avar ungalku rathathai koduthirukkar
0: the blood of jesus was shed on the cross of calvary
1: yesu christum ratham kalvari siluvile sindapattathu
0: the blood never loses its power
1: ratham thandey vallumai oru naalum ilappadhe illai
0: the blood is in the presence of god right now
1: ratham ippozhudhu devudaiya prasannathil
0: The blood is speaking.
1: ரத்தம் பேசுகிறது.
0: The Bible says if you confess your sins it cleanses even now.
1: வேதம் சொல்லுகிறது பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் இப்போது கூட நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது.
0: The blood is still able to do tremendous things for you.
1: ரத்தம் இன்னும் உங்களுக்காக பல காரியங்களை செய்ய வல்லதா இருக்கிறது.
0: There is no use of you crying and begging God for anything.
1: பாருங்க ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் கிட்ட போய் நீங்க அழுது கூச்சல் போட தேவையில்லை.
0: God has given you everything that it takes for you to take victory over Satan.
1: பிசாசின் மீது நீங்கள் வெற்றி கொள்வதற்கு உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அனைத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்
0: this is what these israelites realized
1: இந்த இஸ்ரவேல் மக்கள் இதை தான் உணர்ந்தார்கள் பாருங்க
0: they said we know a method
1: அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்
0: you want protection
1: பாதுகாப்பு வேண்டுமா
0: oh we remember what happened back in the passover
1: ஓ பஸ்காவல என்ன நடந்தது என்பது உங்களுக்கு நினைவு இருக்கிறது
0: we'll give you the same method
1: அதே முறையை உங்களுக்கும் கற்று
0: கொடுங்க you want protection
1: பாதுகாப்பு வேண்டுமா உங்களுக்கு
0: tie up this scarlet thread
1: இந்த சிவப்பு நூலை கட்டுங்கள்
0: amen
1: amen
0: And that is what brought protection to that family that day.
1: அதுதான் அந்த நாளிலே அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பை கொண்டு வந்தது.
0: Now if some people come to me today,
1: இன்றைக்கு என்னிடத்தில் யாராவது வந்தால்,
0: what is there I can do for them?
1: நான் அவளுக்கு செய்யக்கூடியது என்னதான் இருக்கிறது?
0: I can only tell them the truth.
1: சத்தியத்தை மட்டும் தான் நான்
0: அவளுக்கு சொல்ல முடியும். Tell them the truth about the name of Jesus.
1: இயேசு நாமத்தை குறித்து சத்தியத்தை சொல்லலாம்.
0: Tell them the truth about the blood.
1: இரத்தத்தை குறித்து சத்தியத்தை சொல்லலாம்.
0: Just like these men told the woman Rahab.
1: எப்படி இந்த ஆட்கள் அந்த ரேகாபுக்கு சொன்னாலோ அது போல.
0: That's all I can do.
1: அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும்.
0: That's all I can tell.
1: நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
0: You have to do something about it.
1: அதை குறித்து நீங்கள் தான் ஒன்றை செய்ய வேண்டும்.
0: A believer has to do something about it.
1: விசுவாசி அதை குறித்து ஒன்றை செய்தாக வேண்டும்.
0: The blood is there.
1: இரத்தம் இருக்கிறது.
0: It depends on how you use the power that is in the blood that you are going to get the victory.
1: அந்த இரத்தத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த போகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு வெற்றியா இல்லையா என்பது நிர்ணயமாகும்.
0: Believers not knowing the name of power in the name and the power in the blood, they are simply going about begging and living powerless.
1: ஆனால் இயேசுவின் நாமத்துள்ள வல்லமையும் இரத்தத்தில் உள்ள வல்லமையும் அறியாத விசுவாசிகள் சும்மா கெஞ்சி கொண்டு வல்லமையே இல்லாதவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: I'm amazed at that.
1: பாக்கும்போது எனக்கு வியப்பா இருக்கு.
0: How long we've been singing the song there is power power power in the blood.
1: வல்லமை உண்டு உண்டு உண்டு இயேசுவின் இரத்தத்துல எவ்வளவு நாள் பாடிட்டு இருக்க போறோம்.
0: I think we forgot what the truth is.
1: ஏ சத்தியம் என்னனு மறந்துட்டோம் நீங்க.
0: I remember it got to such an extent one old man used to sing வல்லமை உண்டு உண்டு like that you know.
1: கடைசில இந்த அளவு போயிடுச்சு.
0: Lost all its power. He was just singing it now.
1: இருக்கிற வல்லமை எல்லாம் போயிடுச்சு அதுல.
0: மிச்சம் மீதி இருக்கிற வல்லமை வச்சு பாடிட்டு இருக்காரு. இருக்குதா இல்லையா அவருக்கே தெரியல பாடி பாக்குற வருதா. See, people don't believe in the song.
1: பாருங்கல பாட்டிய மக்கள் நம்புறது இல்ல.
0: The song is full of truth.
1: அந்த பாடல் சத்தியத்தினால
0: நிறைந்திருக்கிறது. But we have forgotten the truth. We have gotten away from the truth.
1: ஆனா நாம சத்தியத்தை மறந்ததை விட்டு விலகி போய் விட்டோம்.
0: We have become man centered, gifted man centered church and believers.
1: வரம்பற்ற மனிதர்களை மையமாய் கொண்ட சபையாக விசுவாசிகளாக நாம் மாறி விட்டோம்.
0: We are not truth centered, word centered.
1: சத்தியத்தை வசனத்தை மையமாய் நாம் கொண்டில்லை.
0: So the truth does not matter now.
1: ஆகவே சத்தியம்னா ஒரு பெரிய விஷயமா இல்ல.
0: Some kind of a spectacular thing that another man can do is what matters now.
1: இன்னொருநாள் ஏதாவது ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சா அது போதும் என்று இருக்கிறார்.
0: This is a terrible thing.
1: இது ஒரு பயங்கரமான காரியம்.
0: This is the terrible state and condition in which the church is today.
1: சபையானது இப்படிப்பட்ட பயங்கரமான நிலையிலே மோசமான நிலையிலே தான் இன்றைக்கு இருக்கிறது.
0: But there are wonderful truths of God's word.
1: ஆனால் தேவனுடைய வசனத்தில் அற்புதமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது.
0: If we can only know these truths.
1: இந்த சத்தியங்களை மாத்திரம் அறிந்து கொண்டா
0: and apply these truths to our situations.
1: நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்தினா
0: we'll bring deliverance for ourselves and for others. That are around us.
1: பிறகு நமக்காகவும் நம்மை சுற்றி இருக்க எல்லாருக்காகவும் நம்மால் விடுதலை கொண்டு வர முடியும்.
0: This is what took place in Rahab's life. Rahab's life is a tremendous example.
1: ராகாபுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்தது. அவளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாய் அடங்கி இருக்கிறது.
0: You know she was from such a background but later on you read that she became one of the forefathers of Jesus.
1: பாருங்க
0: in the lineage of Jesus she was mentioned. Such an honor came to her because of the blood of Jesus.
1: இவ்வளவு மோசமான கேவலமான பெண்ணா இருந்தா ஆனா பிற்பாடு இயேசுவுடைய வம்ச வரலாற்றை பார்க்கும்போது முற்பிதாக்களின் வம்ச வரலாற்றில் இவளுடைய பெயரும் காணப்படுகிறது.
0: What an honor.
1: என்ன பெரிய ஒரு கணம் பாருங்க.
0: No matter what she was.
1: அவ என்னவா இருந்தா அதெல்லாம் கவலை இல்ல.
0: The moment she put her faith in the blood of Jesus all that was cleansed.
1: எப்போது இயேசுவின் இரத்தத்து மீதால் விசுவாசத்தை வைத்தாலோ அப்போதே எல்லாமே கழுவப்பட்டு
0: all her past is gone.
1: அவருடைய கடந்த காலம் எல்லாம் நீங்கி விட்டது.
0: It is forgiven. It is cleansed.
1: அது மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு விட்டது.
0: She has been made a child of God.
1: அவள் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டாள்.
0: She became a part of the Israelites.
1: இஸ்ரவேலரா இஸ்ரவேலோட பகுதியாகவே மாறி விட்டாள்.
0: She became a four she is mentioned in the lineage of Jesus.
1: இயேசுவின் வம்ச வரலாற்றிலே அவளுடைய பெயரும் காணப்படுகிறது.
0: What a great honor.
1: எவ்வளவு பெரிய ஒரு கணம் பாருங்க.
0: What brought it about?
1: அதை கொண்டு வந்தது எது?
0: Faith.
1: விசுவாசம்.
0: Faith in what?
1: எதன் மீது விசுவாசம்?
0: Faith in the blood.
1: இரத்தத்தின் மீது விசுவாசம்.
0: Faith in the blood means that she literally applied it.
1: இரத்தத்தின் மீது விசுவாசம் என்றால் எழுத்தின் படி அதை பூசிக்கொண்டாள்.
0: Now if someone came and told you to tie a red string down your window,
1: இன்னைக்கு யாராவது உங்களை பார்த்து உங்க ஜன்னல்ல ஒரு சிவப்பு கயிற்று கட்டி வைங்கன்னு சொன்னா
0: some of you will laugh at it.
1: உங்களை சில சிரிப்பீங்க அதை கேட்டு.
0: But this woman did it.
1: ஆனா இந்த பெண் அப்படியே செஞ்சாள்.
0: So full of faith.
1: அந்த அளவுக்கு விசுவாசத்தால்
0: நிறைந்திருந்தாள்.
1: அப்படி செய்தாள்.
0: And she saw the deliverance of herself and her entire family.
1: பிறகு தானும் தன் குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்படுவதை அவள் கண்டாள்.
0: We must do it all the time for us and our children.
1: நாம் கூட நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் எப்பொழுதும் அப்படி செய்ய வேண்டும்.
0: See, that is why I believe that our prayers must change.
1: ஆகவேதான் பாருங்க நம்முடைய ஜெபங்கள் மாற வேண்டும் என்று நான் நம்புகிறேன்.
0: Do you ever pray saying I sprinkle the blood of Jesus around myself and everything that belongs to me
1: ennai sutrilum enakku undana ellavathai sutrilum yesuvin rathathai naan thelikkiren endru neenga jabithirukkireengala
0: do you ever say the precious blood of jesus cleanses me from everything
1: yesu christum vilayirappetta ratham ellavathilum enai kaluvugirathu endru solugireengala
0: do you ever say that
1: adha eppoda solreengala
0: you notice the prayers of believers the blood of jesus will never be mentioned
1: paranga viswasil jabatha gavanichu paranga yesuvin rathathai kurithu sollave maatanga
0: such claims are never made in the prayers that is why they are powerless prayers
1: jabangalile avargal ipdi urumai paaraatuvadhe illa avagadhan jabathila vallamaiye illa
0: They are weak cryings and pleadings to God and nothing else.
1: தேவனத்துல போய் அழுகுறாங்க கெஞ்சுறாங்க அதுவும் ரொம்ப பலவீனமா அப்படி கூச்சல் போடுறாங்க.
0: Without the truth they just simply plead.
1: சத்தியமே இல்லாம சும்மா போய் கெஞ்சிட்டு இருக்காங்க.
0: Whereas the blood of Jesus is given to them.
1: ஆனால் இயேசுவின் இரத்தமோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: Now turn with me to Leviticus chapter 8.
1: இப்போ லேவியராகமம் 8 அதிகாரத்துக்கு
0: வந்து. See one more thing and then we'll close.
1: இன்னும் ஒரு காரியத்தை கண்டு நாம் முடிப்போம்.
0: In Leviticus chapter 8.
1: லேவியராகமம் 8 அதிகாரம்.
0: We'll read about a very interesting thing. He is talking about how a high priest is ordained.
1: பின்பு ஆரோனுடைய குமாரரையும் அழைத்தான் மோசே அந்த இரத்தத்தில் கொஞ்சம் அவருடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து
0: Aaron the high priest's sons are being consecrated for ministry for priesthood
1: ஆரோனுடைய குமாரரும் ஊழியத்துக்கென்று ஆசாரியத்துவத்துக்கென்று பிரதிஷ்டை செய்யப்படுகிறார்கள்
0: What is done to them
1: அவங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது
0: Blood is applied on the tip of the right ear
1: பாருங்க வலது காதின் மடலில கொண்டு போய் ரத்தத்தை பூசுறாங்க
0: and in the thumb of the right hand
1: பிறகு வலது கையின் பெருவிரலில
0: and the great toe of the right foot
1: பிறகு வலது காலின் பெருவிரலில
0: why in the ear and in the thumb and in the right toe
1: ஏன் வலது காதிலே வலது கை கால் பெருவிரலில பூசப்படுகிறது
0: why
1: ஏன்
0: showing that everything that enters into their this man's ears will be cleansed by the blood of jesus
1: இந்த மனிதனுடைய காதுக்குள்ளாய் பிரவேசிக்கிற அனைத்துமே இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்தமாக்கப்படும் என்பதை காண்பிக்கிறது
0: you may say well aaron and his sons are very special brother they did it to them
1: நீங்க சொல்லலாம் ஆரோனுடைய குமாரர் ரொம்ப ஸ்பெஷல் ஆகவே தான் அப்படி செஞ்சாங்க
0: but second first peter chapter 2 verse 9 says
1: ஆனா 1 பேதுரு 2:9 சொல்கிறது
0: you are a chosen generation a royal priesthood
1: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும்
0: chosen generation
1: தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி
0: royal priesthood
1: ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்
0: you see in those days there was special priesthood now we are all priests
1: பாருங்க அன்னைக்கு விசேஷ
0: அப்படி
1: செய்யும் போது அந்த இரத்தத்தினாலே நாம் செய்கிற அனைத்துமே பரிசுத்தமாக்கப்படுகிறது
0: have you ever claimed cleansing for everything that goes into your ears
1: என்றைக்காவது உங்கள் காதுகளிலே செல்கிற அனைத்தும் சுத்தமாக வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களா
0: do you know how much some of these things that go into your ears affect you
1: சில சமயத்திலே உங்கள் காதுகளுக்குள்ள போகிற அந்த காரியங்கள் எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கிறது தெரியுமா
0: do you know fear comes from hearing the wrong things
1: தவறான காரியங்களை கேட்பது மூலமாய் பயம் உண்டாகிறது தெரியுமா
0: you are terrorized by wrong thoughts that enter in through wrong words
1: தவறான வார்த்தையின் மூலமாய் உள்ளே நுழையக்கூடிய தவறான சிந்தையினால் நீங்கள் கலங்கி
0: Sprinkle the blood of Jesus yesuvin
1: rathathai thelingal anbargale
0: let the blood of Jesus cleanse you from all those wrong things
1: yesuvin ratham and ella thavarana kaariyangalum ungalai sutham pannattum
0: so that these words as they enter into your heart through the ears they're cleansed and sanctified
1: ippozhudhu ungal kaadugal moolama nulaiyugira andha vaarthaigal indha rathathinalai kalvi sutham pannapadugirathu
0: so when they put the blood on the priest's ears it showed that everything that enters into his ears are cleansed
1: agave aasavudaiya valadhu kaadin madalile adai poosum bodhu kaadukulla nulaiyira anaithume sutthamaakkapadugirathu endrai adu kaanvikkirathu
0: they put it in his hand because everything that he puts his hand to do is blessed and cleansed
1: avane kaiyile vaithaal yen avan kaiyittu seigira anaithume aashirvadikkapattirukkirathu sutham pannapattirukkirathu
0: they put it in his great toe and his right foot because everywhere he sets his foot to do his duties in the course of his duties it is cleansed and sanctified
1: valadhu kaalin peruvirallile poosinargal yen avanudaiya kadamai niraivetrumadi engella kaal vekkirano edhella seigirano anaitume sutham pannapadugirathu aashirvadikkapattirukkirathu
0: everything that goes into the ears are cleansed
1: kaadukulle pogura anaitum sutham pannapattirukkirathu
0: everything that you put your hand to do is sprinkled with the blood
1: kaiyittu seigira anaitume ratham thelikkapattirukkirathu
0: everywhere you set your foot the blood is sprinkled
1: engella kaal vekkirallo angella ratham sindapattirukkirathu
0: what makes you think that we are anything lesser today my friend
1: அவர்களை விட இன்றைக்கு நாம் குறைவானவள் என்று நீங்கள் சிந்திக்க காரணம் என்ன?
0: They had only the blood of bulls and goats.
1: அவர்கள் வெறும் ஆடு மாடுடைய ரத்தம் மட்டுமே.
0: They were only working with symbols.
1: அவரும் அடையாளங்களை கொண்டு வேலை செய்தார்.
0: We have the blood of Jesus that was shed for us.
1: நமக்கோ நமக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
0: இருக்கு. The problem is we are not taking it and sprinkling it.
1: பிரச்சனை இதுதான், நாம் அதை எடுத்து தெளிப்பதில்லை.
0: The blood lays in the basin there.
1: அந்த பாத்திரத்திலே ரத்தம் அப்படி இருக்கிறது.
0: But no use.
1: ஆனால் பயன் இல்லை.
0: No power.
1: வல்லமை இல்லை.
0: Because it is not applied.
1: ஏனென்றால் அதை பூசுவதில்லை.
0: That is why Revelation 12:11 says.
1: ஆவே தான் வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகிறது.
0: These saints are the overcomers because they overcame Satan by the blood of the lamb and by the word of their testimony.
1: இந்த பரிசுத்தவான்கள் மேற்கொண்டார்கள் எப்படி? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும்.
0: They knew how to use it.
1: எப்படி அதை பயன்படுத்துவது என்று அவர்களுக்கு தெரியும்.
0: They knew what the blood of the lamb has done through the word. They knew it and they confessed it.
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன செய்திருக்கு என்பதை வசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டார்கள். அதை அறிக்கை செய்தார்கள்.
0: When you sprinkle the blood of Jesus around you and your family and everything that you have.
1: உங்களை சுற்றிலும் உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் உங்களுக்கு உண்டான அனைத்து சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் தெளிக்கும்போது.
0: Literally it is a fortress around you.
1: எழுத்தின்படி ஒரு கோட்டையை போல அது உங்களை சுற்றி இருக்கு.
0: There is no devil big enough to cross that line that is marked with the blood of Jesus.
1: இயேசுவின் ரத்தத்தினால குறிக்கப்பட்டிருக்கிற அந்த கோட்டை எல்லையை தாண்டி வரக்கூடிய அளவுக்கு எந்த பிசாசும் இல்லை.
0: If you will draw the line,
1: நீங்கள் அந்த கோட்டை போட்டால்,
0: if you will open the mouth,
1: நீங்கள் வாயை திறந்தால்,
0: if you will say I sprinkle the blood of Jesus around my family,
1: என் குடும்பத்தை சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால்,
0: keep every work of the devil outside of it,
1: பிசாசின் கிரியைகளை நான் வெளியவே நான் வைக்கிறேன்,
0: in Jesus name,
1: இயேசுவின் நாமத்தில்,
0: the blood of Jesus cleanses everything that I put my hand to do,
1: நான் எதையெல்லாம் கைட்டு செய்கிறேனோ இயேசுவின் ரத்தம் எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணுகிறது,
0: wherever I set my foot the place is cleansed,
1: எங்கெல்லாம் நான் கால் வைக்கிறேனோ அந்த இடம் சுத்தம் பண்ணப்படுகிறது.
0: Nothing defiles me.
1: எதுவுமே என்னை தீட்டுப்படுத்துவதில்லை.
0: The blood of Jesus is sprinkled around me.
1: இயேசுவின் ரத்தம் என்னை சுற்றி தெளிக்கப்பட்டிருக்கிறது.
0: When you take authority like that,
1: அப்படி நீங்கள் அதிகாரம் எடுக்கும்போது,
0: there is no devil that will cross the line of that blood.
1: அந்த இரத்த கோட்டை, அந்த இரத்த கோட்டை தாண்டி வரக்கூடிய பிசாசு எதுவுமே இல்லை.
0: There is no devil big enough, daring enough to cross and come over the blood line.
1: அந்த இரத்த கோட்டை தாண்டி உங்களிடத்தில் வரக்கூடிய துணிச்சலும் தைரியம் நிறைந்த பிசாசு எதுவுமே இல்லை.
0: Having all this power, people are dialing numbers.
1: இந்த எல்லா வல்லமையும் இருந்தும் மக்கள் இன்னமும் நம்பரை சுத்திட்டிருக்கிறார்கள்.
0: People are crying.
1: மக்கள் அழுகிறார்கள்.
0: People are lamenting.
1: மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
0: People are searching for men and women.
1: யாராவது கிடைக்க மாட்டாங்களா? ஆண்களையும் பெண்களையும் தேடி அலைகிறார்கள்.
0: They are searching for answers.
1: பதில்களை தேடி அலைகிறார்கள்.
0: The answer is in the truth that you are hearing every Sunday here in this place.
1: பதில் இந்த இடத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கேட்கிற இந்த சத்தியத்தில் அடங்கி இருக்கிறது.
0: That is why I am preaching my.
1: ஆகவே தான் இதை நான்
0: பிரசங்கம். I am not preaching to fill my time.
1: இது நேரத்தை போக்குறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணல.
0: I am preaching to tell you an important truth, a vital truth.
1: மிகவும் முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்லவே நான் பிரசங்கம்.
0: I believe that every time I preach, I believe that the truth will set us free.
1: ஒவ்வொரு முறை நான் பிரசங்கிக்கும் ஒரு சத்தியம் அந்த சத்திய மக்களை விடுவிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
0: It is my prayer that we will know the truth and the truth shall set us free.
1: சத்தியத்தை அறியும்போதுதான் சத்தியம் நம்மை விடுவிக்கும் என்பதே என்னுடைய ஜெபமாக இருக்கிறது.
0: What are you looking for tonight?
1: நீங்கள் இன்றைக்கு எதை எதிர்பார்க்கிறீர்கள்?
0: Are you looking for answers in me?
1: என்னிலே பதிலுக்காக எதிர்பார்க்கிறீர்களா?
0: Looking for answers in other men and women of God?
1: அல்லது மற்ற தேவதாசர்களிடம் இருந்து பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களா?
0: Or are you looking for answers in the word of God?
1: அல்லது தேவனுடைய வார்த்தையிலே பதிலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா?
0: I tell you it is time that we find the answers in the word of God.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவனுடைய வசனத்திலே பதிலை கண்டுபிடி
0: Begin to exercise this right and privilege that you have.
1: உங்களுக்கு இருக்கிற இந்த உரிமை சாக்கியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பியுங்கள்.
0: See what happens.
1: என்ன நடக்கிறது என்று பாருங்கள்.
0: Try.
1: முயற்சியுங்கள்.
0: Then you will know.
1: அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
0: Have you ever sprinkled the blood of Jesus around you?
1: என்றைக்காவது உங்களை சுற்றி இயேசுவின் ரத்தத்தை தெளித்திருக்கிறீர்களா?
0: Have you ever prayed like that?
1: என்றைக்காவது அப்படி ஜெபித்திருக்கிறீர்களா?
0: Most people don't do that.
1: சார், நிறைய பேர் இப்படி செய்வதில்லை.
0: Normal Christians they don't do it.
1: சாதாரண கிறிஸ்தவங்க அப்படி செய்யறதே இல்லை.
0: What do they do?
1: என்ன செய்றாங்க?
0: ஏசப்பா நான் போறேன், என்ன ஆகுமோ தெரியலையே, ஆண்டவா எல்லாம் உன் கையில தான் இருக்குது போறது. இவங்க ஜபத்துக்கும் புறஜாதியா ஆண்டவரை தெரியாத ஜபத்துக்கும் வித்தியாசமே இல்லை, ஒண்ணும் கிடையாது அந்த ஜபத்துக்கு. There is nothing in that prayer.
1: அந்த ஜபத்துல எதுவுமே இல்லை பாருங்க.
0: Just a useless prayer.
1: ஒண்ணுத்துக்கும் உதவாத ஜபம்.
0: But when you say I sprinkle the blood of Jesus around,
1: நீங்கள் என்னை சுற்றிலும் நான் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லும் போது,
0: I am protected.
1: நான் பாதுகாப்பா இருக்கிறேன்.
0: I'm redeemed.
1: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்.
0: Blood of Jesus safeguards me.
1: இயேசுவின் ரத்தம் என்னை பத்திரமாய் வைத்திருக்கிறது.
0: Free from terror and oppression.
1: ஒடுக்குதல் பயங்கரம் இவற்றிலிருந்து நான் விடுதலையா இருக்கிறேன்.
0: Devil has no part of me.
1: பிசாசு என்னிடத்தில் எந்த பங்கும் இல்லை.
0: The devil is unable to touch me.
1: பிசாசுனை தொட முடியாது.
0: Because of the blood of Jesus.
1: இயேசுவின் ரத்தத்தினுமே தான்.
0: you keep praying that
1: இப்படி நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தா
0: you keep proclaiming that
1: இதை நீங்கள் அறிவித்துக் கொண்டே இருந்தா
0: you keep confessing that
1: இதை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே
0: இருந்தா then you will see power
1: அப்பொழுது நீங்கள் வல்லமையை காண்பீர்கள்
0: if you will pray those lamenting prayers then you will see weakness
1: ஆனா அந்த மாதிரி புலம்பி ஜெபம் பண்ணிட்டு இருந்தா பலவீனம் தான் இருக்கும்
0: that is why some people can pray for hours and be more weak than they were before the prayer
1: அவங்க சில ஆட்கள் பாருங்க பல மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் ஜெபத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதோட இப்ப ரொம்ப பலவீனமா இருப்பாங்க
0: ஜெபம் பண்ணி இன்னும் பலவீனமா போறாங்க எப்படின்னா இப்படிதான் பலவீனமான ஜெபம் பலவீனம் ஆகுது அவங்க வசனத்தை ஜெபம் பண்ணி வசனத்தை கிளைம் பண்ணா பலமான ஆக்கும் shall we stand up together
1: நாம எல்லாரும் எழுந்து நிற்போமா
0: everybody standing up together
1: எல்லாரும் எழுந்து நிற்போம்
0: Well, let us worship God.
1: நாம் கர்த்தரை ஆராதிப்போம்.
0: Next week I'm going to talk about the various things that the blood of Jesus does.
1: அடுத்த வாரம் இயேசுவின் ரத்தம் செய்கிற பல்வேறு காரியங்களை குறித்து நான் பேச போகிறேன்.
0: Many things that the Bible tells us about the blood of Jesus and what it does.
1: இயேசுவின் ரத்தத்தை குறித்து அது என்ன செய்கிறது என்பது குறித்து வேதம் பல காரியங்களை நமக்கு கூறுகிறது.
0: I'm going to cover some 15 or so things that the blood of Jesus does.
1: இயேசுவின் ரத்தம் செய்யக்கூடிய 15 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம்.
0: So be ready for that next week.
1: அடுத்த வாரத்துக்கு ஆயத்தமா இருங்க.
0: I share that with you not so that you can have some notes you know not so that you'll know that these are the things that are available for you
1: பாருங்க நோட்ஸ் காகவே எல்லாம் உங்களுக்கு சொல்வது கிடையாது இதெல்லாம் நமக்கு இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் நான் பகிர்ந்து
0: கொள்ளுகிறேன் take it by faith
1: விசுவாசத்தில் நீங்கள் இவளை எடுத்துக் கொள்ள வேண்டும்
0: lift up your hands and thank god
1: கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு
0: thank god for the blood of jesus
1: இயேசுவின் ரத்தத்துக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள்

கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், அதை மானிடர் அனைவரும் காண்பார்கள் என்று எசையா 45 எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலத்தில் இருக்கிறோம். ஆம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மிக பெரிதான மகிமையை காணப்போவது நிச்சயம். அன்று சாலமோன் ஆலயத்தில் ஜனங்கள் ஏகமாய் ஒருமனப்பட்டு துதித்த போதுதான் தேவ மகிமை மேகமாய் இறங்கியது. இன்றும் சபைகள் ஒருமனப்பட்டு துதித்தால் அதே மகிமையை காணலாம். இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளியேறிய போதுதான் தேவ பிரசன்ன மேகமாய் இறங்கி இரவும் பகலும் அவர்களை வழிநடத்தியது. அதே மகிமையால் வழிநடத்தப்பட எகிப்தை விட்டு வெளியேறுவது அவசியமாயிருக்கிறது. எகிப்து என்றால் உலகத்தோடு ஒத்து போகிற இருள் வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த இருள் விலகட்டும், மேகம் வல்லமையாய் இறங்கட்டும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இரவும் பகலும் எங்களை விட்டு விலகாமல் மேக ஸ்தம்பமாயிருந்து வழி நடத்திய எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பாடலை கேட்டு பாடும் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஜெப மலைக்கு அழைத்து சென்று ஜெபிக்க கற்றுத்தாரும் அப்பா. துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், கவலை பயம் விரக்தி முற்றிலும் விலகட்டும். உமது குரலை ஒவ்வொரு நாளும் கேட்க செய்யும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

பிள்ளைகளே, இந்த 23 கேசட்டில் சங்கீதம் 23 ஒரு புதிய ராகம் அமைத்து பாடுவதை நான் பாக்கியமாய் கருதுகிறேன். ஆடுகளுக்கு பின்னாலே அலைந்த தாவீது தன்னை ஆட்கொண்ட தெய்வத்தை நல்ல மேய்ப்பனாய் காண்பதில் ஆச்சரியமில்லையே, கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறையில்லையே என்று ஆரம்பித்த தாவீது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய குட்னஸ், நன்மைகள் என்னை தொடரும் என்று விசுவாச அறிக்கையிட்டு அந்த சங்கீதத்தை முடிக்கிறார். நானும் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். ஆடுகள் மேய்த்த அனுபவம் உண்டு. பகலெல்லாம் உணவு கொடுக்கும்படி ஆடுகளுக்கு பின்னால் அலைய வேண்டும். இரவு நேரத்திலோ எதிரிகள் தாக்காத வண்ணம் ஆடுகளோடு இருக்க வேண்டும். ஆம், மேய்ப்பன் என்பவன் பராமரிப்பவன், பாதுகாப்பவன். Jesus is our provider and protector. பசுமை செழிப்பை குறிக்கிறது. படுத்திருப்பது பயமில்லாத ஒரு வாழ்வை குறிக்கிறது. அமர்ந்த தண்ணீர் இளைப்பாறுதலை குறிக்கிறது. பாடுவோமா?

0: ஜெபத்தோட்டர் ஜெயகீதங்கள் 24 பாகம்.
1: அன்பு பிள்ளைகளே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே உனக்கு உதவின தேவனுக்கு பலிபீடம் கட்டு என்று கர்த்தர் யாக்கோப் கட்டளை கொடுத்தார். பலிபீடம் கட்டி ஜேக்கப் நன்றி செலுத்தினார். எத்தனை ஆசீர்வாதங்கள் அப்பா நமக்கு தந்திருக்கிறார், அத்தனைக்கும் நன்றி சொல்லி நன்றி பலிபீடம் கட்டுவோமா? யாக்கோப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம்.

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேணுகுட் என்ற இடத்துல என் நண்பர்களோடு சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் கொடுத்த பாடல் இது. வாருங்கள், நம் தாய் நாட்டுக்காக கதறி ஜெபிப்போம்.

பிள்ளைகளே, யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறவர் கர்த்தர் என்று சங்கீதம் 46:9 வாசிக்கிறோம். யாழ்ப்பாண பகுதிக்கு நான் சென்றிருந்த போது போரின் விளைவா ஜனங்களின் வேதனையை நேரடியாக காண முடிந்தது. அந்த இடத்துல என் நண்பர்களோடு சேர்ந்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் இந்த பாடலை கொடுத்தார். ஸ்ரீலங்காவின் சமாதானத்திற்காக கண்ணீரோடு ஜெபிப்பீர்களா?

பாடல நல்ல கைகளை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் பின்னாடி பால்கனி கீழே இருக்கிறவங்க ஆன்லைன்ல பாக்குறவங்க

0: வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. குழந்தைங்க கூட பேசுங்கப்பா, மீட்பர் நாமத்தில் பிதாவே ஆமென். கரங்களை உயர்த்தி ஹாலலூயா. எசையா 43வது அதிகாரம், எசையா 43வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எசையா 43:12,
1: நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை,
0: நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஹாலலூயா. கடந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை இருதயத்தில் ஆழமாய் கொண்டு வந்து போட்டார். ஆமென். பொதுவாகவே நாம ஒரு மாதத்தின் ஒரு தொடர் செய்தி ஓடும், அங்கு கொஞ்சம் பிரேக் போட்டுட்டு இந்த பக்கமா திரும்பி ஆண்டவர் சொல்லுகிறார், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். யூ ஆர் மை விட்னஸ். கர்த்தரே தேவன் என்பதற்கு இந்த பூமியிலே தேவன் நம்மை சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆமென். இது கேட்கும் போதே ஆண்டவரே அல்ல, யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க ஆண்டவர், என்னெல்லாம் இருக்கு ஆண்டவர், ஆனா நீர் தேவன் என்பதை இந்த மனுக்குலம் அறியும்படியாய் உணரும்படியாய் என்னை சாட்சியாய் வைத்திருக்கிறீரே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம தான் சாட்சி. அல்லேலூயா. என்ன சொன்னீங்க? நம்ம தான் சாட்சி. பக்கத்துல ரெண்டு பேரை பார்த்து நம்மளை சாட்சியா வச்சிருக்கிறார். ஆமென். Hallelujah! Hallelujah! பொன்னான இயேசுவை

0: இந்த வார்த்தையை இருதயத்தில் எழுதுறங்க. என்ன சாட்சியா வச்சிருக்கிறார், என்ன சாட்சியா வச்சிருக்கிறார். உங்க சாட்சி என்ன? நான் அன்னைக்கு 5 ரூபா வாங்கினேன், 50 ரூபா வாங்கினேன். இது சொல்லுங்க, 50,000 வாங்குங்க, 50 லட்சம் வாங்குங்க. அதல்ல, அவர் தேவன் என்பதற்கு என்னை கர்த்தர் சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:9 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நன்றாய் தெரிந்து பழகின வார்த்தை, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி
1: தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும்
0: ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் ஓ அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். என்னை கர்த்தர் சாட்சியா வைக்க கர்த்தர் எப்படி எல்லாம் வைக்கிறார் பாருங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அல்லேலூயா. நாம வழி மாறி வந்து உட்கார்ந்தவங்க கிடையாது. இந்த வழியா போன இங்க சத்தம் கேட்டு வந்து உட்கார்ந்த என்னதான் அப்படி கிடையாது. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் சொன்னாலே நமக்கு தகுதி இல்லை. ஆனா எப்படிப்பட்ட கூட்டமா? ராஜரீகமான, ராயல் பிரீஸ்ட்ஹுட். அடுத்த வார்த்தையை பாருங்க, பரிசுத்த ஜாதி. ஆமே, பரிசுத்த ஜாதி. இந்த பரிசுத்த ஜாதின்னு சொல்லும் போது, கடந்த நாள் இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் தியானிக்க வைத்து பலப்படுத்தினார். அதாவது ஆண்டவர் ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுப்பார்ல, உம்முடைய பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நயா நம்ம சொல்லலைன்னு அது பரிசுத்தப்படாதா? அவருடைய நாமமே என்னதான்? அப்ப ஏன் இப்படி ஜோமன சொல்றார்? பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் வேர்ட் என்னது? அசுத்தம். ஆனா பைபிள்ல இன்னொரு விதத்திலையும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. புரியும்படி சொல்லணும்னா, வீட்டில் என்ன சொல்லுவாங்க? அப்பம் இல்லை, ஆசரிப்பு கூடாரத்தில் அது வைக்கப்பட்டால் அது என்னப்பம்? மற்ற அப்பம்லாம் கரெக்டாக சொன்னீங்க, மற்ற அப்பங்கள் எல்லாம் சாதாரண அப்பம். அது அசுத்த அப்பம் கிடையாது, சாதாரண அப்பம். ஆனால் உள்ளே இருக்கிறது கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிற பரிசுத்த ஜாதி. அப்படின்னு மற்றவங்க எல்லாம் சாதாரண ஜனங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க இருக்கிற தெரியுமா? தேவ சமூகத்து அப்பம். ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்களா? அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா. இப்ப தெரியுதா இந்த பாட்டு பாடும் போது அவர் எவ்வளவு ருசிச்சு பாடியிருப்பார். அப்பா, ஏ எல்லாம் ரைட்டு தான் அப்பா. ஆனா உலகம் இன்னைக்கு நம்ம எப்படி பாக்குது, அவர் எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? அதான் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று என்ன ஜோமன சொல்றாருன்னா, என்ன நான் வச்சிருக்கணும்? ஆண்டவரே, மற்றவங்க எல்லாம் எனக்கு சாதாரணமானவங்க, ஆனா நீங்க ஸ்பெஷல் ஆண்டவரே, எனக்கு நீங்க ஸ்பெஷல் ஆண்டவரே. ஆமே, நம்ம 10ல் ஒன்னா தான் நாங்க அவரை வச்சிருக்கிறோம். இல்ல, உம்முடைய நாமம். எனக்கு நிறைய நாமங்கள் தெரியும், என் மனைவி நாமம், என் தகப்பரி நாமம், எங்க அம்மாவி நாமம், என் பிள்ளையின் நாமம், என் சகோதரர்கள் நாமம், சகோதரிகள் நாமம், விசுவாசிகள் எல்லாம் தெரியும். ஆனா உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, என்ன அதன் அர்த்தம்? ஆண்டவரே, நீங்க எனக்கு ஸ்பெஷல் ஆண்டவரே, நீங்க எனக்கு ஸ்பெஷல், என் ஹார்ட்ல எப்பவுமே நீங்க ஸ்பெஷல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஜாதினா எத்தனை சில சூழ்நிலையெல்லாம், ஆமா இனி எப்படி நான் சர்ச்சுக்கு போவேன், இனி எப்படி இருப்பேன், தூக்கி கொண்டு உட்கார வச்சிருக்கிற. ஏன், நீ சாதாரண அப்பம் கிடையாது, தேவ சமூகத்து அப்பம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருக்க. அல்லேலூயா. பக்கத்துல பாருங்க, அந்த பரிசுத்த ஜாதி அப்படி திரும்பி பாருங்க. சிலருக்கு உடனே பேக்ல இருந்து கண்ணாடி எடுத்து பார்க்க தோணும், இல்ல நம்ம எதுக்கு அடுத்தவங்க நம்மளே சூப்பர். ஆமா, நம்ம அப்படிதான் பார்த்துட்டு வரோம். எதிர எவ்வளவு விசேஷமா, எதுக்கு ஆண்டவரை இப்படி, ஏன் ஆண்டவரை இப்படி மாத்தி வச்சிருக்கிறீங்க பாரு. நான் தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி தேங்க் பண்ணுங்க ஆண்டவருக்கு. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர்.

நீ ஸ்பெஷல் மா, நீ ஸ்பெஷல் மா, நீ ரொம்ப ஸ்பெஷல்.

0: ஆமென். எவ்வளவு ஸ்பெஷலா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து பிரித்து எடுத்து பிரித்து எடுத்து பிரித்து எடுத்து பிரித்து எடுத்து பிரித்து. என்னாண்டவர் டக்குன்னு பிரிச்சிட்டீங்க, என்னாண்டவர் இப்படி பிரித்து எடுத்து எடுத்துட்டு சொல்ற, நீ தான் எனக்கு சாட்சி. இந்த வார்த்தை அப்படி இருதயத்தில் எழுதுங்க. ஆமே ஆண்டவரே, நான் ஸ்பெஷல் ஆண்டவரே, என்னை இப்படி பேச விட்டா செய்தி எனக்கு ஓடாது, அங்க பேச ஆரம்பிச்சிருவேன். ஹல்லேலூயா. ஆமே, எனக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், ஆமே, நீங்க தேவ சமூகத்தை அப்பம், தேவ சமூகத்தை அப்பம், தேவ சமூகத்தை அப்பம், நீங்க ஸ்பெஷல் ஸ்பெஷல் பரிசுத்த ஜாதி. இந்த இங்க ஆராதிக்க வருகிற கூட்டம் ஒரே ஜாதி தான், ஒரே ஜாதி தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மள ஒரே ஜாதி தான். டக்குன்னு ஆவேசப்பட்டு வேற எதுவும் சொல்லிடாதீங்க, ஆமா நீ என்ன ஜாதி அப்படிலாம் வந்துடக்கூடாது. ஆமா, நீ நம்மளா, நம்மள ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி, பரிசுத்தருடைய பிள்ளைங்க, ஒரே அப்பாவின் பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, ஏழை என்றும் பணக்காரன் என்றும் இல்லை, படித்தவன் என்றும் படியாதவன் என்றும் இல்லை, ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி. என்ன பரிசுத்த ஜாதி? மற்றவங்களை மாதிரி கிடையாது, ஸ்பெஷல் ஸ்பெஷல். அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு வந்து நிறுத்துறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. சதுசேயர் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு, பரிசேயர் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு. பவுலும் உஷாரா, ஆமேன், டக்குன்னு அவங்களுக்குள்ள நான் பரிசேயன்டார் போச்சு, அவங்களுக்குள்ள அடி. சதுசேயர்னா உயிர் தழுதல் இல்லைன்னு சொல்ற டீம், பரிசேயர்னா உயிர் தழுதல் உண்டு. எப்படி எஸ்கேப் ஆக பார்த்துட்டு, நான் ஒரு பரிசேயன் அப்படின்ட்டார். அங்க இவன் பவுலுக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 23 அதிகாரம் அதனுடைய 10 வசனத்தை வாசிங்கள்.
1: மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து
0: இப்ப பவுல் இருக்கிற நிலைமை எப்படிப்பட்ட நிலைமைனா, அவர்களால் பீருண்டு, கொஞ்ச நேரத்தில் பவுல பீறி போட்டுருவாங்க, பிச்சு போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அந்த பவுல் இழுக்கப்படுகிறான், காக்கப்படுகிறான். ஏன்? 11 வசனம்,
1: அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே
0: பீருண்டு போகிற தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை இருந்தது, அதிலிருந்து காருண்யத்தால இழுக்கப்பட்டு இழுக்கப்பட்டு இழுக்கப்பட்டு எதற்காக? கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை குறித்து சாட்சி கொடு. என் வாழ்க்கையில் வந்த அந்த மரணத்துக்கு ஏதுவான தருணம், அதாவது வாழ்க்கையில் சில காரியத்தை மறக்கக்கூடாது, அதில் ஒன்று என்ன தெரியுமா, இந்த மரணத்துக்கு ஏதுவான நிலையிலிருந்து இதை மறந்ததுனால தான் எசேக்கியாவை குறித்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் செய்த உபகாரத்துக்கு தக்கதாய் அவன் நடவாமல் மனமேட்டிமையானான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். உபகாரத்து சுவர்புறமா திரும்பி அழுதிங்கள இசைக்கியாவே, ஆமா அதெல்லாம் இப்ப யாரு போக நினைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் இப்ப போய் யாரு? ஆமா கத்தர், நான் ஏன் காக்கப்பட்டேன், காக்கப்பட்டதுனால என்னால என்ன லாபம்? நம்ம பல நேரத்தில் இப்படிப்பட்ட கேள்விகள் தான். ஆமா, இந்த பூமியிலே இருக்கிற ஜனங்கள் நம்ம எப்படி வேணாலும் பார்க்கட்டும், கத்திரன் எப்படி பார்க்கிறாருன்னா ஸ்பெஷலா ஸ்பெஷலா. நான் அவருக்கு ஸ்பெஷல். சுனமியாளை சொல்றா, நான் வெயில் பட்டதுனால தான் கருப்பிறேன். அதாவது சில காரியங்களை பெண்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் அது சபை தானே, சில காரியத்தை உடனே அது ஆண்டு வர்க்கு. என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் என்ன ஆண்டவருங்க. ஹல்லேலூயா. உன்னில் பழுதொன்று இல்லை. யார் சொன்ன ஆண்டவரே சொல்லிட்டு பெயிண்ட் அடிக்கக்கூடாது. உன்னில் பழுதொன்று இல்லை. இதுக்கு மேல என்ன வேணும்? இனி யார் எங்க சொன்னா என்ன? அவள் சொல்றா, என் சகோதரர்கள் என்னை தோட்டத்துக்கு காவலாளியா வைத்தாங்க, என் தோட்டத்தை நான் காக்க மறந்துட்டேன். யார் யாருக்கெல்லாமோ என்னெல்லாமோ செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்து என்னை அப்படியே யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் என் சொந்த தோட்டத்தை நான் விட்டுட்டேன். இப்படி புலம்பிட்டு இருக்கும்போது அங்கிருந்து சத்தம் வருது. முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது போல எனக்கு பிரியமானவள். நீங்க டெய்லி கொஞ்ச நேரம் அவர் எப்படி பார்க்கிறாருன்னு நீங்க மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள், பாக்கிய நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கூட்டத்தில் ஒரு விஐபி வராரு, அந்த விஐபி நம்மளை பார்த்து அப்படி அப்ரிஷியேட் பண்ணி ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டாருன்னா, இதை விட நீ என்ன வேணும்? எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பிரித்து எடுத்து பரிசுத்த விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறேன், விசேஷப்படுத்தி வைத்திருக்கேன். எதற்காக? அதனாலதான்பா நீ பீருண்டு போகிற தருணம் எத்தனை உன் வாழ்க்கையில் வந்தது, அதுல இருந்தெல்லாம் உன்னை நான் காப்பாற்றி காப்பாற்றி. எதுக்கு ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே? நீ எனக்கு சாட்சியா இருக்கணும், நான் தேவன் என்பதற்கு நீதான் சாட்சி. ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேருமாய் தேவன் தெரிந்தெடுத்தது எதற்காக? சர்ச்சில் ஆள் சேர்க்கறதுக்காக இல்லை, அவர் தேவன் என்பதற்கு சாட்சி. ஆமே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கைகளை உயர்த்தி நன்றி.

0: சாட்சிகளாய் இருக்க நமக்கு வேண்டியவைகள் என்ன? முதலாவது தேவை தேவ பிரசனம். யோவான் சுவிசேஷம் 15:27
1: நீங்களும்
0: ஆதி முதல்
1: என்னுடனே கூட இருந்தபடியால்
0: எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 33.5 வருடம் வாழ்கிறார். 3.5 வருடம் முழுமையாக ஊழியம் செய்கிறார். அந்த 3.5 வருடத்தில் இயேசு கிறிஸ்து சந்தித்த நபர்கள் கொஞ்ச பேர் அல்ல, ஆயிரக்கணக்கான ஜனங்கள். வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்காஸ் சுவிசேஷத்தில், ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாய் அந்த அளவுக்கு கூட்டம். ஆமென். அவ்வளவு நெருக்கமா ஜனங்கள், அவ்வளவு கூட்டம். ஆனா வந்த அத்தனை ஜனங்களை பார்த்து நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொல்லாமல் ஆதி முதல், அதாவது பேதுருவே உன் ஆரம்பத்திலிருந்தே நீ என் கூட இருக்கிற பாரு, யோவானே உன் ஆரம்பத்தில், ஆரம்பம்னா என்ன, உன்னை நான் அழைத்த நாள் முதல், நீ பிரித்தெடுக்கப்பட்ட நாள் முதல், நீ ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நீ என் கூட இருக்கிற பாரு, என் கூடவே இருக்கிறல்ல, நீங்க தான் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நாம் எல்லாருமே அவரே தேவன் என்பதற்கு சாட்சியா இருக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டோம். ஆனா உண்மையிலே அப்படி இருக்கிறோமா? நம் மூலமாய் தேவன் அறியப்படுகிறாரா? நம் மூலமாய் தேவன் அறிந்து கொள்ளப்படுகிறாரா? எப்படி அறிந்து கொள்ளப்பட, அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இயேசுவோடு இருக்கணும் எல்லா நிலையிலும், 24/7. நம்மளால நம் உறவுகளோடு இருக்க முடியாது, ஆனா இயேசுவோடு இருக்க முடியும். ஆமென். யாருக்குமே எவ்வளவுதான் பிள்ளைங்களை நேசித்தாலும் பிள்ளைங்க கூட 24/7 இருக்க முடியாது. காலை நல்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிற பிள்ளை காலையிலேயே எழுப்பு, ஓடு, எதுக்கு? ஸ்கூலுக்கு. பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா பெற்றோரும் படித்த மாதிரி தான், காலையிலே எழும்பி ரெடியாகி. ஆமே. சரி, பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க பார்த்தா பெற்றோர் வேலைக்கு போனவா வேண்டாமா? அதுக்கப்புறம் பிள்ளைய கேட்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு வேற வேலை இல்லையா? நம்மளால இருக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே புலம்பல் 3 சொல்லப்பட்டிருக்கு, மகா ஆழமான கிடங்கிலிருந்து நான் உங்கள் நாமத்தை பற்றி கூப்பிட்டேன், நான் கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி. எங்க? ஆழமான கிடங்கில். சங்கீத 40 தாவீது சொல்லுகிறார், அவர் என்னிடமாய் சாய்ந்து. எங்க? பயங்கரமான குழியில். தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு இந்த பூமியில சஞ்சரித்த நாட்களிலே வந்து போகிற கூட்டம் ஜாஸ்தி, ஆனா கூடவே இருக்கிறவங்க கொஞ்சம். அந்த கொஞ்ச பேரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நீ என் கூட இருக்கிறல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே நான் உண்மை குறித்து சாட்சி சொல்ல என் வாழ்க்கையில் அப்படி ஒன்னும் நடக்கலையே. இதுதான், இது மட்டும் நடந்துட்டுனா அப்புறம் எங்க ஏரியாலேயே நான் கன்வென்ஷனே வைப்பேன். தெரியும், நம்ம வைக்க மாட்டோம். அவர் தெரியாதா நம்ம எவ்வளோ வித்தை படித்தவங்கன்னு அவருக்கு நல்லா. யாக்கோவே நீ மீறுகிறவன் என்று எனக்கு தெரியும். எப்பத்துலேருந்து? வயிற்றில் இருக்கும்போதே தெரியும். உன் டைம் வரச்சும் ஒரு 5 வெயிட் பண்ண, அடுத்து நீ வெளியே தான் வரப்போற. ஆனாலும் முன்னாடி போகிறவனுக்கு காலை உள்ளே பிடிச்சி. ஆமாம். அதாவது நான் போகலைனாலும் பரவாயில்ல, ஏன் முன்னாடி யாரும் போயிடக்கூடாது. நம்ம ஊரில் கபடிக்கு எப்போ டோர்னமெண்ட் வச்சாலும் நம்ம ஊர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஏன்னா ஒருத்தன் போன காலை பிடிச்சி எல்லாம் தெரியும். என் கூட ஆண்டவர் சீஷர்களை தெரிந்தெடுத்ததே. மார்க்கு சுவிசேஷம் 3:13-14 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி
2: தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள்.
0: அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள்.
2: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு
0: அவர்கள் தம்மோடு இருக்கவும். அதுக்கப்புறம் தான் பிரசங்கம் பண்ண மற்ற காரியங்கள். அதுக்கப்புறம் தான் ஆண்டவரே நான் ஊழியத்தில் ரொம்ப பிஸி, இப்ப உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னேன். ஓவராவா பிஸியா இருக்க வா ஆண்டவரே, உங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு, நான் உங்களுக்கு வேண்டிதான் ஓடிட்டு இருக்கிறேன். உன்னை யார் அப்படி ஓட சொன்ன? தெரிந்தெடுத்தது தம்மோடு கூட. ஆண்டவரே எல்லாருக்கும் நிறைய கொடுத்து விட்டீங்க, எனக்கு என்ன ஆண்டவர் செய்ய போறீங்க? வந்து கொஞ்ச நேரம் உக்காரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அங்க 5000 பேர் வந்தபோது ஜனங்களை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லுகிறார்கள் சீஷர்கள். அவங்க அப்படி போகக்கூடாது, உட்காரவேன்னு சொல்லிட்டு அப்பத்தை பெருக பண்ணி கொடுக்கிறார். யோவன் 4 எல்லாருக்கும் பசியா இருக்கும்போது இயேசு கிறிஸ்து போய் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லிட்டு 12 பேர் அனுப்பி விடுறார். இதானங்க நமக்கு ரொம்ப ஒன்று, அவங்களே அனுப்பியிருக்கணும். இப்படிதான் ட்ரீட் பண்றார் நம்மளை. ஏன் யூ ஆர் ஸ்பெஷல். அவங்களும் வந்துட்டு பை சொல்லிட்டு போறாங்க ஆண்டவரே. 3 நாள் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள காணாத ஆண்டவரே, அவங்கள அனுப்பிவிடுங்க. அவங்க வழியில சோர்ந்து போவாங்க. ஆண்டவரே எங்களெல்லாம் பார்த்து அவங்க எங்களுக்கு வயிறு கிடையாதா? 4 சமரியாவுக்கு வழியா போகிறாரு ஆண்டவர் சொல்லு. பசி நீங்க போய் சீசர் நாங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வரட்டா. போ போ போ எல்லாரும் போயிரு, எல்லாரும் போய் வாங்கிட்டு வா. சில நேரத்தில் தேவன் நடத்துகிற காரியம். அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது தான் பேதுரு மாதிரி நம்ம கேட்போம், ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு அப்ப நீ என் கூட இருக்கிறத பெருசா பார்க்கலையா? யோவானே அப்ப நீ என் கூட இருக்கிறத பெருசா பார்க்கலையா? இதை தியானித்த போது கர்த்தர் ஒரு வார்த்தையை காண்பித்து கொடுத்தார். என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு சீஷர்கள் எல்லாம் இப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. எப்பவுமே எதுவுமே இருக்கும்போது தெரியாது அதோடைய வேல்யூ. 3 வருஷம் கூட இருந்தா யாராவது கொஞ்ச நேரம் இயேசுவோடி பார்த்துட்டு இருந்தாங்க, எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன தருவீங்க? ஆனால் அவர் போனதுக்கப்புறம் எல்லாரும் இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க, இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. எந்த காரியமும் சரி, அது இருக்கும்போது அதோடைய வேல்யூ தெரியாது. ஆமே ஆண்டவர் அவங்கள ஒரு நாள் தான் அவங்கள வந்து பார்த்தாங்க, உட்கார வச்சு திருப்தி அடைய வச்சு மீதத்தை கூடையிலையும் கொடுத்து விட்டீங்க. எனக்குன்னு வரும்போது போய் வாங்கிட்டு வா. ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு வந்தோமே எனக்கு என்ன கிடைக்கும்? பேதுரப்பன் ஏன் கூட இருக்கிறது உனக்கு பெருசா தெரியலையா? சபையே சாதாரண நிலையிலிருந்து விசேஷமான பரிசுத்த ஜாதியாய் தெரிந்தெடுத்து வைக்கும் போது உங்க கூட இருக்கிறதே இதை விட்டுட்டு எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன தருவீர், எனக்கு என்ன? ஆமே அனுபவிக்க வேண்டிய இந்த மேன்மையை அனுபவியாமல் கோட்டை விட்டுட்டு சீஷர்களை மாறி அடிபட். அதாவது சியோனில் எருசலேமில் துதித்து மகிழ வேண்டிய ஜனங்கள் அதை தவறுகிறார்கள். அது நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த நேரத்தில் தான் எதிர்பாராத விதமாய் பாபிலோன் நேபுகாத்நேச்சர் படையெடுத்து வந்து ஜனங்களை பிடித்து கொண்டு போகிறான். அப்படி பிடித்து கொண்டு போகும்போது பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து 137 சங்கீதம் அதனுடைய 1 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து
2: அழுதோம்.
0: ஏம்பா இருக்கும்போது அருமை தெரியல, சர்ச் பக்கத்திலே இருக்கும்போது அருமை தெரியல, கல்ஃப் கண்ட்ரீஸுக்கெல்லாம் போகும்போது ஜனங்க அப்படி தாகத்தோடு இருப்பாங்க, அழுதுட்டே இருப்பாங்க, செய்தி நிறுத்தவே மனசு வராது. அப்படி இந்த வார்த்தை வனாந்தரத்துல தண்ணீர் ஊத்துனா அடுத்த செகண்ட் தண்ணி காணாது, அப்படி உள்ள இழுத்துறோம், உள்ள இழுத்துட்டே இருக்கும், எவ்வளவு ஊத்துனாலும் உள்ள போயிட்டே இருக்கும். சில குறிப்பிட்ட ஏரியால அங்கெல்லாம் சர்ச்சுக்கு வாய்ப்பே கிடையாது, நல்ல ஒரு ஃபெலோஷிப் அங்கே இருக்காது. அந்த இடத்துல ஊழியத்துக்கு போய் பேசும்போது அப்படி கண்ணே அப்படியே இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. ஆமே. இது காலையிலேயும் பிரியாணி, மத்தியானம் பிரியாணி, நைட்டும் பிரியாணி, டீக்கு ஸ்நாக்ஸும் பிரியாணி. ஆமே. எப்போ என்ன தெரியாது. ஆண்டவர் வந்து சில சில காரியத்தை அனுமதிக்கிறது எதுக்குன்னா, உனக்கு இருக்கும்போது வேல்யூ தெரியல. இரு, இப்போ ஆறு ஆற்றின் அருகே உட்காந்து எருசலேமில் ஆற்றில் அழகாக விளையாடலாம். உனக்கு பாபிலோன் ஆற்றின் அருகே உட்காந்து சியோனை நினச்சி அன்னைக்கு நம்ம எவ்வளோ ஜாலியாக போய் ஆராதிச்சுட்டு வருவோம். ஆமே. தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, எது மேன்மை? ஹல்லேலூயா. எது மேன்மை?

அவரோடு இருக்கிறவர்கள் அவருக்கு சாட்சிகளாய் மாறுவார்கள். பேதுரு இயேசுவோடு கூட இருந்தான், இயேசுக்கு என்ன ஆகும்னு பார்க்க போன அங்கவே பிரசங்கம் பண்ணல, ஒண்ணு செய்யல, ஆனா பார்த்ததும் சொல்லிட்டாங்க, நீ அவரோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே. இந்த பிரசனத்துல இருக்கிறவன் இருட்டுல இருந்தாலும் அவனை தெரியும், இருட்டுல இருந்தாலும் அவன் தெரியப்படுவான். எங்க நமக்கு லைட் போட்டாலே நிறைய பேருக்கு முகம் தெரிய மாட்டேங்குது. அந்த ராத்திரியில பேதுரு கூட்டத்தோட கூட்டமா என்ன ஆகுதுன்னு பாக்குற, நீ பிரசனத்தில் இருக்கிறவனுக்கு ஆகாத இடத்துல போய் இருக்க முடியாது, இருக்க முடியாது. இன்னைக்கு எங்கேயும் போய் உங்களால உட்கார முடியுதுன்னா நீங்க பிரசனத்தில். இந்த வேட நான் சொல்லல, நடுக்கத்தோடு பேசுகிறேன். எங்கேயும் போய் உட்கார முடியாது. பிரசனத்தில் இருக்கிறவனுக்கு எல்லா இடத்துலயும் போய் இருக்க முடியாது, எல்லா இடத்துலயும் போய் மிங்கிளாக முடியாது. ஆமென். அவனுக்கு உயிரை விட பெருசு பிரசனம். பேதுரு போறாரு, திடீர்னு ராத்திரி நேரம், பனி காலம், குளிர் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல எல்லாரும் தீ மூட்டி உட்கார்ந்து இருக்கும் போது பேதுரும் போய் இப்படி உட்கார போகும்போது இப்படி பாதில நிக்கிறார். உட்காரணுமா இளமணுமா நடுவில் நிக்கிறார். சில நேரத்தில் நம்ம சிச்சுவேஷன் நடுவில் நிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீ அவரோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே. ஆமா சொன்னா எப்படி நிக்கணும், ஏன்னா உட்கார்றதுக்கு இடம் இல்லை. இல்லைன்னு சொன்னா உட்காரணும். கொஞ்ச நேரம் குளிருக்காக தெரியாதுன்றான். நம்ம இப்படி நிறைய காரியங்களுக்காக இயேசுவை மறுதளிச்சிட்டோம். இந்த இடத்துல நான் என்ன அவருக்கு சாட்சியை காண்பித்தா இந்த சலுகை எனக்கு கட்டாகும், இந்த காரியம் எனக்கு கிடைக்காம போகும். அதனால மறுதளிக்கிறோம்ல நிறைய. நீங்கள் எனக்கு சாட்சிகள். மறுதளிக்கிறோம் நிறைய காரியம் கட்டாகும், நிறைய கட்டாகும். இங்க உள்ள கவர்மெண்ட்ல இருந்து சிலவே கட்டாகலாம், ஆனா அங்க கணக்காகும். இங்க கட்டானா அங்க கனெக்ட் ஆகும். அங்க கனெக்ட் ஆகணும்னா சிலது இங்க. ஆமே. போச்சு ஆண்டவரே, இந்த மாதம் வரவிருந்த ஆமே ஒரு மணிக்கு ஒரு செய்தி கேட்டோம், சிலதெல்லாம் கட் பண்ணி விட்டார். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலது கட் ஆகும். ஆமே. யோசேப்பு சொப்பனம் பார்த்தா நிறைய கட்டாச்சு, நிறைய கட்டாச்சு. அப்படி கட்டானதுனால தரிசனத்தோடு கனெக்ட் ஆயிட்டான். ஆமே. சில சலுகைகள் உங்களுக்கு கட்டாகிறது நினைச்சு கவலைப்படாதீங்க. பரலோக ஆசீர்வாதத்தோட நீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.

பிரியமானவர்களே, பல நேரங்களில நாம் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை மறக்கிறோம். எதற்காக தெரிந்தெடுத்த? தம்மோடு இருக்கும்படி. அவரோடு இருக்கிறவன் அவருக்கு சாட்சியாய் மாறுகிறான். அவருக்கு சாட்சியாய். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கு ஒரு கூட்டத்தை அப்படி பார்த்து கை காட்டு. இதுவே இதுவே இதுவே ஆண்டவர் அப்படி கை காட்டும் போது அந்த கூட்டத்தில் நான் இருக்கணும். யார் இவங்க அப்படி என்ன சாதிச்சாங்க? அவருடைய சமூகத்தை நாடு.

0: தாவீது சொல்லுகிறார், காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி வந்து தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத மோசை இல்லாத தருணத்தில் யோசுவாவுக்கு அடுத்த ஓட்டத்தை தொடர கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ரொம்ப சின்னவனாச்சே, என் கோத்திரம் என் குடும்பம் ரொம்ப சிறியதாட்டே என்று சொல்லும் போது கிதியோனுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவரே, என்கிட்ட என்ன இருக்கு? ஆண்டவர் என்ன இருக்கு? நான் உன் கூட இருக்கிறல்ல. ஆமா ஆண்டவர், எனக்கு இது போதும். ஆண்டவரே, இது போதும். ஆண்டவரே, இந்த எல்லாத்தையும் விட்டு வந்தோமே என்ன கிடைக்கும்? அப்ப நான் எல்லாம் தந்துட்டு நான் போனா உனக்கு ஒண்ணும் இல்லையா? இன்னைக்கு ஒன்னு இல்லாட்டல நான் உன் கூட இருக்கிறேன்ல. வயசுத்தனாச்சு, சொல்ல வேண்டாம். வயசுத்தனாச்சு, வயசுத்தனாச்சு. இத்தனை வருஷம் எப்படிங்க வந்தீங்க? எப்படிங்க வாழ்ந்தீங்க? எப்படிங்க வந்தோம் இத்தனை வருடம்? ஹல்லேலூயா. உங்களை இந்த வருடத்தை காண செய்த உங்க தலைமுறையை காண செய்ய மாட்டாரா? எப்படி எப்படி? இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் இருந்து அண்ணா வந்து என்ன வேணும் உனக்கு? நீங்க அவர் அதை எதிர்பார்க்கிறாருங்க. நம்ம ஒரு சாட்சியை கேட்டுட்டோம், ஒரு சாட்சியை கேட்டுட்டோம். என்ன? இவன் மரித்தான், இப்பொழுது உயிரோடு இருக்கிறான். இவன் காணாமல் போனா, இந்த சாட்சியை நம்ம எல்லாரும் கேட்டுட்டோம். ஆனா இன்னொரு சாட்சியை நம்ம இன்னும் கேட்கலையே. மூத்த குமாரனை குறித்து தகப்பன் என்ன சொல்லுவார்? நீ எப்போதும் என்னோடு இருக்கிறார். இந்த சாட்சி எத்தனை பேர் கேட்டிருக்கிறவர்கிட்ட? நம்ம எல்லாம் இளையகுமாரன் சாட்சியை கேட்டதுனால நம்ம எல்லாம் இளையகுமாரனை பெரிய ஆளா தூக்கி வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு சாட்சியை கேட்டாச்சு, எல்லாம் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் இந்த சாட்சியை கேட்டாச்சு. என்ன சாட்சி? லூக்கா 15 கடைசி வசனம். உன் சகோதரனாகிய இவனோ
1: மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான்,
0: காணாமற் போனான்,
1: திரும்பவும் காணப்பட்டான்.
0: இந்த சாட்சியை ரட்சிக்கப்படும் போது எல்லாரும் கேட்டாச்சு. காணாமல் இருந்தோம், பாவத்தில் மரித்திருந்தோம். ஆனா இன்னொரு சாட்சி இருக்குல்ல, 31 வசனம். மகனே,
1: நீ
0: எப்போதும். ஆமே. அப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? நீ எப்போதும். அவனுடைய கம்ப்ளைண்ட் என்ன? என் நண்பர்களோடு இருக்கிறதுக்கு நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட, ஒரு ஆட்டுக்குட்டியை ஒன்று கூட கொடுக்கல. ஆனாலும் நீ எப்போதும் என்னோட இருக்கிறாய். நமக்கு எவ்வளோ கொடுக்கிறாரு அவர். சொல்ற என்னுடையதெல்லாம் சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருக்கு. ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவர் இந்த கூட இருக்கவனுக்கு எதிர்பார்ப்பெல்லாம் ரொம்ப சின்னதாங்க இருக்கும். இந்த தள்ளி இருக்க தள்ளி விலகி போறவன் தான் பெருசு பெருசா கேட்கறான். சொத்துல பாதி வேணும், அது வேணும், இது வேணும். கூட இருக்கிறான் தெரியுமா? கொஞ்சம் பெருசாலாம் கேட்கல. ஒரு சம்பளத்தில் ஒரு 5000 கூட கிடைக்காதா? பெருசாலாம் கொஞ்சம் கூட, கொஞ்சம் கூட நீ கொடுக்கல. ஓகே, நீ என்ன பண்ண போற? நான் உங்க கூட தான் இருக்கேன். அப்பா கிட்ட ஒரு காரியம் கேட்டு அப்பா அது செய்யணும்னா அந்த பிள்ளை பக்கத்து வீட்டு ஆளை போய் அப்பான்னு கூப்பிடாது. எனக்கு சாப்பாடு தந்தால் அவர் தான் என் அப்பா, என்ன பட்டினி போட்டாலும் அவர் தான். கூட அவரோடு இத தேவன் வெறும் மகனே எப்போது என் கூட இருக்கு என்னங்க இப்படி ஒரு வார்த்தைய அவர் சாட்சியா சொல்லிட்டார்னா

0: நேரம் போறதுனால இந்த ஒரு பாயிண்ட்லயே நான் இன்னைக்கு முடிச்சு கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் செய்தி தொடரலாம். ஒரு சம்பவத்தை மட்டும். ஆமென். இப்போ அப்சலோம் நமக்கு தெரியும், தாவீதுனுடைய மகன், சௌந்தரியம் உள்ளவன், மிகவும் தந்திரம் உள்ளவன். அவனுக்கு இடம் கொடுக்க போய் அவன் என்ன பண்ண, அவனுக்குன்னு ஒரு டீமை செட் பண்ணி ஜனங்களை தன்வசமா இழுத்து இவ்வளவு தாவீதுக்கு எதிராக திரும்புகிறான் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் தாவீது தன்னோடு இருந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போறாங்க. வெளியே போகும்போது தாவீதுக்கு ஒரு சிநேகிதன் உண்டு, உசியா. அர்க்கியனாகிய ஊசாய், சாரி ஊசாய், ஊசாய். அவன் ஊசாயம் வந்துட்டான், வந்துட்டு எல்லா விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியவன் தான் இந்த ஊசாய். எல்லா விதத்துல அந்த சரித்திரத்துக்குள் ரொம்ப போகவில்லை, தாவீது யூஸ் பண்ண வேர்டு வார்த்தை. அவன் ஊசாய் கூட இருந்தா ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், ஒரு பெரிய பலம். அந்த ஊசாய் வந்துட்டு நானும் அவங்க கூட வருவேன் அப்படி சொல்லும்போது 33, அதாவது 2 சாமுவேல் 15:33 தாவீது அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார்.
1: தாவீது அவனை பார்த்து, நீ என்னோட கூட நடந்து வந்தால்,
0: நீ என்னோட கூட நடந்து வந்தால்
1: எனக்கு பாரமாயிருப்பாய்,
0: எனக்கு பாரமாயிருப்பாய். நல்லா வராதப்பா அப்படி சொல்லி நீ ஒண்ணு பண்ணு, நீ அங்கேயே போய் உக்காந்து, அங்க போய் உக்காந்து எனக்காக செயல்பட்டு சொல்லிட்டு, அது சரித்திரம். அங்க போய் உக்காந்து அகித்தோப்பேலின் ஆலோசனை அவமாக்குறதுக்காக இவன் ஒரு ஐடியா கொடுத்து அது நிமித்தமாய் அப்சலோம் பிடிக்கப்படுவான். அப்சலோமின் கதை முடிந்துவிடும். அதன் பிறகு தாவீது தன்னுடைய ஜனங்கள் எல்லாரும் திருப்பி பட்டணத்துக்கு வராங்க. வரும்போது மேவிபோசேத் வருகிறான் எதிர்கொண்டு, சீமையை எதிர்கொண்டு வந்தான். ஏன்னா இனி அதுக்கு முன்னாடி தாவீது என்ன பண்ணாரு, சீமையை கல்ல தூக்கிப்படு, இப்போ வந்துட்டான், வந்து காலில் விழுந்து கேட்டுட்டான். அதன் பிறகு யார் வரா அப்படின்னா மேவிபோசேத் வருகிறான். மேவிபோசேத் வருவதற்கு முன்பதாக தாவீது புறப்படும் போது சீபா, மேவிபோசேத்தின் ஊழியக்காரன், சீபா வந்து என்ன பண்ணுவார்னா மேவிபோசேத்தை பற்றி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை சொல்லிட்டு போயிருவார். அது இப்படி இப்படி சொன்னார், அப்படி சொன்னார் அப்படின்னு. தாவீது என்ன பண்ணுவார், அந்த ஆதங்கத்தில் அவனுடைய சொத்தெல்லாம் உனக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்பொழுது மேவிபோசேத் எதிர்கொண்டு வருகிறான். தாவீது மேவிபோசேத்தை பார்த்து ஒரு வார்த்தையை கேட்பார். 2 சாமுவேல் 19:25
1: அவன் எருசலேமில் இருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, என்னோடு கூட வராமல்
0: என்னோடு கூட
1: வராமல் போனது என்ன என்று கேட்டான்.
0: ஊசாய பார்த்து தாவீது என்ன சொல்லுகிறார், நீ என் கூட வந்தா உண்மையில யாருங்க பாரம். மேவிபோசேத்துக்கு ரெண்டு கால் கிடையாது. இந்த மேவிபோசேத்தால் இந்த ராஜாவுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த மேவிபோசேத்துக்கு என்ன பண்ண முடியும், இப்படி ஒரு பிரச்சனை இல்லை. கழுதை மேலே ஏறினா கூட சீபாவுடைய உதவி வேணும். அப்ப உண்மையிலேயே இந்த இடத்துல நம்மளை கேட்டா சொல்லுவோம், வேஸ்ட் லக்கேஜ். எதுக்கு இவங்களை கூட்டிட்டு வந்துட்டு, எதுக்கு அந்த இடத்துல மேவிபோசேத்துக்கு என்ன முடியும், அவனுக்கு கால் இருக்கா, அவனுக்கு பலன் இருக்கா, அவனுக்கு ஞானம் இருக்கா, அது எதுவுமே இந்த தாவீது பார்க்காம, மேவிபோசேத்தே நீ ஏன் கூட வராம போயிட்டே. ஆமே ஆண்டவர், என்னால என்னாண்டவர் உங்களுக்கு செய்ய முடியும், நான் அதை பார்க்கலப்பா. நீங்க எதை பார்க்குறீங்க, நீ ஏன் கூட வரணும், நீ ஏன் கூட வரணும். நம்முடைய பல தாழ்வு மனப்பான்மை நம்மை தேவ சமூகத்தை விட்டு வெளியே கொண்டு போகுதுல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் கூட போறதுக்கு தகுதி உள்ள ஊசாய்கள் 1000 பேர் ரெடியா இருக்கிறா, ஆனா அதை விட்டுட்டு முடங்கி கிடந்த என்னையும் உங்களையும் ஏன் கூட வராம போயிட்டு, என்னால அவருக்கு என்ன கொண்டு என்னங்க ஆகும் அவருக்கு.

0: சபையே, ஆமே. நம்ம நம்ம நம்ம ரெண்டு வாரம் சர்ச்சுக்கு போகாம இருப்போம், நம்மளை யாராவது கேட்கிறாங்களா பார்ப்போம், கேட்க மாட்டோம், மறந்திருப்போம். ஆனா அவர் கேட்பார், மேபி போசத்து ஆண்டவர், நான் வந்தா என்ன வரலன்னா என்ன, யாரு கண்டா? நான் உங்ககிட்ட கேட்டானா, உன்னால எனக்கு என்ன செய்ய முடியும் கேட்டானா? அப்போ என்ன, என் பந்தியில நீ இருக்கணும், நான் உட்காரும் போது மேபி போசது, நீ இருக்கணும் மேபி போசது, நீ என் கூட வராம போனது என்ன, நீ என் கூட வராம உன்ன மேபி போசது சொல்றாரு. அது அவன் இப்படி பண்ணிட்டான், நான் சொன்னேன், ஆனால் அவன் இப்படி வந்து என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். சொன்னதும் ராஜா வாக்கு கொடுத்ததுனால சொல்வார், சரிப்பா நீங்கள் சொத்துக்களை நீங்கள் சண்டை போடாமல் அனுபவிச்சிருங்கன்னு சொல்லும்போது மேவி போசேத்து ஒரு வார்த்தையை சொல்லுவார். 28வது வசனம், ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவா இருந்தார்களே ஒழிய,
1: மற்றபடி அல்ல,
0: ஆனாலும்
1: உமது
0: பந்தியில்
1: சாப்பிடுகிறவர்களோடு கூட
0: அடியேனை வைத்தீரே,
1: இன்னும்
0: நான் ராஜாவின் இடத்தில் முறையிட வேண்டியது என்ன நியாயம் இருக்கிறது, எனக்கு இதுவே பெருசுங்கிறார். உடனே ராஜா சொல்றாரு, நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளு சொல்லும் போது 30வது வசனத்துல மேபி போசேத் சொல்றாரு, அவனே எல்லாவற்றையும்
1: எடுத்துக்கொள்ளட்டும்.
0: அப்ப மேபி போசேத், உனக்கு என்ன அவர் கூட உட்கார வச்சு சாப்பிட வச்சார், இதுக்கு மேல ஒரு தாவீதின் தயையை பெற்ற மேபி போசேத்துக்கு இதை விட வேற ஒன்னும் வேண்டாம்னு சொல்லும் போது

நான் ஆக்சுவலா தண்டனைக்குரியவன், நான் கொலைக்கு நியமிக்கப்பட்டவன், நான் அக்கினியில் தள்ளப்பட்டவன். அப்படி பட்டது அக்கினி நடுவில் இருந்து என்னை எடுத்து பிரமாணம் சொல்லுது இவன் வந்துடக்கூடாது, முடவனும் சப்பானி எல்லைக்குள் வரக்கூடாது என்று பிரமாணம் சொல்லும் போது ராஜா சொல்றது எனக்கு தயவு பண்ணிதான் ஆகணும். தூக்க அவனை, தூக்க அவனை உள்ள கொண்டு உட்கார வச்சுட்டு என்ன உங்க கூட உட்கார வச்சு சாப்பிட வச்சீங்களே ஆண்டவர், இதுக்கு மேல் அப்ப சொத்து எது எதெல்லாமோ ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டு வந்தாம என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் ஆண்டவர் எப்படி இருக்கும், நீ என் கூட இருக்கிறது நீ ஏன் பாக்கியமா நினைக்க மாட்டேங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்க சமூகத்தில் இருக்கிறது

ஹலலூயா ஹலலூயா. பந்தியில உட்கார வச்சு அவருடைய சரீரத்தின் அடையாளமாய் அந்த அப்பத்தை ரசித்த, இதுக்கு மேல் நீ என்னங்க வேணும்? இங்க பந்தியில எதுக்கு உட்கார வைக்கிறார் தெரியுமா? அங்க உட்கார வைக்க அந்த நவமான ரசத்தை அங்க அவரோட. இயேசுக்கு பயங்கர ஆசை, அதாவது அங்க பந்தி இருக்கிறவர்களோடு கூட இங்க பந்தி இருக்க. அதான் மத்தையில சொல்லுவேன், நான் இங்க எப்படியாவது உங்க கூட இருக்கும்னு நான் ஆசைப்பட்டேன், அங்க நம்ம பார்க்கலாம். இதுக்கு மேல என்ன வேணும்? நம்ம இன்மைக்கான காரியத்தை முன்வைத்து அவரை விட்டு விலக பார்க்கிறோம். அவர் சீபா சொன்னானா, யாரு சொன்னா, அது அவர்கள் மேவி போ சேர்த்து. உனக்கும் ராஜாவை பத்தி தெரியல. ஆண்டவர், நீங்க ஊசா ஊசாயே நீங்க பாருன்னு சொன்னீங்க, நான் உன்னை அப்படி சொல்லுவேனா? நீ ஏன் வராம போன? நீ ஏன் வர? டெய்லி என் சமூகத்துல வந்து உக்காருவே. ஏன் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அப்பான்னு சொல்லி வந்து உக்கா, ஏன் வராம போயிட்ட? எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி எழும்பி வந்து என் சமூகத்துல வந்து உக்காருவே, ஏன் வராம போயிட்ட? ஆண்டவரே, எனக்கு அது இல்லை, ஏன் வராம போயிட்ட? அவங்கிட்ட வேற ஏதாவது கேட்டானா? உலகம் உன்னிடத்தில் இருப்பதை பார்த்து உன்னை நெருங்கணுமா விலகணுமான்னு தீர்மானிக்கும் போது உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சோம், என் பக்கத்துல உன்னை நான் உட்கார வச்சேன். இங்க நான் ஜெபிக்க விரும்புகிறேன் சபையே, ஆமென். அவருக்கு சாட்சிகளாய் இருக்க தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதற்கு என்ன அவசியம்? அவரோடு இருப்பார். நம்ம விட்டுட்டோம்னா நிறைய சீபாக்கள் எல்லாம் உள்ள புகுந்துருவாங்க. ஆமே, தாவீதுக்கு அது கேட்க பிடிக்கல. ஒரு காலத்துல வந்து இப்ப நீ ஏன் பந்தியில இருக்கிறவ? உன்னை பத்தி நான் இன்னொரு ஆள்கிட்ட தான் விசாரிக்கணுமா? நம்ம ஏன் பந்தியில உட்கார வச்சது எதுக்கு? பார்த்து பார்த்து பேசி சேர்ந்து சாப்பிடுறது எதுக்குங்க? மாறி மாறி பார்த்து பேசி, அது ஒரு அன்பு. அதான் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஆ, எடுத்து போடு, சாம்பாரை ஊத்து, சாப்பிட்டு அப்படி இல்லை, இருந்து உக்காந்து அந்த ரா போஜனம் செய்தார் அல்லவா? யூத முறைமையின்படி நம்ம கர்த்தர் நமக்கு கற்பித்த புதிய உடன்படிக்கை முறைமை என்ன? ஒரு அப்போ ரசம் குடிச்சுட்டு ஆமீன் போட்டு போயிடும். பஸ்காவை எப்படி ஆசரிப்பாங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக ஆசரிப்பாங்களாம். அந்த அடிக்கப்பட்ட ஆடு சுட்டு வச்சிருக்கும், கிரில்டு மட்டன். அதுக்கப்புறம் கீரை இருக்கும், அதுக்கப்புறம் திராட்சை ரசம் இருக்கும், அப்புறம் வந்து சுட்ட புளிப்பில்லாத அப்பம் இருக்கும். அப்பம் ஒரு ரவுண்டு போய் வரும். அடுத்த ஒரு 4-5 times வந்து இது வந்து அப்படி டேபிளில் சென்டரில் எல்லாம் வச்சுட்டு சுற்றி இருப்பாங்க. 4-5 times 4 times 5 times என்ன சரியாக தெரில. நீங்கள் அந்த 4 சுவிசேஷத்தை

படிக்கும்போது இதை கிளியராக பார்க்க முடியும். ரெண்டு மூணு முறை அவர் அப்பத்தை எடுத்து கொடுத்துருப்பார். இது யூத முறைமையின்படி. எதுக்கு நான் உட்காந்துடி? அப்போ உங்களில் ஒருவன், இவர் நம்ம பரலோகத்தில், நானே உங்களுக்கு இப்படி செய்கிறேன். பேசி சாப்பிட்றதெல்லாம் இங்கே விஷயம், அந்த கான்வர்சேஷன் உறவு தான் விஷயம். ஒருத்தனுக்கு உறவு பிடிக்கல, ஆண்டவர் சொல்கிற நீ போகிறேன்னா போயிரு, நான் வருவேன், வந்துட்டு ரெண்டு பாட்டில் போயிடுவேன், போயிரு. நீ அந்த ரெண்டு பாட்டை வீட்டிலேருந்தே பாடிடு, நான் வருவேன். வர்ஷிப் டைம் தான் உள்ள வருவேன், அந்த டைம் வீட்டில் இருந்து. ஏங்க எது இந்த ஃபெலோஷிப்பு? அந்த உறவு, உறவு. இதை விட்டுட்டு உனக்கு என்ன வேணும்? மேபி போசேத்து, நீ ஏன் கூட வரல? இந்த கேள்வியோடு இங்கிருந்து போங்க, நீங்க பதில் சொல்லிருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலவன் கேட்க கடவன். எல்லாரும் எளிமை நட்டலாமா? அந்தியம் வரே

0: பிரசனத்தினால் ஆட்கொள்ளுங்க, உங்க பிரசனத்தினால் ஆட்கொள்ளுங்க. நீங்க வேணும் எனக்கு,
1: நீங்க வேணும் எனக்கு.
0: நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொன்னாரே. அவரோடு ஆதி முதல் இருக்கிறவர்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறார்கள். அவரோடு ஆதி முதல் இருக்கிறவர்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறார்கள். மோடு இருப்பதே எங்கள் மேன்மை, எங்கள் பாக்கியம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமே. ஒரே ஒரு நிமிடம் உங்கள் வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இதயத்தில் வைத்து, லேவி மோசேயே, நீ என்னோடு கூட வராமல் போனது, நான் நினைச்சேன் நான் உங்களுக்கு பாரமா இருப்பேன். இல்லப்பா, நீ வராதது தான் எனக்கு வலிக்குது, நீ வராதது தான் எனக்கு வலிக்குது. நீ இல்லாம நான் எவ்வளவு எதிர்பார்த்திருக்கேன் ஆண்டவரே. எனக்கும் உமக்கும் இடையில ஒண்ணுமே வந்துடக்கூடாது. எனக்கும் உங்களுக்கு இடையில எப்பவுமே எப்பவுமே உண்மையா கேட்கிற உள்ளங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவருடைய சமூகத்தையே நாடுங்கள், உங்களை சாட்சியா வைப்பா. உங்களை சூழ்ந்து இருக்கிற 10 பேர் நடுவில் உங்கள் தேவன் யார் என்பதை தெரிய வைக்கிறேன். அந்த நாள் வரும்போது அந்த 10 பேரும் உங்கள் வஸ்திர தொங்கலை பிடித்து உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நாங்களும் வருகிறோம், நாங்களும் வருகிறோம். சேக்க வரவால வரம். ஆமே. எல்லார கைகளும் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கலைஞர் சீப்பு அவர்கிட்ட வந்து ஏகே பாடிசன் கன்மேன் கொண்டு போய் அவர்கள் பின்னாடி வந்து அவருக்கு பதவி காலம் அந்த 2 ஆண்டு முடிகிற வரைக்கும் எனக்கு அந்த பணியை நான் செய்துக்கிட்டு இருந்தேன். தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் சேர்ந்து பயிற்சி முடித்து டெல்லியில் வந்து விசேஷ படை அங்கே வந்து உதவி ஜனாதிபதி வீடு மற்றும் திகார் ஜெயில் இப்படியாக நான் 4 வருடம் அங்கே பணிபுரிஞ்சேன். 89ல் நான் எஸ்பிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் அந்த ஏகே பாடிசோனை கொண்டு வராங்க. பரலோகத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு புக்கு என் முன்னாடி வந்திருந்துச்சு. அந்த புக்கில் வந்து நீ கவலைப்படாத, நான் கிறுக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ளஸ் பண்ணிட்டு அந்த உருவம் மறைஞ்சிச்சு அப்படின்னு எனக்கிட்ட வந்து ஃபோன் மூலமாக சொல்கிறாங்க. அதனால் அப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, கவலையும் இல்லை. என்னுடைய போலீஸ் புத்தி எப்படின்னா A1 அக்யூஸ்டை எப்படி டெலிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் என் மனைவியினுடைய பேச்சையும் தேவன் கொடுத்த தரிசனத்தையும் நான் உதாரணசீனப்படுத்தி உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி உதாரணசீனப்படுத்தி தான் நான் பேசினேன்.

0: கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான அவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். அநேக பிள்ளைகளை ஆண்டவர் இந்த உலகத்திலே அனுப்பி ரட்சித்து தமக்கென பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கும் நாம் ஒரு விசேஷித சாட்சியை கேட்கப் போகிறோம். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் இன்றைக்கும் நம்ம மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் சாட்சியாக அறிவிப்பார்கள். நிச்சயமாக அது நமக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி சுவாசிக்கிறேன். தொடர்ந்து சாட்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை வழி நடத்தி செல்வாராக. இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய சாட்சி இந்த உலகத்துக்கு அறிவிக்க போகிறீங்க. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் உங்களை ஆண்டவர் ரட்சித்ததை அறிந்து கொள்ளப் போகிறார்கள். அவர்கள் ஆண்டவர் மகிமைப்படுத்தப் போகிறார்கள். அநேகர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படப் போகிறது. முதலாவதாக உங்கள் சிறு வயதில் நீங்கள் எந்த இடத்தில் பிறந்தீர்கள், வளர்ந்தீர்கள், உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத லைட்டை சொல்லி அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம போவோம். சொல்லுங்கள்.
1: எனது சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்குளம் குக்கிராமம். என்னுடைய தகப்பனார் வியாபார ரீதியாக வேலையாட்களை வைத்து வியாபாரம் செய்து மளிகை கடை, விறகு கடை, ஃபர்னிச்சர் கடை, அரசு ரேஷன் கடை, இப்படியாக பல தொழில்களை செய்து எங்களுடைய கிராமத்தில் பொன்னு என்ற பெயர் யாவருக்கும் அறிமுண்டாக கூடிய ஒரு சூழ்நிலையில் எங்களை பெற்றெடுத்தது. நாங்கள் நான்கு சகோதரர்கள், நாங்கள் நான்கு ஆண்கள், ரெண்டு பெண்கள். இந்த சூழலில் நாங்கள் இந்து மார்க்கத்தில் தனியாக கோயில் வைத்து பூஜை பரிகாரங்களை நான் அப்பாவே வழி நின்று நடத்தி ஒரு செல்வந்தர் போல் காட்டிக்கொண்ட காலம் உண்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் நல்ல செல்வந்தர்களான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய சகோதரி சிறுமதி புஷ்பம் மூத்த சகோதரிக்கு திருமணம் விசேஷமாக செய்த காரணத்தினால் என் அப்பா கொஞ்சம் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டு என்னுடைய தாயார் மனவியாதி பட்டு சாமித்தோப்பு என்ற கோயிலில் என்னுடைய தாயாரை விலங்கு மாட்டி நிறுத்தி வைத்து எங்கள் குடும்பம் சின்னா பின்னமாக சிதறி உற்றார் உறவினர் அனைவரும் கைவிட்டு நாங்கள் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய தாயாரை பார்ப்பதற்காக என்னுடைய தகப்பனார் அவருடைய வியாபார தொழிலை எல்லாம் விட்டு அவர்கள் வழிபடுகிற அப்பொழுது அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த உலக வாழ்க்கைக்குள்ள ஒரு காரியமான அந்த கோயிலில் அப்பா அங்கே அம்மாவை கவனித்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய அண்ணன் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். இந்த வியாபார தொழில் இனி நமக்கு உதவாது என்று சொல்லி நடராஜன் என்பவர் பெயர் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். அடுத்த இரண்டாவது அண்ணன் கோபாலன் அவரும் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். அடுத்ததாக என்னுடைய வயது 12 வயது, என்னுடைய தம்பியினுடைய வயது 8 வயது, என்னுடைய தங்கையினுடைய வயது 5 வயது. இப்படியாக எங்களை வந்து எங்களுடைய வீடு அப்பொழுதே ஒரு ரெண்டு முற்றம் பெரிய வீடாக இருந்த வீட்டில் நாங்கள் யாரும் தங்க முடியாத ஒரு சூழலில் என்னுடைய தம்பியை சித்தி அக்கா வீட்டிலும் என்னுடைய தங்கையை பாட்டி வீட்டிலும் என்னை சித்தி வீட்டிலும் கொண்டு நிறுத்தி அவர்கள் எங்களை என்னுடைய அம்மாவுடைய வியாதி முடியும் வரை அவர்கள் வீட்டிலே நாங்கள் வளர்ந்தோம். பின்பு அந்த வழிபாடில் எந்தவித முன்னேற்றம் இல்லாத காரணத்தினால் திருவனந்தபுரம் மருத்துவமனையில் கொண்டு சென்று அம்மாவுக்கு எலக்ட்ரிக் ஷாக் வைத்து அந்த நோய் மனவியாதியை வந்து தீரும்படியான காரியங்கள் நடந்தது. இப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய சகோதரர் இரண்டாவது சகோதரர் கோபாலன் என்பவர் அவர் இயேசுவை பற்றி இராணுவத்திலிருந்து லீவு விடுமுறையில் வந்து இயேசு பற்றி அங்கு அவர்கள் பயிற்சியில் சொல்லிக் கொடுத்த காரணத்தினால் நாங்கள் லுத்தரன் சபை கீழ்குளம் பறவை லுத்தரன் சபையில் ஞானஸ்தானம் பெற்று நாங்கள் இயேசுவை பழைய வழிபாடுகளை நிறுத்தி இயேசுவை பின்பற்றுகிறோம்.
0: இப்போது சிறு வயதில் நீங்கள் நல்ல ஐஸ்வர்யவான்களாக இருந்திருக்கிறீங்க, பிறகு இந்த சூழ்நிலையிலும் மொத்தம் எல்லாம் இழந்து போனீங்க, பிறகு இவங்க உங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சரியாயிட்டா? வழிபட்டீங்களா? உங்க பயபக்தி எல்லாம் எப்படி இருந்தது? அந்த தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இருந்ததா சிறு வயதுல?
1: அந்த சிறு வயதில் வந்து எனக்கு அந்த அளவு ஒரு சரியான ஒரு நிலைப்பாடை எடுக்க முடியும் என்னால் முடியவில்லை. ஏதோ நம் ஒரு வழிபாடு போகிறார்கள், ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தார்கள், ஏதோ இயேசு என்று சொல்லுகிறார்கள்.
0: அதில் அதற்கு முன்பதாக நீங்கள் 14 வயது வரைக்கும் அப்படி இருந்தீங்கல்ல, அதுக்கு முன்னால் உங்களுடைய பயபக்தி எப்படி இருந்தது? அந்த தெய்வத்தின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா?
1: நிச்சயமா முழுமையான நம்பிக்கை.
0: ஆமாம், எப்படி விடுதலை கிடைக்கும்?
1: ஆமாம், முழுமையான நம்பிக்கை. அதுதான் நாங்கள் அந்த குறி பிடிச்சிட்டு அந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த இதில் தான் முழுமையான நம்பிக்கையில் அவர் செய்வார் என்ற நம்பிக்கையில் தான் என் அம்மாவை வந்து அங்கே அந்த கோயிலில் கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறாரு.
0: அப்போ இனிமேல் விடுதலை கிடைக்காது என்ற சூழ்நிலை எப்படி உங்களுக்கு உருவாச்சு? நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறீங்க இல்லையா?
1: ஆமாம், அது என தகப்பனுடைய செயல்பாடு. அவருடைய எனக்கு அந்த வயது பக்குவம் இல்லை. தகப்பனாருக்கு வந்து இது முடியாது என்ற ஒரு உணர்வு வந்ததுனால அவர் வந்து இந்த மருத்துவமனை கொண்டு சென்றிருப்பார் என்று
0: நினைக்கிறீங்க. சரி, அங்க சரியாயிட்டு.
1: சரி,
0: உங்களுடைய படிப்பு காரியங்கள்லாம் எப்படி? இப்படிப்பட்ட அலைச்சல்ல இருந்திருப்பீங்க, உங்களுடைய படிப்பு காரியங்கள்?
1: இப்படிப்பட்ட சூழலில் எங்களுடைய குடும்ப வருமானம் நலிவடைந்து நிலபுலங்களில் இருந்தாலும் அதனுடைய வருமானங்கள் சரியானபடி இல்லாத காரணத்தினால் நான் படிப்பு காரியங்களுக்கு நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். அம்சி ஹைஸ்கூலில் படித்து 11வது வகுப்பு வரையும் படித்தோம். ஆனால் கடினமான ஒரு சூழல் தான் எனக்கு இருந்தது. அந்த படிப்புக்கெல்லாம் எங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு அந்த நேரத்தில். இருந்தாலும் நாங்கள் கௌரவமாக வாழ்ந்ததுனால யார்கிட்டையும் போய் நாங்கள் எதுவும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்துச்சு. எங்கள் சொந்த பந்தங்களும் அவ்வளவு வந்து எங்களை அங்கே வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டு அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பிறகு இனி அண்ணனும் என்னுடைய அண்ணனுக்கு ரெண்டு பேரும் அந்த போலீஸ் இராணுவத்தில் சேர்ந்ததால் எனக்கு இனிமேல் எனக்கு அந்த போலீஸ்ன்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்துச்சு.
0: எதுவரை படிச்சீங்க? ஆர்வம் வந்தது
1: 11வது வகுப்புல படிக்கும் போது. 9வது வகுப்புல இருந்தே நாங்கள் சில சேட்டைகள் எல்லாம் செய்வோம்.
0: சரி சரி,
1: ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் விளையாடி சேட்டைகள் எல்லாம் பண்றதுனால அங்க ஸ்கூல் பீப்புள் லீடர் அது இதுன்னு நான் அப்பவுமே வந்து கொஞ்சம் ஒரு இதுல இருந்து பக்குவப்பட்டு போனதுனால அந்த போலீஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு மனசுல எப்பவுமே போலீஸ்னா ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது அப்படின்ற நான் அந்த ஸ்கூல் பீப்புள் லீடருக்கு எலெக்ஷனு நின்று அப்படி நிற்கும்போது வந்து போலீஸுக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது. போலீஸ் வந்தால் ஹெட்மாஸ்டர் வந்து வந்து உட்கார வைப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, எழும்புவாங்க. இந்த ஒரு எண்ணம் எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேரணும் என்ற ஆர்வம் வந்துச்சு.
0: சரி, அது போலீஸில் சேர்றதுக்கு உங்களை வழிகாட்டினவங்க யாரும் உண்டுமா?
1: என்னுடைய பெரிய அண்ணன், அவர் போலீஸில் தான் இருந்தார்.
0: சரி, ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டு?
1: ஆமாம், ஈஸியாக.
0: எத்தனை வயசில் நீங்கள் வேலையை ஜாயின்
1: பண்ணீங்க? வேலை வந்து 19 வயசில் சேர்ந்து 20 வயசில் சேர்ந்து 21 வயசு 6வது மாதத்தில் நான் வந்து ட்ரைனிங் போயிட்டேன்.
0: ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா இப்படி?
1: நான் முதல்ல தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் சேர்ந்து பயிற்சி முடித்து டெல்லியில் வந்து விசேஷ படை அங்கே வந்து உதவி ஜனாதிபதி வீடு மற்றும் திகார் ஜெயில் இப்படியாக நான் ஒரு 4 வருடம் அங்கே பணிபுரிந்தேன்.
0: சரி,
1: அங்கே வேலை செய்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாம் கிடைக்கும்.
0: சரி, அப்படி முதல்ல டெல்லி அப்படியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்புறமா நம்ம தமிழ்நாட்டு வந்தீங்களா?
1: அப்புறமா தமிழ்நாட்டுக்கு வந்து அடுத்தது வந்து ஒரு 1985 எனக்கு ஒரு வாய்ப்பு, அதாவது குழுவை சேர்த்து ஒரு வாய்ப்பு, ஒரு 1000 பேருக்கு பயிற்சி பண்றவங்களுக்கு உணவு வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த உணவுக்கு நான் தான் பொறுப்பாளியா இருந்தேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அப்ப குழு அமைப்பது எப்படி என்பதை வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பயிற்சி கிடைச்சிச்சு.
0: சரி, இப்ப இயேசுவை நீங்க அறியல, அப்ப சின்ன பருவத்தில் இருந்து உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் அப்படி ஏதாவது இருந்ததுண்டா?
1: எல்லா பழக்கமும் எனக்கு உண்டு. நான் வந்து 16 வயதிலே இந்த பணம், கல், அரிஷ்டம், சாராயம் இதெல்லாம் நான் வந்து வெளிப்படையாக தெரியாமல் ரகசியமாக சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு. பிறகு டிபார்ட்மெண்ட்டை டெல்லியில் போன பிறகு குளிர்லாம் இருக்கிறதுனால அங்கே அதை சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு. சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. இப்படியாக குறைவில்லாத ஒரு எந்த இதுலேயும் வந்து நான் தவறுதலான வழிகளை வந்து செய்துக்கிட்டு தான் இருந்தேன்.
0: சரி சரி, இப்போ திருமணம் எப்போ ஆகிட்டு?
1: திருமணம் வந்து எனக்கு 1985 நடந்துச்சு.
0: அப்போ எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க?
1: அப்போ நான் வந்து ஸ்பெஷல் போலீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
0: அப்போ வந்து கெட்ட பழங்களும் உடல்ல ஆண்டோர் ஏற்றுக்கொள்ளல?
1: இல்லை
0: இல்லை. அப்போ எப்படி அவங்க உங்களை எப்படி விசாரித்து என்ன முறையில் எப்படி பண்ணாங்க?
1: அவங்க வந்து நான் ஒரு எப்பவுமே நல்ல நீட்டாக ட்ரெஸ் இப்போ போடுற சவாரி தான் போடுவேன். எங்கள் குடும்ப பேக்ரவுண்டை வச்சு என்ன அதிகமாக வந்து யோசிக்காம அவங்க வந்து நல்ல ஃபேமிலி, இவங்க அண்ணன் எல்லாம் வேலையில் இருக்காங்க, அப்பா எல்லாம் இருக்காங்க, நிலப்புலன் எல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு சூழலில் வந்து என்ன அதிகமாக பார்க்காம அவங்க வந்து கல்யாண திருமணம் பண்ணி கொடுத்தாங்க.
0: திருமணம் பண்ண பிறகு இப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்களும் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அப்போ அதில் ஏதாவது உங்களுடைய பிரச்சனைகளோ வேறு சூழ்நிலைகள் வந்ததா?
1: நான் அப்படி கெட்ட பழக்கம் சூழ்நிலை இருந்தாலும் என்னுடைய மனைவிக்கு வந்து நான் வீட்டுக்கு தேவையானதை எல்லாம் செய்கிற ஒரு பழக்கம் இருந்தால பரவாயில்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் போயிடுச்சு,
0: பிரச்சனை இல்லாமல் போச்சு. சரி, வேலை ஸ்தலங்களில் ஏதாவது நெருக்கடிகளை அனுபவிச்சிங்களா?
1: வேலை ஸ்தலங்கள்லன்னா நான் என்னுடைய பணி வந்து அடுத்தது நான் 86 பயிற்சி ஆசிரியராக இருந்தேன், போலீஸ் பயிற்சி ஆசிரியர். 89 நான் எஸ்டிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் அந்த ஏகே பாடிசோனை கொண்டு வராங்க. அப்போ வந்து பத்மநாபா கொலை வழக்கில், பத்மநாபா கொலையில் வந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜில் ஃபயர் பண்ணதுனால அந்த வெப்பன்ஸை வந்து மிலிட்ரிக்காரங்க வந்து எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியை நான் பண்ணதுனால என்னை வந்து கலைஞர் சீபன் அவர்கிட்ட வந்து ஏகே பாடிசோன் கன்மேன் கொண்டு போய் அவர்களுக்கு பின்னாடி வந்து அவருக்கு பதவி காலம் அந்த 2 ஆண்டு முடிகிற வரைக்கும் எனக்கு அந்த பணியை நான் செய்துக்கிட்டு இருந்தேன். செய்து அந்த சிறப்பை பெற்று அந்த பணியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தர் என்ன ஆசீர்வாதமும் ஒரு ராஜாக்களுக்கு முன்னாடி கொண்டு போய் என்னை நிறுத்தி விட்டார்.
0: சரி சரி,
1: அது கர்த்தருடைய காரியம்.
0: அப்போ இதுவரைக்கும் ஆண்டவர் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை?
1: இல்லை,
0: கொள்ளலை.
1: இல்லை.
0: சரி, இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதற்குரிய முகாந்திரங்கள் வந்திருக்குமே?
1: ஆமாம்,
0: சொல்லுங்க.
1: இப்படிப்பட்ட சூழலில் ஒரு பக்கம் என் மனைவி வந்து ஜபிப்பாங்க, என்னுடைய குடி, என்னுடைய சிகரெட் பழக்கம், என்னுடைய கோபங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து என் மனைவி வந்து உபவாசம் இருந்து ஜபிப்பாங்க. அந்த ஜபத்துலேயும் நான் எதுவும் கலந்து கொள்வது கிடையாது. அவங்க சபைக்கு போகிறாங்கன்னா சபை வரைக்கும் நான் கொண்டு போய் விட்டுட்டு டியூட்டிக்கு போயிடுவேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இருந்தேன். அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போது, எனக்கு சில பிரச்சனை வரும்போது, கோபம் வரும்போது என் வீட்டில் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய போட்டா, கன்னிமரியாளுடைய போட்டா இருந்துச்சு, அதையெல்லாம் உடைச்சிட்டேன். இப்படிப்பட்ட கோபம் எனக்கு, இப்படி ஒரு கஷ்டங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு, ஒரு என்னை குடும்பத்தில் எல்லாம் என்னை ஒதுக்கிட்டாங்களே, என்னை வந்து யாருமே எனக்கு உதவி செய்ய வரலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு வெறுப்பில் நான் வந்து அந்த காரியத்தை எல்லாம் செய்திருக்கேன்.
0: சரி, அப்புறம் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்தது?
1: இப்படியாக நான் ஒரு 2003 எனக்கு வந்து இருதய பலகீனம் வருது. இந்த பலகீனத்தினால வந்து நான் எனக்கு இனி வாய்ப்பு இருக்கா, இனிமேல் நான் வந்து பிழைக்க முடியுமா, இந்த எல்லாரும் இருதயம் வந்து இருக்கும்போது பிழைக்கிறது கஷ்டம், கை கால் விழுந்துடும், இப்படிப்பட்ட சூழலில் வந்து ஏதாவது நம்ம இறந்துட்டால் நம்ம குடும்பம் நம்ம சொந்தங்கள் எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, மனைவி வீட்லேயும் கைவிட்டுட்டாங்க, என்னுடைய தகப்பனார் வீட்லேயும் கைவிட்டுட்டாங்க, யாருமே எனக்கு உதவி இல்லை, இந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, மனைவியினுடைய நிலைமை என்ன, அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், வெக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், நான் ஒரு கௌரவமாக வந்து மது அடித்தாலும் ரகசியமாக தான் அடிப்பேன், சிகரெட் பிடிச்சாலும் ரகசியமாக தான் பிடிப்பேன், இப்படிப்பட்ட சில கட்டுப்பாடில் இருந்ததுனால எனக்கு ஒரு வெக்கம், எனக்கு நாளைக்கு எனக்கு பிள்ளைகள் அனாதையாக நிற்குமோ அப்படின்ற ஒரு சூழலில் நான் ரொம்ப பயந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணி ஆஞ்சுவை பார்த்தாங்க. ஆஞ்சுவை பார்க்கும்போது ஒன்று ஹார்ட்டு ஒன்றும் பிரச்சனை, பம்பிங் கம்மியாக இருக்குது, அதுக்கு உங்களான மாத்திரை அவங்க எனக்கு கொடுத்து அதில் நான் மாத்திரை கண்டினியூ பண்ணேன். அந்த கண்டினியூ பண்ண நேரத்தில் வந்து இது ஆண்டவர் தான், இதை இது ஆண்டவருடைய சூழல் தான், என்னை புடமுடுறார் என்று எனக்கு அப்போ தெரியாது. அப்போ நான் பயந்து என்னுடைய உடல்நிலைக்காக நான் அந்த சிகரெட்டை ஃபஸ்ட்டு நிறுத்தினேன். அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாளாக போன உடனே மதுபானத்தை கொஞ்சம் நிறுத்தினேன். இப்படி மதுபானமாக சிகரெட்டாக இப்படி வாழ்க்கையே ஒரு அதே ஒரு குழப்பத்தில் எனக்கு இருந்தது. எனக்கு குழப்பம் அதே ஒரே குழப்பம்தான், அது தேவையா இது தேவை இதெல்லாம் இல்லாமல் இருக்க குழப்பம் வரும்போது இப்படியே இருக்கும். ஆனாலும் என்கிட்ட ஒரு உறுதித்தன்மை எப்பவுமே இருக்கும், ஒன்று வேண்டான்னா வேண்டாம், வேணும்னா வேணும், அதுக்கப்புறம் நான் அது தொடவே இல்லை. இப்படியாக இருக்கும்போது எனக்கு சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு ஊழியம் கிடச்சிச்சு. ஊழியத்துக்கு வந்து என்கிட்ட சொல்லி அந்த கமிட்டியில் வந்து என்னை சேர்த்தாங்க. அப்போ தான் இயேசு கிறிஸ்துவை நான் நேர லேசாக அப்படியே அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறது போகிறது, அவங்க சிரிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக வருது. அப்போ தான் குடும்பம் என்ன, மனைவியோட எப்படி குடும்பத்தோடு சர்ச்சைக்கு போகணும், பிள்ளைகளோட எப்படி சர்ச்சைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவ ஊழியத்தில் இருந்த ஆர்வம் தொடங்கிச்சு.
0: இப்போ நீங்கள் இந்த சிகரெட்டு தண்ணி இதெல்லாம் வந்து நிறுத்தினது வந்து இப்படி ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் பயந்தில்லை
1: அந்த நேரத்தில்? எனக்கு என்ன, நான் காப்பாற்றுறது தான் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் வாழலாம், இனி ஏதாவது ஆயிடக்கூடாது, அந்த சூழ்நிலையில நான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துறேன்.
0: சரி சரி,
1: நாளைக்கு ஏதாவது ஒரு ஆயிடம் எல்லாம் பயங்காம ஏப்பா சிகரெட்டு குடிச்சுக்கிறதுனால நீ தண்ணி ஓவர் அடித்தா மூச்சு திணறி செத்துருவேன், இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகும்.
0: அப்படியாத்தினீங்க பிறகு அப்போ
1: ஆண்டவரை நான் அது வரைக்கும் சரியாக ஏற்றுக்கொள்ளலையே.
0: ஆமாம் அதுதான். இப்போ இந்த டைமில் வந்து என்ன ரங்கில் இருந்தீங்க?
1: அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து அந்த நேரத்தில் D2 அண்ணா சாலை, அதில் வந்து குற்றப்பிரிவில் வந்து ரெண்டு கோடு Grade 1 போலீஸாக இருந்தேன்.
0: சரி சரி. அப்போ அப்படி இருக்கும்போது சரி, நீங்கள் எப்படி போயிட்டுருக்குறீங்க, சிஎஸ்ஐ நைட்டாக போயிட்டுருக்குறீங்க, இப்போ இந்த டைமில் எல்லாம் நீங்கள் டியூட்டியில் இருக்கிறீங்க. அப்போ உங்கள் டியூட்டியில் ஏதாவது நெருக்கடிகள் வந்து அப்படி ஏதாவது வந்தது உண்டா?
1: அப்போ தான் எனக்கு வந்து டியூட்டியில் அந்த நேரத்தில் வந்து நான் சிஎஸ் ஒரு அண்ணா சாலை அண்ணா சமாதி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு ஆக்சிடென்ட் விங்குக்கு நான் போனதில் நான் கொஞ்சம் வெளி விவகாரம் எல்லாம் பார்ப்பேன், கொஞ்சம் வெறும் போலீஸ் மட்டும் இல்லை நட்பு வட்டாரங்களை எல்லாம் கொஞ்சம் பழகி, எனக்கு குடும்பத்தில் எல்லாம் என்ன அது கண்டுக்காததுனால நான் வந்து நட்பு வட்டாரங்களை கொஞ்சம் தேடி போகிறதுனால அவங்க ஏதாவது எனக்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதுக்காக போகும்போது ஒரு நண்பர் வந்து எனக்கு அம்சியில் இருந்த மோகன் என்பவர் ஒரு நண்பர், அவர் ஒன்றிய செயலாளர் இருந்தார், அதிமுக ஒன்றிய செயலாளர், காதி கிராஃப்ட் டைரக்டராக இருந்தார். அவர் சொன்னார், எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து இந்த ஒரு 14 பேருக்கு 50 லட்சம் ரூபாயை வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு ஏமாற்றிட்டாங்க. அந்த ஏமாத்தல் வந்து அந்த மக்கள் எல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, அது நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து FIR போட்டால் அந்த காசு லேட் ஆகும், நீங்கள் ஏதாவது சார் ஏதாவது நீங்கள் பண்ணி ஏதாவது பண்ணுனா நமக்கும் ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும், அவங்களும் பிரயோஜனமாக இருக்கும், ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் அப்போ சரி, அப்போ ஒரு ஆர்வம் அந்த இதில் எல்லாம் இருக்கும்போது சரி நான் அந்த ஃபேமிலி அந்த ஆளை வந்து நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு டியூட்டியாக கோர்ட்டு டியூட்டியாக போகிறேன். போய் நான் அந்த இடங்களை சொல்ல முடியாது, இயலாது. ஏன்னா அந்த பர்டிகுலராக சொல்லும்போது அந்த இடத்துக்கும் பிரச்சனை வரும், அந்த ஆலயம் சொல்ல வேண்டியிருக்கும், நடந்த உண்மை என்கிட்ட இருக்குது, இதுதான் என்னுடைய ரெக்கார்டு. அந்த இடத்துக்கு நான் போய் கோர்ட்டு வேலையை முடித்து அந்த நபர், அந்த ஏமாத்தின நபர், அந்த பணம் வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி ஏமாத்தின நபரை ஃபோன் பண்ணி அவர் அந்த என்னுடைய லாட்ஜ், அந்த லாட்ஜில் நான் அவரை அழைச்சேன். அவர் ஒரு வக்கீலோடு வந்தார். வந்தவுடனே 2000 ருபீஸை என்னுடைய கட்டிலில் போட்டார். எதுக்கு ஐயா இதெல்லாம் கேட்டேன். இல்லையா, நீங்கள் போலீஸாக வந்திருக்குதையா, போலீஸ்காரங்களுக்கு நாங்கள் எங்கள் ஊரில் வந்தால் ஏதாவது செய்வோம், நீங்கள் அவ்வளவு தூரத்தில் இருந்து வந்திருக்குதியான்னு சொன்னார். வேண்டாம், அந்த ரூபாய் எடுங்க, நான் போலீஸ் டியூட்டி உங்களுக்காக வரல, நான் கோர்ட்டு வேலையை வந்துருங்க. இதை ஒரு நண்பர் சொன்னதுனாலும் நீங்கள் அந்த காசை கொடுப்பியான்ற ஒரு இதில் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே வந்து சொன்னாங்க, நான் வாங்கல, அவங்க தான் எங்கள்கிட்ட இருந்து எங்கள் ஊரில் உள்ள மக்கள்கிட்ட ஏமாற்றி என்னை தூக்கிட்டு போய் ஊரில் கூட்டிகிட்டு போய் வெறும் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி வச்சுருக்காங்க, அதனால் வந்து அவங்கள்ட்ட இருந்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுங்கன்னு அவங்க சொன்னாங்க. இந்த சூழலை வந்து ஒரு நபர் மொத்த பணத்தையும் வாங்கி இல்லைன்னு சொல்லும்போது, நான் போலீஸ் டியூட்டியாக இருந்தால் அவங்கள ஏதாவது ஃபோர்ஸ் மூலியமாக இது பண்ணலாம், நான் அப்படி செய்ய முடியாது, முடிஞ்சால் எனக்கு ஒரு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வரும்போது டியூட்டியில் போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஒன்றும் இல்லை, நான் ஏதோ வேற ஒரு டியூட்டியில் போகும்போது இந்த விஷயத்தை பார்க்கும்போது எங்கள் மேலதிகாரிகள் பிரச்சனை வரும்னா சரி வாங்கினா கொடுங்க, அவங்க வாங்கினா பாருங்கன்னு நான் சொல்லி அதை கட் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். வந்து என்னுடைய எனக்கு கொடுத்த அந்த மோகன் என்பவரிடம் சொன்னேன், இந்த காசு அவங்க தர்றது மாதிரி இல்லை, நீங்கள் காசு வாங்கின மாதிரி சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் வந்து டிசிபி டிஸ்ட்ரிக்ட் க்ரைம் பிரான்ச்சில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நீங்கள் பார்த்துங்க, வேறு வழியே இல்லைன்னு சொன்னேன். அந்த வழியே இல்லைன்னு சொல்லும்போது அவங்க உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த குறிப்பிட்ட நபரை வந்து தேடி போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து அவங்கள வந்தவொடனே அவங்க அப்காண்டி ஆனாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் உருவாயிடுச்சு. 3 வருடமாக இந்த காசை பற்றி போலீஸ் ஸ்டேஷன் போகலையே அவங்க, இந்த ஆள் வந்த பிறகு அந்த ஆசையன்றவங்க போலீஸ் வந்த பிறகு தானே நம்மகிட்ட இந்த மாதிரி போலீஸ் வந்துச்சு, அப்போ இந்த ஆள் தான் அவங்களுக்கு இந்த வழிகாட்டியாக இருந்திருப்பான்னு என்ன என் மேலே வந்து புகார் கொடுக்க அந்த காவல் நிலையத்துக்கு செல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் இந்த 14 பேர் இந்த வழக்கில் அந்த 14 பேர் பணம் கொடுக்க வேண்டும் என்ன முதலியதறியாகவும், 14 பேர் வந்து 1, 2, 3, 15 பேராக புகார் கொடுக்குறாங்க. இவங்க இந்த லாட்ஜில் தங்கியிருந்து எங்கள் வீட்டில் வந்து எங்களை அடித்து லூட் பண்ணி எங்கள்கிட்ட பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை காவல் நிலையத்தில் பெற்றுக்கொள்ளலை, உடனே ஹைகோர்ட்டில் போய் ஹைகோர்ட்டு டைரக்ஷனில் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த எஃப்ஐஆர் போட்டவுடனே என்ன அரெஸ்ட் பண்ணுறது வராங்க. என்ன அரெஸ்ட் பண்ணி வரும்போது அந்த இடத்துல வந்து தேவன் வந்து எனக்காக ஒரு பாத்திரத்தை அங்கே அமர செய்திருக்கிறாரு. நான் இந்த பயிற்சி காலத்தில் உதவி ஆய்வாளராக இருந்து பயிற்சி கொடுத்த நேரத்தில் பரமசிவன்ற ஒரு ஆய்வாளர் அங்கே இருக்கிறாரு. அப்போ வந்த இன்ஸ்பெக்டர் டீம் வந்த போலீஸ் டீம் அவர் சொல்கிறாரு, இது இவர் அது மாதிரி ஆள் கிடையாது, நான் எனக்கு வாத்தியார் அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணாமல் பெயில் பெட்டிஷன் போடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து உடனே லீவு வாங்கிட்டு உடனே அப்காண்டி ஆகிட்டேன். அப்போ அந்த இடத்துல என்னை கைது செய்யாமலும் அந்த இடத்துல என்னை சஸ்பெண்ட் ஆகாமலும் தேவன் அந்த இடத்துல இடைப்பட்டிருக்கார். அப்பவும் எனக்கு தேவன் தான் செய்கிறாருன்றது தெரியாது, ஆனால் தேவன் அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆள் நியமிச்சிருக்கிறாருன்றது எனக்கு தேவனை அறிஞ்ச பிறகு தான் எனக்கு தெரியுதே தவிர, அந்த நேரமும் நான் மனித வாழ்க்கையில் தான் இருந்தேன், மனிதனுடைய சப்போர்ட்டிங்கில் தான் வாழ்கிறேன்றது தான் நான் யோசித்துக்கிட்டு இருந்தேன்.
0: இதில் ஆண்டவர் ஜெயத்தை தந்தார்,
1: ஜெயம் வந்து தந்தாருன்னு சொல்கிற விட ஜெயம் வந்து சாதாரண ஜெயம் இல்லை, தரிசனமாகவும் தொடுதலாகவும் வெளிப்படுத்தினார். நாம் வந்து அந்த நேரத்தில் அப்காண்டி பெயில் போட்டு ஹைகோர்ட்டில் பெயில் போட்டுட்டு ஊருக்கு போய் மறைந்து தலைமறைவாயிருக்கேன். அந்த நேரத்தில் பெயில் எனக்கு கிடச்சிச்சு. கிடச்ச உடனே நான் சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறேன். சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது பெயில் கிடைச்சா நம்மளை அரெஸ்ட் பண்ண மாட்டான்ற தைரியத்தில் நான் சென்னை நோக்கி வந்துட்டு இருக்கேன். விழுப்புரத்தில் வரும்போது என்னுடைய மனைவி வந்து கைபேசியில் என்னுடைய கைபேசிக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார்கள். நான் நேற்று சபைக்கு சென்றிருந்தேன். சபையில் நான் கண்ணீரோடு இந்த காரியத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்நேரம் பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு புக்கு என் முன்னாடி வந்திருந்துச்சு. அந்த புக்கில் வந்து நீ கவலைப்படாத, நான் கிறுக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு ப்ளஸ் பண்ணிட்டு அந்த உருவம் மறைஞ்சிச்சு அப்படின்னு எனக்கிட்ட வந்து ஃபோன் மூலமாக சொல்கிறாங்க. அதனால் அப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, கவலை இல்லை. என்னுடைய போலீஸ் புத்தி எப்படின்னா A1 அக்யூஸ்டை எப்படி டெலிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் என் மனைவியினுடைய பேச்சையும் தேவன் கொடுத்த தரிசனத்தையும் நான் உதாரணசீனப்படுத்தி உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி உதாரணசீனப்படுத்தி தான் நான் பேசினேன். நான் ரெவர்த்தோட பேசினேன், என் மனைவி அடுத்தோட பேசினா நான் கோவப்படுவேன். இப்படியே நான் வந்து கொண்டிருந்தேன், செங்கல்பட்டு வந்து கொண்டிருந்தேன். செங்கல்பட்டு வந்து வரும்போது என்னை எந்த இன்ஸ்பெக்டர் கைது செய்ய வந்தாரோ அவர் என் கைபேசியில் வராரு. அவர் வந்து எங்கே இருக்கீங்க ஐயா, இந்த மாதிரி நான் பெயில் போய் வாங்கிட்டேன், நான் இப்படி செங்கல்பட்டில் வந்துட்டுருக்கேன் அப்படின்னார். இப்போ எங்கிட்ட சொல்கிறாரு, நான் உங்களை அந்த கேஸில் இருந்து எடுத்துட்டேன், டெலிட் பண்ணிட்டேன், சார்ஜ்ஷீட்டில் உங்களை கொண்டு வரல, நீங்கள் அந்த லாட்ஜில் தங்கினது மாதிரி யாராவது கேட்டால் நான் வரல தங்கலைன்னு சொல்லுங்கள், நான் அது மாதிரி சார்ஜ்ஷீட்டை கொண்டுட்டேன், வேற உள்ள 14 பேருக்கு நான் வாரண்ட் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அன்றைய தினம் அந்த நிமிடம் நான் வந்து இயேசுவை விசுவாசிக்க தொடங்கினேன்.
0: இயேசு ஏற்றுக்கொண்டீங்க. அடுத்தது நீங்கள் எப்படி சர்ச்சைகள் எப்படி உங்களோட ஆராதனை

என் பரம தேவன் அதை எடுத்துட்டாருன்னா அதுக்குன்னு ஒரு தூதர்களை எல்லாம் அனுப்பி அந்த இடத்துல வந்து என்ன அந்த வழக்கிலிருந்து விடுதலை பண்ணி இப்படி எங்கே இது பண்ணிட்டான்னு நான் ஒரு பெரிய வெறி பக்தன் நான் இயேசு கிறிஸ்து மேலே. அதுக்கு பிறகு நான் வந்து ஊழியத்தின் மேலே ஒரு ஆர்வம் கொண்டு எப்போ எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஊழியம் கிடைக்கும், என்னுடைய பணி நெருக்கடி, என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் வந்து பிள்ளைகளுடைய திருமண விஷயம், இப்படி எல்லா சூழ்நிலையிலும் என்ன சரியானபடி ஊழியம் என்ன அதிகாரியை வந்து ஒரு நம்பிக்கையானவன்னு சொல்லி என்னை இன்சார்ஜ் ஆஃபீஸராக வைப்பாங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு. இதனால் எனக்கு எங்கேயும் நகர முடியாத, இயேசுவை விசுவாசிக்க முடியும், ஒரு சபைக்கு எப்படி போக வர அப்படி தான் முடியுமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்ன அதிகாரியை வந்து சபைக்கு அனுப்புவாங்க. ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் இதை பண்ணேன். அப்படி வரும்போது எனக்கு அந்த சபையில் வந்து ஒரு தண்ணி ஊழியம், தண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த மக்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கணும், அதை வந்து அபிஷேகமான ஒரு சபை, அந்த சபையை வந்து அபிஷேகத்தில் வேர்த்து கொட்டி விடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கார்பரேஷன் தண்ணி சரி இருக்கான்னு, ஏன்னா அந்த சபையில் வந்து முழு பொறுப்பையும் என்ன கொடுத்தாங்க, 1000-2000 பேர் வந்த சபை அது. அப்படி எந்த ஊழியத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன், எங்கனக்கும் எனக்கு மனைவிக்கும் அது ஒரு திருப்திகரமாக இருந்துச்சு. அதுக்குண்டான காசை ஆண்டவர் வந்து எங்களுக்கு தேவையானதை செய்ய எங்களுக்கு பலன் கொடுத்தார். எங்கள் பிள்ளைகளையும் வந்து படிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு உயர்வை கொடுத்துக்கிட்டே வருகிறாரு. அதுக்கு பிறகு எனக்கு சில வருமானங்கள் எல்லாம் வர தொடங்கிடுச்சு. அதுக்கு பிறகு எனக்கு வந்து இப்படியே நான் ஒரு அதே சபையில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என் தலையில் கை வச்சு ஒரு வைப்ரேஷன், அது வந்து உலகத்தில் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இன்று வரைக்கும் நான் அது மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் பெற்றுக்கொள்ள, அந்த 5 விரல் எனக்கு தலையில் வந்து பதிஞ்ச நேரத்தில் வந்து இப்படி ஒரு அதிசயமான ஒரு கை, எத்தனையோ பேர் தகப்பன் கை வைக்கலாம், வேற யாராவது ஜெபம் பண்ணலாம், இப்படியெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க, எனக்கு அது மாதிரி தெரியல. இது ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒரு மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்போ நான் உணர்ந்தேன், ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு எனக்கு என்ன அவரே எனக்கு ப்ளஷ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். இன்னும் மேலும் தீவிரமான ஒரு சூழ்நிலையில் என்ன ஆண்டவர் செய்தார். இந்த வழக்கு சம்பந்தமான ரெக்கார்டெல்லாம் இந்த இருக்குது. இந்த ரெக்கார்டு வந்து நான் எப்போவுமே கொண்டு பத்திரப்படுத்திடுறேன். இது ஒரு பொக்கிஷம், இது பரலோகத்திலிருந்து வந்த பொக்கிஷம். இந்த பொக்கிஷனை நான் எங்கே போனாலும் இதை நான் கையிலே வச்சுக்குவேன். எங்கே போனாலும் என்ன அட்வொகேட் வரலாம், காவல்துறையில் வரலாம், அவங்க சில வேளை சந்தேகமாக கேட்டால் நான் என்னுடைய பெயில் பெட்டிஷன், என்னுடைய கோர்ட்டினுடைய ப்ராசஸ் அத்தனையும் இதில் இருக்குது. நான் என்ன டெலிட் பண்ணது எல்லாமே இருக்குது கேஸில் இருந்த வழக்கு. அப்படியாக ஆண்டவர் அதுக்கப்புறம் நான் விசுவாசிக்க என்னுடைய பழைய காரியங்கள், பழைய பாவங்களை நான் விட என்னை வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஏதோ ஒன்று இவனுக்கு ஏதோ ஒரு ஆயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி, அதான் இயேசுவில் நான் பைத்தியமானேன் பவுல் சொல்கிறது போல, இயேசுவில் நான் பைத்தியமானேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் வந்து இயேசுனுடைய எப்பவுமே அவருடைய காரியத்தில் பைபிள் படிக்க தொடங்கினேன். பைபிள் படித்து 1 டைம் படித்தேன், 2 டைம் படித்தேன், 3 டைம் படித்தேன். இந்த 3வது டைம் படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் வந்து இந்த சாட்சிகளை அங்கங்கே பகிர எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த நேரத்தில் வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம், என்னோட பிள்ளைகள் ஒரு நல்ல அதிகாரிகளாக அதிகாரிக்கு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எங்களுடைய குடும்பத்தை மேலும் அசுர வளர்ச்சி என்று சொல்லலாம், அப்படிப்பட்ட எல்லாரும் திரும்பி பார்க்குற ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் கொண்டு வந்தார். அதில் வளர்ச்சின்னு இவன் இப்படியா, காவல்துறையை சொல்லும்போது ஏதோ லஞ்சம் எங்கேயா கிடச்சிச்சு அப்படின்னு தான் சோதிச்சுப்பாங்க. அந்த வளர்ச்சி கிடையாது. நான் உழைச்சேன், வேறு நான் தொழில் பண்ணேன், பிஸ்னஸ் பண்ணேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு அதெல்லாம் எனக்கு கை கொடுத்துச்சு. சொத்து வாங்கினேன், அது விற்க விற்க எனக்கு அது 3 மடங்காக பெருகும். 10 லட்சத்துக்கு வாங்கினேன்னா 30 லட்சம் விற்கும், ஒரே வருஷத்தில் விற்கும். இப்படியாக எனக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களையும் உதவி செய்து என்னுடைய காரியங்களை முழுமையாக என்னை உயர்த்தி கொண்டு வந்து எங்கள் குடும்பம் எங்களை எப்படி எங்களை வந்து உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் திரும்பி பார்ப்பதற்கு ஒரு சூழல் என் மகாராஜா என்னை உருவா

0: வாக்கி எங்க குடும்பத்தை ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தில் நாங்கள் ஒரு அடிமைகளாக, இயேசுவுக்கு அடிமைகளாக, அடிமை என்று சொல்வது அன்பின் அடிமை, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் இன்னைக்கு அவரோடு கட்டுண்டவராக, அவரோடு நாங்கள் பிணைக்கப்பட்டவராக, நானும் என்னுடைய குடும்பமும் அவரோடு இணைந்து செயல்பட்டு எந்த சபையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, எந்த சபையில் ஒரு 10 பேர் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஐயாவினுடைய ஒரு சாட்சி மெசேஜை பார்த்து அதனுடைய தொடர்பு வந்து எப்போ நான் கன்னியாகுமரி போக முடியும், எப்போ நான் கன்னியாகுமரி போடுவோம், ஐயாவோட எப்போ நான் பேச முடியும், எப்போ நான் பேச முடியும், எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அவர் கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு வந்தவுடனே நான் அதுக்கு ஆயத்தமே இல்லை, உள்ளபடியே நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வரல. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சாட்சி இந்த மாதிரி ஒரு சாட்சி நிச்சயமாக நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல, ஐயா இல்லை நான் தேவன் சொன்னதை நீங்கள் செய்யுங்க, நான் நேற்றுக்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு இது ஒரு பொக்கிஷன் அல்லவா, இது ஒரு பெரிய காரியம் இல்லையா? இதை விட விசேஷம் என்னென்னா, இது இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு விசேஷம், என்னுடைய மகனும் மருமகளும் வந்து ஐடியில் சென்னையில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்பா நான் கனடாவுக்கு நாங்கள் போகிறோம், பிஆர் வந்துச்சுன்றாங்க. கனடாவுக்கு போகிறாங்க, அங்கே போனால் மருமக சொல்கிறா எனக்கு விக்டோரியா மாகாணத்தில் எனக்கு வந்து கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சின்றான், ஏன்னா மகன் வேலை கிடச்சி ஐடியில் வேலை கிடச்சின்றான். அடுத்த வருஷம் திரும்ப பார்த்தா சொல்கிறான், அப்பா நான் 6 கிரவுண்டில் 4 வீடு வாங்கியிருக்கேன், 6 கோடி ரூபாய்க்குன்றான். இது என்ன ஒரு விசேஷமான ஒரு விஷயம், இது எப்படி நடக்க சாத்தியமா? கோடியை பார்க்கறதே எட்டி எட்டி பார்க்க முடியாத ஒரு சூழலில் இருந்தவன் 6 கோடி ரூபாய்க்கு என் மகன் வந்து வீடு வாங்கிட்டேன், நான் 3 வீடை வந்து வாடகை விட்டுருக்கேன்னு சொல்லும்போது, ஒரு தகப்பனுக்கு ஒரு பேரான், அந்த தகப்பன் எனக்கு எவ்வளோ தூரம் இதை செய்திருப்பார். அந்த இடத்துல வந்து இந்த கொரோனா சீசனில் என் மகன் வந்து அவன் போகிற சர்ச்சைக்காரங்க அந்த சர்ச்சையை மூடின நேரத்தில் இவங்க வாங்கின இடத்துல தான் டெண்டு போட்டு சபை நடத்தினாங்க. அதான் அவன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இருப்பான். இதை இதை விட எனக்கு என்ன பேரானந்தம், இப்போ நான் இயேசுவோட இருக்கிறது ஒரு பேரானந்தம், இப்போ ஐயாவோட ஐயா வந்து சபையில் வந்து நான் இப்படி ஒரு சாட்சி கொடுக்குறது ஒரு பேரானந்தம். ஒரு அழுக்கா இருந்து, ஒரு கந்தலாக இருந்து, ஒரு குப்பையாக இருந்து, ஒரு புழுவாக இருந்து, தற்கொலை பாடலில் போய், மரணக்கட்டில் போய், எத்தனையோ பேர் நேரத்தில் நான் தற்கொலைக்கு போய், எத்தனையோ நேரத்தில் என் வேதனையில் என் வேதனையை சொல்லி எனக்கு நீ வாழ்வுண்டா, நான் இப்படியே மடிஞ்சு போயிடுவோனா, இப்படியே தோற்று போயிடுவோனா, இப்படியே என் குடும்பம் அழிஞ்சு போயிடுமா, இது என்ன நிர்மூலமான சூழ்நிலை இல்லை. அப்பன் இயேசு என்னை இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து என்னை இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தி இருக்கிறான்னா, நான் அவருக்கு என்னுடைய ஜீவனுள்ள காலையெல்லாம், என்னுடைய ஜீவன் என்னைக்கு எடுக்கப்பட்டாலும், என்னுடைய உயிர் என்னைக்கு எடுக்கப்பட்டாலும், அவருக்காக நான் எப்பவுமே அவருடைய பைபிளை தூக்கிட்டு நான் ஒவ்வொரு சபையாக போய், ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்கறது தான் என்னுடைய பணியாக தொடர்றேன்னே தவிர, எனக்கு இந்த உலகத்தில் வேற இனி எந்த ஆசையும் கிடையாது. ஏன்னா அப்பாவோட இருக்கணும், இப்படிப்பட்ட ஐயாவோட சேர்ந்து நாங்கள் ஏதோ பணி செய்யணும், எல்லாம் அவங்க எல்லாம் எப்படி சபை நடத்துறதுன்னு எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஏன்னா சென்னை மெட்ரோ மினிஸ்ட்ரி ஃபெலோஷிப்பில் நான் வந்து ஒரு அட்வைசராக இருந்தேன், அதில் 50 சபை ஊழியர்கள் இருந்தார்கள், அதில் அட்வைசராக இருந்தேன். ஒவ்வொரு சபையும் நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டப்பாடுபடுறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து ஒரு இராணுவ கமாண்டரில் லடாக்குக்கு போய் சேவை கொண்டு போகிறது போல அவங்களுடைய பயிற்சி, அந்த லடாக்குக்கு போய் இராணுவத்தை கொண்டு போய் அந்த பனிக்கட்டியில் கொண்டு நிறுத்துறது மாதிரி தான் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கொண்டு போய் உண்மையான ஊழியக்காரங்க கொண்டு போகிற கஷ்டம், அவர்களுக்கு நான் வந்து உதவியாக இருக்கணும், அவருடைய கஷ்டத்தில் நான் பங்கு கொள்ளணும். வெறும் ஊழியம் பார்த்துக்கிட்டு ஐயா சோத்துறோம் ஐயா சோத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டத்தை பார்க்காத தான் பிரியாணி சாப்பிட்டுட்டு அவனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மிச்ச சோறை கொடுக்கறது எனக்கு யோசனை கிடையாது. அவங்களுக்கு நான் உதவியாக இருக்கணும். அது ஒரு சபை இல்லை, எந்தெந்த இடத்துல உண்மையான ஒரு ஊழியங்கள் செய்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து இயேசுக்கு செய்கிற ஒரே காரியம் எனக்கு தான். அந்த ஒரு சூழலில் தான் என்னுடைய இயேசுவால் நான் ஒரு பைத்தியமாக இருக்கிறேன் பவுல் சொல்கிற மாதிரி. நான் எப்பவுமே எனக்கு சிந்தனையே எழும்புனா அதுதான் சிந்தனை, நடந்தா அதுதான் சிந்தனை, தூங்கினா அதுதான் சிந்தனை. நான் ஊழியத்துக்கு உதவிகரமா இருக்கணும் அந்த சூழல்ல தான் நான் இருந்துட்டு.
1: ரொம்ப நன்றி.
0: ரொம்ப எனக்கு ரொம்ப நீங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலையும் தேவன்கிட்ட கேட்டு நீங்க இந்த ஒரு சபையில வந்து இவ்வளவு கண்ணியமா உங்களுடைய ஊழியத்தை பற்றி நான் பார்த்ததுல வாரம் வருகிறவர்களுக்கெல்லாம் உணவு வழங்குறீங்கன்னு, அது உணவு வழங்குறதா நான் சொல்றாங்க வாரம். இப்படிப்பட்ட சபைகளில் வருகிற ஆத்துமாக்களை வந்து இணைச்சி அவங்களோட ஒரு ஐக்கியத்தை கொண்டு வர சபையில் நான் இன்னைக்கு இந்த சாட்சியை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இயேசுப்பா மன்றி உங்களுக்கும் கோடான கோடி நன்றி.
1: ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இந்த ரிட்டையர்ட் ஆகும்போது எந்த ரேங்கில் இருந்தீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடும்.
0: ரிட்டையர்ட் ஆகும்போது நான் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க் தான் இருந்தேன். சப் இன்ஸ்பெக்டராக 10 வருட காலமாக சப் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். காவல்துறையில் நான் 7 பிரிவில் வேலை செய்தேன். 7 பிரிவில் என்னன்னா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், அடுத்தது வந்து டெல்லி சிறப்பு படையில் டெல்லியில் சிறப்பாக அங்கே ஜெயில் டூட்டி உதவி ஜனாதிபதி வீடு அங்கெல்லாம் வேலை செய்துக்கிட்டு இருந்தேன். அடுத்தது வந்து பயிற்சி ஆசிரியராக இருந்தேன். அடுத்தது வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள்ட்ட 2 வருஷம் இருந்தேன். அடுத்தது வந்து சட்டம் ஒழுங்கு பிரிவில், அடுத்தது வந்து ஆர்மடு போலீஸில் வந்தேன். அங்கே எஸ்எம் சித்திக்கு ராஜீவ்காந்தி கொலை கொலையை பார்த்த அந்த எஸ்எம் சித்திக்கு கன்மேனாக இருந்தேன். அடுத்தது வந்து லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கு வந்தேன். அடுத்தது வந்து குற்றப்பிரிவுக்கு வந்தேன். அடுத்தது போக்குவரத்து பிரிவில் பணிபுரிந்தேன். மீண்டும் இறுதியாக வந்து குற்றப்பிரிவில் பணிபுரிந்து சிறப்பாக பணிபுரிந்து 37 ஆண்டுகள் பணிபுரிந்து நிறைவு பெற்று அதுக்கு பிறகு நான் வந்து ஊழியத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கிறேன்.
1: ஓகே, நன்றி. ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு அரசாங்கத்தில் ஒரு உயர் பதவியாகிய சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டீங்க, எங்கெல்லாம் அவங்க பணிபுரிந்தாங்க என்னெல்லாம் செய்தாங்கன்னு, இவ்வளோ தூரத்துக்கு பணியை செய்து அநேக பிரச்சனைகளை தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொன்னதை பார்த்தீங்க, கிறிஸ்துவுக்கு பைத்தியம் என்று சொல்லி. அப்போ ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும், ஆண்டவருக்காக சாக வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியமான ஒரு உள்ளத்தோடு இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டதை நீங்கள் கேட்டீர்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு அதிக பலன் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அவங்கள்ட்ட ஒரு காரியத்தை கேட்குறேன். இந்த சாட்சியின் மக்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண விரும்புங்கன்னா 2 நிமிஷம் சொல்லலாம். அது
0: மக்கள், நம்முடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்தா இருக்கும்போது கிறிஸ்துவால் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள் வணங்கா கழுத்தா இருக்கும்போது 400 வருடங்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தார்கள். ஒரு கூட்டத்தை சேர்த்து அந்த கூட்டத்தினுடைய நடத்தினுடைய கண்காணிப்பாளர்கள் வந்து எவ்வளவு கடினமான சூழலில் வந்து அந்த மோசே ஆரோன் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இணைந்து செயல்பட்டு அந்த செயல்பட்டு அவருடைய காலங்கள் முடிந்த பிறகு அந்த மக்கள் வந்து வழிபாடுகளை விட்டு மீண்டுமாய் பழைய வழிபாடுகளுக்கு தொடங்கி ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏதாவது வாய்ப்பு எங்கே கிடைக்கும் என்று நம்பாதபடி என் உயிருள்ள வரைக்கும் ஜீவன் இயேசு கிறிஸ்து இருந்தவர்கள் 11 பேரும் வந்து ஒரு நல்ல இறப்பாக இறக்கவில்லை. வைராக்கியமாக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நிறைய ஸ்கூல் பிள்ளைகளை போல விளையாடி இருந்தவங்க, இயேசு கிறிஸ்து மரணத்திலையும் அப்படி இருந்தவங்க மீண்டுமாய் அவர் வந்து இறந்த பிறகு அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய ஊழியத்தையும் ஏற்று எந்த தண்டனை வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படி சூழலில் இருந்தது போல் நம்முடைய ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள், ஞானஸ்தானம் பெற்ற ஜனங்கள், ராப்போஜனம் பெற்ற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவில் ஒரு பைத்தியமாக நீங்கள் இருக்கணுமே தவிர உலக ஆசைக்கு நீங்க வழிபட்டு போய் எங்கேயாவது நீங்க சிதறன்று குலைஞ்சு போயிடாதீங்க. நிச்சயமா இதுதான் நாம் மக்களுக்கு வருகிற ஜனங்கள், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் திரும்பவும் வந்து பழைய வழிபாடுகளுக்கு போய் மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தில் விழாமல் இருப்பதற்காக நீங்க முதல்ல கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அதுதான் பணமோ பொருளோ இது ஆண்டவரே உம்மை நான் இன்மையிலும் மேன்மையிலும் நான் உம்மோடு இருப்பேன்ற தைரிய வைராக்கியமாக இருந்து அந்த ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருந்து ஒரு நல்ல ஒரு உண்மையும் உத்தமமாக இருந்து வேதத்தை திறந்து பார்த்து இரகசியங்களை அறிந்து அந்த இரகசியத்தின்படி அதை உட்கொண்டு அதை மெல்ல மெல்ல தின்று நம்ம இருதயத்தில் உள்ள பாவ கரைகளை நீக்கி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றுதான் நான் கிறிஸ்தவ மக்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிற வார்த்தை.
1: ஓகே, இந்த சாட்சியை கேட்ட ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த வைராக்கியமான சாட்சியை கேட்டீங்க. நீங்களும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழுங்கள். இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இப்போ நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.
0: ஹல்லேலூயா.
1: இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய ஜீவனோட சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். நெடுந்தூரத்து சென்னையிலிருந்து வந்து இந்த காரியங்களை செய்திகள் கூட பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்துருவார். சுகபலனை தருவாராக. தீர்க்காயசி தருவார். உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. கர்த்தர் சித்தமாக மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: முடிவு ஜெபம், ரெவரண்ட் ஆண்டர்சன் சாமுவேல், கிருபை புதுவாழ்வு ஊழியங்கள், பாலக்கோடு, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்.
2: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாசன் பேட்ரிக் அவர்களுக்கு கொடுத்த பாடல்களுக்காகவும் அதை ஒளியின் பேழையின் மூலமாக MP3 ஃபார்மேட்டில் பதிவு செய்ய தேவன் உதவி செய்தமைக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். செபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாட்களிலே இவ்விதமான பாடல்கள் மூலமாக அநேக உள்ளங்களையும் இல்லங்களையும் சந்தித்து அநேகருடைய வாழ்விலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் மறுவாழ்வையும் இன்னும் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நீ தந்த இந்த பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த பதிவின் மூலமாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக, மகிமை அடைவதாக. இதை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
3: நீங்கள் பெற்ற நன்மையான ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு சொல்லி தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் கே பேட்ரிக், பியோ பாக்ஸ் நம்பர் 3355, MS நகர் போஸ்ட், பெங்களூர் 33. Our phone numbers are 924-111-0945, 974-111-0946. May God bless you.

நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். ஆமென். அற்புதமாய் நம்மை கர்த்தர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலேயும் கூட ஹல்லேலூயா, நாம் யாவரும் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை மிகுந்த ஜபத்துடனே தியானிக்க, ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்து வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜபத்துடன் நீங்கள் வசனத்தை தேடுவீர்களானால் அந்த வேதத்தில் உள்ள மறைப்பொருள்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நாம் சுதந்தித்துக் கொள்ளத்தக்கதாக நாம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருக்க கடவோம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வழிநடத்துதலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை சிட்சித்து போதிக்கிற தேவனாயிருக்கிறார். வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மை சிட்சிக்கிற வேளையிலையும் கூட நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்முடைய திறமைகளை எதிர்பார்க்கவில்லை, நம்முடைய ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் எப்பொழுதும் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரமே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்பொழுதுமே உலக காரியங்களை குறித்து தான் அதிகமாக கவலைப்படுகிறவர்களாயிருக்கிறோம். எனக்கு இன்னும் இது கிடைக்கவில்லை, இது நடக்கவில்லை, இன்னுமே என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் அடிக்கடி புலம்புகிறவர்களாகவும் கூட காணப்படுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறபடினாலே உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேற எங்கே இருந்தும் நமக்கு கிடைக்காது. வடக்கே இருந்தும் தெற்கே இருந்தும் நமக்கு ஜெயம் வரா

ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அல்லேலூயா. ஆம் பிரியமான், ஆகவே அங்கிருந்தான் இறங்கி வர வேண்டும். ஆகவே நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் அதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்பொழுதும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்து அவர் எந்த நேரத்தில் எப்பொழுது என் வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தின்படி செய்வார் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் என்ன செய்யப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவது இல்லவே இல்லை. ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்தால் மாத்திருந்தான் பிரியமானவர்களே, அவருடைய பாதபடியில் காத்திருக்கிறவர்கள் மாத்திருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மரியாளை போல ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து அவள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை கர்த்தெடுத்திருந்து பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கும் கால வேளையில் நாம் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நாம் விசுவாசித்தால் ஆண்டவரே இன்றைக்கு நான் வெறுமையாக இந்த இடத்தை விட்டு நான் திரும்ப போகிறதில்லை, உம்மிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நான் இப்பொழுது பெற்றுக்கொண்டுதான் இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போக போகிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறீர்களோ வானம் திறக்கப்படும். வானத்தில் உள்ள அந்த பொக்கிஷ சாலை, நல்ல பொக்கிஷ சாலையை கர்த்தர் நமக்காக திறக்கிற தேவனாயிருக்கிறார். கதவுகளை, வானத்தின் கதவுகளை திறக்கிற தேவனாயிருக்கிறார். அந்தகாரத்திருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்திலிருக்கிற புதையல்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களையே நம்முடைய கையிலே கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இது வேண்டும் அது வேண்டும் என்று நீ கேட்க வேண்டியதே இல்லை. இந்த திறவுகோலை எடுத்துக்கொண்டு போய் நீ திறந்து உனக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு ஒரு பெரிய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் ஆண்டவர் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. ஆம் பிரியமான், ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் அதுதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. பரலோக ராஜ்யம் கிட்ட வந்துருச்சு. ஆகவே மனம் திரும்புங்க, மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். சிஷ்யருக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கும்பொழுது என்ன சொல்லி கற்றுக் கொடுத்தார்? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தருடைய ராஜ்யம். அல்லேலூயா. ஒரு உலக பிரகாரமான ராஜ்யத்தில் எவ்வளோ பெரிய பாதுகாவலர்கள், எவ்வளோ பெரிய பெரிய நிபுணர்கள், ஞானிகள், மேதைகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் எல்லாரோட பெரிய பெரிய மேதைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் யாருன்னு கேட்டிங்கன்னா, எண்ணிக்கைக்கு அடங்காத தேவ தூதர்கள். அல்லேலூயா. மனுஷனை ஆண்டவர் படைக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் தேவ தூதர்கள் எல்லாம் படைச்சு வச்சிட்டார். நிறைய தூதர்களை, நிறைய தூதர்களை அவர் படைச்சிட்டார். அவங்களாம் மண்ணிலிருந்து உண்டாக்கல, அவங்களாம் பரத்திலேயே ஆண்டவர் உண்டாக்கிட்டார். என்னென்ன நேரத்து என்னென்ன வேலை நடக்கணுமோ தேவ தூதர்களை ஆண்டவர் சிருஷ்டிப்பார். அவர்கள் தான் எல்லா வேலையும் செய்வார்கள். அப்போ ஆண்டவர் இடத்துல ஆயிரக்கணக்காக இல்லை, நூற்றுக்கணக்காக இல்லை, கோடிக்கணக்காக இல்லை, எண்ணிக்கைக்கு அடங்காத தேவ தூதர்கள் ஆண்டவர் இடத்துல இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென்.
ஆமேன். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு தேவதூதன் போதும், எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருவான். ஒரு தேவதூதன் போதும், இந்த ஒரு நிமிஷத்தில் அந்த கேலக்சியில் இருக்கிற எல்லா மண்டலங்களையும் பாருங்கள், இங்கேருந்து ஒரு ராக்கெட்டை எடுத்துக்கிட்டு போவாங்கன்னு சொன்னால் எவ்வளோ வருஷங்கள் பறந்து போகணும், பல வருடங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிரகத்துக்கு போகிறதுக்கு 300 வருடம் ஆகுமா? ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 100 வருஷத்துக்குள்ள தான் இருக்குது. 300 வருஷம் கடந்தால் தான் அங்கே போய் சேர முடியும். அப்படியெல்லாம் கிரகங்கள் உண்டு. ஆனால் ஒரு தேவ தூதனை ஆண்டவர் அனுப்பிச்சார்னா ஒரு நொடி பொழுதில் எல்லா கிரகத்தையும் சுற்றிட்டு வந்துடுவான். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவ தூதர்கள் ஆண்டவரிடத்தில் இருக்கிறார். அந்த தேவ தூதர்களில் 2-2 பேரை நமக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் பயன்படுத்திக்கங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவ தூதர்கள் எப்பொழுதும் பணிவிடை ஆவிகளாக. ஹல்லேலூயா. நீங்கள் கூப்பிட்டா உடனே வருவாங்க. எத்தனை பேர் அவங்களை பயன்படுத்துகிறேன்னு தெரியல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி நம்ம நேசிக்கிறதுனால தான், நம்ம உள்ள அன்பு வச்சிருக்கிறதுனால தான் ஆண்டவர் எல்லாம் செய்கிறார். எதுவுமே குறை வைக்கிறது எல்லாம் செய்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஏன் இப்படியா நடக்குது, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது, என்னை மாத்திரம் ஆண்டவர் ஏன் இப்படி நடத்துகிறாரு, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பாடு, இந்த உபத்திரம், ஏன் எனக்கு மாத்திரம் என்று நாங்கள் உங்களுக்கு மாத்திரம்னு சொல்லும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார்? நம்முடைய தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. கர்த்தர் உங்களை அந்த சோதனையின் ஊடே வழிநடத்தும் பொழுது கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அதில் அவர் ஒத்தாசையாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுருவை புடைக்கிறதற்காக சுலகினால் புடைக்கிறது போல புடைக்கிறதற்கு சாத்தா என்ன செய்தானா, உத்தரவு கேட்டானா? ஐயோ அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னா அவன் கிட்ட வந்திருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்கிறாரு, பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, பா உன்னை சுலகினால் பிடிக்க போகிறான், ஆனால் நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன செய்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வேண்டுதல் செய்துனே இருக்கிறார். என் பிள்ளை தோற்று போயிடக்கூடாது, என் பிள்ளை விசுவாசத்தில் ஜெயிக்கணும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பரீட்சையில் நாம் தான் எழுதி நாம் தான் ஜெயிக்கணும். வேறு யாரும் வந்து நமக்காக எழுத முடியாது. அதனால் கர்த்தர் நமக்கு அந்த பரீட்சையில் ஜெயம் கொடுக்கறதுக்கு அவர் என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார், உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சோதிக்கப்படும் பொழுது சோதனையை தாங்க பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தரே பிள்ளைகள், இந்த கால வேளையிலே ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி பல போராட்டங்களினாலும் பலவிதமான தாக்குதல்கள், சாத்தானுடைய தாக்குதல்கள், பலவிதமான எதிர்ப்பின் சக்திகள், பலவிதமான மாமிச போராட்டங்கள், இன்னும் பல காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் மனம் சோர்ந்து இதை நான் எப்படி செய்வேன் என்று நீங்கள் தவிக்கிற நேரம் வருகிற நேரம் வருகிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார், சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்கிற தேவன் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கஷ்டம் வரும்பொழுது நீ அதற்கு விமோசனம் தேடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை திறந்து வைத்து விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை பார்த்து என்ன ஆண்டவரே என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதில்லை. வழி ஆண்டவர் திறந்து வச்சிட்டார். கட்டாயமாக வழி திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
ஆகவே இந்த காலவேளையிலே அநேகர் இக்கட்டான சூழ்நிலைகளிலே காணப்படும் பொழுது நாம் அதை மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் அதை நாம் கடந்து செல்லவும் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான பலத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நம்ம தைரியமாக சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, எனக்கு பலன் உண்டு. நான் பலவீனந்தான், அன்றி நான் பலவீனனாக இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த கூற்று இது யாராலும் விளங்கிக் கொள்ள முடியாது. ஐ ஆம் வீக் பட் ஸ்ட்ராங். எப்படி? நான் பலவீனந்தான் ஆனால் நான் பலவான். நான் பலவீனந்தான் ஆனால் நான் பலவான். சரீர பிரகாரமாக நான் பலவீன, ஆனால் என்னோடு பராக்கிரமசாலியாக கர்த்தர் இருக்கிறபடியினால நான் பலவானாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே தான் பலவீனன் எவனும் தன்னை என்னன்னு சொல்லணும். நான் பலவீனன் பலவீனன் சொல்லிட்டு இருக்கிறதில்ல, நான் பலவீனன் தான். ஆனால் பலவீனன் எவனும் தன்னை என்னன்னு சொல்லணுமா? பலவான், பலவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். ஆம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தேவனாகிய கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து உன்னை ஆச்சரியமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார், அற்புதமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, அதிலே அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். யோசேப்பு சொல்லுகிறது போல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ என்ன செய்தார்? அதை அல்லேலூயா முடிவு பண்ணினார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அந்த யோசேப்பை கொண்டு போய் தண்ணீர் இல்லாத ஒரு குழியில் தூக்கி போட்டார்கள். அவனுக்கு ஒன்றுமே புரியல. செல்லமாக வளர்ந்த பிள்ளை அந்த தண்ணீர் இல்லாத குழியில் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்க முடியும். ஏன் இப்படி நடக்குது? எங்கள் அப்பா எங்கே? என்னுடைய தகப்பனார் எங்கே என்று அவன் கலங்கி இருக்க முடியும். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க போட்ட பிளான் திட்டம்லாம் வேற. அவங்க என்ன திட்டம் போட்டாங்க? இவனை குழியில் தூக்கி போட்டுட்டு செத்துருவான், அவனுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி கொண்டு போய் அவங்க அப்பா போட்ட பலவர் நங்கியில் ரத்தத்தை தோய்த்து ஏதோ மிருகங்கள் வந்து அவனை கொன்று விட்டது என்று சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் போட்டாங்க. ஆனால் கர்த்தர் வேற ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது அவங்களுக்கு தெரியாது. ஆமென். அது மேலான திட்டம். ஹல்லேலூயா. அவனை உயர்த்துவதற்காக திட்டம் வச்சார். என்னைக்கு குழியில் போட்டாங்களோ உன்னை உயர்த்த போகிறாங்கன்னு அர்த்தம். உனக்கு உயர்வு வரப்போகுதுன்னு அர்த்தம். உனக்கு நன்மை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்னைக்கு உனக்கு ஒரு போராட்டம் வருதோ, அவமானம் வருதோ, நிந்தை வருதோ, தெரிஞ்சுக்கங்க, ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு காத்துட்ருக்குது. எதிர்பார்க்கணும், நீங்கள் எதிர்பார்க்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாட்களிலே நாம் அப்படி கர்த்தரை பற்றி கொண்டு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். நம்மை அல்ல, நம்முடைய திறமைகளை அல்ல, நம்முடைய அறிவாற்றலை அல்ல, கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவரையே சார்ந்து கொண்டால் போதும், அவர் ஏதாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் அநேக காரணங்களால் அது தடைப்பட்டு காணப்படுகிறது. நாம் ஜெபிக்கக்கூடாதபடி தடைகள் வருகிறது. உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபங்களுக்கு தடை வரும்,
அந்த ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பிசாசு அவனுடைய முயற்சியெல்லாம் என்ன தெரியுமா? நீ நல்லா சாப்பிட்றியோ, நீ நல்லா இருக்கிறியோ, அதெல்லாம் இல்லை, நீ ஜபம் மாத்திரம் பண்ணிடாத அப்படின்னு வந்து தடுக்கிறதுக்காக வருவான். உன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க வரும்பொழுது அவனை நீங்கள் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய கிருபையில் நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணும்பொழுது, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபையாக ஒரு நாள், இந்த ஒரு நாள் போதும் ஆண்டவரே, உங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் நான் வாங்கணுமோ எல்லாம் வாங்கிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஒரு நாள் வேஸ்டாக போயிடக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, கர்த்தர்கிட்ட இருந்து வாங்குறத விட்டுட்டு அவங்க ஓடி ஓடி ஓடி ஓடி இங்கே அங்கேயும் சுற்றி அலைஞ்சி கடைசியில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுவாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க, தங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாவற்றையும். அதல்ல, நாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற தயவையும் ஆசீர்வாத்தையும் நிறைவையும் பெற்றுக்கொண்டு அதை பாத்திரத்தில் நிரம்பி அது வழியும் பொழுதுதான் நம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? பாத்திரம் நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் எது அது தடையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை நாம் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு நிருபத்தில் முதலாவது அதிகாரம், யாக்கோபு முதலாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே ஏழாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஏழாவது வசனம், அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினைச்சு கூட பார்க்காத, கனவு கூட காணாத, உனக்கு ஒன்றும் கிடைக்காது. யாருக்கு அப்படி சொல்றாரு? கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. கர்த்தனுக்கு இது கொடுத்துருவாரு, இது நடந்துடும் அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர்கிட்ட ப்ரேயர் ரிக்வஸ்ட் எழுதி போடலாம். சில பேர் அப்படி தான் செய்துட்ருக்காங்க, தாங்க பிஸி, ஆனால் ப்ரேயர் ரிக்வஸ்ட் எழுதி எங்கெங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் அனுப்பிச்சிட வேண்டியது. யார் மூலமாக யாரோ ஜெபம் பண்ணி எப்படியோ எனக்கு எதாவது கிடைக்கட்டும். ஹல்லேலூயா. எனக்கு கூட ப்ரேயர் ரிக்வஸ்ட் நிறைய பேர் எழுதி போடுறாங்க, பாவம், அவங்களுக்கு சத்தியம் தெரில, ஆனாலும் அப்படி எழுதி போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டை படிக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகும். என்னுடைய மகன் இப்படி இருக்கான், என் மருமகன் இப்படி இருக்கான், என் மருமகன் இப்படி இருக்கிறா, என்னுடைய பொண்ணு இப்படி இருக்கிறா, என்னுடைய சொத்து விஷயம் இப்படி இருக்குது, என்னுடைய வீடு நிலைமை இப்படி இருக்குது, என் சரீரம் இப்படி, ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுவாங்க. ஆனால் அவங்க ரட்சிக்கப்படலை, சத்தியத்தை அறியல, ஆனாலும் அவங்க அப்படி எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இங்கே பாருங்க, எதையாகிலும் பெறலாம் என்று என்ன செய்யாதிருப்பானாக, நினையாதிருப்பானாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவில்லை, ஆனாலும் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. ஆமென். பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, உங்களுக்கு என்ன வேணும்? வாட் இஸ் யுவர் நீட்? உங்களுடைய தேவை என்ன? ஹல்லேலூயா. இந்த காலவெளியில்
எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்கும். இது நடித்ததா போதுங்க, இதை கர்த்தர் செய்தா போதும், இதுதான் என்னுடைய வாஞ்சை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை வச்சிருப்போம். அதில் ஒன்று கர்த்தரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அப்படிப்பட்ட மனுஷன். எப்படிப்பட்ட மனுஷன்? மேல் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் என்னங்க? சந்தேகப்படுறவன். ஹல்லேலூயா. ஏன் ஒரு மனுஷனுக்கு சந்தேகம்ன்றது ஏன் வருது? விசுவாசமும் இருக்குது, ஆனால் கூடவே என்ன வருது? சந்தேகம் இருக்குது, ரைட். கர்த்தர் பெரியவர் தான், கர்த்தர் வல்லவர் தான், கர்த்தர் செய்வார் தான், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நடக்கும், எல்லாம் ரைட். ஆனால் கூடவே ஆனால் இது எப்படி ஆகும்? அல்லேலூயா. என்ன வருதுங்க? ஒரு சந்தேகம். நடக்குமா நடக்காதா? இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் சந்தேகப்படலை, எனக்கு சந்தேகம் வராது, கர்த்தர் சொன்னார்னா சொன்னது தான், அல்லேலூயா, நான் சந்தேகப்பட மாட்டேன், சந்தேகமே பட மாட்டேன், கர்த்தர் சொன்னதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு சிலர் தான் கையை தூக்குறாங்க. மற்றவங்க ஏன் கையை தூக்கலைன்னா சந்தேகம், நான் கையை தூக்கிட்டு நடக்காம போயிடுச்சுன்னா அதில் ஒரு சந்தேகம், கையை தூக்குறதுல ஒரு சந்தேகம், எல்லாமே சந்தேகம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கண்டு விசுவாசிப்பதை விட. அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை, நீ காணாதவைகளை, உன் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, அது உனக்கு தெரியல, உனக்கு ஒரு பெரிய நோக்கம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் திட்டம் போடுறீங்க, கொஞ்சம் வளர்ந்த பிறகு, கொஞ்சம் மூளை வந்த பிறகு, கொஞ்சம் நினைவு வந்த பிறகு நம்ம திட்டம் போடுறோம். ஆனால் ஆண்டவர், நீ தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை உண்டாக்குனதே அவர் ஏற்கனவே திட்டம் போட்டுட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி ஆண்டவர் ஜெபம் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு சின்ன கேள்வி, இவ்வளோ அருமையான தேவதூதர்கள், அழகழகான தேவதூதர்கள், மிகவும் மகிமையாக இருக்கிறாங்க, அவளெல்லாம் விட்டுட்டு இந்த தூசியில் இருந்து ஒருத்த எடுத்து இதில் போய் ஒரு மனுஷனை செய்து எதுக்கு ஆண்டவர் அவ்வளோ தூரம் மேலேருந்து வந்து கீழே இறங்கி நம்மாலேயே தரையில் உழுந்தா கொஞ்சம் குனிஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்கிறோம். ஆண்டவர் குனிஞ்சு கையில் அந்த மண்ணை எடுத்து அதை வேற குழைச்சி அது செய்கிறாரு. அல்லேலூயா. மனுஷனை, அது ஒரு பெரிய கேள்வி. தூசி, நம்மெல்லாம் என்னது? ஒரு தூசி தான், ஒரு மண்ணு தான். அல்லேலூயா. ஏதோ அவர் நமக்கு ஒரு நல்ல பார்வையை கொடுத்ததுனால, நினைவை கொடுத்ததுனால, நமக்கு இருதயத்தை கொடுத்ததுனால, நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்ததுனால, நமக்கு உருவன்னு ஒன்று கொடுத்ததுனால நம்ம ஏதோ மனுஷனாக இருக்கிறோம். அதெல்லாம் இல்லைன்னா நம்ம வெறும் மண்ணு தான், மண்ணு பொம்மைங்க தான். அல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுத்ததுனால தான், அவருடைய சுவாசம். அதை நினைச்சா அவங்களால ஸ்தோத்திரிக்காமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. மனுஷன் செய்கிற சின்ன சின்ன களிமண் பொம்மையை வாங்கிறதுக்கு கியூவில் நிற்கிறான், காசு கொடுத்து வாங்கின்னு போகிறது. ஆண்டவர் செய்ததுக்கு உங்கள்கிட்ட இவ்வளோ குடும்பான் கேட்டாரா, காசு கேட்டாரா உன்னை செய்கிறதுக்கு? இல்லை, நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை உண்டாக்குனேன், நான் தான் உன்னை உண்டாக்குனேன், என்னை அன்றி வேறு தேவன் உனக்கு இல்லை, இவ்வளோ சொல்கிறாரு. ஆனால் கூட தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன வரல? மனசு வரல. நான் சொல்லும்பொழுதே உங்களுக்கெல்லாம் வரணும், ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. இவ்வளோ செய்தீங்களே ஆண்டவரே, என்னையும் நினைச்சிங்களே ஆண்டவரே,
அல்லேலூயா. என்னை ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக இந்த உலகத்தில் உண்டாக்கி வச்சிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஒரு நன்றி உணர்வு நமக்குள்ள என்ன செய்யணும், அல்லேலூயா, உண்டாகணும். எப்பயோ அழிச்சிருப்பாரு. அந்த ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த பொழுதே சபிச்சிட்டார், இந்த மனுக்குலமே இனி தேவையில்லை என்று. ஆனாலும் எல்லாரையும் அழிக்கலாம் தான் நினைச்சாரு. அந்த நேரத்தில் அந்த நோவாவை பார்த்தாரு. அந்த நோவா ஒரு பக்கம் காயினை பார்த்து கொலை வெறி பிடிச்சாலே, இந்த காயினை பார்த்த உடனே மனுஷனோட நினைவெல்லாம் பொல்லாங்க இருக்குது, இவங்களை ஏண்டா உண்டாக்கணும்னு வருத்தப்பட்டாராம். ஆனால் நோவாவை பார்த்தாரு, சரி அழிக்க வேண்டாம், ஒரு நல்ல நோவாவை போல ஒரு நீதியுள்ள ஜனம் வரட்டுமே அப்படின்னு விட்டுவிட்டாரு. அல்லேலூயா. யாரை பார்த்து? ஒரு நீதியுள்ள மனுஷனை பார்த்து. அதான் நோவாவின் கண்களை தயவு கிடைச்சிச்சு. ஆனாலும் நோவாவின் காலத்தில் மனுஷன் என்ன செய்தான்? பாவம் செய்து மறுபடியும் ஆண்டவர் பார்த்தாரு, இதெல்லாம் வேலைக்காகாது, எல்லாரையும் அழிச்சிடலாம், ஆனால் நோவை மாத்திரம் விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் அழிச்சிடலாம்னு சொல்லி தான் வெள்ளத்தை கொடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டார். ஆனால் நோவாவின் சந்ததி மாத்திரம் அந்த பழையில காக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு முறையும் யாராவது ஒருத்தர் வந்து, அல்லேலூயா, மறுபடியும் அந்த சந்ததி வளர்ந்தது. மறுபடியும் மனுஷனுக்கு ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டுறான். என்னது கட்டுறான்? தனக்கு ஒரு பேர் உண்டாக்கும்படி. ரெபல்லியஸ் நேச்சர், ஒரு ரெபல்லியன், ஒரு எதிர்ப்பு குணம் அவனுக்கு வருது. ஆண்டவருக்கு மேலே போகணும், இதெல்லாம் சாத்தானுடைய குணம். ஆண்டவருக்கு சொல், அப்போ மனுஷனை சிதறடிச்சார், பூமி எங்கும் ஓடுங்க அப்படின்னு. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்தாரு. அல்லேலூயா. சரிப்பா, நான் சந்ததி அழிக்க மாட்டேன், உன் சந்ததி மணலை போல நட்சத்திரங்களை போல என்ன செய்ய கிடவுது, இந்த ஆதாமை நான் சபிச்சிட்டேன், ஆனால் ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே என்ன செய்வேன். அல்லேலூயா. ஆபிரகாமை பெருக வச்சிட்டார், ஆபிரகாமின் சந்ததி. அப்புறம் யாக்கோபு, அவன் மூலமாக கோத்திரம், இஸ்ரவேலின் கோத்திரங்கள், இஸ்ரவேல், அவருக்கு இஸ்ரவேல் என்கிற ஜனத்தை உண்டாக்கினார். ஆனால் இஸ்ரவேல் ஒழுங்காக இருந்துச்சா? இல்லை, அது ரெண்டாக பிரிஞ்சிச்சு. ஆனாலும் கர்த்தர் அந்த யாக்கோபுடைய குமாரன் யோசேப்பை பார்த்தாரு. அல்லேலூயா. அந்த ஒரு மனுஷன் அந்த யோசேப்பை பார்க்கும் பொழுது யோசேப்போடைய கர்த்தர் இருந்தார், அதனால தான் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அவன் மூலமாக, அந்த யோசேப்பின் மூலமாக அந்த யாக்கோபுடைய சந்ததி அந்த எகிப்து தேசத்தில் பெருக ஆரம்பிச்சிச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தர் கிருபையாக இரக்கமாக ஒவ்வொரு முறையும் யாரெல்லாம் அவரை சார்ந்து கொள்றாங்களோ, இன்னும் சொல்ல போனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் வந்து எல்லாவற்றையும் நமக்காக என்ன சொந்த குமாரன் என்றும் பாராமல் தன்னை கொடுத்து இன்னும் அநேகம் பிள்ளைகளை அவரை போல, யாரை போல, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை உண்டாக்குன நோக்கம் என்ன? நம்மளை உண்டாக்குன ஒரே ஒரு நோக்கம், அவர் போல, அதாவது அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வரும்படி அவர் அந்த அடிச்சுவடுகளை என்ன செய்திருக்கிறாராம், விட்டு போயிருக்கிறார் என்று 1 பேதுரு 2 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாரும் வாசிங்க, எடுத்தவங்க சீக்கிரமாக. 2 இழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்காக பாடுபட்டு அத்தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து. என்னங்க நீ ஒன்றும், நீ உட்காருங்க, இப்போ நீ எங்கே போகணும், நீ எங்கேயோ இங்கே அங்கே பார்க்க வேண்டாம், அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போயிடுவீங்க, அந்த பக்கம் போயிடுவீங்க, பின்னால் திரும்பி பார்க்க வேண்டாம். நீங்கள் எங்கே பார்க்கணும், முன்னால் ஒருத்தர் போயினே இருக்கிறாரு,
அவர் போகும் பொழுது ஒரு அடிச்சோட விட்டுட்டே போறாரு. உன் அடி எடுத்து அந்த அடிச்சோட வை, இன்னொரு அடிச்சோட வை, இடே போனா அவர் எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்த்துருவாரு. அல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய கடவன், என்னை பின்பற்ற கடவன். எத்தனை பேர் சொல்றான் ஃபாலோயிங் ஜீசஸ், எத்தனை பேர் சொல்றீங்க நான் இயேசுவை பின்பற்றுகிறவன். இந்த உலகத்தில் நீ பின்பற்றுறதுக்கு எந்த மனுஷனும் சரி கிடையாது, எல்லாரும் மரித்து போகிறவர்கள். இயேசு ஒருத்தர் தான் மரித்து உயிரோடு எழுந்தவர். நீ பின்பற்ற வேண்டிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது, இயேசு ஒருவரே எனக்கு ரோல் மாடல், இயேசு தான் எனக்கு முன்மாதிரி, இயேசு தான் அவரை தான் நான், அவரை போல தான். அவர் எப்படி பிசாஸ் ஜெயிச்சாரோ, அவர் எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தாரோ, அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதை தான் நான் செய்வேன். என் இஷ்டமாக நான் இதையும் செய்ய மாட்டேன். இயேசுவை போல, எத்தனை பேருக்கு இயேசுவை போல வாழணும்னு ஆசை? ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆசை. ஆண்டவரே உம்மை போல, உம்மை போல ஆண்டவரே, உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம், உம்மை போல நாங்கள் மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த வாஞ்சி இருக்குது? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசு அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு வைத்து, என்னை பின்பற்றி வா, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷர் பிடிக்கிறவள் ஆக்குவேன். ஒரு ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷன் பிடிக்கிறவள் ஆக்குவேன். என்னை பின்பற்றி வா, பின் திரும்பி பார்க்காதே, லோத்தின் மனைவியை போல பின்னிட்டு பாராதே, அப்படியே என்னை நோக்கி வா. உன் கண்களை ஏறெடுத்து பார், விசுவாசத்தை தோக்குற முடிக்கிறவருமாகி இயேசுவை மாத்திரம் நோக்கி ஓடிக்கொண்டே இரு. ஹல்லேலூயா. நீ முன்னேறி கொண்டே இருப்பாய். ஊராபாலாபா சந்தரபா, கஷ்டம் வருதா, பாடு வருதா, என்ன செய், எதை பார்க்கணும்? எபிரேயர் 12 அதிகாரத்தில் 2-3 வசனத்தை யாராவது சீக்கிரமா படிங்க. தமக்கு முன் வைத்திருந்த தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்க சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனை வந்துச்சு, பாடு வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சுன்னு சோர்ந்து போயிட, அதுக்காக நீங்க சோர்ந்து போய் காணப்படாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்யுங்க? தமக்கு விரோதமாய் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக்கொள். என்ன சகிச்சார் அவர்? சிலுவையை சகித்தார், சிலுவையை சகித்தார். ஹல்லேலூயா. அதனால தான் ரட்சிக்கப்படும் பொழுதே என்ன சொல்றாரு, நீ வா, நான் உனக்கு இது தருவேன், அது தருவேன், உனக்கு நிறைய பணம் கொடுப்பேன், பொருள் கொடுப்பேன், அப்படி சொல்லி உன்னை கூப்பிடல. முதல் வேலை சிலுவை எடுத்துட்டு அப்புறம் பின்னால வா. ஹல்லேலூயா. நீ நடுவில் வந்து ஆண்டவரே இந்த பாடெல்லாம் ஏன் எனக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் சொன்னேன் உனக்கு சிலுவை எடுத்தது அவர் சொன்னேன். சிலுவை என்றால் பாடு. ஏன் ஆண்டவருக்கு பாடுன்னா அவ்வளோ இஷ்டமா? நம்ம பாடுபடுறதுல அவருக்கு என்ன சந்தோஷம் கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனால் அதன் மத்தியில் அவர் உனக்கு உதவி செய்கிறார். பாடுகளை கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி, திடப்படுத்தி உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் மாத்திரம்தான் ஆறுதல் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பாடுபடும் பொழுது, நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது, நீங்கள் புடமிடப்படும் பொழுது, பொன்னை போல புடமிடப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு? பொன்னாக ஜொலிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பொண்ணு, நான் உண்மையான சுத்த பொண்ணு சொல்றவங்களாம் கை உயர்த்தி காண்பிக்க பார்க்கலாம். அப்பனா உங்களை புடமிடுவார். ஹல்லேலூயா. ஏன் உங்களுக்கு மாத்திரம், உங்களுக்கு மாத்திரம் இந்த கஷ்டம் வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீ சுத்த பொண்ணு. உன்னை புடமிட்டு புடமிட்டு புடமிட்டு இன்னும் ஷைனிங் அப்படி ஜொலிக்கும் ஜொலிக்கும் ஜொலிக்கும். இன்னும் பாடு வர வர இன்னும் ஜொலித்து கொண்டே இருப்பா. ஹல்லேலூயா. துன்பங்கள் வர வர நீ ஜொலிப்பாய்.
ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் தான், அதிசீக்கிரமாய் நீங்கும் இந்த லேசான உபத்திரவங்கள் பாடுகளில் உனக்கு ஆண்டவர் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார், உன்னை உருவாக்குகிறார். உன்னை அவர் என்ன செய்கிறார், அவருடைய சுபாவத்துக்கு ஒப்பாக உன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனே, ஆகவே நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இங்க என்ன வாசிக்கிறோம், அப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன், சந்தேகப்படுறவன், விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க வாசிக்கிறோம், காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அல்லேலூயா. சந்தேகப்படுறவ என்னங்க அது, சந்தேகம்னா எனக்கு புரியலையே, எனக்கு சந்தேகம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க நேரம் மெரினா பீச்சுக்கு போங்க, அங்க போய் நில்லுங்க கொஞ்ச நேரம், அந்த கடலையே முறைச்சு பாருங்க, அந்த கடல் அலையே கொஞ்ச நேரம் பாருங்களேன், வேகமா வரும் அப்படியே கீழே போயிடும், மறுபடியும் வேகமா வரும் கீழே போயிடும். அல்லேலூயா. ஆனா அப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா, அந்த கடல் அலைக்கு பதிலாக சுனாமி வந்துச்சுன்னா ஒரே ஓட்டமா திரும்பி ஓடணும், நீங்க அங்க நிக்க கூடாது. அல்லேலூயா. சுனாமி வேற, கடல் அலை வேற. அதனால்தான் கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிற நீ விசுவாசியே. இன்னைக்கு நிறைய பேர் அலைகள், கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிறாங்க, விசுவாசி தான் ஆனா கடல் அலையை போல அவங்க இருக்கிறாங்க. அந்த கடல் அலைக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெருமை இருக்குதான், நான் பெரிய சமுத்திரம், எனக்கு பெருமை. யோபனுடைய புஸ்தகத்தில் 38 சங்கீதத்தில் 11 வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, அங்கே வாசிக்கிறோம், இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே. பெருமை, விசுவாசி தான் ஆனால் ஒரு பெருமை, நான் இத்தனை நாள் உபவாசம் போடுறேன், நான் ரொம்ப பாவம்லாம் செய்ய மாட்டேன், நான் ரொம்ப நல்ல விசுவாசி, நான் ரொம்ப ஆவிக்குரியவன், நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப நீதிமான். ஆவிக்குரிய பெருமை, அது பெருமை. எனக்கு இது இருக்குது, அது இருக்குது, அது ஒரு ஏதோ ஒரு ரெண்டு விதமான பெருமை. ஆவிக்குரிய பெருமை இருக்குது, மாம்ச பெருமை. சார், நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பொருள் இருக்குது, எனக்கு இது இருக்குது, அது இருக்குது, அது ஒரு பெருமை. நான் அழகாக இருக்கு, சில பேர் அழகாக இருக்கிறவங்க பெருமை. ஹல்லேலூயா. சில பேருக்கு சொத்து சுதந்திரம் வச்சிருந்தா பெருமை, ஏதோ ஒரு பெருமை. ஹல்லேலூயா. பெருமை வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே விசுவாசியே, உன்னை ஏன் அலைகளுக்கு ஆண்டவர் ஒப்பிடுறாருன்னு கேட்டா, கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது, ஏனென்றால் நீ ஒரு பெருமையுள்ள ஒரு விசுவாசி. கர்த்தருக்கு ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. பெருமையுள்ள விசுவாசிய, மனமேட்டுமை அகந்தை உள்ளவர்கள், மனமேட்டுமை அகந்தை தாழ்மை இல்லாத. ஆனா இயேசுவினிடத்தில் பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2 கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களில் இருக்கக்கூடாது. அவருக்கு என்ன இருந்துச்சா, தாழ்மையின் சிந்தை இருந்தது. சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்தார், தன்னை தாழ்த்தினார், தாழ்த்தினார். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறானோ, எவ்வளவு தூரம் உன்னை தாழ்த்துகிறாயோ தேவனுடைய பிள்ளையே, அவ்வளவு தூரம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அப்படி நீ அடங்கலனா அவரை அடக்குவார். அதான் இங்க வசனம் என்ன சொல்லுது, இம்மட்டும் வா மிஞ்சி வராத, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுதுன்னு ஒரு கோடு போட்டா இருப்பாருங்க, அந்த கோடு வரைக்கும் தான் அது வரும், அங்க நின்றுடும். ஆண்டவர் போட்ட கோடு, நின்று பாருங்களேன், அந்த அலைகள் வரும், ஒரு இடத்துல வந்து நின்றுடும். என்னன்னா, அங்க ஆண்டவர் கோடு போட்டு வச்சுக்கிறார் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அடக்குகிறார், அது அடங்கி கிடக்குது. இல்லைன்னா அந்த சமுத்திரம், இந்த மெட்ராஸ் சிட்டியே முழுங்கி போட்டுற அளவுக்கு பயங்கரமான சமுத்திரம். ஆனா கர்த்தர் அதை அடக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்றால், சமுத்திரத்தின் பெருமையை அடக்குகிற தேவன். வாசிங்க சங்கீத புஸ்தகத்தை 93 சங்கீதம் 4 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
சங்கீதம் 93 என்ன வாசிக்கிறோம்? திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும், கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உன்னதத்திலே வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளையே, மேட்டிமை உள்ளவர்கள், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். உன்னுடைய பெருமையை கர்த்தர் அடக்குவார். ஹலலூயா. அதான் கர்த்தர் கேட்கிறாரு, இந்த சமுத்திரத்துக்கு நான் எல்லாம் போட்டனே, அப்போ நீ எங்க இருந்த? ஹலலூயா, ஹலலூயா, ஆமென். நீதிமொழியின் புஸ்தகத்தில் ஆண்டவராக இயேசு சொல்றார் பாருங்க, 8:29-30 வாசிக்கும் பொழுது, 8:29-30, சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையில் நான் அவர் அருகே எப்படி இருந்தேன்? செல்லப்பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழிக்கு வந்தேன். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமுத்திரத்தின் பெருமையை கர்த்தர் அடக்குகிறார். விசுவாசியே, நீ ஒரு பெருமையுள்ள ஒரு விசுவாசியா இருந்தால் நீ கர்த்தரத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள். எப்போ அந்த சமுத்திரத்தின் பெருமை எப்படி அடக்குகிறாரோ, சங்கீத புஸ்தகத்தில் 89:9 வாசிங்க, 89:9, தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதில் அலைகள் எழும்பும் பொழுது அவங்களை என்ன பண்றாரு? அடங்க பண்ணுகிறாரே. சிலர் அடங்க மாட்டாங்க, என்னதான் சொன்னாலும் அடங்க மாட்டாங்க. நான் இப்படிதான் செய்வேன் சொல்லி செய்வாங்க, அவரை கர்த்தர் அடக்குவார்கள். கர்த்தருக்கு தெரியும் எப்படி அடக்கணும். பெருமையுள்ளவர்கள் தங்களை தாழ்த்தி, ஹலலுயா, உனக்கு அதிகமாக கிருபை தரணுமா? யாக்கோபு 4:6 வாசிக்கிறபடி அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. பெருமையுள்ளவர்களுக்கு ஏற்றுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹலலுயா. ஆகவே ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினால் செய்யாம நீங்க கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவை போல மரண பிறந்தி கீழ்ப்பணிந்து இருந்தீங்கன்னா நீ ஒரு பெருமையுள்ள விசுவாசியா இருக்க மாட்டா. ஆகவே இந்த அலைகள் இப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டவன்? இந்த அலைகளை போன்றவன். உனக்கு உதாரணம் கொடுக்கிறார். அதனால நீ அந்த அலையை போல இருக்கிறியா? சும்மா ஒன்னுத்துக்கு பிரயோஜனம், அந்த அலை வேகமா வரும் போயிடும், வேகமா வரும் போயிடும், ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி நிறைய விசுவாசிங்க இருக்காங்க, பார்த்தா ஆடம்பரமா ஊன்னுமா, வா பெரிய விசுவாசி பாவங்க, இவங்க பெரிய ஊழியக்காரு அப்படிலாம் சொல்ற மாதிரி இருப்பாங்க, ஆனால் கடைசியில் பார்த்தா ஒன்றும் கிடையாது. அதான் அந்த அலைகளின் பெருமை. ரெண்டாவது, இந்த அலைகளை குறித்து சங்கீத புஸ்தகத்தில் 124:4 வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்னா, அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நம்முடைய ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும். இஸ்ரவேல் இப்பொழுது புரண்டு போயிருக்கும். இந்த ஜலத்துக்கு இருக்கிற ஒரு, இந்த அலைகளுக்கு இருக்கிற இன்னொரு பெருமை, இன்னொரு பெருமை மாத்திரம் அல்ல, இது புரட்டி போடும். அலையில மாட்டிட்டான்னா, புரட்டி புரட்டி பெரிய கப்பலே மாட்டிட்டாலும் புரட்டி போடும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வர பல சோதனைகள் இந்த அலைகளை போல இருக்கிறது, நம்மை புரட்டி போடுகிறீங்க பாருங்க. அது என்ன செய்தான்? அந்த வெள்ளங்கள் ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போகுது. ஆண்டவரே, அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? ஏசாயா 25:5 வாசிக்கும் பொழுது, வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நீரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர், மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் என்ன செய்யும்? தணியும். அல்லேலூயா. இதுதான், அதனால்தான் இந்த அலையை போல இருக்காத,
மூணாவது காரியம், இந்த அலை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த அலையை போல ஏன் இருக்கக்கூடாதுன்னா, இந்த அலைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்கிற அடுத்த ஒரு பெரிய நஷ்டம் என்னன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 5:22 பாருங்க என்ன சொல்றாரு, எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடி, இறைந்தாலும் கடவாதபடி, கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. அலைகள் மோதி அடித்தாலும், சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து, அலைகள் மோதி அடித்தாலும், சொல்லுங்க இன்னொரு முறை சொல்லுங்க, அலைகள் மோதி அடித்தாலும், மோதி மோதி மோதி முட்டி மோதி முட்டி மோதி உன்னை எப்படியாவது உன்னை அழிக்கணும்னு முயற்சி செய்துச்சுன்னா, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடி, அது மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அது பெருமையுள்ளதுதான், அது புரட்டி போடும், மோதி அடிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் கஷ்டங்கள்லாம் அது அப்படிதான் இருக்கும், ஆனால் மேற்கொள்ள முடியாது. எரேமியா 1:18 வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உன்னை என்ன செய்ய மாட்டார்கள், மேற்கொள்ள மாட்டார், ஏனென்றால் உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பேதுருவை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை, இந்த அலைகள் உன்னை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. கத்தெடுத்தது நீ ஒன்றை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இந்த அலைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, உன்னை அடித்து அடித்து, உன்னை குழப்பி குழப்பி, உன் வாழ்க்கையிலே போராட்டத்தை உண்டு பண்ணி உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை கண்டு பயந்து கொண்டிருக்காதே, அந்த அலைகள் ஓய்வதில்லை, ஆனால் அதை அடக்குகிற தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார். அது அடக்க அவர் ஒருத்தர் மாத்திரம் தான் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இந்த அலைகளின் பெருமை, இந்த மோதி அடிக்கிற அலைகள் வந்து உடைய விசுவாசத்தை கொலைத்து போடுகிறது. அந்த அலைகளை நீ மேற்கொள்ள வேண்டும், அது உன்னை மேற்கொள்ள முடியாது. இன்னொரு இடத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 8:24, மார்க் எழுதின சுவிசேஷம் 4:37 வாசிக்கும் பொழுது நாம் என்ன வாசிக்கிறோம், அங்கே படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் என்ன செய்தது, மோதிற்று. படகுல வந்து மோதுது. அப்ப சீஷர்கள் எழுந்து என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகுது, உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து என்ன சொன்னாரு, ஹல்லேலூயா, எழுந்து காற்றை என்ன பண்ணாரு, என்ன பண்ணாங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதட்டுறீங்க, அல்லேலூயா. நான் அப்படிதான் செய்யறது, ஒரே வார்த்தை தான், சே வாய மூடு, அடங்கு அடங்கு அப்படின்னா அடங்கிடும், அதட்டு, ஒரே அதட்டு, சாத்தானுக்கு இடம் கிடையாது, அடங்கு அப்படின்னா அடங்கிடும். அதுகிட்ட போய் ஆண்டவரே ஏன் இங்கிட்ட இப்படி விட்டீங்க, என்ன ஆண்டவரே, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கு சார், ஏன் தார, ஒரே வார்த்தை போதும், பீஸ் பி ஸ்டில். அதட்டினார், என்ன செய்தாரு, ஏன் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன்னா, அதட்டுறதுக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு, அல்லேலூயா. மயிலே இறகு போடுனா என்ன செய்யாதான், போடாதான். அது மாதிரி நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கெஞ்சி கெஞ்சி கேட்டுதான் நடக்காது, அதட்டி பாருங்க உடனே நடக்கும். அதட்டு, சாத்தான் அதட்டு, பிசாசு அதட்டு, அவன் அடங்குவான். ஒரே வார்த்தை தான்,
கீப் குவைட், அடங்கு. ஹல்லேலூயா. காற்று நின்று போய் மிகுந்த அமைதியில் உண்டாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அலைகளுக்கு ஒப்ப இருக்கிற விசுவாசிகள் கடைசியா இன்னொன்னு நம்ம யூதா நிருபத்தில் வாசிக்கிறோம், எடுத்து வாசிங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்றத யூதா 1:13 வாசிங்க. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகள், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள், இவங்களுக்கெல்லாம் காரிருளே வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான ஒரே சவுண்டு சவுண்டு கட். ராத்திரி அந்த பீச் பக்கம் போனீங்கன்னா அமைதியா எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அந்த அலையின் சத்தம் தனியாக கேட்கும், கேட்டு இருக்கும். ஹல்லேலூயா. பிசாசு வாழ்க்கையில் அப்படிதான் உன்னுடைய அவமானங்களை நுரை தள்ளுகிற அலையை போல அவன் வீசிக்கொண்டிருக்கிறான். அதை தான் கர்த்தர் அடக்குகிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, போதும். உன் அலைகளின் பெருமை இதோடு கூட என்ன செய்ய கிடவுது, அடங்கட. உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தரிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிற அந்த அனுபவம் உனக்கு வரக்கூடாது, அந்த பெருமை வரக்கூடாது, இந்த அவமானங்களை நுழைத்தழுகிற அனுபவம் வரக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் வாழ்க்கையில் உன்னை பயமுறுத்துகிற இந்த அலைகள், சீஷர்கள் எழுந்து நடுராத்திர ஆண்டவரே இந்த அலைகள் இந்த படகுல மோதுதே, மோதும், ஆனால் அவைகள் மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்ளுவதில்லை. தைரியமா சொல்லுங்க, உங்களுக்கு வந்திருக்கலாம், உங்களுக்கு வியாதி வந்திருக்கலாம், வலி வந்திருக்கலாம், வேதனை வந்திருக்கலாம், ஆனால் மேற்கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ நேரங்களிலே நமக்கு வருகிற போராட்டங்களிலே, நமக்கு வருகிற கஷ்டங்களிலே, ஐயோ இதோடு முடிஞ்சிடும், இனிமேல் வழி இல்லை, இனிமேல் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் சொல்லுங்க, வந்தது உண்மைதான், ஆனால் அது மேற்கொள்ளாது, மேற்கொள்ளாது. எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது, நீ தோல்வி அடைந்தது போல இருக்கான தோல்வி அல்ல, நீ அவமானப்பட்டது போல இருக்கிறது அவமானம் அல்ல, உனக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் வாசிக்கிறோம், சில விசுவாசிகள் இந்த கடல் அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், கம்பேர்ட், ஒப்பாயிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பார்களாக. ஒன்றும் வாங்கவே முடியாது ஆண்டவர்கிட்ட. இன்றைக்கு நீங்கள் வீட்டில் போயிட்டு, ஆண்டவரே இந்த கடல் அலையின் அனுபவம் எனக்கு வேண்டாம், நான் அமர்ந்த தண்ணீராய் மாறிவிடுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சமுத்திரத்தின் மும்முரத்தை அடக்குகிற தேவன். இன்றைக்கு இந்த காலவேளையிலே உன் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஏதாயிலும் பெறலாம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட, அதான் சந்தேகம், அதுதான் சந்தேகம். அது வந்து வந்து மோதி அடிச்சிட்டு இருக்கிற வழியை ஒன்றும் நடக்கலை. சிலர் சிலர் சபைக்கு வருவாங்க, போவாங்க, வருவாங்க, போவாங்க, ஆனால் ஒன்றும் நடக்காது. சிலர் ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி சும்மா பேருக்கு ஜோம் பண்ணிட்டு போவாங்க, இல்லை அப்படி இல்லை, ரிசல்ட். கர்த்தருக்கு ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருக்கு இதை பெற்றுக்கொள்வேன். ஒரு நிச்சயம், பூரண நிச்சயம். எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது, எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்ற உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் உனக்கு செய்ய விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் நீ கேட்கறது சிறியதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். நீ எதிர்பார்க்கிறது ஒரு சின்னதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பெருசாக கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறியா? உனக்கு சந்தேகமாக இருக்குது, இனி எப்படி ஆகும், இனிமேல் எப்படி நடக்கும், இனிமேல் வழி இருக்கிறதா?
வழி இல்லதா? வழி இல்லதா? ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரால் எல்லாம் கூட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் கர்த்தர்

0: யாரோ தடுத்து நிறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இந்த அலைகளை போல காணப்படுகிற உன்னுடைய பெருமை, உன்னுடைய மேட்டிமை, உன்னுடைய கீழ்ப்படியாமை, ஓ ஹல்லேலூயா, இவைகளெல்லாம் இந்த அலைகளை போல இருக்கிற அந்த நிலைமை மாறி நீ அமர்ந்த தண்ணீராய் மாறுவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்து பார். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரப்போகிறது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரப்போகிறது. உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்ளாத அநேக நன்மைகளை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். உன் விசுவாசத்துல உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில யாரெல்லாம் அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ, இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில அவர்களை தடை பண்ணி கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எதுவா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு சோத்திரையா, பரத்திலிருந்து வருகிற நன்மைகள் தடைபட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அலைகளை போல இருக்கிற அவருடைய சந்தேகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை தாரும், திட நம்பிக்கையை தாரும், கீழ்ப்படுதலை தாரும், தாழ்மையை தாரும், அன்பை தாரும். அப்பா, நீ குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு மரண பரியந்த உம்மை தாழ்த்தவில்லையா? அதே போல எங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஆண்டவர் கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகையில காணப்படத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் தரும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தாழ்மையின் சிந்தையை அணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஊரகாபா ராபா லாபா சந்தா ராபா லாபா ஊரகாபா லாபா ராபா சந்தா ராபா. இப்பொழுது நீர் தொட்டதற்காக, விடுவித்ததற்காக, உம்முடைய அபிஷேகம் வந்து இறங்கினதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். யார் யாருடைய வாழ்க்கையில எந்த தடைகள் இருக்கிறதோ இதோ ஜெபிக்கிறதோ அந்த வேளையில இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. இதுவரைக்கும் நீ வந்திருக்கலாம், இதுவரைக்கும் உடைய வாழ்க்கையில மோதி அடித்திருக்கலாம், இதுவரைக்கும் நீ பெரிய சத்தத்தோடு இங்க வந்து நீ மோதி கொண்டிருக்கலாம், அடித்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே, மிஞ்சி இதோடு நின்று போ. வியாதியை இதோடு நின்று போ. ஓ அசுத்தாவி, இதோடு நின்று போ. கிட்ட வராதே, கிட்ட வராதே. இயேசுவின் நாமத்தாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். டச், டச், டச். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. விடுதலையே,
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும்
1: ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இப்போது பாஸ்டர் செல்லக்குமார் அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள்.
2: அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் கொடுத்த புதிய பாடல்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த பாடல்களை கேட்ட உம்முடைய அருமையான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இந்த பாடல்கள் ஒலிக்கிற இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பிரசன்னத்தையும் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். பாடல்களை கேட்கும் உம்முடைய பிள்ளைகள் தினமும் வேதத்தை தியானிக்கவும், உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படியாய் அர்ப்பணிக்கவும், உம்முடைய கிருபைகளை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவன் அப்படி செய்கிறபடியால் நன்றி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: எங்கள் தொடர்பு முகவரி: பாஸ்டர் செல்லக்குமார், நம்பர் 50, காசிம் நகர், பிஎம் சத்திரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. தொலைபேசி எண் 9443221860 மற்றும் ரட்சிப்பின் தொனி சபை, ஆங்கிலிக்கன் சென்டர், மிசை மீர், கத்தார். தொலைபேசி எண் 00174550833. இமெயில் அட்ரஸ் chellak25@yahoo.co.in.

0: ஹலோ நட்புகளே, நம்ம மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்தில் பிறந்த நம்ம எல்லாருமே ஒரு நாள் இறக்க தான் போகிறோம். ஆனால் நம்ம ஏதோ இங்கேயே நிரந்தரமாக இருக்க போகிற மாதிரி பிஹேவ் பண்ணுறோம். இதில் கொடுமையிலும் கொடுமை என்னென்னா, கணவனை இழக்க கொடுத்தவங்களை ஏதோ பாவம் பண்ண மாதிரி நம்ம பார்க்குறோம். இது என்னங்க நியாயம்? சரி, நிகழ்ச்சியை பாருங்கள், நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
1: கவிதா, சீக்கிரவா, கல்யாணத்துக்கு போக நேரம் ஆயிட்டுதுன்னு ரஞ்சித் குரல் கொடுக்க, கவிதா நான் ரெடி கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்தான். அவளை பார்த்த உடனே ரஞ்சித், வாவ், பியூட்டிஃபுல், இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, உன் டேஸ்டே தனி, நீ பூ வைக்கிற ஸ்டைல், வளையல் கலரை தேர்ந்தெடுக்கிற ரசனை, உன் ட்ரெஸ் சென்ஸ், இப்படி ஒவ்வொன்றையும் ரசிச்சு ரசிச்சு செய்யறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குதுன்னு சொன்னான். உடனே கவிதா, சரி பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் உட்கார்ந்தான். உடனே ரஞ்சித், ஆமாம், இன்னைக்கு தான் நமக்கு கல்யாண வீட்டில் சாப்பாடு தானே, அப்புறம் எதுக்கு நீ காலையிலே எந்திரிச்சான்னு கேட்டான். அதுக்கு கவிதா, ஜபம் பண்ணினேன்.

ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேல தேவ அன்ப பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னான். நமக்கு கல்யாணம் ஆகி இந்த 2 மாசத்துல ஒவ்வொரு நாளும் உன்னோட ஒவ்வொரு பக்கத்தையும் நான் புதுசா பாக்குறேன். உன்னோட எண்ணங்கள்ல ஒரு முதிர்ச்சிய பாக்குறேன். நிறைய பேரு நான் கடவுளுக்குள்ள இருக்கிறேன், நான் ரொம்ப பக்தின்னு சொல்வாங்க. அவங்க முகத்தை எப்பவும் சீரியஸா வச்சிருப்பாங்க, சிரிக்கவே மாட்டாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, ஃபேஷனபிளா இருக்க மாட்டாங்க. அதனால கடவுள்கிட்ட ரொம்ப நெருங்கி வாழ்றவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு நான் நினைச்சுக்கிடுவேன்னு ரஞ்சித் சொன்னான். அதுக்கு கவிதா, உடை அலங்காரத்திலேயோ மேக்கப்லேயோ என்னங்க இருக்குது, அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்தது. நான் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா நீட்டா மாடர்னா இருக்கணும்னு நினைப்பேன்னு சொல்லி சிரிச்சா. உடனே ரஞ்சித், எல்லாத்துக்கும் மேல உன் சிரிப்பு உனக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னு சொல்லி சிரிச்சான். சரி, நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு போகாம இப்படியே உட்கார்ந்து பேசுவோமான்னு கவிதா சிரிச்சுக்கிட்டே கேட்க, ரஞ்சித், ஐயோ, நான் என்னைய மறந்து உன்னைய ரசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், வா கிளம்புவோம்னு சொல்ல 2 பேரும் கல்யாணத்துக்கு கிளம்பி போனாங்க. கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கவிதா போயிட்டு வரேன்னு பொண்ணு அம்மா கிட்ட சொன்ன உடனே பொண்ணோட அம்மா கவிதாவை உள் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் கவிதா கையில ஸ்வீட் பேக்கெட்டை கொடுத்துட்டு அவ கையை பிடிச்சு, கவிதா, நீ இல்லாட்டி நான் திணறி போயிருப்பேன். ஒவ்வொன்றும் நீ பார்த்து பார்த்து எப்படி செஞ்ச, என் பொண்ணுக்கு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிவிட்ட, நான் பரபரப்புல எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீதான் பால் பழம் ரெடி பண்ணுன, வரவேற்புல வைக்கிற தாம்பாளத்துல எல்லா பொருட்களையும் பார்த்து பார்த்து வச்ச, என் கூடவே நின்று எல்லாத்தையும் பொறுப்பா கவனிச்சுக்கிட்ட. என்னோட அடுத்த பொண்ணு கல்யாணத்துக்கு நீ முந்திர நாளே வந்துடணும் சரியான்னு சொல்லி அனுப்புனாங்க. நாளும் தான் எவ்வளவு வேகமா ஓடுது. ரஞ்சித் கவிதா தம்பதியருக்கு 2 பையங்க பிறந்து அவங்களுக்கும் 12-10 வயசு ஆயிட்டுது. ரஞ்சித்துக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஆஸ்பத்திரி வீடுன்னு மாத்தி மாத்தி அலைஞ்சி கடைசியா உயிரும் போய் 1 வருஷம் ஆயிட்டது. கவிதா ரஞ்சித் போட்டோவை பார்த்துக்கிட்டு இருந்தா. ரஞ்சித்தோட குரல் அவ காதுல விழுந்துச்சு. கவிதா, நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன், நீ நம்ம பிள்ளைங்களை நல்லா வளர்ப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் சொல்றேன், கேட்டுக்கோ, கடவுளுக்குள்ள அவங்க வளரணும், அவங்களுக்கு வேல்யூஸ் சொல்லிக் கொடு, உன்னைய மாதிரி மற்றவங்களுக்கு ஓடி ஓடி உதவுற பண்பை சொல்லிக் கொடு, அவங்கள நல்லா படிக்க வை, நான் இறந்தாலும் நீ இப்படியே இருக்கணும். தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு கை நிறைய வளையல் போட்டுட்டு எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கவிதா பக்கம் அவள் பையன் ராஜேஷ் வந்தான். கவிதா அவனை பார்த்து, அண்ணனுக்கு நாளைக்கு பரீட்சை இருக்குது, நம்ம 2 பேரும் இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுவோம், ஆக்சுவலி நம்ம முந்தின நாளே போயிருந்துருக்கணும், பரவாயில்ல இன்னைக்காவது போயிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு கல்யாண மண்டபத்துக்கு காலையிலேயே போயிட்டான். வீட்டில இருந்து பொண்ணு மாப்பிள்ள வீட்டார் இன்னும் மண்டபத்துக்கு வரல. கவிதாவும் ராஜேஷும் ஒரு ஓரமா உட்கார்ந்துருந்தாங்க. கவிதா பொண்ணு மாப்பிள்ளைக்காக அமைதியா ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவங்க பின்னாடி 2 பெண்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தி, மாப்பிள்ள வீட்டார் வந்து பொண்ணுக்கு சேலை கட்டின பிறகு கோயிலுக்கு போவாங்களே, அப்போ நம்ம என்ன செய்யலாம்னு கேட்க, அடுத்தவா கோயில போர் அடிக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்துல மியூசிக் பாட்டி வந்துருவாங்க, பாட்டு கேட்போம், கொஞ்ச நேரத்துல சாப்பாடு பந்தி ஆரம்பிச்சிரும், முதல் பந்தியில உட்காந்து சாப்பிட்டுருவோம்னு சொன்னான். உடனே முதல்ல பேசினவா பொண்ணை வாழ்த்தி மொய்ய எப்போ கொடுக்கறதுன்னு கேட்க, அடுத்தவா அதுக்கெல்லாம் கூட்டம் அதிகமா இருக்கும், கவரை பொண்ணு அம்மா கையில கொடுத்துட்டு போயிருவோம், நான் டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கேன், என் பையனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும், நீ டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கியான்னு கேட்டா. அதுக்கு முதல்ல பேசினவா, அது எப்படி கொண்டு வராம இருப்பேன், என் பொண்ணு கல்யாணம் விட்டு பிரியாணி ரொம்ப ஆசைப்படுவா, ஆமா நமக்கு 2 வருஷம் முன்னால உட்கார்ந்துருக்காள, அவளை பாத்தியா, அவ வீட்டுக்காரர் இறந்து 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா பாரு, அவளை பார்த்தா எப்போ வீட்டுக்காரர் போய் சேருவாரோன்னு இருந்தாப்புல இருக்குது, என்ன ஜென்மமோன்னு சொல்ல. அடுத்தவா அன்னைக்கே பொண்ணு அம்மா என்கிட்ட சொன்னா, அவளுக்கு கல்யாண பத்திரிகையே தெரியாம அனுப்பிட்டேன், வந்துருவாளோன்னு பயமா இருக்குது, வந்தாலும் சும்மா ஒரு ஓரமா உட்கார மாட்டா, ஒவ்வொன்றுலையும் மூக்க நுழைப்பான்னு சொன்னாங்க, அவங்க பயந்த மாதிரியே இவ வந்துட்டா பாருன்னு சொன்னான். கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் மகன் அம்மாவை பார்த்து, அந்த கல்யாண வீட்டில் அந்த லேடிஸ் உங்களை பற்றி என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமான்னு கேட்டான். அதுக்கு கவிதா, எல்லாம் தெரியும்னு சொன்னான். உடனே ராஜேஷ், தெரிஞ்சுமா கடைசி வரைக்கும் இருந்துட்டு வந்தீங்கன்னு கேட்டான்.
அதுக்கு கவிதா, உங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னால நான் கடைசி வரைக்கும் இப்படியே பூ வச்சு கண்ணாடி வளையல் போட்டுட்டு இருக்கணும்னு

0: சொன்னாங்க. சிரிப்பு தான் உனக்கு அழகு, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருன்னு சொன்னாங்க. பிள்ளைங்களுக்காகவாவது எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னான். அதுக்கு ராஜேஷ், ஆமாம்மா, நீங்கள் இப்படி இருக்கிறது தான் எங்களுக்கும் பிடிச்சிருக்குது. இதை புரியாமல் மற்றவங்க உங்கள் மனசை புண்படுத்துகிறாங்களேம்மா அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னான். அதுக்கு கவிதா, முதல்ல இப்படி மற்றவங்க பேசுகிறத கேட்கும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சுது. என்னை மேலே இறங்க பார்த்துட்டு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து நக்கலாக சிரிப்பாங்க. விசேஷ வீடுகளில் எல்லாருக்கும் பூ கொடுப்பாங்க. என் பக்கம் வரும்போது என்னையை விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்பா போன துக்கம் ஒரு பக்கம், இப்படி மற்றவங்க குத்தல் பேச்சும் நடவடிக்கையும் மறுபக்கம். நான் ரொம்ப தான் கஷ்டப்பட்டேன். ஆனால் கடவுள் எனக்கு இப்போ நல்ல மன தைரியத்தை கொடுத்துருக்காரு. பைபிளில் 365 தடவை சந்தோஷமாக இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா நாம் தினமும் சந்தோஷமாக இருக்கணும், அதைத்தான் கடவுளும் விரும்புகிறாருன்னு சொன்னான். அதுக்கு ராஜேஷ், ஆமாம்மா, நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், அதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம்னு சொன்னான். கவிதா மகனை ஆற தழுவிக்கிட்ட.
1: நம்பிக்கை பெண்கள் நேயர்களே, வணக்கம். உலகத்திலே கொடுமையானது என்ன தெரியுமா? கணவனை இழக்கிறது. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? இளம் வயதில் கணவனை இழக்கிறது. கவிதாவுக்கு அதுதான் நடந்திருக்குது. என்ன ஒரு நல்ல கணவன், அவளை அன்பா வச்சுக்கிறான், அவளை அப்ரிஷியேட் பண்றான், என்கரேஜ் பண்றான், ஆனா திடீர்னு இறந்து போயிடுறான். எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அவ வந்து அதையும் தாங்கிக்கிட்டு பழைய மாதிரியே விளைய வர்றான். சிரிச்சு சிரிச்சு பிள்ளைகளுக்காக வாழ்க்கையை நடத்துறான். ஆனா அதையும் இந்த சொசைட்டி ஒத்துக்கிடாம அவளை வந்து கமெண்ட் பண்றாங்க. எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா? கணவனை இழந்ததுக்கு அப்புறம் பெண்கள் வந்து பாம்போல ஆயிடணுமோ? நல்லா ட்ரெஸ் பண்ணாம தன்னைத்தானே அலங்கரிக்காம இருக்கணுமோ? அதுதான் சரியோ? அதைத்தான் அந்த சமுதாயம் எதிர்பார்க்குதோ? கவிதா செய்யறது தவறோ? இந்த கேள்வியெல்லாம் உங்க மனசுல ஏழும் நினைக்கிறேன். இந்த கலந்துரையாடல அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிடலாம். இன்னைக்கு நம்ம கலந்துரையாடலுக்கு திருமதி ரிஜாய்சி சஞ்சய் வந்திருக்கிறாங்க. கணவனை இழந்து அப்படிங்கிற கதையை நம்ம பார்த்தோம். இதுல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கேரக்டர் கணவன். ரொம்ப நல்லா அன்பா அவளை வச்சுக்கிறான், அவளை என்கரேஜ் பண்றான். யூஸ்வலா கணவன்கள் வந்து ஒய்ஃபை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ற மாதிரி, அப்ரிஷியேட் பண்ற மாதிரி நம்ம ரொம்ப பார்க்க மாட்டோம். பட் இந்த கணவன் வந்து ரொம்ப நல்லா ஒய்ஃபை வச்சுக்கிறான் இல்லையா ரஞ்சித்?
2: ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஹஸ்பண்டாக தெரிகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து விமனை அவங்க ஒய்ஃபை வந்து பார்த்தோடனே அப்ரிஷியேட் பண்ண மனசுக்குள்ளே யோசிப்பாங்களே தவிர்த்து வெளியே சொல்கிறது வந்து ரொம்ப வெரி ஃபியூ. ஸோ அதில் அந்த ரஞ்சித் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வெளியே அவ்வளோ இதாக வந்து, அதுவும் கல்யாணம் ஆகி பல வருடங்கள் ஆன மாதிரி தெரிஞ்சு ஸ்டில் ஒரு புது மனைவியை பார்க்கறது போல் ஒவ்வொரு நாளும் அந்த தான் மனைவியை பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக அதை பார்க்க வேண்டியது. ரஞ்சித்தோடைய கேரக்டர் வந்து அதில் ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது. ஒருவேளை வெளிய அலங்காரத்தை மட்டும் அவர் அப்ரிஷியேட் பண்ணலை, உள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் கேரக்டரை கூட, உள்ள அலங்காரத்தை கூட அப்ரிஷியேட் பண்ணுறத நம்ம பார்க்கலாம். நீ நல்லா ஜோம் பண்ணுறியே, ஏ அப்போ இதுக்கு தான் நீ காலம முழிச்சியா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த உள்ள அலங்காரத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுற நிறைய பேர். நல்லா அப்ரிஷியேட் பண்ணால் கூட நிறைய ஆண்கள் வந்து வெளியே மட்டும் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் இவருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிற அலங்காரத்தையும், அந்த தான் ஒய்ஃபுக்கு அவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவ்வளோ வளர்ச்சி இருக்குதே, உனக்கு முதிர்ச்சி இருக்கேன்னு சொல்லி இன்னும் என்கரேஜ், அப்போ இன்னும் ஜோம் பண்ண தூண்டும் அந்த மனைவிக்கு, இன்னும் தான் இது பண்ண தூண்டும். அப்படி தான் ஒய்ஃபை வந்து உள்ளேயும் வெளியேயும் ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹஸ்பண்டாக நம்ம வந்து ரஞ்சித்தை வந்து பார்க்கலாம். ஈவன் அவருடைய சிக்னஸில் கூட நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இன்னும் ரொம்ப ஒரு நம்மளை வந்து வியப்பு அடைய செய்யுது. அவரே ஒரு வேதனையில் இருக்காரு, ஐயோ விட்டுட்டு போனால் இவா வந்து என்ன பண்ணுவே, நீ இப்படி பண்ணுவே அப்படின்னு. நீ நல்லா இருக்கணும், நீ நீட்ட, அது வந்து தான் போன பிறகு இவ எப்படி இருந்தா என்ன அப்படி யோசிக்கல. நான் போனால் கூட நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நீ எப்பவும் போல் பூ வைக்கணும், நீ எப்பவும் போல் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு பார்த்தீங்களா. அப்போ எவ்வளோ இதாக மனைவியை நேசிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் துரதிருஷ்டவசமாக பாவம் அவர் வந்து சீக்கிரமே இறந்துடுறாரு. அது பயங்கரமான ஒரு இழப்பு தான் கவிதாவுக்கு நம்ம வந்து சொல்லணும். அதனால் இந்த மாதிரி ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற கணவராக நம்ம இருக்கணும், உள்ளேயும் சரி வெளியேயும் சரி ரெண்டு எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் பண்ணணும், வெளியே சொல்லணும். அது ஒருவேளை மனசுக்குள்ள நினைக்கிறத விட வெளியே சொல்லும் போது இன்னும் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும், எல்லா பெண்களுக்குமே என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதை செய்யறது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ரோல் மாடலாக கரெக்டாக ஒரு தலைவன், குடும்ப தலைவர் வந்து எப்படி இருக்கணுமோ அதை கரெக்டாக பிளே பண்ணுறாரு. அவர் இறக்கும் போது கூட பிள்ளையில கடவுளுக்குள்ள வாழங்கிறார். அதையும் நம்ம பார்க்கணும். பிள்ளையில வந்து நீ இப்படி படிக்க வை, பெரிய ஆளாக்கு, அப்படிலாம் சொல்லலை. கடவுளுக்குள்ள நீ வளர்த்துட்டேனா போதும், பிள்ளையில ஆண்டவர் உயர்த்துவார் ஆட்டோமேட்டிக்கா, அந்த இடத்துல பிள்ளைகள் வந்துடும். ஸோ அந்த இது கூட நம்ம யோசிக்கணும். பிள்ளையிலையும் அக்கறை, அதை கரெக்டாக அவரை வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு இதை சொல்றது, வந்து ஒரு ஆலோசனை சொல்றது, தான் ஒய்ஃபு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றது வந்து ரொம்ப நல்ல கரெக்ட்.
3: உதவி செய்யணும்,
2: உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அதெல்லாம் அவர் சொல்றாரு பாத்தீங்களா. அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணும். மிச்சவங்களை யோசிக்கிறார் அந்த டைம், நம்ம ஒய்ஃப் என்னாவா ஏதாவா, நம்ம என்ன வச்சிருக்கிறோம் அவளுக்கு, அப்படி கூட அவர் அந்த எந்த ஃபியர், ஃபியர் ஆஃப் டெத், அதான் அவர் கடவுளுக்குள்ள இருக்கிறார் அந்த மனுஷன்கிறது நம்ம பார்க்க முடியுது. இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கலாம், அவர் மறிக்கிற தருவாயில மரியால யோசித்தார் ஆண்டவரை, இவர்களுக்கு மன்னியும், தாங்க செய்யறது இன்னது என்றார். அப்படி மிச்சவங்களை யோசிக்கிறதுலாம் வெரி ஃபியூ பீப்புள். அவங்களே நிறைய நேரம் பரிதாபப்பட்ட, ஐயோ மரண பயத்துல அந்த டைம் வந்து இந்த மாதிரி பேசுறதுங்கிறது. அப்போ அவர் எவ்வளோக்குள்ள ஒரு மெச்சுவர்ட் கிறிஸ்டியனாக, தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளோ முதிர்ச்சி பெற்றவராக இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து இதுல இருந்து தெரியுது நம்மளுக்கு.
1: அடுத்தது நம்ம கேரக்டர் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த சொசைட்டியை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சமுதாயம் எப்படி ஒரு விதவைய பாக்குது அப்படிங்கறத, எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும்.
2: அதுப்பா, இந்த ரெண்டு பெண்களும் பேசுறத பார்த்தா ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு. ஏற்கனவே அவங்க கவிதாங்கிறவங்க ஒரு வேதனையான ஒரு பாதையில தான் அவங்க சென்று கொண்டிருக்காங்க. எதுவுமே கணவர் இறக்கும் போது எல்லாமே அவங்க செய்யணும், அவங்களுக்கு பொறுப்புகள் கூட இருக்கும், எல்லாமே பிள்ளைகளை கவனிக்கிறது எல்லாமே அவங்க கூட இருக்கும். அந்த ஒரு வேதனையான இதுல செய்யும் போது இவங்களும் கூட செய்யறதுங்கிறது வந்து அவங்க ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்தான். இந்த ரெண்டு பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறது வந்து ஒரு போர்ன்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆண்டவரோடைய பிரசன்னத்துல கூட அவங்களுக்கு வந்து இருக்க முடியல, அவங்களுக்கு எல்லாமே அந்த பாட்டி அந்த இதுதான். ஆனா அவங்களுக்கு என்ன நினைப்பு இருக்குதுன்னா, தாங்க ரொம்ப மங்களகரமான ஆளுன்ற மாதிரி, தங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஆனா அவங்களுக்கு இருக்கிற அந்த அலங்கார, உள்ள அலங்கார அழகு கூட இவங்களுக்கு இல்லாததை நம்ம வந்து பாக்குறோம். அவங்களுக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை. அந்த கல்யாண வீட்டில் வர்ற அந்த அந்த பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு அவ்வளோ இல்லை. அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு, சும்மா பிரியாணியை சாப்பிடணும், பிள்ளைகளுக்கு கவனிக்கணும், ரொம்ப செல்ஃபிஷாக பிள்ளைகளுக்கு பார்க்கணும், மிச்சவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி அது கரெக்டாக தப்பான்னு கூட அவங்களுக்கு தெரில. ஆனால் இப்போ இருக்கிற சொசைட்டி அப்படி தான் இருக்கிறாங்க. இன்னுமே விதவைகளை வந்து ஏதோ ஒரு தப்பான ஒரு காரியமாகவே பார்க்குறாங்க. இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தான் இவங்க கணவர் சீக்கிரம் இறந்துட்டார், இந்த மாதிரிலாம் பார்த்து இன்னும் புண்படுத்துறது இருக்கு. சும்மா அவங்க ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ், ஒரு பட்டு சேலையோ, ஒரு அட்லீஸ்ட் ஜிமிக்கி மாதிரி ஒரு ஒரு இது போட்டா கூட அவங்கள ஒரு குறை சொல்றது, பூ வைக்கிறது. ஆனா பைபிள்னு பாத்தீங்கன்னா விதவைகளுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கவே இல்லை. அவ உதவி செய்யணும், நற்காரியங்களை செய்யணும் தான் திமோத்தியில சொல்லப்பட்டிருக்கே தவுத்தி, மற்றபடி எந்த நீ பூ வைக்காத, இது பண்ணாதன்ற. ஸோ அதனால நம்ம பைபிள இல்லாததை நம்ம எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ, இப்போ அவங்க இப்போ ரஞ்சித் போல ஒரு கணவர் அதை ஆசைப்பட்டாருன்னா அதை நிறைவேற்றி வைக்கிறதுல அவங்களுக்கு, அவங்க இதுக்கு இதுக்காக அவங்களுடைய பிளஷருக்காக அவங்க அந்த ட்ரெஸ்ஸை பண்ணலை. தான் கணவர் சொல்லியிருக்காரு, நீட்டா நீ எப்போவுமே ஒரு நீ சந்தோஷமாயிருன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அதனாலுமே தப்பு கிடையாது. இப்போ இவங்களுடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணா நான் அப்படி சொல்றேன். ஸோ அவங்க அதுக்குன்னு கூட பண்ணலை, இவங்க அப்படி சொல்றாங்கல்ல அந்த கிரிட்டிஸ் அதுக்கு கூட அவங்க பண்ணல, அவங்க அவங்களுக்குன்னு பண்றாங்க. அது மாதிரி நீங்க சொன்னது மாதிரி அவங்க அவங்களா இருக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. அது எந்த குற்றமோ அது பாவமோ முதலாவது கிடையாது. அவங்கள பூ கொடுக்காம அப்படி ஒதுக்குறதோ, அவங்கள கல்யாண வீட்டில் வந்தா அவங்களாம் வந்தா நம்ம பிள்ளைக்கு ஏதோ பாதிப்பு. நான் எங்களுடைய அம்மா அப்பாவுடைய 50th ஆனிவர்சரியில கூட நாங்கள் பர்பஸாகவே ரெண்டு எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ரெண்டு விடோஸை தான் கேக் கட் பண்ண வச்சோம். ஸோ அதனால அந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அவங்களுக்கு அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, இந்த இதில் பாவம் பண்ண மாதிரியோ, அவங்கள கூப்பிட்டுட்டு வந்தால் என்னமோ கல்யாணமே இதாயிரும் அப்படின்ற மாதிரியோ புறஜாதியார் நினைக்கிறது போல கிறிஸ்தவர்களாகிய நாம வந்து நினைக்க கூடாது. நம்ம வித்தியாசத்தை காட்டணும் சொசைட்டில. நம்ம தான் லைட், நம்ம தான் வெளிச்சத்தை கொண்டு வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய மிஷினரிஸ் தான் அந்த உடன்கட்டை ஏற எல்லாத்தையுமே ஒழிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளும் அந்த லைட்டாக இல்லாமல் நம்மளும் அந்த இருளில் போய் இருந்துடக்கூடாது. நம்ம தான் அந்த ஆஸ் அ கிறிஸ்டியன்ஸ் நம்ம தான் அதை முன்னாடி கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்தை வந்து நம்ம தான் செய்கிறவர்களாக இருக்கணும். ஸோ எந்த உதவி வந்தாலும் அவங்கள ஆனர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆண்டவர் வசனத்தில் கிளியராக சங்கீதம் 68:5 சொல்லப்பட்டிருக்குது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாயும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராகவும் இருக்கிறார். ஸோ நீங்கள் வந்து விதவைகளை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். ஏன்னா இப்போ துணையாக இருக்கிறது வந்து ஆண்டவர் அவங்களோட இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து நியாயம் விசாரிச்சார் அப்படின்னா நீங்களும் நானும் எங்கே போய் நிற்க முடியும்? அப்போ அவங்கள வாய் திறந்து பேசும் போதோ அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணும் போதோ ரொம்ப கவனமாக செய்யணும். நம்ம சும்மா நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. அவங்க எவ்வளோ ஒரு வேதனையில் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டவங்களாக இருக்கட்டும். நம்ம முன்னே வரணும். நம்ம ஒரு லைட்டாக அந்த சொசைட்டி, ஒருவேளை சொசைட்டி அதை வந்து அவங்கள ஒதுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம முன் வந்து கிறிஸ்தவர்களாகிய நம்ம வந்து அதை வந்து முன்னிருந்து நம்ம செய்யணும்.
0: இன்னொன்று, பிறக்கிறவங்க எல்லாரும் ஒரு நாள் இறக்க போறோம். சில பேர் முன்னாடி இறக்குறாங்க, பின்னாடி அவ்வளவுதான். அப்ப கணவன் முன்னாடி இறந்தா என்ன தப்பு? ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறது.
2: எல்லாருக்கும் மரணம்ங்கிறது எல்லா மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்குது. அப்போ எல்லாருமே ஒரு நாள்ல விதவைகளாகவும் இல்லைன்னா விடவரா கூட மாறலாம். ஏதோ ஒன்னு ஆகதான் போறோம் கண்டிப்பா. இப்ப அதனால என்ன ஆக போகுது? அதனால அது
0: புரு
2: நீதி அதுதானே. அதனால அவங்க வந்து ஒரு சபிக்கப்பட்டவங்களாவோ அவங்க வந்தா இது தேரக்கூட அப்படி வந்து நம்ம நினைக்கவே கூடாது. அவங்களுக்கு ஆண்டவர் துணை, அவங்களை ஆனர் பண்ண தான் செய்யணும். அவங்கள மதிக்கணும். இன்னுமே அதிகமா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு இதை வந்து இருக்கும் கண்டி. கணவருடைய பிளேஸ்ல யாரும் நிரப்ப முடியாது.
0: நம்ம வந்து இன்னும் வேதனை கொடுக்கும்
2: வேதனை
0: கொஞ்சம் அவங்களை
2: சந்தோஷப்படுத்துறவங்களா இருந்ததான் நம்மளுக்கு நல்லது.
0: சமூகத்துல இருக்கிற
2: சொசைட்டிக்கு நம்ம தான் வெளிச்சத்தை காட்டணும். ஏன்னா நம்மளுக்கு தான் ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார், வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ விதவைங்கிறது வந்து ஒதுக்கப்படுறவங்க கிடையாது. அவங்கள நம்ம ஆனர் பண்ணணும். ஏன்னா ஆண்டவரே அவங்களோட நிற்கும் போது நீங்களும் நானும் இருந்தா என்ன? அவங்க பக்கத்துல ஆண்டவர் நியாயம் விசாரிக்கும் போது நீங்களும் நானும் அவங்களோட இருக்க வேண்டியதுன்னுன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன்.
0: சரி, இப்போ நம்ம கடைசியா மெயின் கேரக்டருக்கு வருவோம், கவிதா. கவிதாவோட குணநலன் பத்தி நீங்க சொல்லுங்க.
2: கவிதாவை பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி உண்மையிலே உள்ளேயும் வெளியையும் அவ்வளோ ஒரு சியர்ஃபுல்லான பர்சன். எப்படி அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக கண்டிப்பாக இருக்க முடியாது. உள்ள ஆண்டவரோட ஒரு நல்ல ஐக்கியம் இருக்குது. ஈவன் கணவர் இழந்தா கூட அவங்க ஆண்டவரோட ஸ்டில் அந்த, ஏன்னா எதை அதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கல்யாண வீட்டில் கூட தேவையில்லாமல் பேசாதபடி அந்த ஒரு ப்ரேயர் லைஃப்பில் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னும் ஆண்டவரோட அவங்க ஐக்கியம் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க வெளியேயும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது இவங்க சொசைட்டியில் இருக்கிற பீப்புளுக்கு அது புரிய மாட்டேங்குது. எப்படி இவா வந்து சந்தோஷமாக இருப்பா? அது சீக்ரெட் வந்து அவங்களுடைய ஐக்கியம் ஆண்டவரோட நல்ல நெருக்கமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வெளிப்பட தான் செய்யும். ஏன்னா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி, விதவைகள்லாம் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு எங்கேயும் வசனத்துல சொல்லல. அவங்களும் சந்தோஷம், எல்லாரும் தான் சந்தோஷமா இருக்கணும். அப்போ அவங்க கர்த்தருக்குள்ள இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க அவ்வளோ ஒரு ஆண்டவருக்குள்ள ஒரு ஐக்கியமா இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப்லெஸ் லேடியாக நான் பார்த்தேன் அவங்கள. எத்தனை நாள் மிச்சவங்களை யோசிக்கிறாங்க, மிச்சவங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன ஏது, அவங்க ஐயோ அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணுமே, அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவை? இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்குன்னா அவங்களுக்கு என்ன தேவை? இப்போ அந்த பெண்ணுடைய அம்மா வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும் போது மிச்சவங்களுடைய தேவையை அறிஞ்சு அந்த அவங்களுக்கு என்ன நீடோ அதை செய்கிறவங்களா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம், வந்தோன்றது இல்லை. அது பிறகு அவங்க செய்கிறது வில்லிங்காக தான் இருக்கிறாங்க. நானே இப்படி வந்துட்டேன், எனக்கு எதுக்கு உங்களுக்கெல்லாம் செய்யணும்ன்ற ஆட்டிடியூட்ல அவங்க இல்ல. மிச்சவங்க தான் ஒதுக்குறாங்களே தவிர்த்து அவங்க ஒதுங்கறத நம்ம பார்க்க முடியல. பையனுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லெசன் சொல்லி கொடுக்குறாங்க. மிச்சவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய இதுல இருப்பேன். நீங்க பிரசங்கி 21 நீங்க பாத்தீங்கன்னா சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே நம்ம இருந்தோம்னா வேலைக்காரன் நிந்திக்கிறத கூட நீங்க கேட்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லி. அது மாதிரி மனுஷன் சொல்ற வார்த்தைகளா நம்ம கேட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம்னா நம்மளால நிம்மதியாவே வாழ முடியாது. இந்த ஒரு லெசன் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு லெசன். அதை வந்து அந்த பையன் வந்து ஈஸியாக படிச்சிருப்பான் இந்த நேரத்தில். ஸோ அப்போ நம்ம கூட நம்மளை யாராவது மோசமாக பேசும்போதோ நம்ம மாற வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம நம்மளமாகவே இருந்துட்டு போகலாம். ஸோ இவங்களுக்காக நம்ம மாறணும், அவங்களுக்காக நம்ம மாறணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த பையனுக்கு ஒரு ஹார்ட் லெசன். ஆனால் அவங்க ஈஸியாக அந்த பையனுக்கு அவங்க வாழ்க்கையின் மூலமாக கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து தானே அவங்க படிக்கிறாங்க. ஸோ அம்மா இந்த சிச்சுவேஷனில் இவ்வளோ ஈஸியாக அப்போ நம்மளும் அப்படி தானே, மிச்சவங்க என்ன பேசுனா என்ன, நம்ம நம்ம வாடி இருந்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி அந்த அவனுக்கு ஒரு ஈஸியாக அந்த லெசன் வந்து போயிருச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மிச்சவங்களுக்காக என்னுடைய ஸ்டாண்டர்டை வந்து லோவர் பண்ண மாட்டேன். இப்போ மிச்சவங்க மோசமாக என்னை பேசுகிறாங்க, அதுக்கு நான் போய் திரும்ப சண்டை போட்டுட்டோ இல்லைன்னா அவங்கள பழி வாங்கிட்டோ அப்படி இருக்க மாட்டேன். அவங்க அப்படி தான், என் ஸ்டாண்டர்ட் எப்போவுமே அந்த ஹை தான். நான் அதுக்கு அவங்கள மாதிரி அவங்க லெவலுக்கு நான் கீழே இறங்கி வரமாட்டேன். சில நேரம் இவ்வளோதான் நம்ம இருந்தாலும் இவங்க எப்படி பண்ணிட்டாங்களோ நான் திரும்ப ரிவெஞ்ச் எடுப்பேன். ஸோ அந்த ஆட்டிடியூட்ல வந்து, ஓ நீ இப்படி என்னை இப்படி பேசுனியா, அப்போ நம்ம ரெண்டு வார்த்தை அவங்கள பற்றி மோசமாக நான் சொல்லலாம். இன்னும் அவ கண்டுக்கிடவே இல்லை கவிதா, போ நீ என்னமோ சொல்லிட்டு போ, கேட்க தான் செய்கிறா இல்லைதான் தெரியுது. இப்போ ஒருவேளை தான் பையன்ட்டு கூட அட்லீஸ்ட் சொல்லியிருந்துருக்கலாம், ஆமாடா இவங்க ரெண்டு பேரும் மோசம், ரொம்ப ஜாக்கிரதையாக இரு, இவங்கெல்லாம் சரி கிடையாதுடா அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூட பாய்சன் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவங்க எக்காரணத்தை கொண்டும் அவங்க ஸ்டாண்டர்டை வந்து அவங்க இறக்கவே இல்லை. அவங்க, நான் இப்படி தான் இருப்பேன், பரிசுத்தமாக தான் இருப்பேன், நான் மிச்சவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன், மிச்சவங்க எப்படினாலும் பண்ணிட்டு போட்டோம், ஏன் ஸ்டாண்டர்டை நான் இறக்க மாட்டேன். இதெல்லாம் நம்மளே எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க வந்து ஒரு விடோவாக இருந்தால் கூட அந்த கேரக்டர் எல்லாருமே நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய விஷயம். மிச்சவங்க நம்மளை இப்போ ரிலேட்டிவ்ஸ்ட்டை கூட நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம நிறைய நேரம் சொல்லி கொடுத்துருவோம்ல, இவங்க மோசம் அவங்க மோசம், நீ ஜாக்கிரதையாக இரு, ஆமாம் பாரு நம்மளும் திரும்ப அவங்கள பழி வாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளே பழி வாங்க சொல்லி கொடுத்துட்றோம். பட் இவங்க வந்து அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, நம்ம எப்படி இருக்கணுமோ நம்ம அப்படிதான் இருக்கணும். அது வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு கேரக்டரா இருக்குது கவிதா.
1: அப்புறம் அந்த பையன் கூட அப்பா மாதிரி தான் இருக்கான். ஆமா ஆமா, சொசைட்டி பேசுதுமா, நீங்க இப்படிலாம் நல்ல ட்ரெஸ் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லல அவன்.
2: அதான் கண்டிப்பாக, ஏன்னா அவன் வந்து அதே தான் பார்க்குறான், பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கங்கிறதையும் அவன் பார்த்துட்டு. ஆனால் அவன் பெஸ்ட்டு என்னன்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ நீங்கள் இருங்க, அதுதான் பெஸ்ட். தான் சப்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படிங்கிறத அவன் வந்து வெளிப்பா, அது வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி சிச்சுவேஷனில். ஒருவேளை கணவனை இழந்திருக்கிற ஒரு தாய் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சப்போர்ட் இவ்வளோ நாள் நம்ம காட்டியிருக்க மாட்டோம், அவங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இனிமே வந்து தான் பையன்கிட்ட இருந்து அந்த இதை எதிர்பார்ப்பாங்க, நான் உன் கூட இருக்கேன், நாங்கள் இருக்கிறோம், பிள்ளைகள்கிட்ட இருந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அது பிள்ளைகள் இவ்வளோ நாள் சொல்லலைன்னா கூட இனிமே கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லணும், ஏமா நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ நீங்கள் இருங்கன்றத வந்து இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு அவங்கள என்கரேஜ். ஆமாம்மா உங்களுக்கு இப்படி நடந்துட்டே, உங்களுக்கு அப்படி நடந்துட்டே, உங்களை இப்படி சொல்கிறாங்கம்மா, நீங்கள் இப்படி நம்மளும் கெடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது, கூட கொஞ்சம் சப்போர்ட்டிவாக நம்ம இருக்கணும். இப்போ இந்த பையன் கவிதாவுடைய பையன் இருக்கிறது போல நம்மளும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கூட ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறேன்.
0: ரொம்ப நல்லா சொன்னீங்க. அவங்க ஒரு என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு மகன் தானே.
2: ஆமா ஆமா, அதே கேரக்டர்
0: அவனுக்கும் வந்திருக்கும். இன்னொன்னு, அம்மா வருத்தப்படக்கூடாது அப்படின்னு அவன்
2: நினைக்கிறான். கண்டிப்பா
0: அவனுக்கு அங்க இருக்க பிடிக்கல கல்யாணத்துக்கு, ஆனாலும் அவங்க அம்மா கூட இருந்துட்டு
2: வந்துடுறான், அம்மாக்காக தான் வாரான். ஏன்னா அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி தெரியல,
1: விரும்ப
2: மாட்டாங்க வாலிப பிள்ளைகள் ரொம்ப. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கா தெரியாத தகுதி, சும்மா எல்லா கல்யாணத்துக்கும் வர விரும்ப மாட்டாங்க. தான் தாய்க்காக தான் தாய் கூட இருக்கணும், அப்பா இடத்த தான் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அந்த பையனை நம்ம பார்க்கும் போது கர்த்தருக்குள்ள வளன்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த பிள்ளைகள் நல்லா தான் இருக்கும். நம்ம பிள்ளைகளை இப்படி வளர்க்கணும், பெரிய ஆளாக்கணும்ன்றத விட கர்த்தருக்குள்ள வளர்த்துட்டாலே போதும், பிள்ளைகளை ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா உயர்த்துவாரு. பிள்ளைகள் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நம்ம எமோஷனலா த்ரெட்டன் பண்ணிட்டு, இப்ப நிறைய விடோஸ் அந்த மாதிரியும் நிறைய பேர் பண்றாங்க, எமோஷனலா அவங்கள பிளாக்மெயில் பண்ணி பாரு எனக்கு யாரும் இல்லை, நீதான் நீதான் சொல்லி சொல்லி பிள்ளைகளை அவங்க வழிக்கு கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஆனா அப்படி அவசியம் இல்லை, நம்ம ஆண்டோருக்குள்ள வளர்த்தாலே பிள்ளைகளும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க.
1: ஜாய்சி ரொம்ப அழகா சொன்னீங்க, விடோஸை நம்ம எப்படி பார்க்கணும், எந்த மாதிரி அவங்கள வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.
0: தேங்க்யூ தேங்க்யூ.

0: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-128.
1: உங்க வீடுகள்லயும் கணவனை இழந்த பெண்கள் இருக்கலாம். அவங்களோட உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட மன நோகாதபடி நீங்க அவங்கள நடத்துங்க. விசேஷ வீடுகள்ல அவங்கள ஒதுக்கி வைக்காம அவங்களுக்குன்னு முக்கியமான இடத்தை கொடுங்க. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, சந்தோஷப்படுத்துங்க. நம்ம மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.

0: எனக்குள்ளே
1: இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எழுந்து நின்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் மரியாளுடைய பாடல் 46-55 முடிய மொத்தமாக அந்த சாங்கை நாம் வாசிச்சுட்டு அதிலிருந்து ஒரு வசனத்தை கையில் எடுக்க போகிறோம் இன்னைக்கு. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்து உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி ஆழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாக இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். ஜெபமுங்க. இதா
2: தகப்பனே, உங்களை நன்றியோடு நாங்க துதிக்கிறப்பா. தாழ்மையின் அடிமையை கண்ணோக்கி பார்த்த அன்பு தேசர் ஆண்டவரே, இந்த மரியாளுடைய பாடலுக்காக கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம். நீங்க என்ன சொல்லுகிறீரோ அதையே நாங்கள் சொல்லி சொல்லி சொல்லி ஆண்டவரே இந்த சத்தியத்தை ஆண்டவரே நாங்க உள்வாங்கி அற்புதங்களை காண ராஜா உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அண்ணன் வழியாக எங்களோடு நீங்க பேசி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ள போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
1: எப்பவுமே எந்த ஒரு காரியத்தை நமக்கு செய்யறதுக்கு முன்னாடி அவர் முதல்ல நம்மகிட்ட கேட்கிற காரியம், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ
2: விசுவாசிக்கிறாயா?
1: அற்புதங்கள் எல்லாமே விசுவாசம் என்கிற ஒரு கதவு வழியா தான் உள்ள பிரவேசிக்கும்.
2: ஆமென்.
1: இன்னைக்கு அற்புதங்கள் நடக்குதுன்றத, அற்புதம் நடந்திருக்குன்றது பைபிள்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு அற்புதம் நடக்குது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு இந்த தலைமுறையில ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனம் வேணும்.
2: எஸ்,
1: அந்த கூட்டம் தான் நீங்களும் நானும்.
2: ஆமென்.
1: அதனாலதான் தேவன் என்ன செய்வார்னா, அவருடைய செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய விசுவாசத்தை நமக்குள்ள தூண்டுவார். விசுவாசம் தூண்டப்படுகிறதுனா ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின காரியம் நம்ம குடும்பத்துல முண்ட போகுதுன்னு அர்த்தம்.
2: ஆமென்.
1: இந்த செய்கையை வந்து நீங்க மறந்துடவே கூடாது. இட்ஸ் எ ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
2: ஹல்லேலூயா.
1: என்ன ஆக்ஷன் அது?
2: ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
1: அந்த நவம்பர்ல ஆண்டு சொன்ன சீர்காழியில நான் பிரசங்கம் பண்றப்ப எல்பெத்தேல் சர்ச்ல, ஏஜி சர்ச்ல, ஆண்டவரே எனக்குள்ள நான் புதைச்சு போட்ட காரியத்தை கிண்டாதீங்க. என்ன செய்யாதீங்க?
2: கிண்டாதீங்க.
1: ஆனா சொல்ல, நீ புதைச்சத நான் கிண்ட வரல, உனக்குள்ள நான் விதைச்சத முண்ட வைக்க வந்திருங்க.
2: இப்படின்னா
1: முண்டுது, இப்படின்னா
2: கிண்டது.
1: அவருடைய காரியம் நம்ம வாழ்க்கையில் அவர் வாக்கு பண்ணின காரியம் இது போல வருகிற ஆண்டுல முண்ட போகு.
2: ஆமென். எஸ்,
1: முண்டுகிறது அப்படின்னா ஜெர்மினேஷன், ஒரு காரியம் முளைச்சு வர்றது. ஜெர்மினேட், ஒரு வேர்ட் என்னன்னா, ஒரு சீட் என்னன்னா
2: முளைச்சு வர்ற,
1: முளைச்சு வர்றதுதான் என்னது தமிழ்ல, ஒரு தூய தமிழ்ல அதுக்கு பேர் என்னது? முண்டுகிறது.
2: முண்டுகிறது.
1: அது முண்ட போகிறது என்பதை எப்படி நீங்க நிச்சயப்படுத்தலாம்னா, ஆண்டவர் விடாம தம்முடைய வார்த்தையை தந்து நமக்குள்ள ஃபெய்த் அப்படி தூண்டிக்கிட்டே இருப்பார்.
2: ஹல்லேலூயா.
1: அதான் நம்பர்ல இருந்து நடக்குதுன்னு.
2: எஸ்,
1: நம்பருக்கு நடந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்டர் என் ஃபெய்த்த வந்து ஆண்டவர் வர்றப்ப எல்லாம் தூண்டுறார் அப்படின்னா, அவருடைய காரியம், அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியம், அவருடைய காரியம் உங்க வீட்டுல முண்ட போகுது.
2: ஆமென்.
1: உங்க தொழில முண்ட போகுது.
2: ஆமென்.
1: உங்க தரிசனத்துல, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைங்க லைஃப்ல அது என்ன செய்ய போகுதுன்னா
2: முண்ட போகிறது,
1: முளைச்சு வரப்போகுது. அதனாலதான் ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு முன்னாடி தம்முடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் தந்து நம்மளை என்ன செய்கிறார், விசுவாசத்தை தூண்டுகிறார்,
2: தூண்டுகிறார். ஹல்லேலூயா.
1: அற்புத அடையாளங்களின் ஆண்டு.
2: ஆமென்.
1: எதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம் செத்து போச்சு, எதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம்
2: செத்து போச்சு,
1: செத்து போச்சு, எல்லாத்திலையும் கை வைக்க போறாரு.
2: ஆமென்.
1: வாக்குத்தத்த ஆராதனை இப்பவுமே ஆரம்பமாயிருச்சு.
2: ஆமென்.
1: டிசம்பர்லயே.
2: எஸ்,
1: நவம்பர்லயே அந்த போடுனா டிசம்பர்ல என்னென்ன போட போறாரோ தெரியல.
2: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: பைபிள் எதுக்குன்னா, எதை சும்மா வாசிச்சுட்டு போறதுக்கு இல்ல, அதுல இருந்து நான் வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசின காரியம் என் வாழ்க்கையில நடக்குன்றத நான் அப்படியே 100% விசுவாசிக்கணும்.
2: எஸ்,
1: சொல்லுங்களேன்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
1: இருக்கிறத ஈஸியா எல்லாரும் அழைச்சிடலாம், ஆனா என் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல
2: அழைக்கிறவர். Hallelujah.
1: இடம் வாங்குறதா இருக்கட்டும் அல்லது வேற எந்த காரியமா இருக்கட்டும், எத்தனை கோடி தேவைனாலும் எப்படிதான் கூப்பிடணும்,
2: வா
1: நம்ம இருக்கிற மாதிரி பேசணும்,
2: இருக்கிற மாதிரி பேசணும். Hallelujah.
1: பேசணும்,
2: இருக்கிற மாதிரி பேசணும்.
1: நான் விசுவாசம் என்ன செய்யணும், இல்லாதவைகளை
2: இருக்கிறவைகளை போல அழைக்கிறது.
1: ஆதியாகமத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். பத்தின்படி வெளிச்சம் என்ன செஞ்சு
2: உண்டாயிற்று.
1: தேவன் அது நல்லது என்று கண்டார்.
2: எஸ்,
1: சொல்லுங்க. சொன்னார்,
2: சொன்னார்,
1: கண்டார்,
2: கண்டார்.
1: நீங்க கண்டதை சொல்ல போறீங்களா, சொன்னதை காண போறீங்களா?
2: சொன்னதை காண போகிறோம். ஹல்லேலூயா.
1: மனுஷன் எதை சொல்லுவான், அவன் கண்டதை சொல்லுவான்,
2: கண்டதை சொல்லுவான்.
1: ஆனா ஆண்டு சொல்றார், நான் சொல்றதை சொல்லு, நீ சொன்னதை காண்பாய்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
1: So God says and he saw.
2: Yes.
1: அவர் சொன்னார்,
2: அவர் கண்டார்.
1: நீங்க ஆதியாகமம் 1 அதிகாரத்துல திரும்ப திரும்ப வரும், சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார், சொன்னார்,
2: கண்டார்.
1: வெளிச்சம் உண்டாக கடவுது என்று
2: சொன்னார்,
1: அது நல்லது என்று
2: கண்டார்.
1: வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்று
2: சொன்னார்,
1: அது நல்லது என்று
2: கண்டார்.
1: சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார். அப்ப நான் ஒரு

0: ஆதியாகமம் 7 பாருங்களேன், 6 பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். என்ன செஞ்சா?
1: சொன்னார்.
0: சொன்னபடி ஆயிடுச்சா?
1: ஆயிற்று.
0: 7 வசனம், அது அப்படியே
1: ஆயிற்று.
0: ஆயிற்று. 10 வசனம், தேவன் அது நல்லது என்று
1: கண்டார்.
0: கண்டார். சொல்லுங்க, சொன்னார்.
1: சொன்னார்.
0: அப்படியே ஆயிற்று.
1: அப்படியே ஆயிற்று.
0: நல்லது என்று கண்டார்.
1: நல்லது என்று கண்டார்.
0: அப்ப சொல்றதெல்லாம் என்ன செய்ய போகுது?
1: அப்படியே நடக்கும்.
0: நம்ம சொல்றது இல்ல, அவர் சொல்றது. நம்ம சொல்றப்ப
1: அப்படியே நடக்கும்.
0: ஆண்டவர் அப்படியே செஞ்சிடறாரு.
1: ஆமென்.
0: அதை நாம எப்படி பார்க்க போறோம்? அவர் பார்த்த மாதிரி நம்மளும் நல்லது.
1: நல்லது.
0: ஹல்லேலூயா. நீங்க பார்க்கணும்னா அவர் சொன்னதை சொல்லணும்.
1: எஸ்.
0: அண்ணைய மைண்ட் என்ன சொல்லுது? நடந்தா சொல்றேன்னு. அண்ட சொல்றார், சொன்னா நடக்கும்ன்றார்.
1: ஆமென்.
0: பாத்துட்டோம்னா அப்புறம் நாங்க தெம்ப என்ன செய்வோம்ல?
1: சொல்லுவோம்.
0: முதல்ல நம்பி பேசு, அப்புறம் கண்ணுல நீ என்ன செய்வேன்?
1: பாப்பாய்.
0: இப்படிதான் ஆதியாகமே ஆரம்பிக்குது. என்னோட பைபிள் இப்படிதான் பிகின் ஆகுது.
1: எஸ்.
0: நேற்றும் இன்றும் என்றும் என்ன செய்கிறவ? மாறாத தேவன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுறார்.
1: எஸ்.
0: இது தேவனுடைய இயல்பு.
1: ஆமென்.
0: இது அற்புதங்களின்
1: மண்டலம்.
0: மண்டலம். இது ஒரு டீச்சிங். இது ஆனா இந்த டீச்சிங் தான் வர நாட்கள்ல பிளஸ்ஸிங்கா மாற
1: போகுது.
0: எஸ். சொல்லுங்களா?
1: ஹல்லேலூயா.
0: சில நேரம் நமக்கு தேவை இருக்கலாம், சில நேரம் தேவை இல்லாம இருக்கலாம். ஆனா எப்படினாலும் ஏதோ ஒரு காலகட்டத்துல எல்லா மனுஷனுக்கும் ஒரு தேவை வரத்தான் செய்யும்.
1: எஸ்.
0: பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான
1: காரியம்.
0: அப்ப நான் யார சார்ந்துதான் நான் வாழ வேண்டி இருக்குன்னா, என்னோடு பேசுகிற ஆண்டவர் ஒருத்தர் எனக்கு இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: அவருடைய சத்தத்தை நான் கேட்டு அதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அது என் வாழ்க்கையில நடக்குது. இதை நான் ருசிச்சதுனால எல்லாத்துக்கும் நான் யார மட்டும்தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: அவரை மட்டும் தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் தன்னோட தேவைக்கு ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து கர்த்தர் அவங்களோட பேசி அதன்படி அற்புதத்தை செய்வார்னா நீங்க யார சார்ந்துக்குறீங்க?
1: கர்த்தரை மட்டும்தான் சார்ந்துக்குவோம்.
0: யார நம்பி வாழ்வேன் நானு?
1: கர்த்தரை நம்பி மட்டுமே வாழ்வேன்.
0: இந்த வாழ்க்கை முறைக்கு நம்மள வரணும். நம்ம பிள்ளைங்களையும் பழக்கணும்.
1: ஆமென்.
0: அப்ப ரொம்ப காலத்து இருக்க மாட்டேன்டா, காலத்துல என் காலம் வந்தா செத்து போயிருவேன்டா, என்னை பாக்காதரா, உங்க அப்பன் பார்த்த கடவுள் என்ன செய்யறா நீ?
1: ஆறா, உங்க அப்பன் சித்தப்பன் அவரு தான்டா பெரியப்பன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நான் ஜோபலுக்கு அருமாவுக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கறேன். அல்லேலூயா.
0: The faith na enna appadina, it's not about trying something.
1: Yes.
0: நீ ஆண்ட ஒரு காரியத்தை நீங்க கட்டி எல்லாம் இழுக்க முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்ட ஒரு காரியத்தை
1: கட்டி எல்லாம் இழுக்க முடியாது.
0: மலைய நகர்த்த முயற்சி பண்ணாதீங்க. இது பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும்னு சொல்லி நீங்க சொன்னபடியே ஆகும்னு உங்க இதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிப்பீங்கன்னா நகராத மலை பெயரும்.
1: பெயரும்.
0: ஆண்டவர் மலை நகரும்னு சொல்லல, மலை பெயரும் தான் சொல்லி இருக்கிற.
1: மலை பெயரும்.
0: அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து கயத்தை கட்டி போட்டு என்ன செய்வோம்? மலையை கொஞ்சமாவது நேர்க்க விறுவிறுக்க மூச்சு முட்டை ஏழு ஐலசா போட்டு உங்க மலை என்ன செய்ய முடியாது? நீங்க நகர்த்த முடியாது. ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் இருக்கா? பார்த்து என்ன செய்ய? அந்த மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும்னு சொல்லு.
1: சொல்லு.
0: சொன்னதோடனே இல்லாம சொன்னபடியே ஆகும்னு இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசி.
1: விசுவாசி.
0: அது பெயர்ந்து போயிருந்தாங்கிறார்.
1: ஆமென்.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலை இருக்கா?
1: எஸ்.
0: ஒவ்வொரு வீட்டுல ஒரு மலை இருக்கா? நகராத மலை. அதுக்கு பேர் என்ன மலையா பேரு?
1: நகராத பெயர்.
0: ஆண்டவர் சொல்றார், நகராத அந்த மலை டிசம்பர் மாதத்திலிருந்து பெயர தொடங்குகிறது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: மலை நகரமா நகரமான்னு ஆண்டவர் சொல்றார். என் விசுவாசத்தின்படி மலை பெயரும் தான்.
1: பெயரும். சொல்லு சொல்லு சொல்லு மகனே.
0: மலைகளை பெயர்க்கத்தக்க

0: பிசாசு வர்றதே கொல்ல வர்றான்.
1: Yes.
0: திருடன் திருடவும்
1: வல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேறு ஒன்றுக்கும் அவன் வரான்.
0: அந்த சண்டாள பாவி வர்றது எதுக்குன்னா
1: கொல்ல திருட அழிக்க.
0: ஆனா நம்மளை கொல்ல வர்ற பிசாசுக்கு முன்னாடி நம்மளை நிறுத்தி சொல்றான் அப்படிங்கிற
1: சொல்ற அல்ல
0: இந்த வரையும் நீ கொல்ல வர்றான் டேய் சொல்றா நீ
1: சொல்லு
0: அவன் கொல்றான் வேணா ஆண்டவர் என்ன கையில முடிச்சு சொல்றாரு
1: சொல்லு.

0: நீங்க உங்க உங்க உங்க மகனை சில நேரம் கையில பிடிச்சு நீங்க சொல்லி கொடுக்கறப்பட்டே
1: சொல்றா அப்பா அப்பா சொல்ற சொல்ற நீ
2: சொல்றா
1: அப்பா சொல்ற அப்படின்னு சொல்றா
2: சொல்ற
1: அவனுக்கு தம்பு வருதா
2: வருது
1: அவன் எந்த தைரியத்துல சொல்றான்
2: அப்பா சொல்ற தைரியம்
1: ஆமா வீக்காகிற நம்ம சொல்றத கேட்ட மகனுக்கு தைரியம் வந்து சொல்றானே நம்மளை சிஷ்டித்தவர் நம்மை உண்டாக்கினவர் நம்மளை படைச்ச தெய்வம் சொல்றாரு நான் சொல்றேன் சொல்றா
2: சொல்றா நான் ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்ல சொல்றா
1: இல்ல எனக்கு அவன் கொல்றான் சொல்றா சொல்றான்ல
2: சொல்றா
1: நீ முயற்சி பண்ணு சொல்லல இந்த பெரிய காரியத்தை நீ முயற்சி பண்ண நகர்ந்துரும் சொல்லல நீ விசுவாசிச்சா பெயர்ந்துரும்
2: பெயர்ந்துரும்
1: விசுவாசிக்கிறீங்க
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவர்
1: முயற்சி பண்ண பெயரும் இல்ல விசுவாசிச்சா முயற்சி பண்ண நகரம் இல்ல
2: விசுவாசிச்சா பெயரும்
1: அது பெயரும்னா நீங்க எதை பார்த்து பேசணும்
2: மலையை பார்த்து
1: மலையை பத்தி பேசக்கூடாது
2: மலையை பார்த்து பேசணும்
1: எல்லாருக்கும் என்னன்னா
2: திணறுது எஸ்
1: என்ன செய்யுது
2: திணறது
1: நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் சாமி நான் சொல்றத நீ நம்புனா போதுன்ற இது உனக்கு நடக்க போதுன்னு சொல்றேன் இத உனக்கு நான் செய்ய வல்லவர் என்பதை நீ என்ன செய்யறியா
2: நம்புறியா
1: விசுவாசிக்கிறியா
2: விசுவாசிக்கிறியா
1: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவர்
1: அப்படின்னா சொல்லு
2: எஸ்
1: என் முன்னாடி விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு மனுஷ மக்களை பார்த்தா கம்முன் உட்காந்துருக்குற அது வந்து ஆண்டவரே விசுவாசம் நமக்குள்ளதான் இருக்கு ஆண்டவரே எனக்கு சொன்னபடி இந்த அற்புதம் வீட்டுல என்ன செய்யா
2: நடக்க போகுதியா
1: அட்லீஸ்ட் கணவன் மனைவியாவது பேசினீங்களா
2: பேசினவர்கள் பாக்கியவான்கள்
1: நீங்க பேசாத வரைக்கும் நகரவே நகராது
2: எஸ்
1: பேசாத வரைக்கும்
2: நகரவே நகராது
1: அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவர் அற்புதம் செய்யணும்னா ஃபெய்த் வேணும் நமக்கு நமக்கு என்ன வேணும்
2: ஃபெய்த் வேணும்
1: அவருடைய வல்லமை நாம என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அதுக்காக ஆண்டவர் வசனங்களை தந்து ரேம வார்த்தையை தந்து ரேம பாடல்களை தந்து நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறாருன்னு அப்படி தூண்டுறாரு ஏன் தூண்டுறாருன்னா அவர் காரியம் என் வீட்டுல என் ஊழியத்துல என் தொழில முண்ட போகுது
2: ஆமென்
1: இந்த மண்டலத்துலதான் நாம என்ன செய்யணும்
2: சஞ்சரிக்கணும்
1: ஆண்டு சொல்ல முயற்சி பண்ணாத இப்ப நான் சொன்ன உடனே மரியாள் என்ன பண்ணா உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக
2: கடவுது என்றாள்
1: அதான சொன்னா அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை
2: உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள்
1: முடிஞ்சு ஆண்டவர் பேசுறப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப எப்படி ஆகும்னு கேட்க கூடாது அப்படியே ஆகும்னு ஆமேன் சொல்லணும்
2: ஆமென்
1: அறிவாளி என்ன சொல்லுதுன்னா
2: எப்படி ஆகும்
1: என்னை கோமாளி ஆக்கி வச்சிருச்சு அறிவாளி என்ன ஆக்கி வச்சிருச்சு
2: கோமாளி
1: கோமாளி ஏத்துக்கிற முடியல மைண்ட்ல என்ன செய்ய முடியல இந்த காரியம் அது எப்படி அது எப்படி அது எப்படி சாத்தியம் என்னன்னா
2: ஆகும்
1: ஆண்டவரால கைய கட்டி போடுறோம் இந்த அவிசுவாசம் இப்ப தேவன் களத்துக்கு வரணும்னா நான் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் என்ன தேவன் சொன்னதை அப்படியே ஒத்துக்கணும்
2: ஆமென்
1: தேவன் சொன்னதை
2: அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டும்
1: ஆனா ஏன் லட்சணம் எப்படி இருக்குன்னா என் வீட்டுல ஒரு காரியம் இல்லைன்னு இருக்கு பாருங்களேன் இனிமே இதெல்லாம் நமக்கு என்னன்னா இல்ல இது என்ன செய்து மனசு
2: ஒத்துக்கொள்ளுகிறது
1: சொல்ல வர்றாரு புரியுதா அறிவு என்ன சொல்லுது உனக்கு அது இல்லைங்கறத என்ன செய்ய
2: ஒத்துக்க
1: ஒத்துக்க ஆனா ஆவியனர் என்ன சொல்றாரு, உனக்கு அது இருக்குன்னு சொல்றேன், ஒத்துக்கிற
2: மாட்டியான்ட்டு.
1: இல்லைங்கிறத அறிவு ஒத்துக்கிறது, ஆனா ஆவியானவர் இருக்குன்னு சொன்னா அறிவு என்ன செய்யல,
2: ஒத்துக்க மாட்டீங்க, ஏத்துக்கிற மாட்டீங்க.
1: அப்ப ஃபெய்த்னா என்ன, தேவன் சொன்னதை 100% அப்படியே ஏத்துக்கிறது,
2: ஏற்றுக்கொள்வது.
1: என்ன சொல்லிட்டா தீர்க்கதரிசி எலிசா வந்து, உனக்கு ஒரு பிராணோற்பு காலத்துல ஒரு ஆண் பிள்ளைன்னு என்ன
2: செய்வ, அணைத்துக் கொண்டிருப்பாய்,
1: ஏதேது உங்களுடைய அடியாளுக்கு என்ன சொல்ல வேண்டாம்,
2: அபத்தம் சொல்ல வேண்டாம்.
1: அவன் ஏற்கனவே தனக்கு குழந்தை இல்லைங்கறத ஒத்துக்கிட்டா, ஆனா இப்ப குழந்தை இருக்குன்றது என்ன செய்ய முடியல, அவளால
2: ஏற்றுக்கொள்ள முடியல,
1: ஒத்துக்கொள்ள முடியல. மனுஷனை பிசாசு எப்படி எப்படி சித்திரவதைக்குள்ளாக்குறானா, ஏ உனக்கு இல்ல புற, நீ எல்லாம் ஆளை பாரு, உனக்கு எல்லாம் இல்ல புற, வீட்டுக்காரரே குடிச்சிட்டு அடிதடி வச்சுங்களேன், இந்த இவன் எல்லாம் 7 ஜென்மத்துக்கு திருந்த மாட்டான் அவன் சொல்லுவான், நீங்க சொல்லணும்
2: ஒத்துக்கிற முடியாதுரா. ஊரு ஊரா பைபிளை எடுத்துட்டு போய் கர்த்தரே தேவனு பிரசங்கிப்பாரு, நிறைய குடிகாரர ஆண்டவருக்குள்ள வழி நடத்துவாரு. அப்படி
1: உள்ள தலையெழுத்து அவ்வளவுதான், இவன் எல்லாம் திருந்தி இந்த ஜென்மத்துல என்ன செய்ய மாட்டான்,
2: நாய்க்கு படவே மாட்டான்.
1: ஒத்துக்க, உன் புள்ள தருதலங்கிறத
2: ஒத்துக்க,
1: ஒத்துக்க. நீங்க என்ன சொல்லணும்,
2: ஒத்துக்க முடியாதரா.
1: இத சொல்றதுக்குதான் என்ன தேவை,
2: விசுவாசம் தேவை.
1: உனக்குள்ள வயசாயி போச்சு, இனிமே நீ எல்லாம் என்னத்த பண்ண போற, அவ்வளவுதான் உங்க காடு வா வாங்குது, வீடு
2: என்னன்னா
1: போப்பா சாமி முடிஞ்சு வச்சு போவோம் கதை. நீங்க என்ன சொன்ன,
2: ஒத்துக்கிற முடியாது.

0: என்னன்னா, தேவன் எது நம்ம வாழ்க்கையில இருக்கும்னு சொல்றாரோ அது அப்படி என்ன செய்யறதுன்னா ஒத்துக்கிறது.
1: ஆமென்.
0: என்ன செய்யறது?
1: அப்படியே
0: புருஷனே அறியாத அந்த கன்னி தேவன் சொன்னது அப்படி என்ன செஞ்சுக்கிட்டா?
1: ஒத்துக்கொண்டாள், ஏற்றுக்கொண்டாள்.
0: ஹல்லேலூயா. உடனே டேவில் சொல்லுவான், நீ சரியா வம்புல என்ன செய்ய போறன்னா
1: மாட்டிக்க போற.
0: நீ பாரு, நீ என்ன நிலைமைக்கு ஆளாக போறன்றது மட்டும் என்ன செய்யணும், நீ
1: பொறுத்திருந்து பாரு.
0: நீ ஓவரத்தான் ரொம்ப நாள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறன்னா பேசிக்கிட்டு என்னன்னா தெரியுற. நீங்க சொல்லணும், ஏப்பா எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்லப்பா, அதனால என்னாலே அமைதியா இருக்க முடியாதப்பா.
1: எஸ்
0: சொல்றது புரியுதா உங்களுக்கு?
1: எஸ்.
0: எப்ப என்னால அமைதியா இருக்க முடியும்? எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்ல, அதனால என்னாலும் அமைதியா இருக்க
1: முடியாது.
0: அவர் சொன்னதையே நானும்
1: சொல்லுவேன்,
0: சொல்லிக்கிட்டே இருப்பேன்,
1: சொல்லிக்கிட்டே.
0: கர்த்தர் வாயை திறந்திருக்கிறாரு, வாசலையும் திறக்காமலா போவாரு,
1: நிச்சயமாய் திறப்பார்.
0: நீங்க போட்ட வாய்ப்பூட்டு இருக்க, அது திண்டுக்கலோட பவர்ஃபுல்லான பூட்டு. பூட்டையாவது உடைச்சிடலாம், உங்க வாய்ப்பூட்டை என்ன செய்ய முடியாது,
1: உடைக்கவே முடியாது.
0: இந்த வாய்ப்பூட்டை உடைச்சு ஒரு வாய்ப்பாட்டை கொடுத்தாரு. என்ன பாட்டையா கொடுத்தாரு?

0: பூட்டையாவது ஈஸியா என்ன செஞ்சிடலாம், உடைச்சிடலாம். ஆனா நம்ம வாய்க்கு நம்ம ஒரு பூட்டு போட்டிருக்கோம் பாருங்களேன், என்ன பிரசங்கம் பண்ணாலும் வாயை மட்டும் நான் திறந்த ஆமைன்னு என்ன செய்ய மாட்டேன்,
1: சொல்லவே மாட்டேன்.
0: பேசுறவங்களை முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய, பிரசங்கம் பண்றவங்களை
1: முறைச்சு
0: முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய, என் வாய்க்கு நான் போட்ட பூட்ட நானே நினைச்சாலும் திறக்க முடியாதுன்றேன். அண்டு சொல்றாரு, வாயில பூட்டா போட்டிருக்கிற வைக்கிறேன் பாரு, வாயில ஒரு பாட்டுன்றாரு.
2: ஒரு வார்த்தை

0: எந்த டாபிக்கே பேச மாட்டேன்னு உங்க வாய்க்கு பூட்டு போட்டீங்களோ அந்த டாபிக்கை பேச வச்சாரா?
1: ஆமென்.
0: பூட்டு உடைஞ்சிருச்சுங்க. ஏன் நீங்க போட்ட பூட்டு? ஆமென் சொல்ல மாட்டேன்.
1: நோ மேன் தான் சொல்ல.
0: அல்லேலூயா சொல்ல மாட்டேன். எனக்கு அது இல்லன்றேன்ல, எனக்கு அது நடக்க என்ன இல்ல. இந்த மாதிரி என்ன போட்டு வச்சிருக்கீங்க வாய்க்கு?
1: பூட்டு போட்டு வச்சிருக்கீங்களா?
0: ஆண்டவர் சொல்றாரு, பூட்டா ஓடுற பூட்டு வாயில வைக்கிறேன் பாரு. ஒரு பாட்டு

0: எனக்கு இந்த பாட்டு கேட்காதவங்க எல்லாம் யூடியூப்ல போய் கேளுங்க.
1: அழகான படைப்பேன்னு
0: சூப்பர் சாங். எனக்கு கேட்டுட்டு பயங்கர படு வைப் ஆகி போச்சு. எனக்கு அந்த பாட்டை கேட்டு கேட்டு உடனே பாஸ் கிப்சனுக்கு அடிச்சிட்டேன். அடிச்சு ஐயா என்னையா பாட்டு போட்டிருக்கிறாரு, செம்மையா இருக்கு அந்த பாட்டுங்கன்னு அவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்பப்ப நம்ம வாய்க்கு போட்டு போட்டாலும் நம்ம வாயில இப்படி ஒரு ரேமா பாட்டை வச்சு பாடுறான்றார் பாருங்க.

0: வந்தது.
1: ஏன் வந்து விசுவாசிக்கிறவனால அமைதியா இருக்க முடியலன்னா, அவனுக்குள்ள இருக்கிறவர் பேசிட்டே இருக்கிறார்,
0: பேசிக்கிட்டே இருக்கிறார்.
1: You never let him down. கொஞ்சம் ஒரு நாள் லைட்டா அப்படி துஞ்சு போன மாதிரி இருந்தாலும் ஒரு பம்ப் பண்ணி விட்டுறாரு, புஷ்னு ஆயிடுறான். இந்த ஃபெய்த் வாக்குன்றது நம்ம நினைக்கிற மாதிரி நேத்து கிடைச்ச ஃபெய்த்ல நடக்கிறது இல்ல. திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம்மளோட பேசி பேசி பேசி பேசி நடத்துறப்ப நாமளும் அவரோட சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம், அவர் நம்ம இடத்துல பேசினதே நாமளும் பேச ஆரம்பிச்சோம்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: இதுதான் அற்புதங்களின்
0: மண்டலம்.
1: மண்டலம் ஆவியானவர் தன்னிடத்துல பேசினத அவரோடு சேர்ந்து பேசுறமே சோர்ந்தே போறதில்ல.
0: எஸ்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: கிரேஸ் வேற, ஃபெய்த் வேற, கிருபை வேறு,
0: விசுவாசம்
1: விசுவாசம் வேறு. கிருபை அப்படின்னா அது ஆண்டவருடைய அன்போட தொடர்புடையது. ஆண்டவர் அன்பை மட்டும் பார்த்துட்டு ஆண்டவருடைய பவரை பார்க்கலன்னா என்ன செய்யறது நம்ம? ஃபெய்த் எதை ரிலீஸ் பண்ணுது? ஆண்டவருடைய பவரை. எகிப்துல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்த ஜனம் ஆண்டவருடைய கிருபையை பார்த்தாங்களா? மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், மன்னா, கசந்த மாற, காட ஆட
0: ஓட,
1: எதுவும் பழசா போல.
0: எஸ்.
1: கால் வீங்கல. எவனுக்கு கொலஸ்ட்ரால் வந்து குண்டாகல? 40 வருஷத்துல
0: ஒரே சட்டை
1: போட்ட சட்டை பத்தாம போகல, ஒரே ஸ்லிம்மா இருக்கிறான் 40 வருஷமா.
0: எஸ்.
1: எவனும் சுகர் வந்து சாகல, கொலஸ்ட்ரால் வந்து என்னன்னா
0: ஆகல,
1: ஏன்னா மேகத்துக்கு கீழே.
0: Yes.
1: எல்லாம் grace of God.
0: Amen.
1: ஆனா ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவங்க சுதந்திரிக்க முடியலன்னா என்ன எல்லாம் போயிட்டு?
0: விசுவாசம் இல்லாம போச்சு.
1: எபிரேயர், எபிரேயர் 4வது அதிகாரம் தானே, மன்னிக்கணும், 3வது அதிகாரம் வசனம் 18-19. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்?
0: கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா?
1: ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று
0: பார்க்கிறோம்.
1: வாக்கு தத்தத்தை தந்தது கிரேஸ் ஆஃப் காட். ஆனா வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறவன் தான் ஆண்டவருடைய பவரை பார்க்கிறான்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: நிறைய கிரேஸ் பார்த்துட்டான், ஆனா என்ன பார்க்க போறான்? எழுப்புதல்ல,
0: பவரை.
1: பவரை பார்க்க போறான். பவரை பார்க்கணும்னா என்ன வேணும்? ஃபெய்த் வேணும்.
0: ஃபெய்த் வேணும். ஹல்லேலூயா.
1: ஆமென் சார்.
0: ஹல்லேலூயா.
1: அதனால ஆண்டவரோட எனக்கு ஒண்ணு வேண்டாம், ஆண்டவரே போதும், நீங்க இருக்கிறீங்க, நான் உங்களோட இருக்கிறேன், என்னத்தையோ நான் இருக்கிறத குடிச்சிட்டு வியாதி வருத்தம் இல்லாம நான் வந்து சேர்ந்தேன், என்னன்னா
0: போதும்,
1: போதும் ஆண்டவரே, அதுக்கு மேல நான் ஒண்ணு பெருசா என்ன செய்யலன்னா
0: கேக்கலப்பா.
1: 82 தொழில் ஆசீர்வதிங்க, ஒரு இடம் வாங்க உதவிச்சிங்க, எனக்கு ஒரு போதும் ஆண்டவரே. அது இல்ல, அது இல்ல. எனக்கு என் லைஃப்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புறாரு, அதை நானும் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: அதையே நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்?
0: விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
1: இந்த காரியம் நடக்கணும்னா எனக்கு என்ன வேணும்னா
0: விசுவாசம்,
1: ஃபெய்த் வேணும். Hallelujah.
0: Hallelujah.
1: Our faith releases God's power.
0: Power.
1: Grace releases God's love. And your faith releases God's power.
0: Power.
1: கிருப ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தும், ஆனா விசுவாசம் தான் ஆண்டவருடைய பவரை ரிலீஸ் பண்ணும்.
0: ஆமென்.
1: இது விளையாட்டு இல்ல. ஆண்டவரே, என் பரம்பரையில என் தலைமுறையில நீங்க வாக்கு பண்ணின காரியம் அப்படியே நடந்துருச்சுன்னு நாங்க சொல்லக்கூடிய ஒரு ஜீவனுள்ள சாட்சியா நான், என் புள்ள, என் பேர பிள்ளைங்க, என் 4 தலைமுறை இருக்கணும் ஆண்டவரே.
0: எஸ்.
1: அல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: வல்லமை உள்ளவர் மகிமையான காரியங்களை இந்த குடும்பத்துல செஞ்சாருன்னு என் குடும்பத்தை குறிச்சு நாங்க சாட்சி சொல்லணும் ஆண்டவரே.
0: ஆமென்.
1: அந்த மாதிரி பவர் மோடுக்குள்ள நாங்க வர்ற ஆண்டவரே. அந்த சீரியஸ்னஸ் நமக்கு வந்தாகணும்.
0: ஆமென்.
1: பரவாயில்ல, அப்படியே வெள்ளம் போகுது, அடிச்சுக்கிட்டு நம்ம நினைச்ச வேண்டியதான்
0: போவோம்.
1: இதெல்லாம் எடுத்து நம்ம ஒண்ணும் செய்ய
0: முடியாது,
1: முடியாது அப்படிங்கிற நிலைமையில போற போக்குல போகாம ஆண்டவர் தந்த வாக்கு எனக்கு இருக்கிறபடினால இந்த போக்கில என்னால போக முடியாது,
0: முடியாது.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: போக வேண்டியதான் போ, அப்படியே போக வேண்டியதான். ஒரு போக்குல என்னன்னா
0: போக வேண்டிதான்.
1: வாழ்க்கை என்ன நம்ம கையில இருக்கு, போக வேண்டியதான். அப்படியே எங்க போக போறிய, எங்க போக போறிய? அப்ப இந்த வாக்கு இருக்கிறவன் இந்த போக்க ஒத்துக்கவே மாட்டான்.
0: எஸ்,
1: நல்லா இருக்கடா, எனக்கு என்ன இருக்கு,
0: வாக்கு இருக்கு,
1: வாக்கு இருக்கு.
2: ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்ய.
1: அதனால போற

0: என்ன சொல்றாரு, நான் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன், அதையே நீ என்ன செய்யணும், போய்
1: இருக்கு இருக்கு இருக்கு
0: இருக்கு இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லணும்
1: சொல்லணும்.
0: இது சொல்றதுக்கு தேவை தைரியம் இல்ல, இதை சொல்றதுக்கு தேவை
1: விசுவாசம்.
0: அதனாலதான் ஆண்டவர் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி விசுவாசத்தை நமக்குள்ள என்ன செய்கிறார்,
1: தூண்டுகிறார். அல்லேலூயா.
0: இத வந்து நான் ஜாயின்ட் டிக்ளரேஷன் சொல்றேன், கூட்டறிக்கை. ஒரு பக்கம் பரலோகம் நம்மளை குறிச்சு சொல்லுது, கீழ இருந்து நானும் ஆண்டவரோட சேர்ந்து நின்று என்ன பண்றேன்னா டிக்ளேர் பண்றேன்,
1: டிக்ளேர்.
0: மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மருத்துவருடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இது தேராது, இது
1: தேராது.
0: இது யாரோட அறிக்கை,
1: மருத்துவ அறிக்கை.
0: ஆனா விசுவாச அறிக்கை என்ன சொல்லுதுன்னா,
1: தேராது.
0: மருத்துவருடைய அறிக்கைன்னு ஒண்ணு இருந்தா, விசுவாச அறிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல,
1: ஆமென்.
0: மெடிக்கல் ரிப்போர்ட் ஒண்ணு இருந்தா, ஃபெய்த் கன்ஃபஷன் ஒண்ணு இருக்குல்ல,
1: ஆமென்.
0: இல்லையா சொல்லுங்களா,
1: ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: எல்லா ரிப்போர்ட்டும் ஆண்டவர் ஒண்ணு இல்லாம ஆக்குறாரு,
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: என்ன, நீங்க ஆண்டவரோட சேர்ந்து கூட்டறிக்கை பண்ணிட்டு இருக்கீங்க,
1: ஆமென்.
0: எனக்கு ஆண்டவர் கடல எந்த முரண்பாடு என்ன
1: இல்லை,
0: ஆண்டு சொல்ல நான் முரண்படல, நீ முரண்படாத, நான் சொன்ன காரியத்தை உனக்கு செய்யாம உன்னோடு முரண்பட போறது
1: இல்லை,
0: நீ என்னோட என்ன செய்யாத,
1: முரண்படாத.
0: நான் என்ன சொல்றேன், ஆண்டவரே நீங்க சொன்னதை நான் அப்படியே சொல்றேன்றப்ப, அற்புதம் ஓடி வருவதற்கான ஒரு தண்டவாளத்தை நான் போடுறேன். என்ன பாலம் போடுறேன், தண்டவாளத்துல ரெண்டு லைன் இருக்கா,
1: இருக்கு.
0: இந்த லைனும் அந்த லைனும் வேற வேற மாதிரி இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா,
1: ஒரே மாதிரி.
0: ரெண்டு கட்டைகளுக்கு இடையில இருக்கிற அளவு எப்படி இருக்கு,
1: ஒரே மாதிரி.
0: ரெண்டனுடைய சைஸ் எப்படி இருக்கு,
1: ஒரே மாதிரி.
0: இது ரெண்டு கடையில என்ன மாதிரி வேற மாதிரி இருந்தா என்ன ஆகும் கதை,
1: தடம் புரண்டு விடும்.
0: இதே மாதிரிதான் ஒரு பக்கம் தேவன் பேசுறாரு, இன்னொரு பக்கம் தேவன் பேசினதை நான் என்ன செய்யறேன்,
1: பேசுகிறேன்.
0: இந்த ரெண்டு ரெண்டு வார்த்தைக்கு இடையில எந்த பிசர் அடிக்கல,
1: எஸ் அல்லேலூயா.
0: நீங்க வீட்டுல ஏன் வண்டவாளம் தெரியாம வண்டவாளம் போட சொல்றீங்களே, என் லட்சணம் உங்களுக்கு என்னன்னா
1: தெரியாதா,
0: அதெல்லாம் விடுற, நீ முதல்ல என்ன போடுவியா, நான் சொல்றது என்ன செய்வியா, நீ
1: வண்டவாளம் போடுவியா.
0: நீங்க தேவன் சொன்னதை அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நீங்க தண்டவாளம் போட்டீங்க,
1: ஆமென்.
0: இந்த மாதிரி வண்டி வரப்போகுது,
1: எஸ் ஆமென்.
0: தண்டவாளத்துல வண்டி வரும், வண்டவாளத்துல வராது,
1: வராது.
0: ஆனா நீங்களும் என்ன சொல்றேன், என் வண்டவாளம் தெரியாம இந்த பாஸ்ட் வேற, இந்த நவம்பர் மாசத்துல இருந்து இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து எலட்சணம் தெரியாம என்னை போட்டு கொள்ளு கொள்ளுன்னு இந்த மனுஷன் என்ன செய்யறானே, இவனுக்கு விசுவாசம் வந்தா அதுக்கு நாங்க என்னையா பண்ண.
1: ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு,
0: வண்டி வரப்போதியா,
1: இது நீயோ
0: யாரெல்லாம் தண்டவாள போட்டீங்களா, வண்டி வருது,
1: வாழ்க்கையே ஜோ
0: சிக்னல்லாம் ஓர் பச்சைவள கெருத்துச்சு,
1: ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு, இது நீயோ நானோ நம்பினாலே வாழ்க்கையே ஜோ.
0: நம்ம பாம்பன் பாலத்துல வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல,
1: முடிஞ்சு
0: தண்டவாளம் ஓகே, சிக்னல் எல்லாம் போட்டாச்சுல,
1: போட்டாச்சு,
0: தக்க தக்கன்னு இருக்கு. பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறதுனால நூறு கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் வேகத்துல போற மாதிரி போட்டாச்சு,
1: எஸ்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அப்ப எதுக்கு தண்டவாளம் போட்டு வச்சிருக்கு, வேடிக்கை பாக்குறதுக்கா,
1: இல்லையே.
0: அழகா இருக்கு, நேரா இருக்கு, கோணலே இல்ல, சூப்பரா இருக்கு. எப்படி அந்த தண்டவாளத்தை என்ன
1: செஞ்சாங்கன்னா,
0: லைட் எல்லாம் போட்டுருக்காங்க, பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கானுங்க, ஏத்துறான் இறக்குறான், லிப்ட் எல்லாம் சூப்பரா, என்னன்னா
1: இருக்கு,
0: மேல போகுது, திடீர்னு கீழே என்னன்னா
1: வருது
0: வருது,
1: இந்திய கொடி இல்ல, லைட் வேற, அழகா கலர் கலர்.
0: வேடிக்கை பாக்குறதுக்கு போட்டதா, வண்டி வர்றதுக்கு போட்டதா,
1: வண்டி வர போட்டது.
0: தண்டவாளம் போட்டு முடிச்சிட்டாரு. இனிமே என்ன வரப்போகுதுன்னா வண்டி வரப்போகுது.

0: பெரிய காரியம் ஓடி வரக்கூடிய ஓடு பாதை தான் விசுவாசம். அங்க ஒரு தண்டவாளத்தை போட்டிருக்காங்க, ஆனா இங்க பாடி ஆஃப் கிறைஸ்ட்ல சிங்கங்காட்டுல தேவன் ஒரு தண்டவாளத்தை போட்டாரு.
1: ஆமென்.
0: எழுப்புதல் வருது
1: வருது.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.

0: என்னோடு தேவன் பேசுகிற காரியத்தை நான் மென்ன முழுங்கல.
1: எஸ்
0: தேவன் என்னிடத்துல பேசுற காரியத்தை நான் தாராளமா பேசுறேன்.
1: ஆமென்.
0: அந்த இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா தண்டவாளத்தை ஆண்டவர் போட்டார்.
1: எஸ்
0: தண்டவாளம் போடுறதுக்காக தான் வாய்க்கு ஒரு கடிவாளத்தை போட்டு விட்டார்.
1: ஏய்
0: அடங்காதவனே, வாய வச்சுக்கிட்டு
1: மாறு,
0: தேவையில்லாம என்ன பேசிட்டு இருக்காதரா, சொன்னது மட்டும் என்ன செய்யா, நீ
1: பேசு.
0: தேவன் சொன்னது மட்டும் பேசுறவங்க ஆண்டவர் உங்க வாய்க்கு கடிவாளம் போட்டு தண்டவாளம் போட்டிருக்காரு.
1: ஆமென்.
0: உங்க மண்டவாளத்தெல்லாம் தூக்கி தனியா வச்சிருங்க. ஆனா இப்போதைக்கு கரண்ட்ல நீங்க யாரு? என்ன தண்டவாளம்? இதுலதான் வண்டி வரப்போகுது.
1: எஸ்
0: இதுலதான் அவர் வாக்கு பண்ணன அற்புதங்கிற மகிமையான காரியம் இதுலதான் ஓடி வரப்போதே,
1: ஓடி வரப்போதே.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அப்போ ஆண்டவருடைய காரியத்துக்கு நம்மளால ஒரு தடை வந்துட கூடாது. அதான் நம்ம வாயினால ஒரு தடை வந்துட கூடாது.
1: எஸ்
0: வாய வச்சுக்கிட்டு இருக்கணும். லூக்காவின் சுவிசேஷம் 1:18-20 முடிய வாசிக்கலாமா?
1: அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி,
0: இதை நான் எதனால் அறிவேன்?
1: நான் கிழவனாய் இருக்கிறேன்,
0: என் மனைவியும்
1: வயது சென்றவளாய் இருக்கிறாளே
0: என்றது. தேவதூதனே லிட்டரலா நமக்குள்ள மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து ஆவியனர் பேசல. சகரியா காலத்துல புன்தீப பீடத்துக்கு பக்கத்துல வந்து நின்னு தூதன் நின்னு லிட்டரலா
1: பேசுகிறார்.
0: இப்படி பேசுறாரு. இவ்வளவு தூரம் பேசியும் சகரியாவுக்கு என்ன செய்ய முடியல? பேசின காரியத்தை
1: விசுவாசிக்க முடியல.
0: ஏன்னா அவர் மண்டவாளம். அப்படி அவருடைய மண்டவாளம் என்ன மண்டவாளம்? நானும் கிழவேன், என் மனைவி யாருன்னா
1: கிழவி,
0: கிழவி ஆயிட்டா. இந்த நேரத்துல நீங்க பாட்டுல என்னென்னத்தையோ நீங்க என்ன செய்றீங்கன்னா
1: பேசுறீங்க,
0: பேசுறீங்க. உடனே ஆண்டு சொல்றார், டேய் அற்புதத்துக்கு தேவை பலன் இல்ல, விசுவாசம் தான்.
1: ஆமென்.
0: அற்புதத்துக்கு தேவை
1: பலன் இல்ல, விசுவாசம் தான்.
0: தேவ தூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக,
1: நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன்,
0: உன்னுடனே பேசவும்
1: உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன்.
0: இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிறேன் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினா
1: இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான்.
0: ஓ வாய்க்கு நானே பூட்டு போடுறேன். பூட்டை உடைக்கலான்னு வந்தா நீ என்னன்னா எங்கூட வம்பு பண்ணிட்டு இருக்க. அதனால பெரிய காரியம் நடக்க போறதுனால ஓ வாய்க்கு
1: நானே ஒரு பூட்டை போடுகிறேன்.
0: இது நடக்கிற வரைக்கும் நீ என்ன செய்ய மாட்டேன்னா
1: பேசாது,
0: ஊமையா இருப்ப. அப்ப நான் விசுவாசியாத சகரியாவ ஆண்டவர் தண்டிச்சிட்டாரா? நான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன்.
1: தேவன் தண்டிச்சிட்டாரா?
0: போட்டாரா? அவர் போடு, இனிமே வாய வச்சுக்கிட்டு சும்மா இருப்பியா நீ, அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவு குரூரமா தேவனை நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா அது இல்லை. அப்படி இல்லை சகரியா, உன் லைஃப்ல நான் ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன். உன்னுடைய வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது?
1: கேட்கப்பட்டது.
0: என் காரியம் உன் வீட்டுல முண்ட போகுதுன்னு சொல்றேன். நீ என்னடா, அது எப்படி நடக்கும்னு கேட்கிற. எப்படி நடக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை தர்றேன். நல்லா தானே பேசிட்டு இருக்கிற, இன்னில இருந்து நீ பேச மாட்டேன்.
1: எஸ்
0: பேசாதவன் பேசுறது அற்புதம் தான். நல்லா பேசிட்டு இருந்தவனுக்கு பேச்சு வராம போனது
1: அற்புதமே.
0: அப்ப சகரியா வெளியில வந்து பேசலாம் நினைக்கிறாரு,
1: வார்த்தை வரல,
0: சைகையில தான் பேசுறாரு. வீட்டுக்கு போனாலும் இதுல தான் பேசுறாரு.
1: சைகை
0: பவர் என்னோட வாழ்க்கையில கட்டாயம் என்ன செய்ய
1: கிரிய செய்ய
0: ஒரு சைகையில காட்டிட்டு பாரு. யார்ட்ட எழுசி பார்த்துட்டு போய் உனக்கு எனக்கு குழந்தை
1: பறக்க போகுது
0: எப்படியான்னு
1: கேட்டா
0: வாய் பேச. சகரியா தன்னோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்பதற்கான அடையாளத்தை
2: ஒரு பெரிய காரியம் நம்ம லைஃப்ல என்ன செய்ய போகுது,
1: நடக்க போகுது.
2: நம்ம பேச நினைச்சாலும் நம்மளால என்ன செய்ய முடியல,
1: பேச முடியல. அல்லேலூயா.
0: ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கற்பன் செத்து போனாலும் ஆண்டவர் சொல்றார், என் கூட ஒத்து போ.
1: எஸ்,
0: உன் கற்பன் செத்து போச்சு, உன் சரீரமோ
1: செத்து போச்சு.
0: இப்ப நான் அதுக்கு வரல, நான் சொல்ற காரியத்தோட
1: ஒத்துக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா.
0: ஆண்டவர் உங்களோட பேசுற காரியத்தை ஒத்துக்கிட்டீங்களா? உங்க வீட்டில் ஆண்டவருடைய காரியம் உண்டு.
1: ஆமென்.
0: வருகிறது ஆண்டு, ஆனா அதுல பல காரியங்கள் உண்டும்.
1: ஆமென்.
0: நீ தப்பு பண்ணிட்ட, என்ன பண்ணிட்ட?
1: தப்பு பண்ணிட்ட.
0: சமீபத்தில் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் போன வாரம் பார்த்தேன். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தது வந்து அவனுக்கெல்லாம் புரியவே இல்லை. அவன் நினைக்கிறான், என்னடா இப்படி இருக்கான், இப்படி போயிட்டான், இவன் என்னத்துக்காவான், என்ன செய்வான், அப்படிதான் நினைச்சானா. அன்னைக்கு நானும் ஏஞ்சல் உட்காந்துருக்குறேன், எங்க முன்னாடி உட்காந்துருக்குறான். டே, வண்டி வண்டியாக கடனா இருக்குடா, என்ன பண்றதுன்னு என்னன்னா
1: தெரியல,
0: தெரியல. அவனுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லி, அவனுக்கு ஒரு ஜபத்தை போட்டு, அவனை ஆசீர்வதிச்சு நம்புடா டேய். அப்பதான் அவன் கட்டி சுத்த அவுக்குறான். நான் நினைச்சேன் நீ வந்து அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைச்சேன், இப்படி போயிட்டானே நான் நினைச்சேன். இன்னைக்கு நீ தாண்டா எப்படி இருக்கன்னா.
1: ஆமென்.
0: நீங்க தப்பு பண்ணல, உங்களை குறிச்சு ஆண்டவர் உங்களிடத்துல பேசினதை ஒத்துக்கிட்டீங்க.
1: ஆமென்.
0: நல்லா இருப்பீங்க.
1: எஸ், நல்லா இருப்பீங்க.
0: உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க பிள்ளைங்களை குறிச்சு, ஊழியத்தை குறிச்சு ஆண்டவர் பேசின வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாது,
1: விழாது. அல்லேலூயா.
0: அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறது என்ன
1: செய்தார்,
0: எனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் நல்லா பேசிட்டு இருந்தவன் நாவு கட்டப்பட்டிருக்குன்னா, இது ஒரு பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. இது நீங்க தான்.
1: Yes, Lord.
0: இது
1: நீங்க தான்,
0: நீங்க எனக்கு வாக்கு பண்ணினதை நீங்க நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமா நான் என்ன செய்யறேன்,
1: நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா.
0: எங்களுக்கு சீர்காழியில போறப்பதான் இதை ஆரம்பிச்சாரு ஆண்டு. முன்றத எங்க ஆரம்பிச்சாரு?
1: எல்பெத்தேல் சீர்காழி சபையில,
0: சீர்காழி எல்பெத்தேல் சர்ச்ல. அங்கதான் நாங்கள் இந்த தொட்டில், ஜோகனோட கதையெல்லாம் சொன்னதை, சாரி, சாட்சியை சொன்னதை இன்னொரு சேனலில் எடுத்து அவரு பெருசாக ஃப்ளாஷ் பண்ணி 54 வயசில் குழந்தை பிறக்க போதா?
1: ஆமாம், 54+
0: ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது, 52 கடா ரெடி,
1: 20 நூற்றாண்டின் ஆபிரகாம்
0: இவர் தான் அப்படின்னு போட்டு விட்டானுங்க. எத்தனை செய்தியை நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கோம், எவனாவது ஆயிரக்கணக்கில் பார்த்தானா, இதை மட்டும் 40,000 பேருக்கு மேலே
1: பார்த்தேன்.
0: நாலு நாளுக்குல,
1: நாலு நாள்,
0: இதை மட்டும் எத்தனை பேர் பார்த்துட்டான்,
1: 40,000.
0: மதியம் கூட செக் பண்ணி 42,000 பேர் பார்த்துருக்கிறாங்க. சரி, உள்ள போய் நான் அந்த கமெண்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க வருத்திருக்க நான் பார்ப்போம்னு உள்ள போய் பார்த்தா 99% கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, எனக்கு 45 வயசு ஆச்சு, எனக்கு 50 வயசு ஆச்சு, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 13 ஆச்சு, எனக்கு 15 ஆச்சு, எங்களுக்கு இனிமேல் குழந்தை இல்லைன்னு நாங்கள் நினச்சி நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் உங்க விசுவாசத்தை பார்க்குறப்ப எங்கள் ஃபைலை நாங்களும் ஓப்பன் பண்ணிட்டோம்.
1: ஆமென்.
0: எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பேரின்படியே குழந்தை என்னன்னா பிறக்குன்னு எத்தனை பேர் கீழே எங்களுக்கு குழந்தை. அப்போ தான் ஒரு அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பாஸ்டர் யுவர் ஃபெய்த் கன்ஃபஷன் ட்ரிகர்டு
1: எனக்கு
0: பயமா இருக்கு, ஆனா உன்னோட சேர்ந்து நானும் ஆமென்
1: ஆமென் சொல்றேன் அப்படின்னா,
0: என் பிள்ளைய எவனாவது யூடியூப்ல வருத்தெடுத்துட கூடாது, அதுக்கு தான் எனக்கு பயமா இருக்கு. நாங்க வருத்தாலும் நான் தான்ப்பா ஜெயிப்பேன்
1: அப்படின்னு. ஆமென்.
0: வருத்தாலும்
1: ஆமென்.
0: ஆண்டவர் சொன்னதா என்னன்னா
1: ஜெயிக்கும்.
0: ஜெயிக்கும்.
1: ஆமென்.

0: புதன்கிழமை மதுரையில் மத்தியானம் ஒரு விசிட்டிங் முடிச்சுட்டு நானும் ஹோட்டலும் நானும் ஏஞ்சலும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பாஸ்டர் ஜான்சன் ஒருத்தர் சென்னையில் இருக்கிறார். அவர் ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறார். அண்ணே, இந்த மாதிரி உங்களோட நான் ஃபோனில் பிடிக்கணும்னு நினச்சேன், நீங்கள் ஏதோ மீட்டிங்கில் பிஸியாக இருப்பீங்க, அதனால் ஒரு வாய்ஸ் நான் மெசேஜ் நான் போடுறேன்னு சொல்லி அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார். என்னதான் நமக்குள்ள தேவன் சொல்ற காரியத்தை நாம அறிக்கை பண்ணி நம்ம ஃபெய்த்ல நம்ம அசைக்க முடியாம இருக்கிறப்ப, அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் கூட அறிஞ்சிராத இன்னொரு நபருக்குள்ளயும் அதே காரியத்தை கர்த்தர் பேசுறப்ப உங்க ஃபெய்த் எப்படி இருக்கும்?
1: எஸ்
0: கேட்கலாமா என்ன பேசினாருன்னு
1: சொல்லி? ஆமென்.
0: ஓடு கேட்கலாமா? ஓடுங்க பாப்பா.
2: ஒரு மெசேஜ் உங்களுக்கு பாஸ் பண்ணுனேன், அதுக்கு தான் நான் இந்த வாய்ஸ் மெசேஜ் விட்றேன். ஐ தாட் ஆஃப் காலிங் யூ பட் நாட் ஷுர் நீங்கள் எங்கேயாவது மினிஸ்டர் இருப்பீங்க, அதனால் ஐ டென்ட் கால் யூ. நார்மலாக ஐ மீன் மை ப்ரேயர் லிஸ்ட், அப்பா பேர் உங்கள் பேர் எல்லோரும் காலிங் ஜோமனுவேன். லாஸ்ட் ஒரு 15 days மேலே, ஒரு 1 month ஐ ஐம் சீயிங் அ விஷன். அதில் வந்து எனக்கு வந்து எக்ஸாக்டாக உங்கள் ஏஜ் தெரியாதுன்னு, ஒரு 54-55 மேலே கொஞ்சம் நினைக்கிறேன் நான். பட் இருந்தாலும் ஆண்டர் வந்து ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாருன்னு, ஒரு தொட்டில் அதில் வந்து ஒரு ஒரு பேபியை நான் பார்க்குறேன். கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படின்னு பொருட்படுகிற ஒரு பேர். இப்போ எங்கள் சர்ச்சில் வந்து இது மாதிரி ஒரு ப்ராஃபட்டிக்கலாக ஒரு கேர்ள் பேபி ஆண்டர் கொடுத்தாரு. ஸோ அவளுக்கு வந்து நாங்கள் வந்து ஜொஹானா கிரேஸ்ன்னு பேர் வச்சோம். ஜொஹானானா கிரேஸ், ஸோ கிரேஸ் கிரேஸ் அன்லிமிட்டட்னு பேர் வச்சோம். உங்களுக்கு வந்து ஆண்டர் வந்து ஐ திங்க் நான் பார்க்குறப்ப அது ஒரு ஒரு ஒரு தீர்க்கதரிசியான ஒரு பாயாக இருந்துச்சு. ஸோ கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படின்ற ஒரு பேர் வைக்கணும். ஐ டோன்ட் நோ இது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரா, இல்லை இதை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியலண்ணே. பட் இதை நான் பார்த்தேன் ஒரு இது ஒரு 1 month, 1.5 months முன்னாடியே எனக்கு இது ஆண்டவர் நான் காட்டினார். பட் நான் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் எதையும் கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் யார்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஸோ கிரேஸ் அன்லிமிட்டெட் இஸ் கோயிங் டு கம் இன் ஏ ஹேண்ட் வெரி சூன். ஆண்டவர் வந்து வெகு சிறு விரைவில் இது உங்களுடைய கையில் கொண்டு வந்து வைப்பார். நான் வந்து இயேசு நாமத்தில் நம்புகிறேன். ப்ராஃபஸாய் ஐ டிக்ளர் அண்ட் டிக்ரி தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எவ்வளோ ஏஜ்ன்னு எனக்கு தெரியாதுன்னு பட் ஆண்டர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரம் இது நடக்கும், அதை நாங்கள் பிட்னஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ப்ராஃபஸ் பண்ண வாக்குத்தத்துக்காக நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு செய்வார் நம்புகிறோம். பட் இது வந்து திட்டவட்டமாக நான் கைகளில் பார்த்தேன். இது எப்போவுமே இந்த நிறைய பேருக்கு இந்த ப்ராஃபஸி சொல்லுவோம் குழந்தை பிறக்கணும், பட் இந்த ஃபிசிக்கலாக ட்ரீமில் இந்த விஷனில் பார்த்துட்டா அதுலேருந்து கரெக்டாக ஒரு கூடிய சீக்கிர நாட்டில் நடந்துருனேன். இப்போ நான் ப்ராஃபஸி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100-200 குழந்தைக்கு மேலே பிறந்திருக்குனேன். இந்த கடைசி விஷன் பார்த்து அந்த டைமுக்கு அப்புறம் கன்ஃபார்மாக அது நடந்துடும். ஸோ உங்களுடைய விஷனை நான் பார்த்தேன். கர்த்தர் நாம் எமைப்பெறட்டும். கிரேஸ் அன்லிமிட்டெட் இது ஒரு பாயா ஆண்டர் கொடுக்குறாங்க. என்ன பேர்னு அதான் கேர்ள் பேபிக்கு ஜொஹானா கிரேஸ்னு நாங்கள் வச்சோம். பாய்க்கு எப்படி வைக்கிறது எனக்கு தெரியல. உங்கள ஆண்டவங்கள்ட்ட பேசியிருக்க வாய்ப்பு கிட்டிருந்தா நீ கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பட் ரொம்ப முக்கியம், இட்ஸ் கம்மிங் சூன். ஆண்டவர் கண்டிப்பாக அறிகிறார். உங்களோட ஊழியத்தில் ஒரு பெரிய டெஸ்டிமனியாக மாறி பேசுவது நாமத்தினால நாங்கள் நம்புகிறோனே. உங்களுக்காக அக்கா காக்கும் கோழிங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். அடுத்த வருடம் திரும்பி நம்ம மீட் பண்ணுவோம். ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரோக்ராம் நான் மார்ச்ல ஆர்கனைஸ் பண்றேன், கண்டிப்பா வாங்க. காட் பிளஸ் யூ. டைம் இருந்தா கால் பண்ணுங்க.
0: இல்லையா சொல்லுங்களேன்.

0: ஆக்சுவலா ஜான்சனுக்கு எனக்கு குழந்தை இல்லைன்னு தெரியும்.
1: எஸ்
0: ஆனா இப்ப நான் ஜொகான் டிக்ளேர் பண்றேன்றது தெரியாது அவருக்கு.
1: எஸ்
0: திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டேன், ஜான்சன் ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். ஆனா எனக்கு ஒன்றும் தெரியாது, 1 மந்த் எனக்கு இப்படி வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நான் சொல்லி 150-200 குழந்தைங்க வந்து பிறந்துருச்சு. அப்ப நான் சொன்னேன், நீங்க ஜொகானா கிரேஸ்ன்றீங்க, எனக்கு ஆண்டவர் தந்தது யாவே இஸ் கிரேசியஸ் அப்படின்னா ஜொகானன். அவர் சொன்னாரு, ஒரு மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் அந்த குழந்தைய நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா.
1: ஆமென்.
0: மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
1: எஸ்
0: சீர்காழியில எனக்கு கிஃப்ட் பண்ணது மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
1: எஸ்
0: தொட்டில்.
1: எஸ்
0: நான் ஜான்சனுக்கு அனுப்பினேன், பாஸ்டர் இதை தான் எனக்கு கொடுத்துருக்கிறாங்க, அண்ணே இதுல தான் வைக்கிறாங்க அப்படிங்கிற.
1: ஆமென்.
0: எனக்கு என்னன்னா, ஆண்டவரே நான் தான் சொல்றேன், என்கிட்ட நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க, நான் பேசுறத என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றதுக்கு ஒரு ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சிருக்கீங்க தந்திருக்கிறீங்க. ஆனா பாஸ்டர் ஜான்சன் இருந்து வந்தது என்னன்னா, இந்த காரியம் எதுவுமே தெரியாத ஒரு நபரிடத்துல கர்த்தர் பேசுறாரு.
1: ஆமென்.
0: கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படிங்கிற வேர்டு வருது. ஆனா என்ன பேர் வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. கத்தர் உங்கள்ட்ட பேசிருக்கிறாரா என்னன்னு கூட எனக்கு என்னன்னா
1: தெரியல.
0: அவர் ஜொகானா கிரேஸ்னு பொம்பளை பிள்ளைக்கு வச்சேன், ஆனா ஆம்பளை பிள்ளைக்கு பேரு ஜொகானன்.
1: ஆமென்.
0: ஜொகானன் இஸ் ரியல்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒரு அற்புதங்களின் மண்டலம். நீங்க இப்ப நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. 25 பிரம்ம முடிச்சு உட்கார்ந்து இருப்பீங்க.
1: ஆமென்.
0: பிரம்ம முடிக்கும் உங்களுக்கு.
1: எஸ்
0: பிரம்ம முடிக்கும். நம்ம தலைமுறையில தேவன் பேசி நமக்கு காரியங்களை செய்கிறாருங்கிறத நிரூபிச்சு காட்டுறதுக்கு நம்ம லைஃப்ல ஒரு காரியம் இருக்கு.
1: ஆமென்.
0: நான் அதை நல்லா மோப்ப முடிச்சிட்டேன்.
1: எஸ்
0: விடுற மாதிரி ஐடியாவே என்னன்னா
1: இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: வரல என்ன கதி செய்து பாருங்க. அவர் வர்றாரு. அவர் சொன்னார், அண்ணே நான் வீட்டுக்கு வந்து எனக்கு த்ரில்லிங்கா இருக்கணே. நான் சொன்னேன், சீர்காழியில மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுத்த தொட்டில் என்ன தொட்டில் தான், மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த போட்டோ பார்த்தோன்னா அவருக்கு இன்னும் த்ரில் ஆயிட்டாரு. எனக்கு நான் வீட்டுக்கு வந்தேன்
1: என்னன்னா,
0: புதன்கிழமை வர்றாரு, வந்து ஜோம் பண்றதுக்குன்னே வர்றாரு. நான் சொன்ன வர்றது வர்றீங்க, புதன்கிழமை சாயந்தரம் மீட்டிங்கே நீங்க முடிச்சுட்டு போங்கன்னு
1: சொல்லிட்டேன்.
0: அதனால அந்த மஞ்ச மேல ஒரு விசேஷத்தை கிருபையை கத்தர் வச்சிருக்கிறாரு. நமக்கு பல முத சொன்ன காரியத்தை இன்னொருத்தர் மூலமா அப்படியே சொல்றப்ப ரெண்டு சாட்சிகளால, ரெண்டு சாட்சிகளுடைய வாக்கினால கர்த்தர் காரியத்தை என்ன செய்கிறார், ஊர்ஜிதம் பண்ணி
1: ஊர்ஜிதப்படுத்துங்க.
0: டீல் முடிஞ்சு.
1: ஆமென். ஆமென்.
0: அது எப்படி ஆகும், இப்படி ஆகும், அப்படி ஆகும், அதெல்லாம் என்னன்னா
1: இல்ல.
0: அது எப்படி ஆகாது, அப்படி ஆகும்,
1: அப்படியே ஆகும்.

0: ஆதியாகமத்துல யோசேப்பு தெளிவா சொல்லுவாரு, பார்வோன்ட்ட போய் 41:32 இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு
1: ரட்டித்தது.
0: எல்லாரும் சொல்லுங்க, ரட்டித்தது,
1: ரட்டித்தது.
0: அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் ரெண்டு முறை பேசுறார்னா அது தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு.
1: எஸ்,
0: நம்பர் ஒன். நம்பர் டூ, அது சீக்கிரத்துல தேவன் செய்ய போறார்.
1: ஆமென்.
0: தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு,
1: தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது.
0: சீக்கிரத்தில் ஆண்டவர்
1: அதை சீக்கிரத்தில் ஆண்டவர்
0: செய்ய போறாரு,
1: செய்ய போறாரு.
0: அதனாலதான் அந்த சொப்பனம் பார்வோனுக்கு
1: ரட்டித்தது. ஹல்லேலூயா.
0: The fact that Pharaoh dreamed the same dream twice.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரே சொப்பனத்தை ரெண்டு முறை.
1: Hallelujah. Hallelujah.
0: And emphasizes God's determination to do this and do it soon. இதை செய்ய தேவன் தீர்மானிச்சிட்டாரு, சீக்கிரத்தில் செய்ய போறார்.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen சொல்லுங்க.
1: Amen.
0: It means that these events have been decreed by God. இது எதை குறிக்குதுன்னா இந்த சம்பவங்கள் எல்லாமே தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு. And he will soon make them happen. இது சீக்கிரத்துல தேவன் என்ன செய்ய போகிறார்,
1: செய்ய போகிறார்.
0: ஆனா அறிவு என்ன சொல்லுது, அது எப்படி
1: ஆகும்,
0: அது எப்படி,
1: அது எப்படி,
0: இங்கதான் இதை கலட்டி
1: வெளியே வச்சுட்டு
0: அது அப்படியே.
1: ஆமென்.
0: இட்ஸ் எ மிரக்கிள்.
1: எஸ்.
0: 1950 இன்னைக்கு வர்றப்ப கூட மத்தியானம் உட்காந்து நான் பாக்குறேன் ஓரல் ராபர்ட்ஸ் அவங்களுடைய கிளிப்பிங்ஸ். 1950 அவருடைய மீட்டிங்ஸ், 10 மீட்டிங்ஸ் நடந்த சயின்ஸ் மிரக்கிள்ஸ் நடக்க முடியாத லட்சை வச்சுட்டு வர்ற ஒரு குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கிட்டு மனதுருக்கத்தோட ஜோம் பண்ணி அந்த காலை ஆட்டி இது பண்ணி வச்சு ஜோம் பண்றார். அவ்வளவுதான், ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் அந்த பிரேயர். அவர் மடியிலிருந்து கீழே குழந்தைய பையனை இறக்குறாரு, குதிச்சு இறங்குறாங்க.
1: ஆமென். எஸ்.
0: பிரம்மாக்கு த்ரோட்டு, கண்ணு டிம்மாயி, கையெல்லாம் மல்டிபிள் இஷ்யூ. அவங்க வந்து சொல்றாங்க, உங்களே எனக்கு மங்களா தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. முகத்துல அவ்வளவு சோகம். அவர் கேட்கிறாரு, இதை செய்ய ஆண்டவருக்கு வல்லமை உண்டுன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. விசுவாசிக்கிறேன் அப்படின்றாங்க. தலையில அப்படி கை வச்சு உடனே பவர் மேனிஃபெஸ்ட் ஆகுது பாருங்களேன். கண் அப்படி நல்லா தெரியுதுன்றாங்க.
1: ஆமென்.
0: தூக்க முடியாத கைய தூக்குறாங்க. இதான் என்னால விழுங்க முடியல. இங்க முகத்தை பாருங்க, எப்படி பாருங்க.
2: Stretch forth your hands. Open and close them. Glory.
0: அது நம்மள நடந்து.
2: Let's help her rejoice. I shake my right hand. Yes, you have life. Shake this hand. Oh, you do have life. Now, how does your... Look straight at me. Your eyes are clear.
3: Yes, sir, you're as clear as a bell.
2: Oh, I'm so glad. You said I was a blur before, and now I'm clear.
3: Yes, sir.
2: Oh, thank you, God. You see, audience, I'm not always able to convey how I think and how I feel because words are so inadequate sometimes. But this is the way I do believe.
0: ஒரு பிலிமே எடுத்துருக்காங்க. மத்தியானம் அந்த பிலிம் ஃபுல் பிலிமே நான் உட்காந்து பார்த்தேன். ஆஸ்மால, அவரும் ஆஸ்மால சாக இருந்தவர் தான் ஆண்டவர் ஓரல் ராபர்ட்ஸ் சோகம் கொடுத்துருக்கிறார். இந்த பையனுக்கு வந்து நிற்கிறான், அவனால மூச்சே விட முடியாது, மேலே கையை வைக்கிறாரு. இவனுக்கு இப்போ ஆண்டவர் ஹீல் பண்ணுறாரு அப்படின்றாரு, மூச்சை இழுத்து விடுறா அப்படிங்கிறாரு. இன்ஸ்டண்டா எவ்வளவு இழுத்து விட முடியுமோ அவ்வளோ மூச்சு இழுத்து விடுறான்.
3: Hallelujah.
0: இவனுக்கு வந்து திக்குவாய். தேங்க்யூ. இவனுக்கு வந்து பேச்சே வராது. இப்படிதான் பேசுறான். இதுக்கோய் கையை வச்சு ஜோம் பண்ண உடனே பேச்சு அவ்வளவு ஃப்ளோ, ஃப்ரீ ஃப்ளோ.
2: In my Savior's name, let him talk for the rest of his life. Without stammering or stuttering, heal his flesh and heal so that the fear leaves him and may he never stammer again in Christ's name. Eddie, did you feel the Lord?
3: Yes, sir.
2: Where did you feel him?
3: All over.
2: Eddie, are you going to talk?
3: Yes, sir.
0: அடுத்து ஏஏ ஆலன். ஏஏ ஆலன் வந்து 1960 உள்ளவர். அவர் ஒரு ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட். அவர் வீல் சேர்ல வந்த ஒரு மனுஷனை சேலஞ்ச் பண்றாரு. எல்லாம் ஃபெய்த் பவர், ஃபெய்த் என்னன்னா பவர் சொல்லிட்டு இவர் இப்ப நடக்கிறாரு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த காலை வீல் சேர்ல இருக்கிறத வச்சு அந்த காலை எடுத்து வச்சு பார்த்தா இயேசு நாமத்துல நடங்குறாரு. அவர் பாட்டு வந்து நடக்கிறார். நர்ஸ் ஓடி வர்ற பின்னாடி இருந்து பதறிக்கிட்டு அந்த நர்ஸ் வந்துட்டு மேலே ஏறிட்டு இந்த மவுண்டன் தான் இந்த கதை தான். உன்னுடைய மலை என்ன செய்து பயிர்ந்து சமுத்திரத்துல
1: அள்ளுண்டு
0: போகுதுன்னு அவர் வச்சிருந்த கிளச்சை கொடுங்கன்னு கேட்டாரு. அந்த கிளச்சை வச்சுக்கிட்டு ஸ்டேஜிலே மிதிச்சு மிதிச்சு கிளச்சை உடைச்சு அந்த கிளச்சை நாலு துண்டாக்கி எந்திரிச்சு நடந்த ஒரு கையில கொடுத்து ஓ மலையை தூக்கிட்டு போன்றாரு.
1: ஆமென்.
0: 1960 1950 ஓரல் ராபர்ட்ஸ், டி.எல். ஆஸ்பர்ன், ஏ.ஏ. ஆலன் இவங்க பீரியட்ல நடக்கும்னு சொன்னா என்னோட தலைமுறையிலையும் நடக்கணும்.
1: ஆமென். எஸ் எஸ்
0: நான் வந்து தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்கிறாங்க, நான் ஒரு குழந்தையா எய்ம் பண்ணி நினைச்சுக்கிறாதீங்க. நான் குழந்தையவே எய்ம் பண்ணல. குழந்தைய கத்தர் திணிக்கிறார் கையில.
1: எஸ்
0: ஆனா இது ஒரு பெரிய மூவா மாறப்போகுது. பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இன்னைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் என்பதற்கான ஒரு சாட்சியா ஆண்டவர் என்ன ஏஞ்சலையும் சூஸ் பண்ணிருக்கிறார்.
1: எஸ்
0: அது நடந்த பிறகு சொன்னா நல்லா இருக்காது, நடக்கிற முன்னாடி சொன்னா தான் வீரியம். அதனால அதுக்கு முன்னாடி எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்.
1: எஸ்
0: எவ்வளவு சொல்லணுமோ
1: சொல்லிக்கிட்டே.
0: நீங்க தானே உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க தானே கேட்டிய, நீங்க தான் பார்க்க போறீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இருதா பாருங்க. ஆலன், ஏ ஆலன், ஃபுட்டேஜ் எல்லாம் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
4: What do you think about it?
5: Oh, it's wonderful.
4: You're walking.
5: Yes, I'm.
4: What do you think about it?
5: Oh, I don't know what to say.
4: You're healed.
5: Yes. Amen. Amen.
6: No more than this man couldn't walk except these crutches. He had to walk on his own. Amen.
4: This is his mountain. Tell you, I want everyone that's got a mountain come down here and stand in front of me. I'm going to speak.
0: எங்க காட்ல நடக்க போது எத்தனை பேர்
1: விசுவாசிங்க? ஆமென்.
0: அப்ப இது எந்த வருஷம் நடந்தது?
1: 1950.
0: 74 வருஷம்.
1: எஸ்
0: அல்லது 64 வருஷத்துக்கு முன்னாடி பெல்ஸ் ஆஃப் ரிவைவல் னு சொல்லி பெலிசர் தூர்த்து போட்ட துறவுகளை ஈசாக் என்ன செஞ்சானாம்? தோண்டி சுரக்கிற நீரூற்றை கண்டான். போன தலைமுறையில முந்தின தலைமுறையில இந்த மாதிரி பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. நமக்கு என்ன ஆசைனா எங்க தலைமுறையில மேனிஃபெஸ்ட் ஆகும்.
1: ஆமென். அப்பா
0: அதுக்கான டீச்சிங் உண்டு, அதுக்கான ஃபெய்த் எங்களுக்கு தர்றீங்க. உங்க காரியம் உண்டு.
1: எஸ் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: சூப்பர் சிங்கர் எல்லாரும் ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: சினிமாவை ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: சீரியலை ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: நீயா நான் அவர் ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: வீட்டில் ஒருத்தர் மட்டும் ரசிக்கிறீங்களா? மொத்த குடும்பமும் ரசிக்கிறா?
1: மொத்த குடும்பமே.
0: அப்ப உலகத்துல ஒருத்தன் பண்றத மொத்தமா உட்காந்து ரசிக்கிறான், கர்த்தர் சொல்றாருங்கிறத ஒத்தையில ஒருத்தன் ரசிக்கிறான்.
1: எஸ்,
0: உலகத்தை ரசிக்க முடியும், வார்த்தைய யாரோட பேசுறாரோ அவன் மட்டும்தான்
7: விசுவாசிக்க முடியும்.
1: ஆமென்.
0: உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை கர்த்தர் தூண்டுறாருன்னா விளையாண்டுறாதீங்க.
7: உங்க ஃபேமிலியில ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய உங்களை முன்குறிச்சதுனாலதான்.
1: ஆமென்.
0: மீண்டும் மீண்டும் உங்களிடத்துல பேசி உங்க ஃபெய்த் அப்படியே கர்த்தர் தூண்டிக்கிட்டே இருக்கிறார்.
1: ஆமென்.
0: உலகத்தை ரசிக்கிறவன் இல்ல, உங்க வார்த்தையை நான்
1: விசுவாசிக்கிறவன்.
0: உங்களிடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை பேசிருப்பாருன்னா நீங்க வேணா எல்லாத்தையும் சொல்லலாம், ஆனா எல்லாத்தையும் அதை பேச மாட்டார் ஆண்டவர். மரியாள்கிட்ட பேசினத யோசேப்பிட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: அவங்களுக்கு குழந்தை பிறந்தத பெத்தலேகம் சுத்தி இருந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள்ட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: சிமியோன்ட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: அண்ணாள்கிட்ட பேசினாரா?
1: பேசினார். சாஸ்திரி கிட்ட பேசினாரா? பேசினார்.
0: எலிசபெத் கிட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: சகரியாட்ட பேசினார?
1: பேசினார்.
0: குட்டி கிழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் வருது. மனுக்குளத்தை ரெண்டா பிரிக்க போகிற ஒரு சரித்திரம் வெளிப்படுறப்ப அதை குறிச்ச வெளிப்பாடு ஆண்டவர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் தந்தார்.
1: ஆமென்.
0: அதனால உங்க காரியத்தை ஆதரிக்க அநேகர் இல்லாம இருக்கலாம், விசுவாசிக்க நீங்க இருக்கிறீங்க ஆண்டவருக்கு.
1: ஆமென்.
0: எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும்,
1: நடக்கும்.
0: இந்த கத்திரத்துல நான் என்ன
1: செய்யறேன்?
0: நம்பிக்கையை அறிக்கைல அசைவு இல்லாமல் எப்படி இருங்க?
1: உறுதியாய் இருக்க
0: கடவுங்க.
1: ஆமென்.
0: அற்புதங்களின் ஆண்டு ஆண்டவருடைய காரியம் முண்ட போது.
1: எஸ்.
0: உங்க வீட்டுல.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் சொன்ன வாக்க விசுவாசிக்கிற உங்க வீட்டுல.
1: எஸ்.
0: அவர் காரியம்
1: முண்ட போகிறது.
0: உங்களை ஒரு அற்புத சாட்சியா கர்த்தர் எடுக்கிறார்.
1: ஆமென்.
0: எனக்கு என்ன ஆசைன்னா ஆண்டவரே இந்த விசுவாசத்துக்குள்ள பாடி ஆஃப் கிறைஸ்ட் கொண்டு வரணும், அதுக்கு எங்களுக்கு ஒரு சாட்சி வேணும். அதுக்கு தான் தொங்குற ஆண்டவரே ஜொகானன் ஜொகானன்.
1: ஆமென்.
0: நான் கேக்குறது இது ஒண்ணுக்காண்டுதான். எனக்கு ஒரு பெரிய ஆசை, எனக்கு ஏஞ்சலுக்கு அப்படி இல்லை. இது வந்து என்னன்னா ஒரு பெரிய வந்து இந்த தலைமுறைக்கு என்ன ஆக போகுதுன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதமா போகுது. ஆண்டவர் வல்லமையுள்ளவர்ங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஆண்டவரே எங்களை நீங்க முன்குறிச்சிங்க, அதுக்காக உமக்கு
1: ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
0: அந்த ஒரு சாட்சிக்காக தான் வல்லவர் என்ன செஞ்சாரா? மகிமையான காரியங்களை
1: செய்தார்.
0: நாம் மரியாள் பாடினாங்க வல்லவர்.

0: கர்த்தர் பேசியிருக்கிறார்ல, உங்க மகனை குறிச்சு பேசியிருக்கிறார்ல, உங்க மகளை குறிச்சு பேசியிருக்கிறார்ல, உங்க கணவரை குறிச்சு, உங்க மனைவியை குறிச்சு, உங்க தொழிலை குறிச்சு, உங்க ஊழியத்தை குறிச்சு பேசியிருக்கிறார்ல. எப்படி பொய்யா போகும், எப்படி பொய்யா போகும். சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்ற என் ஆண்டவர் மகிமையான காரியத்தை உங்க குடும்பத்துல செய்ய போகிற ஆண்டு, மகிமையான காரியத்தை, அதிசயமான ஒரு காரியம், அவருடைய வாக்கின்படியே உங்க வீட்டுல ஆண்டவருடைய காரியம் முண்டுகிறத நீங்க பார்க்க போகிற ஒரு விசேஷித்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வருகிறார். தண்டவாளத்தை போட்டுட்டாரு, தண்டவாளத்தை போட்டுட்டாரு, அவரும் நீங்களும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை பண்ணிட்டீங்க. பொய்யா போகாது. மனுஷருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்க போகிறது. இது எப்படி ஆச்சு, இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், இன்றைக்கும் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிறார் என்பதற்கான ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக உங்களை முன்குறிச்சு உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைங்களை, உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் இந்த தலைமுறைக்கு ஒரு அற்புதமாக, ஒரு அடையாளமாக வைக்கிறார். சொன்ன காரியம் ஒண்ணு கூட தரையில விழாது. தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க, தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரோட சேர்ந்து கூட்டு அறிக்கை பண்ணுங்க. மருத்துவ அறிக்கை இல்ல, விசுவாச அறிக்கை தான் பவர்ஃபுல் ஆனது. டாக்டரோட ரிப்போர்ட் இல்ல, ஆண்டவருடைய ரெவலேஷன் தான் பவர்ஃபுல் ஆனது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. மாத்திரையில குணமானவன் இல்ல, நீ விசுவாசத்தினால குணமானவங்கிறத இந்த தலைமுறைக்கு சாட்சியா சொல்ல நான் உன்னை முன்குறிச்சிருக்கிறேன், நம்புகின்றார் ஆண்டவன். மருந்து இல்ல, வார்த்தை தான் உனக்கு மருந்து. என்னுடைய வெளிப்பாடு தான் உனக்கு மருந்து, என்னுடைய வெளிப்பாடு தான் மருந்து, என்னுடைய தீர்க்க தரிசனம் தான் உனக்கு மருந்து. அதுதான் அரு மருந்து. மருந்து செய்யாத வேலையை வெளிப்பாடு செய்யும். என்னோடு சேர்ந்து நீ சொன்னதை உன் கண்ணு காணும். உனக்கு நான் சொன்னதை நீ அப்படியே சொன்ன, நீ சொன்னபடியே உனக்கு ஆகும், அத உன் கண்ணு காணும். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி, இந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம், இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள ஃபெய்த்தை தூண்டி விட்டுருக்கீங்க, இல்லைன்னா எங்களால் இப்படி எல்லாம் பேச முடியாது. நாங்க எங்க வாய்க்கு ஒரு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கோம், ஆனா அந்த பூட்டை உடைச்சு இன்னைக்கு எங்க வாயில ஒரு பாட்டை வச்சு திரும்ப திரும்ப பாட வைக்கிறீங்க. என்ன உங்க காரியம் எங்க வீட்டுல முண்டு ஆண்டவர். 25வது வருஷம் மறக்க முடியாத வருஷம். அப்படி ஒரு பெரிய காரியத்தை தேவரே எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவே, இதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்ற அந்த வாக்கு அப்படி நிறைவேறட்டும். இதுதான் அந்த நேரம். மகிமையான காரியங்களை செய்யுங்க, வெற்றி சிறங்க. உங்க நாமம் பரிசுத்தம் உள்ளது. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
2: ரேடியோ. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரி

0: வாக்குத்தத்தங்கள் நிறைந்த சங்கீதத்தை நாம் படித்து வருகிறோம். இந்த சங்கீதத்தை பாடுகிறோம், இவை அறிந்திருக்கிறோம். இதிலுள்ள வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருமையாக தெரிகிறது. ஆனாலும் இவைகள் ஏன் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதில்லை என்பதை குறித்து அநேக நேரத்திலே நாம் சந்தேகிப்பது உண்டு, இல்லையா? சங்கீதம் 91 மிகப்பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறது. ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் இது நடப்பதில்லையே என்று நாம் அதை குறித்து குழப்பமடைகிறோம். இது உண்மைதானா என்று, ஏன் நடப்பதில்லை என்பதற்கு காரணங்களை நாம் சுட்டி காட்டி வந்திருக்கிறோம். எப்படி நடக்கும் என்பதையும் நாம் இந்த சங்கீதத்தை படிக்கிறதிலிருந்து சுட்டி காட்டி வந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த சங்கீதத்திலே 11-12 வசனங்களை வாசிப்போம். 11-12 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆகையால் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இன்றைக்கு தேவதூதர்கள் தேவனுடைய மக்களுக்கு அளிக்கும் பாதுகாப்பை குறித்து பேச விரும்புகிறேன். தேவதூதர்களால் தேவனுடைய மக்களுக்கு கொடுக்கப்படும் பாதுகாப்பு குறித்து இந்த காலை வேளையிலே பேச விரும்புகிறோம். தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. நாம் தேவதூதர்களை காணாததினால் அநேக நேரத்தில் அவர்கள் இருக்கிறார்களா என்பதை குறித்து அநேக நேரத்தில் சந்தேகம் எழும்புகிறது. ஆனால் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறவைகள் மட்டுமல்ல, நம் கண்களால் காணாதவைகளும் கூட கோடிக்கணக்கான கண்களால் காணாத தேவதூதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்று வேதவசனம் நிச்சயமாய் போதிக்கிறது. எபிரேயர் 13:2 திருப்போம். ஒரு நிமிஷம், எபிரேயர் 13:2. கோடிக்கணக்கான தேவதூதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள், நாம் காண்பதில்லை. ஆனால் அவைகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியம். ஏனென்றால் காண்கிறவைகள் மட்டும்தான் உண்மையாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். காணாத அநேக தேவதூதர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் அதை திட்டவட்டமாய் போதிக்கிறது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். 2 அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்ததுண்டு. சிலர் தேவதூதர்களை சந்தித்திருக்கிறீர்கள், உங்களிலே சிலர் கூட சந்தித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். தேவதூதர்கள் உங்களிடத்தில் வந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே தலையிட்டிருக்கலாம். தேவதூதர்கள் நீங்கள் சந்தித்திருக்கக்கூடும், உபசரித்தும் இருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் தேவதூதர்கள் என்று நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள். எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குதா? நம்ம எப்போ சந்திச்சோன்னு நடந்திருக்கக்கூடும். வேதவசனம் சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்க தவறாதிருங்கள். ஏனென்றால் அப்படி சிலர் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு. அவர்களுக்கு தெரியாது, யாரோ அந்நியர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவதூதர்களை உபசரித்திருக்கிறார்களாம். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடும். எபிரேயர் 1 திருப்போம், கடைசி வசனம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா? தேவதூதரை குறித்து சொல்லுகிறது இந்த வசனம். தேவதூதரை குறித்து சொல்லப்பட்ட இந்த வசனத்திலே ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு, அதாவது ரட்சிப்புக்கு சுதந்திரராக ஆகிற மக்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? தேவதூதர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு, ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு, எத்தனை பேர் ரட்சிப்பை இன்றைக்கு சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக அனுப்பப்பட்ட ஆவிகள். வேதவசனம் அதை திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லுகிறார், அதை அவர் நம்புகிறார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படியாக உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம் நம்மை காக்கும்படியாக. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தேவதூதர்கள் அப்படியாய் செய்வார்களாம். வேதவசனம் பல இடங்களிலே தேவதூதர்களை குறித்து திட்டவட்டமாய் போதிக்கிறது. ஆனால் அநேகர் விசுவாசிகள் தேவதூதர்கள் தங்களுக்கு பணிவிடை செய்வார்கள், தேவதூதர்கள் தங்களை காக்கும்படியாக தேவனால் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இன்றைக்கு ஏன் தேவதூதனுடைய பாதுகாப்பின் கரம் நம்மை தாங்குகிறது இல்லை? அநேக நேரத்திலே ஏன் வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படி கொடுக்கப்பட்ட தேவதூதர்கள் அநேக நேரத்திலே கிரியை செய்ய விடாமல் நாம் தடுத்து விடுகிறோம்? நம்முடைய அவநம்பிக்கையின் மூலமாக, நாம் விசுவாசியாததன் மூலமாக, அதை எதிர்பார்க்காததன் மூலமாக, அதை உரிமை பாராட்டதன் மூலமாக நாம் அப்படி தேவதூதர்களின் பணிவிடையை நாம் ஏற்றுக்கொள்ளாதவர்களாகிறோம். தேவதூதர்கள் பணிவிடை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். எதற்கு? தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை காண்பதற்கு, விசுவாசிப்பதற்கு, அவர்கள் நமக்கு பணிவிடை செய்யும்படியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் நம்புவதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்மை காக்கும்படியாக நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறதை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நாம் அதை இன்றைக்கு ஆவிக்குரிய சத்தியமாய் காண வேண்டும். உண்மையிலேயே தேவதூதர்கள் இருக்கிறார்கள், என்னை காக்கும்படியாக, என்னை கையில் ஏந்தும்படியாக, என்னை ஆபத்திலிருந்து விலக்கி காக்கும்படியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆகையால் தான் பிரசங்கிக்கிறேன். ஏன் காக்கிறதில்லை சில வேளையிலே? ஏனென்றால் நாம் அதை, அந்த ஊழியத்தை, தேவதூதருடைய அந்த ஊழியத்தை நாம் பாராட்டுகிறதில்லை, அதை எதிர்பார்க்கிறதில்லை, அதை ஒரு பொருட்டாக எண்ணுகிறதில்லை, அதை விசுவாசிக்கிறதில்லை. தேவனுடைய மக்கள் தேவதூதருடைய ஊழியத்தை அனுபவித்திருக்கிறார்கள் என்று வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. ரெண்டு ராஜாக்களுக்கு திருப்போம், 6 அதிகாரம். இங்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடக்கிறதை காண்கிறோம். எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். எலியா தீர்க்கதரிசியை பிடிப்பதற்காக எதிரியின் இராணுவம் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. படுத்து தூங்கிவிட்டு எழுந்திருக்கிறார் காலையிலே. எதிரியின் இராணுவம் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது பிடித்து கொண்டு போகும்படியாக. எலியா தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்திருக்கிறார். வாசிப்போம் 15 வசனம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, தீர்க்கதரிசியை நோக்கி, ஐயா என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். வேலைக்காரனுக்காக எலிசா தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார், இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். உண்மை சம்பவம். வேலைக்காரன் எழுந்து பார்க்கிறான், பட்டணத்தை சுற்றி குதிரைகளும் குதிரை வீரர்களும் ராணுவ வீரர்களும் ரதங்களும் குதிரைகளும் சுற்றி கொண்டிருக்கிறதை காண்கிறான். பயந்து அலறி தீர்க்கதரிசியிடத்தில் வந்து, ஐயா ஆண்டவரே, என்ன செய்வோம், இப்படி சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று வந்து சொல்லும் போது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள். யோசித்து பாருங்க, ஒரு தேசத்தின் இராணுவம் வந்து சுற்றி கொண்டிருக்கிறது, பட்டணத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் குதிரைகள் ரதங்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. எலிசா பார்க்கிறார், அவர் சொல்லுகிறார், அவர்களோடு இருப்பதை காட்டில் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லுகிறார். எதை பார்த்தார்? வான சேனைகள், தேவனுடைய போர் வீரர்களாகிய இந்த தேவ தூதர்கள் எலிசாவையும் தேவனுடைய மக்களையும் பாதுகாக்கும்படியாக அதிகமாய் கூடி வந்திருக்கிறதை எலிசா கண்டார். வேலைக்காரனால் அதை காண முடியவில்லை. எலிசா ஜெபிக்கிறார், ஆண்டவரே, இவன் கண்களை திறந்தருளும், இவன் பார்க்க வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறார். அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவனும் அதை காண்கிறான். என்னத்தை காண்கிறான்? அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையை சுற்றி நிரப்பப்பட்டிருக்கிறது, இவர்களை பாதுகாக்கும்படியாக என்கிறதை நான் காண்கிறான். அந்த காலத்திலேயே கூட, பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே கூட தேவ தூதர்கள் தேவனுடைய மக்களை பாதுகாப்பதிலே தீவிரமாயிருந்தார்கள். தேவனால் கட்டளையிட்டு அனுப்பப்பட்ட தூதர்கள் சில நேரங்களிலே சேனையாய் வந்து, பெரும் சேனையாய் வந்து இராணுவத்திடத்திலிருந்தே மக்களை காக்கக்கூடிய வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை காண்கிறோம். அநேக நேரங்களில் தனிப்பட்ட முறையில் வந்து அநேகரை விடுவித்தார்கள் என்பதையும் பிறகு நாம் காண்போம். இப்படி தேவதூதர்கள் இருக்கிறார்கள். எலிசாவை சுற்றி இருந்தது போல ஆயிரக்கணக்கான தூதர்கள் நம்மை சுற்றி நின்று கொண்டிருந்தாலும் நம்முடைய கண்கள், நம்முடைய விசுவாசம், நம்முடைய நாம் அறிந்திருக்கிற சத்தியம் அதை நமக்கு சரியாக போதிக்காவிட்டால் அப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் விசுவாசிக்க முடியாது. நம்முடைய ஆபத்தின் நேரத்திலேயும் தேவதூதர்கள் நம்மை சூழ நின்று பாதுகாக்கிறார்கள், அதில் சந்தேகமே கிடையாது. அதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும், நீங்கள் அதை சொல்ல வேண்டும். என்னத்தை சொல்ல வேண்டும்? சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படியாக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். எனக்காக அவர் கட்டளையிடுகிறார். என் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் கைகள் என்னை ஏந்தி கொள்வார்கள் என்கிற வாக்கு தத்தத்தை நீங்கள் சொல்ல வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்காக இருக்கிற தேவதூதர்களை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த தேவதூதர்களை பற்றி அநேக காலமாக ஒன்றுமே வேத சாஸ்திரிகள், வேத வல்லுநர்கள் படிக்காமல் இருந்தார்கள், ஆராயாமல் விட்டுவிட்டார்கள். அநேக வருஷங்களாக இந்த தேவதூதர்களை பற்றி அந்த காரியத்தையே ஆராயாமல் விட்டுவிட்டார்கள். ஏன் என்பதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, பழங்காலத்திலே இதை ஆராய ஆரம்பித்தவர்கள் சின்ன சின்ன ட்ரிவியல் குவஸ்டியன்ஸ், ஒன்றுக்கு உதவாத கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள். எப்போ தேவதூதர்கள் உருவாகின நிமிஷத்திலேருந்து எத்தனை நிமிஷம் வரைக்கும் அவன் விழாமல் இருந்தது, எப்போ விழுந்தது, சில வினாடிகள்லேயே விழுந்ததுன்னு சிலர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு தேவதூதனுக்கு இங்கேருந்து அமெரிக்கா போவதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இப்படியெல்லாம் வேண்டாத கேள்விகள், ஒன்றுத்துக்கு உதவாத கேள்விகளை கேட்டு தேவதூதர்களை பற்றி ஆராய்கிறோம் படிக்கிறோம் என்று சொல்லி ஒன்றுத்துக்கும் உதவாத கேள்விகளை கேட்டு அதை உண்மையாக படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இதை படிக்க வேணாம், இதை விட்டுருவோன்னு பேசாமல் விட்டுட்டாங்க. இரண்டாவதாக, ரோமன் கத்தோலிசிசம், கத்தோலிக்க மதத்தினர் தேவதூதர்களை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். தேவதூதர்களை ஆராதிக்க ஆரம்பித்து அவர்களை மேன்மைப்படுத்தி பரிசுத்தவான்களையும் தேவதூதர்களையும் தேவனை ஆராதிப்பது போலவே நாம் ஆராதிக்கலாம் என்கிற ஒரு முறைமையை கொண்டு வந்து தேவதூதர்களை ஆராதிக்கிற ஒரு ஒழுங்கை கொண்டு வந்தார்கள். அப்படி வந்தவுடன் புரோட்டஸ்டன்ட் மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த தேவதூதர்களை இவர்கள் ஆராதிக்கிறார்களே என்று சொல்லி அதை எதிர்க்கிறவர்களாய் மாறி தேவதூதர்கள் ஆராதிக்கப்படுவதால் இனிமேல் அவர்களை பற்றி படிக்கக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க பேசாமல். நம்ம ஆட்கள் இவர்கள் ஆராதிக்க கூடாது என்பது கரெக்ட் தான், சரிதான். ரோமன் கத்தோலிக்க மதம் வருவதற்கு முன்பதாகவே தேவதூதர்களை ஆராதிக்கிற காரியம் ஏற்கனவே நடந்து வந்தது என்று நாம் வேதவசனத்திலே பார்க்கிறோம். கொலோசையர் 2:18 தேவதூதர்களை ஆராதிக்க கூடாது என்று வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஏனென்றால் அங்கே தேவதூதர்களை ஆராதிக்கிறவர்கள் அவர்கள் அப்பவும் இருந்திருக்கிறார்கள், ஆகையால் தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர்களை ஆராதிப்பது சரியல்ல என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. ஆனால் இவர்கள் தேவதூதர்களை ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தை படிக்க வேண்டியவர்கள், தேவதூதருடைய ஊழியத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய மக்கள் அதை படிக்காமல் விட்டுவிட்டார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு அருவறுப்பாக இருந்தது. தேவதூதர்களை பற்றி ஒரு பெருசாக எடுத்துக்கூடாது, அதை விட்டுடுவோம், வேண்டாம் என்று சொல்லி விட்டுவிட்டார்கள். இப்படியாக பல காரணங்களால் தேவதூதர்களை குறித்து படிக்காமல் அந்த குறித்த அறிவை உதறி தள்ளி அதை வேண்டாம் என்று அதை பொருட்படுத்தாமல் அநேகர் விட்டுவிட்டார்கள். அதை குறித்த இக்னோரன்ஸ், அறியாமை அதிகமாக இருக்கிறது. தேவதூதர்கள் என்றால் என்ன, எப்பொழுது உருவாக்கப்பட்டவர்கள், எப்படி உருவாக்கப்பட்டவர்கள், எத்தகைய தன்மை வாய்ந்தவர்கள், என்ன விதமான நோக்கத்திற்காக அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய பணிவிடை என்ன, அவருடைய பணி என்ன என்பதில் மிகுந்த அறியாமை ஜனங்கள் மத்தியிலே இதன் காரணமாக நிலவி வருகிறது. ஏனென்றால் படிக்காத காரணத்தினாலே. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாள்களிலே கூட யூதர்கள் மத்தியிலே ஒரு குழுவினர் இருந்தார்கள். அவர்கள் தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்களும் விசுவாசிக்கவில்லை. அவர்களுடைய பெயர் சதுசேயர். யூதர்கள் மத்தியிலே பரிசேயர், சதுசேயர் என்று இரண்டு விதமான கும்பல் இருந்தது. பரிசேயர், சதுசேயர் என்கிற கும்பலுக்குள்ள வித்தியாசம் என்ன? சதுசேயர் உயிர்த்தெழுதலையும் தேவதூதர்களையும் விசுவாசிப்பதில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23:8. என்னத்தினால் என்றால், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள், பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இதான் அவருடைய வித்தியாசம். இந்த சதுசேயர் தேவதூதர்கள் இல்லை, உயிர்த்தெழுதலும் இல்லை என்று போதிக்கிறவர்கள். இப்படி போதிக்கிறவர்கள் யூத மதத்திலே இருந்தார்கள். ஆனா அதே யூத மதத்திலே தான் எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள், பல தேவ மக்கள் தேவதூதருடைய ஊழியத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த சதுசேயர் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் ஒரு விதமான லிபரல்ஸ், வேத வசனத்தை விசுவாசியாதவர்கள். சில காரியங்களை, வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை விசுவாசியாத மக்கள், தேவதூதர்கள் ஒன்றும் கிடையாது, உயிர்த்தெழுதல் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அதையே வாதம் விட்டுக்கொண்டு அதையே தர்க்கித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள். அதில் என்ன வேடிக்கைனா, ஆதி திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட போது அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். அப்பொழுது பொறாமை அடைந்தவர்களாய் வேதம் சொல்லுகிறது, சதுசேயரும் மற்ற யூதர்களும் அந்த அப்போஸ்தலரை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டார்களாம். அப்போஸ்தலர் 5:10 இதை பற்றி சொல்லியிருக்கிறது. பொறாமை அடைந்து சதுசேயரும் மற்ற யூதர்களும், குறிப்பாக சதுசேயரை சொல்லியிருக்கிறது, அவர்கள் அப்போஸ்தலரை பிடித்து சிறைச்சாலையில போட்டார்களாம். சதுசேயர் யார்? தேவதூதர் உண்டென்று விசுவாசியாதவர்கள். சிறைச்சாலையில போட்டவங்க அடுத்த நாள் போய் பார்த்தா சிறைச்சாலை கதவை, சிறைச்சாலையிலிருந்து அங்க போட்ட அப்போஸ்தலர்கள் வெளியே போயிட்டாங்க. எப்படி போனார்கள்? தேவதூதர்கள் கொண்டு வந்து வெளியே விட்டாங்க. ஆண்டவர் வேணும்னே தான் செய்தார் போல இருக்கு. இவர்கள் தேவதூதனை விசுவாசிக்கிறது இல்லை என்று தெரிஞ்சு தேவதூதனை அனுப்பி இந்த சதுசேயர்களால் சிறையிலே தள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களை வெளியே கொண்டு வந்து விட்டு விட்டார். இவர்கள் முழிக்கிறார்கள், எப்படி நடந்தது என்று இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உண்மை. உண்மையாகவே தேவதூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். வேத புத்தகத்திலிருந்து இயேசு தேவதூதர்கள் இப்படியாய் பணிவிடை செய்கிறார்கள் என்று விசுவாசித்தாரா? இயேசு விசுவாசித்தாரா? இயேசு அதை எதிர்பார்த்தாரா? இயேசு இந்த தேவதூதருடைய பாதுகாப்பையும் அவருடைய ஊழியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தாரா? இயேசு அதை அனுபவித்திருந்தால், இயேசு அதை எதிர்பார்த்திருந்தால், இயேசு அதை விசுவாசித்திருந்தால் நிச்சயமாக நாம் அதை விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் இயேசு விசுவாசித்தா நானும் விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு அதைத்தான் நாம் காணப்போகிறோம். இயேசுடைய வாழ்க்கையிலே தேவதூதர்கள் எப்படி கிரியை செய்தார்கள், எப்படி காத்தார்கள் தேவதூதர்கள், எப்படி அவரை தம்முடைய கைகளில் ஏந்தினார்கள், எப்படி அவருக்கு உதவினார்கள் என்பதை குறித்து இந்த காலை வேளையில் சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு சிறு குழந்தையா இருந்த போதே இயேசுவை பாதுகாக்கிற வேலையிலே தேவதூதர்கள் அமர்த்தப்பட்டார்கள். மத்தேயு 2:19-20 நாம் பார்க்கிறோம். இயேசு சிறு குழந்தையாய் பிறந்த புதிதிலே இயேசுவை காக்கும்படியாக தேவதூதன் அனுப்பப்படுகிறான். 19, ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். தேவதூதன் இயேசுவை பாதுகாக்கும்படியாக, சரியான நேரத்தில் திரும்பி இவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பும்படியாக இவர்களுக்கு கட்டளையிடுவதை காண்கிறோம். எகிப்துக்கு ஓடி போன யோசேப்பு, பிள்ளையை காக்கும்படியாக எகிப்துக்கு ஓடி போன யோசேப்பு, தேவதூதன் சொப்பனத்தில் சொன்னபடியால் தான் அப்படி ஓடி போனார் என்று நாம் பார்க்கிறோம். 13:12. பின்பு அவர்கள் ஏரோதினத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். தேவதூதன் தான் முதல்ல வந்து சொன்னது, பிள்ளையை இங்கே வைத்திருக்காதே, ஏரோது கொலை செய்யும்படியாக தேடுகிறான் என்று. பிள்ளையை தூக்கிட்டு ஓடுகிறார்கள் எகிப்துக்கு, அங்கே வைத்து சில காலம் பிள்ளையை காக்கிறார்கள். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு தேவதூதன் திரும்பவும் வந்து பிள்ளையை நீ கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலுக்கு திரும்பலாம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பிள்ளையை கொல்ல நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள் என்பதை அறிவிக்கிறார். தேவதூதன், காக்கிற தேவதூதன்,
1: காக்கும்படியாக, குழந்தையை காக்கும்படியாக, சகல உதவிகளையும் செய்யும்படியாக அனுப்பப்பட்ட தேவதூதன் அங்க இயேசுவை காக்கும்படியாய் கிரியை செய்கிறதை நாம் காண்கிறோம். இயேசு சிறு குழந்தையாய் இருந்த போதே, இயேசு ஊழியத்திலே நுழைந்தவுடன் தேவதூதருடைய அந்த பராமரிப்பு, அந்த ஊழியம் இயேசுவுக்கு இருந்தது என்பதை நாம் காண்கிறோம். சங்கீதம் 91 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவதூதர்கள் உங்கள் கைகளையே கையில் ஏந்தி தாங்குவார்கள், உங்கள் வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படியாக அவர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்காவிட்டால் பிசாசை கேளுங்கள், பிசாசு விசுவாசிக்கிறான். இந்த வசனத்தை பிசாசு கோட் பண்றான். சங்கீதம் 91:11 வசனங்கள், தேவதூதர்கள் உன்னை கையில் ஏந்துவார்கள், உன்னை காப்பார்கள் என்கிற வசனத்தை பிசாசு தெரிஞ்சு வச்சிருந்து பிசாசு இயேசுவுக்கு சொல்றான். நம்ப முடியுதா? இதுக்குன்னு ஒரு தனி பிரசங்கம் ஒரு நாள் பண்ணதான் போறேன் நான். பிசாசு சொன்ன சத்தியம், அவன் சொல்ற சத்தியம் தெரிஞ்சிருந்தாலே போதும், நம்ம பெரிய ஆளா இருப்போம். பிசாசு அநேக நேரத்தில் அவன் பயத்திலேயே பல உண்மைகளை பேச ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தெரியும் தேவதூதர்கள் பாதுகாக்கிறார்கள் என்று, தேவதூதர்கள் தாங்குகிறார்கள் இவரை என்று பிசாசுக்கு தெரியும். பிசாசு தான் ஏரோதின் மூலமாக குழந்தைகளை கொல்ல தேடினவன். அந்த பிசாசின் திட்டத்தை தேவதூதன் முன்னதாக அறிந்து அறிவித்து அவர்களை தப்ப வைத்து திரும்பவும் பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்கிறார். பிசாசுக்கு இது தெரியும். அந்த பிசாசு தான் இன்றைக்கு இயேசுவை சோதிக்க பார்க்கிறான். பார்ப்போம் மத்தேயு 4:6. இயேசு உபவாசம் இருந்த பிறகு, 40 உபவாசம் இருந்த பிறகு இயேசுவினிடத்தில் பிசாசு வருகிறான், சோதிக்கிறான். முதல் என்ன சொல்லுகிறான்? இந்த கல்களை அப்பமாக மாற்றும் என்று சொல்லுகிறான். பசியா இருக்கிற இயேசுவினிடத்தில் கல் அப்பமா மாற்றும் என்று சொல்லுகிறான். இயேசு முடியாது என்று சொல்லிவிடுகிறார். அப்பத்தினால் மாத்திரமல்ல, மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி அவனை தோற்கடிக்கிறார். இரண்டாவது சோதனை, ஆலயத்தின் உப்பிரிகையின் மேல கொண்டு போறான். மேல ஆலயத்துக்கு மேல ஏறிட்டான். இங்கிருந்து குதியின்றான். இப்போ எங்கிருந்து? ஆலயத்தின் மேல இருந்து குதியும். கவனிங்கள், 6, நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். சில விசுவாசிகளை விட பிசாசு நல்ல வேதத்தை படிச்சிருக்கிறான். எழுதி இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுது. உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி தேவதூதர்கள் வந்து உம்மை தாங்கிக் கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறான். இதுல சொல்லுகிறதுல ஒரு சின்ன பொய்யையும் புகுத்திடுறான். தமிழ்ல அது அவ்வளவு சரியா வரல, ஆங்கிலத்தில் அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. Lest at any time you dash your foot against the stone. எந்த நேரத்திலாவது உன்னுடைய கால்கள் இடராதபடிக்கு என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆனால் ஆங்கிலத்தில் பார்ப்பீர்கள் என்றால் 91 சங்கீதத்திலே lest at any time என்று சொல்லவில்லை, lest you dash your foot against the stone தான் சொல்லியிருக்குது. உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்குன்னு தான் சொல்லியிருக்குது. எந்த நேரத்திலும் என்று சொல்லவில்லை. அவன் சொல்லுகிறான், எந்த நேரத்திலும் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்று சொல்லுகிறான். பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் காப்பார்கள் என்பது உண்மைதான். எப்பொழுது காப்பார்கள்? எப்போதும் அல்ல. அந்த மறைவிடத்திலே தங்கி இருக்கிறவர்களை தங்கி இருக்கிற வேளைகளிலே பாதுகாப்பார்கள். Not at any time, but only when you stay in the secret place. எல்லா நேரத்திலும் அல்ல, எந்த நேரத்திலும் அல்ல, உன்னதமானவரின் மறைவிடத்திலே தங்கி இருக்கிற நேரத்தில் மட்டும்தான் தேவதூதர்கள் அப்படி காப்பார்கள், கைகளில் ஏந்துவார்கள், பாதுகாப்பார்கள். பிசாசு ஒரு சின்ன பொய்ய நுழைக்கிறான் உள்ள. எந்த நேரத்திலும் அது நடக்கும். உனக்கு எப்ப வேணா நீ உன் இஷ்டப்படி குதிக்கலாம், அது நடக்கும். உன் இஷ்டப்படி நீ செய்யலாம், அது நடக்கும் என்று பிசாசு சொல்லுகிறான். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அந்த மறைவிடத்திலே தங்குகிற போது, அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுகிற போது, அவருடைய சிறகுகளால் மூடப்படுகிற போது, அந்த அவருடைய நிழலின் கீழ் தங்குகிற வேளையில மட்டும்தான் தேவதூதர் காப்பாற ஒழிய எந்த நேரத்திலும் அல்ல, எல்லா நேரத்திலும் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான், எல்லா நேரத்திலும் எந்த நேரத்திலும் அல்ல. நாம் அவருக்குள்ளாக மறைவிடத்திலே அவருடைய சட்டைகளுக்கு கீழாக அடைக்கலம் புகுந்து அந்த நிழலிலே தங்குகிற வேளையிலே தான் நம்மை அவர் காக்கிறார், தேவதூதர்கள் நம்மை காக்கிறார்கள். பிசாசு சொல்றான், எந்த நேரத்திலும் அது நடக்கும், நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ பாட்டு கல் அப்பமாக்கி சாப்பிடு, தேவனுடைய சித்தத்தை செய்தாலும் பரவாயில்ல, செய்யாட்டியும் பரவாயில்ல, நீ எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன செய்தாலும் பரவாயில்ல, எந்த நேரத்திலும் உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் உன்னை வந்து தாங்குவார்கள் என்று. தாங்க மாட்டார்கள், அதுதான் உண்மை. பிசாசு எப்பவுமே கொஞ்சம் லேசா ஒரு சின்ன பொய்யையும் நுழைக்கிறான். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் புசியுங்கள், இந்த ஒரு கனியை மட்டும் புசிக்க வேணாம்னு சொன்னார். ஆனா பிசாசு அதை குறித்து ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு வருகிறான். கடைசியில் அந்த பிசாசோட பேசின ஏவாள் என்ன முடிவுக்கு வந்துட்டான், ஆண்டவர் வந்து இந்த கனியை தொடக்கூடாது என்று சொன்னது போல அவள் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். தொடக்கூட கூடாதுன்னு சொல்லலை, புசிக்க தான் வேணாம்னு சொன்னார். கொஞ்சம் எக்ஸாஜரேஷன், கொஞ்சம் மாற்றம், கொஞ்சம் ஒரு காரியத்தை சேர்க்கிறது குறைக்கிறது, இதுதான் பிசாசுடைய வேலை. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அந்த பிசாசு தேவனுடைய வார்த்தையிலிருந்து அப்படி குறைச்சி சேர்த்து இப்படி தான் ஏமாத்துகிறான். அவன் சொல்லுகிறது எல்லாம் போய் இல்லை, அதில் பாதி உண்மை இருக்கும், சில நேரத்தில் முக்காவாசி உண்மை இருக்கும், 90% உண்மை இருக்கும், 10% அதில் கலப்படம் இருக்கும். தேவதூதன் வந்து அங்கே இயேசுவினிடத்தில் இந்த பொய்யை சொல்லுகிறான், நீர் குதியும், எந்த நேரத்திலும் பிசாசு உண்மை காப்பான், எந்த நேரத்தில் தேவதூதர்கள் உன்னை வந்து காப்பார்கள் என்று பிசாசு சொல்லுகிறான். இயேசு அதற்கு கீழ்ப்படியவில்லை, அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசுவுக்கு தெரியுது எப்படி இவனை டீல் பண்றது என்று, இந்த பிசாசை எப்படி கவனிக்கிறது என்று இயேசுவுக்கு தெரிகிறது. இந்த சோதனை முடிந்தவுடன் இன்னொரு விஷயத்தில் அவர் சோதிக்கிறான். அது முடிந்தவுடன் 11வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். இயேசுவை சோதிக்க வந்த பிசாசு இயேசு தேவனுடைய வார்த்தையை பேசி அவனை மடங்கடித்த போது பிசாசு ஓடி போனான், விலகி போனான் என்று எழுதியிருக்கிறது. உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். கவனித்தீங்களா, இயேசு தேவதூதர்களுடைய ஊழியத்தை விசுவாசித்தார். இயேசு தேவதூதர்கள் இல்லை என்று சொல்லவில்லை, தேவதூதர்களை எதிர்பாராமல் இல்லை, இயேசு தேவதூதர்கள் பணிவிடை செய்யும்படியாக இருக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யும்படியாக தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை இயேசு திட்டவட்டமாய் விசுவாசித்தார். இந்த பிசாசு சோதித்து முடிந்து அவரை விட்டு விலகி போன உடனே தேவதூதர்கள் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். வந்து அவரை ஆற்றி, அவரை தேற்றி, அவரை பலப்படுத்தி, 40 நாள் உபவாசம் இருந்து ரொம்ப பலவீனமா இருந்திருப்பார். தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. எப்படி பணிவிடை செய்திருப்பார்கள், ஆகாரம் கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, நல்ல ஆகாரம் கொண்டு வந்திருப்பாங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது. அந்த நேரத்துக்கு அவரை பலப்படுத்துவதற்கு, சரீரத்திலையும் மனதிலும் பலப்படுத்துவதற்கு பல காரியங்களை அவர் செய்திருக்க கூடும். தேவ தூதர்கள் உண்மையாகவே இயேசுடைய வாழ்க்கையில வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. இயேசுடைய வாழ்க்கையின் கடைசியில கூட தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 22வது அதிகாரம் 42-43 வசனங்கள், கெத்செமனே தோட்டத்திலே அவர் பாடுபடுகிறார், இரத்த கண்ணீர் வடிக்கிறார், வேதனையினால் நிறைந்திருக்கிறார். ஏன், இன்னும் சில நேரத்திலே அவர் சிலுவையில் தொங்க வேண்டியது இருக்கிறது, பாடுபட வேண்டியது அவசியம். அதை நினைத்து அவர் அங்கே வியாகுலப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே அவர் பெரிய பாடுகள் அவருக்குள்ளாக. அந்த நேரத்தில் பாருங்க என்ன ஆகுதுன்னு, 42வது வசனம், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். கொஞ்ச நேரம் அந்த இடத்துல வியாகுலம் வேதனை தாங்காமல், ஐயோ நான் எப்படி பாடுவது ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று கொஞ்ச நேரம், ஒரு வினாடி ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் அல்லது ஆண்டவருக்கு சித்தத்துக்கு மாறாக ஒன்று செய்து விடலாம் என்று எண்ணினார். சிலுவைக்கு போகாமல் இருந்தால் என்ன, பாடுபடாமல் இருந்தால் என்ன என்று ஒரு வினாடி அப்படி எண்ணி அதை பேச ஆரம்பித்தார். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று தன்னுடைய வருத்தத்தில் வேதனையில் அப்படி பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் சுதாரிச்சுக்கிட்டார். ஏன், அவருக்கு ஆண்டவருடைய சித்தத்தை தவிர வேற செய்து பழக்கமே கிடையாது. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை தான் செய்வேன் என்று முதல்லருந்து செய்துக்கிட்டே வர்றார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய சித்தத்தை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார். ஆகையால் கஷ்டமான நேரம் வரும்போது ஆண்டவருடைய சித்தத்தை தொடர்ந்து செய்கிறார். அநேக நேரத்தில் சிறிய காரியங்களில் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதில்லை, அதனால தான் பெரிய காரியங்களில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய தவறி விடுகிறோம். எல்லா சிறு சிறு காரியங்களில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய
0: இயேசு ஏன் அந்த இடத்துல தவறவில்லை, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதில் ஏன் தயங்கவில்லை அந்த இடத்துல, ஏனென்றால் இவ்வளவு நாள் அதை தான் செய்து வந்தார், அதுதான் அவருக்கு பழக்கம், இப்பொழுது புதிதாக ஒன்று செய்ய போகிறதில்லை. வியாகுலத்தின் மிகுதியினாலே ஒரு நிமிஷம் அப்படி சிந்தித்தார், ஆனால் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளுகிறார். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று பிதாவினிடத்தில் ஒப்படைக்கிறார். அப்படி சொன்ன உடனே அடுத்த வசனம் பாருங்க, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். எவ்விதத்தில் பலப்படுத்தி இருப்பான் யோசித்து பாருங்கள். அங்கே என்ன பிரச்சனை? இயேசுக்கு உள்ளத்திலே ஒரு வியாகுலம், வேதனை, உள்ளத்திலே ஒரு சஞ்சலம், கண்ணீர் விடுகிறார், வியாகுலத்தின் மத்தியில் இருக்கிறார். தேவதூதன் வந்து பலப்படுத்தினான்னு சொன்னா எப்படி பலப்படுத்திருப்பான்? 40 நாள் உபவாசத்துக்கு பிறகு சாப்பாடு கொண்டிருப்பான். இந்த இடத்துல என்ன செய்திருப்பான்? தேவதூதன் வந்து அவருடைய உள்ளத்தை தேற்றி இருப்பான், உள்ளத்தை பலப்படுத்தி இருப்பான். தேவதூதன் வந்து உள்ளத்தில் பேசி அவரை தைரியப்படுத்தி இருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவதூதன் வந்து கலங்கி போயிருந்த, வேதனையோடு இருந்த, கண்ணீரோடு இருந்த இயேசுவை, சஞ்சலத்தில் இருந்த இயேசுவை உள்ளத்திலே தேற்றி அவரை பலப்படுத்தி இருப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே போல உங்களுக்கு நடக்கும், நிச்சயமா நடக்க முடியும். ஏன் நடக்கிறது இல்லைன்னா, நாம் அதை விசுவாசிக்கிறதில்லை, எதிர்பார்க்கிறதில்லை, அதை நம்புகிறதில்லை. தேவதூதர்கள் உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக, பணிவிடை செய்யும்படியாக, பல விதத்தில் உங்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக தேவதூதர்கள் உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவை வந்து தேவதூதர்கள் உள்ளத்தை ஆற்றி தேற்றி அவரை பலப்படுத்துகிறார்கள். தைரியத்தோடு அந்த தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவரை பலப்படுத்துகிறார்கள். சிலுவையிலே இயேசு அறையப்படுகிறார். அடுத்தது சிலுவையிலே அறையப்படும் போது இயேசு சொல்லுகிறார், நான் நினைத்தால் மத்தேயு 12 மத்தேயு 26 இயேசுவை கைது பண்ணுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? இயேசுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். பிதாவினிடத்தில் இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை, ஒரு லேகியோன் என்று சொன்னால் லீஜியன் என்று சொன்னால் 6000 தூதர்களாம், 12 லீஜியன்ஸ் லேகியோன் என்று சொன்னால் 72000 தூதர்கள், அதற்கு மேலாகும். இயேசு சொல்றார், இப்பொழுது நான் ஒரு ஜெபம் பண்ணினால், விண்ணப்பித்தால் தேவன் 72000 தூதர்களுக்கு மேலாக எனக்காக அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்ப இயேசு என்ன அறிந்திருந்தார்? தேவதூதர்களை அனுப்பும்படி கேட்க முடியும், தேவதூதர்கள் வருவார்கள் என்று விசுவாசிக்க முடியும், நாம் கேட்டால் தேவதூதர்கள் அனுப்பப்படுவார்கள், நாம் விசுவாசித்தால் அது நடக்கும், தேவதூதர்கள் நமக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்மை காக்கும்படியாக தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்று இயேசு விசுவாசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு விசுவாசித்தார், நான் கேட்டால் 72000 தூதர்களுக்கு மேல் அனுப்ப மாட்டாரா, அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்கிறார். ஆனாலும் சிலுவையிலே தொங்குகிற இயேசு, பாடுபடுகிற இயேசு தேவதூதர்களை கூப்பிடவே இல்லை. நான் நினைக்கிறேன் அந்த 75000 தூதர்கள், 72000 தூதர்களுக்கு மேல சூழ நின்று வேடிக்கை பார்த்திருப்பார்கள். ஆண்டவரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றார், தேவனும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றார், போய் காப்பாற்றுங்கள் என்று சொல்ல மாட்டேன்றார், இயேசுவும் கூப்பிட மாட்டேன்கிறார். கைகள் கட்டப்பட்டவர்களைப் போல ஒன்றும் செய்ய முடியாமல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி கொண்டு ஆயிரக்கணக்கான தூதர்கள் அன்றைக்கு பார்த்து கொண்டிருந்திருக்க வேண்டும், ஒன்றும் செய்யாமல். ஏன் செய்ய முடியவில்லை? தேவன் கட்டளையிடவில்லை, இயேசுவும் அதை வேண்டிக் கொள்ளவில்லை. அன்றைக்கு அவர் வேண்டிக் கொண்டிருந்தால் அத்தனை தூதர்களும் வந்து சிலுவையிலிருந்து அவரை மீட்டு அவரை சிலுவையில் அறைந்தவர்களை அன்றைக்கு கொன்றிருப்பார்கள் தேவதூதர்கள், அது நடந்திருக்கும் அன்றைக்கு. ஆனால் அப்படி நடந்திருந்தால் இன்றைக்கு நமக்கு ரட்சிப்புக்கு வழியே கிடையாது இல்லையா? அன்றைக்கு ஏன் தேவன் தேவதூதர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், இயேசுவை சாக விட்டார் சிலுவையிலே நம்முடைய மீட்புக்காக? அத்தனை தேவதூதர்கள், ஒரு தேவதூதன் எத்தனையோ மனிதனுக்கு சமாதம், ஒரு தேவதூதன் போதும் ஆயிரக்கணக்கான மனுஷனை கொல்வதற்கு, ஒரு தேவதூதன் போதும், ஒரு தேவதூதனை அனுப்பினால் அன்றைக்கு கதை முடிந்திருக்கும். ஆயிரக்கணக்கான

பாடும்படும்படியாக, அறையப்படும்படியாக, சாகும்படியாக. தேவதூதர்கள் அன்றைக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. காத்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு கட்டளையும் இல்லை. தேவதூதர்களுக்கு விளங்கலை. இந்த சிலுவையில் அறையப்படுகிற காரியங்கள், இந்த மீட்பின் பணி தேவதூதர்களுக்கு விளங்கவில்லை. அவர்களுக்கு வியப்பு, ஏன் நாம் இவரை காப்பாற்ற முடியவில்லை, ஏன் இவரை காப்பாற்ற முடியாத கட்டளை கொடுக்கப்படவில்லை, ஏன் இவர் இப்படி மரிக்க வேண்டும் என்று அங்கே விழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவதூதர்களுக்கு மறுபடியும் பணி கொடுக்கப்படுகிறது, இயேசு உதவி செய்யும்படியாக. பிறகு எப்போ உதவி செய்கிறாங்க? அவருடைய உயிர்த்தெழுதலே உதவி செய்கிறார்கள். அங்கே பேசாமல் இருந்தவர்கள் அந்த கல்லை புரட்டும்படியாக, அங்கே நிற்கும்படியாக, உயிர்த்தெழுதலை அறிவிக்கும்படியாக தேவதூதர்கள் உபயோகப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 28:1-6. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, சிலுவையில் அறையப்படும் போது பார்த்து கொண்டிருந்த தூதர்கள் ஏன் இப்படி இவர் சாக வேண்டும் என்று, தேவகுமாரன் சாக வேண்டும் என்று வியந்து பார்த்து கொண்டு, நாம் எதுவும் செய்ய முடியுமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த தேவதூதர்கள் சாகிறதை கண்டார்கள். அவர்களுக்கு அது புரியவில்லை. ஆனால் உயிர்த்தெழும் போது ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை இடுகிறார், கல்லை புரட்டு என்று சொல்லி. அந்த தேவதூதனுக்கு எவ்வளவு வேகம் வந்திருக்கும் பாருங்க. கொல்லும் போது பார்த்து கொண்டிருந்த தூதன் இறங்கி வந்து பூமி அதிர்கிற விதத்தில், அதிர்ச்சி அளிக்கிற விதத்தில் இறங்கி வந்து கல்லை புரட்டி போட்டு அதன் மேலே உட்காருகிறான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும், அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். பார்த்த பயத்திலேயே செத்தவர்கள் போனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்திலே வந்து பாருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட போது ஏன் பாதுகாக்க முடியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்த தூதர்களுக்கு இந்த திருப்தி கிடைக்கிறது. கல்லை புரட்ட, கல்லின் மேல் உட்கார, அங்கு வருகிறவர்களுக்கு இயேசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அறிவிக்க, அவருடைய உயிர்த்தெழுதலை சொல்ல அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. தேவதூதர்கள் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்கிறார்கள். இயேசு அதை விசுவாசித்தார். தேவதூதர்களை கூப்பிடுவேன், கூப்பிட்டால் தேவன் அனுப்புவார் என்று அவர் விசுவாசித்தார். தேவதூதர்கள் தமக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தேவன் விசுவாசித்தார். ஒரு சில உதாரணங்களை சொல்லுகிறேன். தேவதூதர்கள் எப்படி பரிசுத்தவான்களுக்கு உதவினார்கள் என்பதை குறித்து ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு துரிதமாக சொல்லுகிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற தேவனுடைய மனுஷர்கள் அந்த ராஜா செய்து வைத்திருந்த சிலையை, சிலைக்கு எதிராக பணிந்து குனிந்து வணங்க சம்மதமில்லாமல் நின்றபோது அவர்கள் அக்னியிலே தள்ளப்பட்டார்கள். எரிகிற சூளையிலே அவர்கள் தள்ளப்பட்ட போது அங்கே ராஜா பார்க்கும்போது அந்த மூன்று பேர் மட்டுமல்ல, நாலாவது ஒரு ஆள் நிற்கிறார். அவருடைய சாயல் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த தேவதூதன், நாலாவது மனிதர், நாலாவது ஆள் ஒருவர் அங்கே உள்ளே புகுந்து அந்த தீயின் ஒரு சேதமும் அவர்களை அணுகாமல் பாதுகாத்தார் என்று தானியேல் 3:24-28 வாசிக்கிறோம். ஒரு சேதமும் அணுகாமல் அவர்களை பாதுகாத்தார் என்று வாசிக்கிறோம். தானியேல் 3:24-28. 27-28 மட்டும் வாசிக்கிறது. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் அக்னி பலம் செய்யாமலும், அவருடைய தலைமையில் கருகாமலும், அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். விசுவாசிகள் விசுவாசிகள் நான் ஒன்று சொல்றேன், அவிசுவாசிகள் விசுவாசிக்கிறாங்க. தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவிக்கிறார் என்று யார் விசுவாசிக்கிறது? அவிசுவாசி உலகத்தில் இருக்கிறவன் விசுவாசிக்கிறான். இதுக்கு தான் சொல்றேன், பிசாசு சொல்ற சத்தியத்தையும் அவிசுவாசி சொல்ற சத்தியத்தையும் பிரசங்கம் பண்ணணும்.

0: பிசாசு சொல்ற சத்தியத்தையும் அவிசுவாசி சொல்ற சத்தியத்தையும் ஒண்ணா போட்டு பார்த்தா விசுவாசி விசுவாசிக்கிறது அதோட ரொம்ப கம்மியா இருக்கும், குறைவா இருக்கும். அவர்கள் நிறைய விசுவாசிக்கிறார்கள், அவிசுவாசி தேவனற்ற மனுஷன் ஒருவன் சொல்லுகிறான், உங்களுடைய தேவன் தேவ தூதரை அனுப்பி உங்களை பாதுகாத்தார் என்று அவன் சொல்லுகிறான். எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீர்கள், தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார் என்று? உங்களுடைய வாழ்க்கையில் அதை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ஆபத்தான சூழ்நிலைகளிலே, உங்களுடைய பிரச்சனைகளிலே, உங்களுடைய ஆபத்தான நேரங்களிலே நீங்கள் தேவதூதர்கள் வந்து உங்களுக்கு உதவுவார்கள், உங்களை காப்பார்கள், கையில ஏந்துவார்கள் என்பதை விசுவாசிக்க வேண்டும், அதை எதிர்பார்க்க வேண்டும். இன்னொரு சம்பவம் தானியேலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 6 அதிகாரத்திலே சிங்க கபியிலே போறப்பட்ட தானியேல், சிங்க கபியில போட்டு தானியேல் நல்லா தூங்குறாரு. அவர் போட்ட ராஜாவுக்கு தான் தூக்கம் வரல. இன்னைக்கு ராத்திரி மியூசிக்கும் வேணான்ட்டாரு, சாப்பாடு வேணான்ட்டாரு, ஒண்ணுமே வேணாம், எனக்கு சோறும் வேணாம், இசையும் வேணாம், என்ன தாளாட்டம் வேணாம், ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட போய் படுக்கிறார். அவர் அவனை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் நினைத்தார். ஒன்னும் முடியல, போட்டாச்சு, சிங்க கபியில போட்டாச்சு, என்ன ஆகுதோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனா அவரே சொல்லுகிறார், உன்னுடைய தேவன் உன்னை காப்பார் என்று, நீ வணங்குகிற தேவன் உன்னை காப்பார் என்று அந்த ராஜா சொல்லுகிறார். வாசிப்போம் 21-22 வசனங்கள், 6 அதிகாரம் 21-22 வசனங்கள். அப்பொழுது தானியேல் ராஜாவே, காலையில ராஜா வந்துடுறார், சீக்கிரமா எழுந்து தானியேலுக்கு என்ன ஆச்சுன்னு காலையில வந்து பார்க்கிறார். அப்பொழுது தானியேல் ராஜாவே, நீ ரெண்டும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். பெரிய தேவனுடைய தாசர்கள், பக்தர்கள், தேவனை உண்மையாகவே விசுவாசித்தவர்கள் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி காக்கிறார் என்பதை நிச்சயமாக விசுவாசித்தார்கள். தானியேல் சொல்லுகிறான், தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டார் என்று தானியேல் சாட்சியிடுகிறான். 23, அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்பொழுது தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. விசுவாசித்திருந்தபடியால், எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசித்திருந்தபடியால் ஒரு சேதமும் காணப்படவில்லை. நான் சொன்னேன் இல்லையா, அந்த தேவன் நம்மை சுற்றி என்ன போடுகிறார், வேலி போடுகிறார். அந்த வேலி எப்படி நிற்குது? விசுவாசத்தின் மூலமாக தான் அந்த வேலி நிற்குது. விசுவாசிக்கிற வரைக்கும் அந்த வேலி நல்ல வேலை செய்யுது, சத்ருவை வெளியே வைக்குது. விசுவாசிக்கிற வரைக்கும் சேதம் அணுகாமல் பாதுகாக்கிறது. விசுவாசிக்கிற வரைக்கும் பிசாசு உள்ளே நுழையாமல் தடுக்கிறது. விசுவாசிக்க நிறுத்துகிற வேலையில, விசுவாசியாமல் போகிற வேலையிலே சேதம் வருகிறது. அப்பொழுதுதான் பிசாசு உள்ளே வந்து நுழைகிறான். விசுவாசித்தபடியினால், தானியேல் விசுவாசித்தபடியினால் சேதம் ஒன்றும் அவனை அணுகவில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீயில போடுறார்கள், அவருடைய தீ வாசனை கூட அவர்கள் மேல் இல்லையா, அவருடைய முடி கூட கருகவில்லை, ஒரு முடி கூட வீணாக போகவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியாக தேவன் காக்கிறார். விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தில் நிற்கும் போது, அவருக்குள்ளாக நாம் அடைக்கலம் போகுகிற வேலையிலே உண்மையாகவே அந்த வேலி நம்மை பாதுகாக்கிற வேலையாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு கொண்டு போகப்படுகிறார் சிறை கைதியாக. வழியிலே பெருங்காற்று வந்து அந்த கப்பற் சேதம் உண்டாகிறது. அப்பொழுது தேவதூதன் பவுல அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, உனக்கு ஒன்றும் சேதம் ஏற்படாது, உனக்கு உன்னோடு இருக்கிறவர்களுக்கும் ஒன்றும் ஆகாது என்று அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 27 அதிகாரம் 14-25 வசனங்களிலே தேவதூதன் தரிசனமாகி அவரிடத்தில் பேசுகிறார், பயப்படாதே பவுலே, உன்னோடும் உனக்கும் உன்னை சேர்ந்திருக்கிறவர்களுக்கும் உன்னோட செல்லுகிறவர்களுக்கும் ஒரு சேதமும் ஆகாது என்று அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். அப்படியே அவர்களுக்கு சேதமாகாமல் அவர்கள் காக்கப்படுகிறார்கள். எப்படி அவர்கள் காக்கப்பட்டார்கள், அந்த கப்பர் சேதத்திலிருந்து எப்படி அன்றைக்கு காக்கப்பட்டார்கள்? அந்த தேவன் வந்து ஒன்று சேதம் அணுகாதுன்னு சொன்னது மட்டுமல்ல, அந்த தேவதூதன் மற்றும் தேவதூதர்கள் அந்த கப்பலை பாதுகாத்து அந்த மக்களை கரையேற செய்திருப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுதான் சரி, தேவதூதர்கள் வந்து பாதுகாக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5 அதிகாரம் 19-ஆம் வசனம் கத்தரடி தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியிலே கொண்டு வந்து, 17-ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து, இதைத்தான் சொன்ன முதல்ல, சதுசேய சமயத்த அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரிலே சிறைச்சாலின் கதவுகளை திறந்து அவளை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தையில் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். தேவ தூதர்கள் சிறைச்சாலையிலிருந்து அப்போஸ்தலர்களை விடுவிக்கிறதை பார்க்கிறோம். விடுவிக்கிற தேவ தூதர்கள் பணிவிடை செய்கிறார்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள், தேவனுடைய மக்களுக்கு காக்கும்படியாக அவர்களை மீட்கும்படியாக வருகிறார்கள், பணிவிடை செய்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 12 அதிகாரம், இன்னும் ஒரே ஒரு உதாரணம், அப்போஸ்தலர் நடபடிகள் 12 அதிகாரம் 7-11 வசனங்கள். யாக்கோபு ஆதிச்சபையில் கொல்லப்பட்ட பிறகு மற்ற அப்போஸ்தலர்கள், அதாவது பேதுரு கைது செய்யப்படுகிறார். பேதுருவையும் எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறான். யாக்கோபை கொன்றவர்கள் பேதுருவையும் எப்படியாவது முடித்து விட வேண்டும் என்று சித்தம் கொண்டு அவரையும் கைது செய்கிறார்கள். அப்பொழுதுசனம் சிறைச்சாலையில் இருக்கும் போது அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்து என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் நோக்கி, உன் அறையை கை உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். செருப்பு போட்டுக்கோ. தூதன் பின்னும் அவனை நோக்கி, வஸ்திரத்தை போர்க்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனத்தை காண்கிறதாக நினைத்தான். பேதுருக்கு விளங்கல, நல்ல தூக்கத்தில் இருந்திருக்கார். ஜெயிலில் இந்த மாதிரி தூங்குறாள் பார்த்துருக்கீங்களா நீங்க? இவ்வளவு தூக்கம் ஜெயில தேவைதானா? ஆனா கர்த்தருடைய மனுஷன் அவர், கர்த்தர் பார்த்துக்குவார். நமக்கு என்ன நடக்க போகுது, கொல்லதானே போறோம், பார்த்துருவோம். மிஞ்சி மிஞ்சி கொன்ன ஆண்டவர் இடத்துல தான் போய் சேர போறோம். கர்த்தருடைய கையில எல்லாம் இருக்குன்னு பேச படுத்துங்கிறார். தானியலும் அப்படிதான் நல்லா தூங்கிட்டு நல்லா எந்திரிக்கிறாரு. பேதுருவும் சிறைச்சாலையிலே, பொது சிறைச்சாலையில் வச்சிருக்கிறாங்க எல்லாம், போய் அங்க போய் நல்லா போய் தூங்கிட்டு, தூங்குற தூக்கம் சாதாரண தூக்கம் இல்லை, ரொம்ப ஆழ்ந்து நித்திர. தேவதூதன் வந்து விலாவில தட்டி எழுப்பி, நீ கச்சையை கட்டிக்கொள், பாதரட்சியை போட்டுக்கோன்னு சொல்லி இவ்வளவு சொல்லி எல்லாம் போட்டுட்டு கிளம்பி நடக்கிறாரு. அவருக்கே தெரியல, அவர் நினைச்சிருக்காரு ஏதோ ஒரு சொப்பனம் போல இருக்குன்னு, பேசாம தூக்கத்திலேயே நடந்து போறார். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் கதவையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு தேவைண்டது. அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். எப்படி நடந்ததுன்னே யாரும் விவரிக்க முடியல. பேதுரு பிறகு போய் இன்னொருத்தர் விசுவாசிகள் வீட்டில் கதவை தட்டுறாரு, அவர்களால் நம்ப முடியல. பேதுருடைய ஆவி தான் வந்திருக்குது, இல்லை பேதுருடைய தூதன் தான் வந்து நிற்கிறாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. வாசிப்போம் 13 வசனம். பேதுரு வாசற் கதவை தட்டின போது விடுவிக்கப்பட்ட பேதுரு விசுவாசிகளிடத்தில் செல்கிறார். ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷ கதவுக்கு வெளியே பேதுரு நிற்கிறது கேட்கிறது அறிந்து சந்தோஷத்தினாலே கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்பாக நிற்கிறான் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவனுடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். அவர்களும் தூதர்களை விசுவாசிக்கிறாங்க, பேதுருவும் தூதனை விசுவாசிக்கிறார். தூதன் வந்து பேதுருவை விடுதலை ஆக்கி தெரு வரைக்கும் கொண்டு வந்து கதவெல்லாம் திறக்க வச்சு எல்லாம் பண்ணி வெளியே அனுப்புகிறார். உண்மையிலே நடக்கும் என்று விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலத்திலும் கூட சாது சுந்தர் சிங் என்ற பெரிய பக்தருடைய சரிதையிலே ஒரு கதை சொல்லப்படுகிறது. சாது சுந்தர் சிங் என்பவர் நம்முடைய இந்திய மனுஷர், தெய்வ மனுஷர், அருமையாக ஊழியம் செய்த ஒரு தேவண்டிய தாசர். அவர் திபெத்திலே ஒரு மலை ஜாதி மக்களிடத்திலே அவர் மாட்டிக்கொண்டு அவர் அங்கே கொடுமைப்படுத்தப்பட்டாராம். அப்பொழுது அவர் கையை உடைத்து, அடித்தவருடைய கையை உடைத்து அவரை காலியாக இருந்த ஒரு கிணத்துக்குள்ளாக தூக்கி எறிந்திருக்கிறார்கள். தண்ணீர் இல்லாத கிணத்துக்குள்ள, டிரைவல் காய்ந்து போற கிணத்துக்குள்ள தூக்கி எடுத்திருக்காங்க. அந்த கிணறு எதுக்காக பயன்படுத்தினார்களாம்? இந்த ஆளுகளை கொல்ல வேணும் என்றால் அந்த கிணறு பயன்பட்டதாம். அதனால நிறைய பேர் ஏற்கனவே உள்ள போட்டு அந்த எலும்பு எல்லாம் அழுகி போய் உள்ள கிடக்குது. அநேகம் பேர் செத்துருக்கிறாங்க அந்த கிணத்துக்குள்ள. அந்த கிணத்துக்குள்ள இவரை தூக்கி போட்டாங்களாம் கீழே. 3 நாட்கள் இரவும் பகலும் அந்த கிணத்துக்குள்ளாக அவர் தவிக்கிறார். அந்த கதை சொல்லுகிறது, 3 நாட்களுக்கு பிறகு திடீரென்று ஒரு கயிறு ஒன்று வந்து இறங்கினதாம். மேலிருந்து கீழே ஒரு சத்தம் கேட்டதாம், அந்த கயிற்றை பிடித்துக்கொள் என்று சத்தம் கேட்டது. கயிற்றை பார்க்கிறார், கையில் அவ்வளோ உறுதியாக பிடிக்க முடியல, ஒரு கை உடஞ்சிருக்குது. கீழே பார்த்தா காலை வைக்கிறதுக்குன்னு ஒரு இது பண்ணியிருக்குதான், ஒரு லூப் மாதிரி பண்ணியிருக்குது அந்த கயிற்றுலேயே. அதில் காலை விட்டு கயிற்றுல கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு அப்படி நிற்கும் போது ஒரே தூக்கில் திடீரென்று யாரோ தூக்கி மேலே விட்டுருக்குறாங்க. தூக்கி விட்ட உடனே அந்த கதவை, அந்த மேலே இருந்த மூடியை திருப்பு போட்டு அதை தாளிட்டு அதுக்கு பூட்ட போடுகிற சத்தம் இவர் கேட்குது. இருட்டில் இவர் தன்னை சுதாரித்து கொண்டு எழுந்து அவரை தூக்கிவிட்டவருக்கு நன்றி சொல்லலாம் என்று பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லையாம். தூக்கிவிட்டது யாருன்னு தெரியல, யாருமே இல்லை. நன்றி சொல்லலாம்னு பார்த்தா யாருமே இல்லை. அடுத்த நாள் சாது சுந்தர் சிங் வெளியே வந்த கதை அந்த கிராமத்து தலைவனுக்கு போய் எட்டுகிறது. அது உள்ளே போட்ட ஆளுக்கு அந்த ஆள் சொல்கிற, வேறு யார்கிட்டையும் சாவியே கிடையாது, எங்கிட்ட இருக்கிற ஒரே சாவி தான் அது இருக்குது அந்த கிணத்துக்கு, அது என் எடுப்புலையே இருக்குதே, எப்படி யார் அந்த ஆளை தூக்குனது, யார் அந்த ஆளை வெளியே விட்டதுன்னு கேட்டாரான். யார் வெளியே விட்டதுன்னு நமக்கு தெரியும், சாது சுந்தர் சிங்க்கும் தெரியுன்ற நினைக்கிறேன். தேவ தூதர்கள் அவரை தூக்கி எடுத்திருப்பார்கள். அநேக நேரங்களிலே தேவ தூதர்கள் இப்படியாய் கிரியை செய்கிறார்கள். அதைத்தான் சங்கீதக்காரன் அருமையாக சொல்லுகிறார். மோசே தன்னுடைய வாழ்நாளிலே தேவதூதருடைய ஊழியத்தை இப்படியாக அனுபவித்திருப்பார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. தேவதூதர்கள் பாதுகாக்கிறதை, கைகள் ஏந்துகிறதை, தாங்குகிறதை, காக்கிறதை அவர் அனுபவித்திருக்கிறார். ஆகையால் தான் நிச்சயமாக எழுதுகிறார். மோசே எழுதின அந்த சங்கீதத்திலே 91 சங்கீதத்திலே நிச்சயமாக தேவதூதனுடைய ஊழியத்தை குறித்து எழுதுகிறார். தேவதூதர்கள் காப்பார்கள் என்று, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படியாக உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எத்தனை பேர் அதை இன்றைக்கு உண்மையாகவே விசுவாசிக்கிறீர்கள்? கட்ட இதுவாரா? எல்லாரும் சொல்லுவோம், என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படியாக எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவார். தேவ தூதர்களை விசுவாசிக்கிறேன், அவர்கள் இருக்கிறார்கள், பணிவிடை செய்கிறார்கள், எனக்காக போரிடும்படியாக தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், எனக்கு உதவி செய்யும்படியாக எப்போதும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா! உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? அதை எதிர்பாருங்கள். தேவ தூதர்கள் உங்களை பாதுகாக்கும்படியாக எதிர்பாருங்கள். நமக்கே சில நேரத்தில் நம்ம தேவதூதரில் பார்த்தது இல்லை, ஆனால் நினைக்கிறேன் அநேக நேரத்தில் தேவதூதன் கிரியை செய்திருக்கிறான். நான் சொன்னேன் நியூ இயர் அன்னைக்கு புது வருஷ துவக்கத்திலே சொன்னேன், காரில் வந்து கொண்டிருக்கிறேன், தூங்கி கொண்டு வர்றேன், என்னுடைய தம்பி ஓட்டி கொண்டு வர்றார், அவருக்கும் பாவம் தூக்கம், நல்லா ஓட்டுவார், நம்பி உட்காரலாம், அவருக்கு நல்ல தூக்கம் வந்துடுச்சு, அவரும் அப்படியே லேசாக தள்ள ஆரம்பிச்சிருச்சு. திடீரென்று எங்கேருந்து எழுந்துச்சேன்னு தெரியல, ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து அப்படியே நல்லா தலனி போட்டு தூங்கிட்டு இருக்கேன் நாங்கள். திடீர்னு இப்படி எழுந்து உட்கார்ந்து அவ்வளோதான், பார்த்த நேரம் எதிர்க்க லாரி கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் தான் வந்து அடி நொறுக்கியிருப்பாங்க காரை, சின்ன மாருதி கார் அப்பளம் மாதிரி நொறுக்கியிருக்கும், 2 வினாடி தான் போதும், பார்த்தேன் அவ்வளோதான், பிடிச்சி ஸ்டேரிங்கை பிடிச்சி இழுத்துட்டேன் இந்த பக்கம். அது இழுத்தோடனே இது ஒரு 90 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன், இல்லை அதிகமாக போயிருந்தாலும் போயிருக்கோம், அவ்வளோ வேகத்தில் போயிருந்த காரை பிடிச்சி இழுத்த என்ன ஆகுறது, அது இந்த பக்கம் போய் விருன்னு போய் ஒரு இதில் போய் டமால்னு மோதி நின்ன மாதிரி இருந்தது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னமோ ஆயிடுச்சுன்னு நினச்சி நான் பதறி போய் பக்கத்தில் பார்க்குறேன், என் தம்பிக்கும் ஒன்றும் ஆகலை, ஒன்றுமே ஆகலை. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய வைக்கல் புதர், இவ்வளோ பெரிய புதர் இவ்வளோ உயரத்துக்கு இருக்குது, வைக்கலை ரோடு ஓரமாக கொட்டி வச்சுருக்காங்க இவ்வளோ உயரத்துக்கு, அதுக்குள்ளே போய் கார் அப்படியே சொருவிட்டு நிற்குது, ஒன்றுமே ஆகலை, ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை, அப்படியே பின்னால் எடுத்து திரும்பி ஓட்டிகிட்டே வந்துட்டோம். ஒரு ஆள் இறங்கி பார்த்துட்டு லாரிக்காரங்களாம் பின்னால் நிறுத்திட்டாங்க, சார் செத்துருக்கணும் எப்படியோ தப்பிச்சிட்டிங்கன்றார். எப்படி தப்பிச்சனும் அவருக்கே விளங்கலை, போகிற வழியெல்லாம் லாரி தலை குப்புற கவுந்து விதவிதமாக கவுந்து கிடக்கும், ரோடுகளில் பார்த்தீங்கன்னா முறுக்கிக்கிட்டு கவுந்துக்கிட்டு பள்ளத்தில் விழுந்து பிரிட்ஜு மேலேருந்து விழுந்து, நான் பார்க்கும்போது நினைக்கிறேன் ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க போல இருக்கு இப்படி விழுகிறதுக்கு, காட்டுத்தனமாக ஓட்டி அங்கங்கே விழுந்து அடிபட்டு நொறுங்கி கிடப்பார்கள். அவன் பார்த்து சொல்கிறான், என்ன சார் எப்படியோ தப்பிச்சிட்டிங்க நீங்கள் அப்படின்னு கை காமிச்சிட்டு சொல்கிறான், எப்படியோ தப்பிச்சிட்டிங்க நீங்கள், அதுதான் ஆச்சரியமாக இருக்குதுன்னு. அங்கே போய் அந்த கார் அந்த புல்ல போய் சொருகின போது காரை விட்டு இறங்கலான்னு பார்க்குறேன், இறங்க முடியல, பக்கத்தில் பெரிய மரம், அந்த மரத்தை கொஞ்சம் ஒரு 5-6 இன்ச்சில் மிஸ் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன், கதவை திறக்க முடியல அவ்வளோ கிட்டே இருக்குது மரம், அந்த மரத்தில் அடிபட்டிருந்தால் அவ்வளோதான் நொறுங்கி இருக்கும் காரு. இன்றைக்கு நினைச்சு பார்த்தா உண்மையாகவே தேவதூதர்கள் தான் இருக்கணும், இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. தேவதூதர்கள் நம்மை காக்கும்படியாக கட்டளையிடப்படுகிறார்கள், கட்டளையிட்டுப்பட்டிருக்கிறார்கள், அது உண்மை, அதை நாம் எதிர்பார்க்க வேண்டும், அதை உரிமை பாராட்ட வேண்டும், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அந்த விசுவாசத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும், தேவதூதர்கள் நம்மை காக்கிறார்கள் என்பதை அறிந்து ஜீவிக்க வேண்டும். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நிச்சயமாக அதை விசுவாசிக்கிறீங்களா?
1: எல்லாரும் எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் இந்த தேவதூதர்கள் எப்படி இவர்கள் நமக்காக கிரியை செய்யும்படி நாம் இவர்களை ஏவி விடலாம், கிரியை செய்யும்படியாக செய்யலாம் என்பதை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க போகிறோம். தேவதூதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நமக்காக கிரியை செய்யும்படி நாம் எப்படி என்ன செய்ய வேண்டும், அவர்கள் நமக்காக கிரியை செய்ய வேண்டுமென்றால், பணிவிடை செய்யும் என்றால் வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அடுத்த வாரத்திலே நான் போதிக்கப் போகிறேன். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். தேவதூதர்கள் பணிவிடை செய்யும் ஆவிகள், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படியாக அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகள் தேவதூதர்கள். நாம் கர்த்தரை நாம் இன்றைக்கு துதிப்போம். கரங்களை உயர்த்தி தேவதூதர்களுக்காக, நம்மை சூழ நின்று பாதுகாக்கிற தேவதூதர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தேவதூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார், நம்மை பாதுகாக்கும்படியாக, நம்முடைய வழிகளில் காக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தேவனே. எங்களை பாதுகாக்கும்படியாக தேவதூதர்கள் கட்டளையிட்டிருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கும்படியாக, எங்களை கைகள் தாங்கிக் கொள்ளும்படியாக, ஏந்தி கொள்ளும்படியாக அவர்கள் காத்து நிற்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்போது நடக்கும்? விசுவாசிக்கும் போது. விசுவாசித்ததுனால தான் சேதம் ஒன்று ஏற்படவில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் தானியேலும் விசுவாசித்தபடியினால் சேதம் ஒன்றுமாகவில்லை. விசுவாசித்தால் தான் நடக்கும். அதுதான் அடுத்த வாரம் பேச போகிறோம் இன்னும் விவரமாக. விசுவாசிக்கும் போது இவைகள் நடக்கிறது. விசுவாசிக்காவிட்டால், அதை உரிமை பாராவிட்டால், தேவனுடைய வார்த்தையில் எவ்வளவு சொல்லியிருந்தாலும் அது நடக்க போகிறது கிடையாது. விசுவாசத்திலே நடக்கிறது. அந்த மறைவிடத்திலே நாம் இருக்க வேண்டும், அங்கு தங்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அந்த நிழலிலே தங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவைகள் நடக்கிறது. மறுபடியும் நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம்.

நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை கொடுப்பதற்காக அல்ல, விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.

ஆராதியோ வி பிரேஸ் யூ உன்னுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் நீ பெரியவன் நீ நல்லவன் Thank you Jesus we love you we worship you we adore you we exalt you உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் நீ பெரியவன் நீ சிறந்தவன் உம்மை போல ஒரு தேவன் இல்லை உம்மை போல ஒரு தேவன் எங்களை ஆசீர்வதிக்க இல்லவே இல்லை அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கே சொந்தம் ஆண்டவரே நீர் ஒருவரே பாத்திர Who else is worthy to receive all the praise, all the glory and all the honor? You deserve it, my master. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீர் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் ராஜா ஏற்றுக்கொள்ளும் ஏற்று

ஆண்டவரே, வறண்டதும் விடாய்த்ததுமான இடத்துலே என் ஆத்மா உன்மேல் தாகமாயிருக்கிறது. என் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது ஆண்டவரே. வயல்வெளியாய் மாற்றும்படி வாரும் ஆண்டவரே. அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை ஊற பண்ணுவேன் என்று சொன்னீரே, இறங்கி வாரும் ஆண்டவரே.

அந்த உன்னதமான தேவனை நாம் தொடர்ந்து ஆராதிக்கப் போகிறோம். தேவ பிள்ளைகளே, அவர் மறுபடியும் இறங்கி வரப்போகிறார். அவரை வரவேற்பதற்காக நாம் ஆயத்தப்படுவோம்.

0: எல்லாம் கூடும், எல்லாம் கூடும்,
1: எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே

வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, தண்ணீர் திராட்சரசமாய் மாறிவிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வாழ்க்கை மாறிவிடும்.

உலகம் எதை எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமோ பந்தய பொருளாம் இயேசு கிறிஸ்துவை அடையத்தக்கதாக இலக்கை நோக்கி ஓட வேண்டும். ஓடலாமா?

இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். அவருடைய நாமத்துக்கு இணை ஏதும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்னாரே. வாங்க சேர்ந்து பாடி அப்பாவுடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்துல இன்றைக்கு ஒரு அற்புதம்

சும்மா அதிர்றது இல்ல. பாதாளத்தை நடுங்க வைக்கிற ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்தை சொன்னால் நரகம் அதிர ஆரம்பிக்கும், பேய்கள் ஓடும், சாத்தான் நடுங்கி போவான்.

தாயையும் தந்தையையும் இழந்து யாரும் இல்லாத அனாதையாக இருக்கிறேன் என்று கலங்குகிறீர்களோ? உனக்காக நேசிக்க ஒருவர் இருக்கிறார்.

யாக்கோபை போல ஒரு கோலும் தடியுமாக நான் கடந்து வந்தேன். அந்தவர் என்னை புரியாமல் வெறுத்தவர்கள் அநேகம் பேர், என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கதறின நாட்கள் இரவுகள் பல உண்டு. ஆனாலும் ஆண்டவரே, யாக்கோபோடு நீ செய்த உடன்படிக்கை மறந்து போகிறவர் அல்லவே. யாக்கோபே, நான் உன்னை நேசித்தேன், நீ என்னுடையவன். நான் உன்னை கொண்டு நான் செய்வேன் என்று சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை விட்டு விலகுவதில்லை.

சொந்த ஜனத்தை இனத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்த எங்களுக்கு ஆண்டவரே இந்த தேசத்தில் எத்தனை கிருபை பாராட்டியிருக்கிறீர் ஆண்டவரே. தேவைகள் நிறைந்து நின்றது ஒரு நாள், மற்றவர்களை போஷிக்க என்னை உயர்த்தினது இந்த நாள். ஒன்றும் இல்லாமல் நாங்கள் வந்தோம் அப்பா, எங்கள் மேல் இவ்வளவு அன்பு வைத்து இவ்வளவா எங்களை உயர்த்தி வைத்தீரே சுவாமி. உமக்கு நாங்கள் என்ன செய்வோம்? எங்கள் வாழ்க்கையே உமக்கு அர்ப்பணிப்போம். நானும் என் வீட்டாரும் உண்மையே

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: Kindly turn your Bibles with me to Proverbs chapter 9 and verse 10.
1: என்னோடு கூட உங்கள் வேத புத்தகத்தை தயவு கூர்ந்து நீதிமொழியின் புத்தகம் 9 அதிகாரம் 10 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள்.
0: Proverbs chapter 9 and verse 10.
1: நீதிமொழிகள் 9:10.
0: The fear of the Lord is the beginning of wisdom and the knowledge of the Holy One is understanding.
1: கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு.
0: The knowledge of the Holy One is understanding.
1: பரிசுத்தரின் அறிவே அறிவு.
0: Sometimes we can misunderstand this statement thinking that this talks about knowing about the Holy One.
1: சில நேரங்களிலே இந்த வசனத்தை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். பரிசுத்தரை அறிகிற புரிந்து கொள்கிற காரியம் என்று தெரிந்து தவறாக புரிந்து கொள்கிறோம்.
0: பரிசுத்தரின் அறிவு அல்ல, பரிசுத்தரை அறிகிற அறிவு. எல்லாரும் சொல்லுங்க, அதான் அது சரியான மொழிபெயர்ப்பு. இங்கிலீஷில் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இப்படி போட்டிருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் பிகின்ஸ் வித் நோயிங் காட். அறிவு என்பதே கர்த்தரை அறிவதிலிருந்து தான் துவங்குகிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்கு, நோயிங் காட் ரிசல்ட்ஸ் இன் எவ்ரி அதர் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்.
1: எல்லாவித அறிவுக்கும் மூல காரணமாக கர்த்தனாய் இருப்பது தேவனை அறிகிற அறிவு.
0: ஸோ நோயிங் காட் ஷுட் பிகம் அ பர்சூட் ஆஃப் அவர் லைஃப்.
1: பரிசுத்தரை அறிகிற காரியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில தலையாயதா இருக்க வேண்டும்.
0: We need to have this desire and yearning to know more about God.
1: நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவனை குறித்து அதிகமாக அறிகிறதான தாக்கம், அந்த ஆர்வம் நமக்கு இயற்கையாக இருக்க வேண்டும்.
0: If you come to Colossians chapter 1 verse 9 to 11.
1: என்னோடு கூட கொலோசியரின் புத்தகம் 1 அதிகாரம் 9 முதல் 11 வசனத்துக்கு வருவீர்கள் என்று
0: சொன்னால், There are some phrases I want to give importance to.
1: அந்த வசனங்களில் இருக்கிற ஒரு சில வரிகளை நான் முக்கியத்துவம் கொடுத்து பேச விரும்புகிறேன்.
0: Here apostle Paul says,
1: இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்,
0: that he continually prayed for the Colossian church.
1: இந்த கொலோசிய சபைக்காக தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறார் என்று சொல்கிறார்.
0: What for?
1: எதற்காக?
0: He says that you may be filled with the knowledge of his will in all wisdom. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். And verse 10 again he says,
1: பத்தாம் வசனம் மறுபடியும் சொல்லுகிறார்,
0: that you may increase in the knowledge of God.
1: தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும்.
0: First receive the knowledge of God.
1: முதலாவது தேவனுடைய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
0: Number 2, be filled with the knowledge of God.
1: இரண்டாவது தேவனுடைய அறிவிலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும்.
0: Number 3, you have to increase in the knowledge of God.
1: அந்த மூன்றாவதாக நிரப்பப்பட்ட அறிவிலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும்.
0: தேவனை அறிகிற அறிவை பெற வேண்டும், அப்புறமா தேவனை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும், அதுக்கப்புறமா தேவனை அறிகிற அறிவினால் பெருக வேண்டும்.

0: Christ my Lord.
1: என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
0: I considered everything as loss.
1: எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன்.
0: Why?
1: ஏன்?
0: I want to know Jesus.
1: நான் தேவனை அறிய வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: See, Christian life is a life of relationship.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு உறவு சம்பந்தப்பட்ட ஐக்கிய சம்பந்தப்பட்டதான ஒரு காரியம்.
0: In order for the relationship to flourish and to make you happy, you need to know one another more.
1: இந்த உறவு, இந்த ஐக்கியம் நெருக்கமாய் இருக்க, சந்தோஷமாய் வாழ்வதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் அறிந்து கொள்ள வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Early days I have heard only the on the wedding day the bride and the groom meet each other.
1: ஆரம்ப காலங்களில், அந்த பண்டைய காலங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், திருமணத்திலே விவாக நாள் அன்றுதான் மணப்பெண்ணும் மணமகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்கள்.
0: They have never met each other.
1: அதற்கு முன்பதாக அவர்கள் சந்தித்ததே கிடையாது.
0: The bride and the groom was only seen by their parents.
1: மணப்பெண்ணும் மணமகளும் தங்களோட தாய் தகப்பனார் அவர்கள் தான் பார்த்திருப்பார்கள்.
0: They said to their son, "Hey, we got a girl. Come on this day."
1: தாய் தகப்பனார் மகனிடத்தில் சொல்லிப்பால், உனக்காக ஒரு பெண்ணை பார்த்து வைத்திருக்கிறோம், நீ இந்த நாளிலே வா என்று சொல்லுவார்கள்.
0: And this person will with great fear, trembling, he'll come.
1: அந்த மகனோ ஒரு மிகுந்த நடக்கத்தோடு பயத்தோடு பார்க்க வருவான்.
0: And then when he saw the woman, sometimes some people will be happy, some people will faint.
1: சில பேர் மணப்பெண்ணை பார்த்த உடனே மணமகன் சில பேருக்கு சந்தோஷம் வரும், சில பேர் துக்கமுகமாய் மாறிவிடுவார்கள்.
0: மயக்கம் வந்துடும். But what happens is from that day on.
1: ஆனால் என்ன என்று சொன்னால், அந்த நாள் முதற்கொண்டு
0: எவ்ரி டே தே கெட் டு நோ ஈச் அதர் மோர் அண்ட் மோர்.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் விவாகத்திற்கு பின்பு ஒருவரை ஒருத்தர் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள்.
0: அல்லேலூயா. What happens?
1: என்ன நடக்கிறது?
0: Every day when they get to know this person,
1: ஒவ்வொரு நாளும் புதிதாக அவர்களை பத்தி ஒருத்தர் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது,
0: they realize one thing.
1: அவர்கள் ஒரு காரியத்தை புரிந்து அறிந்து கொள்கிறார்கள்.
0: Their husband, their wife is far, far different from their biodata.
1: அவர்கள் அந்த பயோடேட்டால கொடுத்திருந்த அவர்களை பெற்றதன சுய சரித்திரம், அந்த கொடுத்திருந்த அந்த காரியத்தில் இந்த காரியமும், விவாகத்திற்கு பின்பு ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழ்வதும், முற்றிலும் இந்த சுபாவம் வேறுபட்டு காணப்படுகிறது.
0: பயோடேட்டால இல்லாதெல்லாம் இங்க இருக்க. And they get to know each other.
1: அவர்கள் ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள்.
0: But these days everything is changing.
1: ஆனா இன்றைய காலங்களில் எல்லாம் முன்னுக்கு பின் எல்லாம் மாறிவிட்டது.
0: They say it is arranged marriage.
1: நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்று சொல்கிறார்கள்.
0: பட் வாட் தே டு இஸ் நவ் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் டிமாண்டிங், ஐ ஹேவ் டு மீட் த பாய் இன் பர்சன்.
1: ஆனால் இப்பொழுது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்று சொல்லி இருந்தாலும், ஆனால் மணமகனும் மணப்பெண்ணும் விவாகத்திற்கு முன்பதாக ஒருவர் எங்களை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் நினைக்கிறார்கள்.
0: And then they say, give us time, 5 minutes, I want to talk with the girl.
1: அவர் சொல்லுற, நான் பெண்ணிடத்துல ஒரு 5 நிமிடம் பேச வேண்டும், எனக்கு 5 மணித்துளிகள் வேண்டும்.
0: These days girls are asking, I need 5 minutes with the boy.
1: இன்றைய காலங்களே மணமகன் கேட்பதில்லை, மணப்பெண் கேட்கிறாள்.
0: I have to have an interview. I have some questions I have to ask.
1: எனக்கு நான் ஒரு சில நேர்முக தேர்வு போல சில கேள்விகளை கேட்க வேண்டும், விவாகத்துக்கு முன்பு நான் அவரோட தனிமையில பேச வேண்டும்.
0: So 5 minutes, 10 minutes, they talk, they discuss, and then finally they agree to get married.
1: 5 நிமிடம், 10 நிமிடம் இப்படி மணித்துளிகள் பேசி முடித்து ஒரு முடிவுக்கு வந்து பிற்பாடு விவாகத்துக்கு சம்மதிக்கிறார்கள்.
0: And then there is an engagement.
1: அதற்கு பிறகு நிச்சயதார்த்தம் நடக்கிறது.
0: And after engagement, every day it is a chain prayer.
1: நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு ஒவ்வொரு நாளும் சங்கிலி தொடர் ஜபத்தை போல தினசரி பேசிக் கொண்டிருப்பார்கள்.
0: Oh, they talk about every subject under the sun.
1: அவர்களுக்கு சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லா தலைப்புகளை குறித்தும் பேசுவார்கள்.
0: And they talk until the wedding.
1: அவர்கள் பேசி விவாக நாள் வரைக்கும் பேசுவார்கள்.
0: What to cook, what to do, what kind of dress, how is the decoration, every discussion both of them are involved.
1: விவாகத்திற்கு பின்பு எப்படி சமைக்க வேண்டும், எப்படி வீடு இருக்க வேண்டும், எப்படி அலங்கரிக்க வேண்டும், எப்படிப்பட்ட வஸ்திரம் உடுத்த வேண்டும் என்று எல்லாவற்றையும் குறித்து சம்பாஷணம் ஈடுபடுவார்கள்.
0: And after marriage,
1: விவாகத்திற்கு பின்பு,
0: I asked some people,
1: விவாகத்திற்கு பின்பு விவாக மாணவர்கள் கேட்டது உண்டு,
0: how is it going,
1: எப்படி உங்கள் விவாக காரியம், விவாக வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது.
0: ஆனா நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, புரிஞ்சிக்கவே முடியல. எப்படி என்னவா? I am not able to understand a thing.
1: என்னால அந்த காரியத்தை சரிவர விளங்கிக் கொள்ள முடியவில்லை.
0: 3 months you are talking, 4 months you are talking, all the time your phone line is busy.
1: 3 மாதங்களா பேசி நாய், 4 மாதங்களா பேசுறேன், எப்பொழுதும் தொலைபேசியிலே இருந்தீர்கள்.
0: What happened?
1: என்ன ஆனது?
0: We talked. But what today I am seeing is something, a new discovery.
1: நாங்கள் பேசினோம், உண்மைதான், ஆனால் பேச்சுக்கு பின்பட விவாகத்திற்கு பின்பு நான் பார்க்கிற காரியம் ஒரு புதுமையான காரியமாக இருக்கிறது.
0: ஒவ்வொரு நாளும் புது கண்டுபிடிப்பா இருக்கு பாஸ்டர்.

0: புது புது வண்ணம், புது புது குணம். ஒவ்வொரு நாளும் நாள் ஒரு மேனி, பொழுது ஒரு வண்ணமா கலர்கரராக மாறுறா பாஸ்டர். அவர் என்னென்னமோ மாறி இருக்காரு, நம்பவே முடியல பாஸ்டர். இவர் தானா மாத்திக்கிட்டு யார்ட்டியா பேசிட்டோமான்னு தெரியல. It's a lifetime of discovery.
1: இந்த ஆராய்ச்சி என்பது விவாக காரியத்திற்கு பின்பாடு அவர்கள் சாவர வரைக்கும் இந்த ஆராய்ச்சி தொடர்கிறது.
0: You see, the more you get to know that person and understand them.
1: பாருங்கள், நீங்கள் அதிக அதிகமாக எவ்வளவுக்கு அதிகமா ஒரு நபரை குறித்து புரிந்து கொள்கிறீர்களோ, அறிந்து கொள்கிறீர்களோ,
0: the more the relationship becomes stronger.
1: எந்த அளவுக்கு புரிதல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உறவிலே ஒரு ஐக்கியம் ஏற்படும்.
0: I used to think.
1: நான் யோசிப்பது உண்டு.
0: To know a human being sometimes 50 years of marriage is not enough.
1: ஒரு மனிதனை குறித்து புரிந்து கொள்வதற்கு ஒரு 50 ஆண்டு கால மன வாழ்க்கை போதாதா இருக்கிறது.
0: Is it not true?
1: உண்மைதானங்க.
0: People have touched 50 years in marriage, you can tell me, I still cannot understand my wife, I still cannot understand my husband.
1: விவாக வாழ்க்கையிலே 50 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிறவர்கள் அதை பூர்த்தி செய்தவர்களுக்கு தெரியும். நான் சொல்லுகிற கூற்று, இன்னும் என் மனைவி என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, இன்னும் என் கணவன் என்னால் சரிவர் அறிந்து கொள்ள முடியவில்லை.
0: Imagine trying to understand God.
1: அப்படி என்று சொன்னால், ஒரு மன வாழ்க்கையிலே உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், தேவனை அறிந்து கொள்வதில் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள்.
0: The Bible says,
1: வேதம் சொல்லுகிறது,
0: the knowledge of the holy God is true knowledge.
1: பரிசுத்தரை அறிகிற அறிவே உண்மையான அறிவு.
0: Hallelujah. It's a lifetime journey.
1: அது வாழ்க்கை முழுவதும் ஏற்படுகிறதான ஒரு பிரயாணம்.
0: Every other knowledge we acquire in the world ends with this world.
1: உலகத்திலே நாம் சம்பாதிக்கிற, நம்ம சேகரித்து வைக்கிற எல்லா ஞானமும் இந்த உலகத்தோடு முடிந்து விடும்.
0: But the knowledge of the holy God is the only knowledge that goes on to eternity.
1: ஆனால் பரிசுத்தரை அறிகிற அறிவு, அந்த ஞானம் மாத்திரமே நாம் செத்த பிறகும் நித்திய நித்தியமாக நம்மை கொண்டு செல்லும்.
0: Hallelujah. Praise be to God. தேவன் நாமத்து மகிமை உண்டாவதாக. It should be a lifelong desire.
1: அது ஒரு நம் வாழ்க்கை முழுவதும், ஜீவகாலம் முழுவதும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆவல் அல்லது விருப்பம்.
0: You see, God also loves us to reveal himself to us and that we should know him more and more.
1: பாருங்கள், தேவனும் தன்னை வெளிப்படுத்தி நாம் அவரை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவனும் விரும்புகிறார்.
0: How can we know God?
1: எப்படி நாம் தேவனை அறிந்து கொள்வது?
0: How can we attain this knowledge of God?
1: எப்படி இந்த தேவனுடைய அறிவை, ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வது?
0: I want to speak about 3 things.
1: இன்று ஆலை வேளையில் கூட நான் 3 காரியங்களை அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
0: Number 1.
1: முதலாவது
0: Psalm 34:8.
1: சங்கீதங்களின் புத்தகம் 34 சங்கீதம் 8 வசனம்.
0: Taste and see that the Lord is good.
1: கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
0: How many of you believe that our God is a good God?
1: எத்தனை பேர் நம்புகிறீர்கள் நம் தேவன் ஒரு நல்ல தேவன் என்று?
0: Hallelujah. How can you know him?
1: எப்படி அவரை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்?
0: How can you know him?
1: எப்படி அவரை நாம் அறிந்து கொள்வது?
0: By tasting him.
1: அவரை ருசித்து பார்க்கும் பொழுதுதான்.
0: When we taste him.
1: அவரை ருசித்து பார்க்க வேண்டும்.
0: This really began to stop me in my tracks.
1: என்னுடைய கவனத்தை இந்த ருசித்து பார்ப்பதில் என்பது ஈர்த்தது.
0: What does it mean to taste God?
1: ருசித்து பார்ப்பது, தேவனை ருசித்து பார்ப்பது என்றால் என்ன?
0: We all know that we all have 5 senses for us to understand the world.
1: இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாக நமக்கு 5 புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: What are they?
1: அவை என்ன?
0: Seeing,
1: பார்வை,
0: hearing,
1: கேட்குதல்,
0: smelling,
1: முகர்தல்,
0: tasting,
1: ருசி பார்த்தல்,
0: and then feeling,
1: உணர்தல்.
0: Only with these things, these 5 senses, we are able to understand what is this world.
1: இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாக இந்த 5 புலன்களை நாம் பயன்படுத்திதான் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை புரிந்து கொள்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம்.
0: Of these 5 sensory perceptions that we have, tasting is a very, very unique way of knowing the world.
1: இந்த 5 புலன்களை நாம் இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட 5 புலன்களிலே இந்த ஒரு புலனாகிய ருசி பார்த்தல் என்பது மற்ற 4 புலன்களை காட்டிலும் சற்றே தனித்துவம் வாய்ந்தது.
0: It made me to think about how and why should we taste God.
1: நமக்கு யோசிக்க வைக்கிறது, ஏன் தேவனை நாம் ருசி பார்க்க வேண்டும், எப்படி ருசி பார்க்க வேண்டும்?
0: You see, let me give you some facts about our tongue.
1: இந்த நாக்கை குறித்து, நாவை குறித்து சில உண்மைகளை நான் சொல்லுகிறேன், துணுக்குகளை சொல்லுகிறேன்.
0: Do you know that our tongue has about 10,000 taste buds on its surface.
1: உங்களுடைய நாவிலே 10,000 அது சுவையிலே கொடுக்கிறதான அரும்புகள் அல்லது முட்டுகள் இருக்கிறது.
0: How many? 10,000.
1: 10,000 இருக்கிறது.
0: They say these 10,000 taste buds are replaced every 2 weeks.
1: பாருங்கள், இந்த நாவில் இருக்கிற அந்த 10,000 சுவையை தருகிற முட்டுகள் 2 வாரங்களுக்கு ஒரு முறை புதிதாக புதுப்பித்துக் கொள்ளும்.
0: That is why we can continue and have a consistent taste, because our taste buds don't go old. In 2 weeks they'll get replaced.
1: ஏனென்றால் நமக்கு தொடர்ச்சியாக சுவையின் அருமை உணர்வது ஏனென்று சொன்னால், இந்த சுவையை கொடுக்கிற அரும்பு மொட்டுக்கள் அது நீர்த்து போகாமல் 2 வாரத்துக்கு ஒரு முறை புதிதாக வந்துவிடும்.
0: But as a person is growing older,
1: ஆனால் ஒரு மனிதன் வயதாய் போய் கொண்டே இருக்கும் பொழுது,
0: science tells us that many of these cells don't get replaced.
1: அறிவியல் சொல்லுகிறது, வயது ஆக ஆக இந்த சுவையை கொடுக்கிற அரும்பு மொட்டில் ஒரு சில மொட்டுக்கள் அது புதுப்பிக்கப்படாமல் பழையதாய் போய்விடும்.
0: So by the time you reach 60-70, a person will have only 5000 taste buds.
1: இந்த 60-70 வயது தொடும் பொழுது இந்த 10,000 அரும்பு மொட்டுக்கள் 5,000 ஆய் குறைந்துவிடும்.
0: Therefore you cannot have the same taste, or you cannot have sense the same taste you had when you were young.
1: அதனால்தான் இந்த இளம் வயதிலே நீங்கள் சுவைத்த அந்த சுவையின் உணவுகள், இந்த சுவையின் நரம்புகள் இருந்த தன்மைகள் வயதாகும் பொழுது சுவைத்தன்மை இழந்து விடுவீர்கள்.
0: Now you understand why there is fighting in the family?
1: இப்ப தெரியுதுங்களா ஏன் வயசானவங்களால குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னு?
0: The husband is saying, what are you cooking? When you are young, you are cooking very well. Nowadays, you are not cooking at all properly. No taste.
1: வயதான கணவர் சொல்லுவார் மனைவியை பார்த்து, என்ன நீ இப்ப சமைக்கிற? ஒரு காலத்துல ஆரம்ப காலங்களில் இளமையில எவ்வளவு அழகா சமைத்தா, இப்பொழுது ஏன் நல்லா சமைக்கல, நீ வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லுவார்.
0: ருசியே இல்லை. இப்ப புரியுதா ஏன் ருசி இல்லைன்னு? மனைவி கை பக்கத்துல பிரச்சனை இல்லை, நாக்கு மறுத்து போச்சு. பாதி நாக்கு என்ன செய்யல, இன்னையோட நிறைய வீட்டில் சண்டை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். என்ன இதே சில சகோதரிகள் காரணமா வச்சுக்கிட்டு பாஸ்டர் சொன்னார்ல, உன் நாக்கு செத்து போச்சு, பயன்படுத்த வாய்ப்பும் உண்டு. But listen,
1: அலகவனிகள்,
0: there is something very interesting about the taste buds.
1: ஆனால் இந்த சுவை அரும்பு மொட்டுகளை குறித்து ஒரு சுவாரஸ்யமான காரியம் உண்டு.
0: There is something very interesting about tasting.
1: அந்த சுவைத்தலை குறித்ததான ஒரு சுவாரஸ்யமான காரியம் உண்டு.
0: What is that?
1: அது என்ன?
0: If you look at all the other sensory organs,
1: இந்த ஐம்புலன்களில் இருக்க எல்லா புலன்களை குறித்து பார்க்கும் பொழுதும்,
0: let's imagine seeing.
1: பொதுவாக பார்த்துக்கோ, பார்வை, பார்க்குதல்.
0: See, in order to see, you can also see a distant object. It doesn't have to be near to you.
1: அந்த ஒரு பொருளை பார்க்க வேண்டும் சொல்ல, அந்த பொருள் கிட்ட தான் இருக்க வேண்டும் இல்லை, தூரத்தில் உள்ள பொருளை நம்மால் பார்க்க முடிகிறது.
0: They say a human eye in the midst of pollution and dust can see to a distance of 12 miles.
1: அறிவியல் சொல்லுகிறது, மனித கண்கள் தூசும் தும்பும் இருக்கிறதான மாசுபடிந்த இந்த அந்த இடத்துல சூழலில் கூட 12 மைல்கள் நம்ம கண்களால் துல்லியமாக பார்க்க முடியும்.
0: They say if it has no pollution, no dust, it's a clear sky, they say you can actually see 30 miles.
1: ஆனால் மாசு இல்லாமல் தெளிந்த வானமாய் தெள்ளை தெளிவாய் இருக்கும் பட்சத்தில் ஒரு மனித கண்ணால் 30 மைல் தூரத்தை துல்லியமாக பார்க்க முடியும்.
0: Take our ears.
1: காதை பாருங்கள்.
0: The ears can hear sounds in a distance.
1: தூரத்தில் ஏற்படுகிற ஒலி அலைகளை நம் காதுகளால் கேட்க முடியும்.
0: You don't have to go there, you can hear it from here.
1: அந்த ஒலியை கேட்ப கிட்ட போக வேண்டாம், தூரத்திலிருந்தே காதுகளால் கேட்க முடியும்.
0: That is why some families, you know, pastor, I was speaking in my room, from outside they heard and they took the secret out.
1: அதனால தான் சில பேர் சொல்ல, வீட்டுக்குள்ள பேசுற காரியத்தை கூட வெளியே இருக்கிறவங்க கேட்டுறாங்க.
0: Because the ear is so sharp.
1: ஏனென்று சொன்னால் இந்த காதின் செவித்திறன் மிக கூர்மையான செவித்திறன்.
0: Number 3, nose.
1: மூன்றாவது முகர்தல், மூக்கு.
0: You can smell things at a distance.
1: தூரத்தில் இருக்கிற அந்த வாசனையை கூட உங்கள் மூக்கால் முகர முடியும்.
0: When you finished your work and came to your house, you know today is fish kolambu.
1: நீங்கள் வேலை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் இருக்கிற அந்த சுவையை, அந்த முகர்தலை பார்த்தே, வாசனையை பார்த்தே, இன்னைக்கு மீன் குழம்பு என்று துல்லியமாய் சொல்லிவிடுவீர்கள்.
0: You don't have to go to the kitchen.
1: நீங்கள் கிச்சனுக்கு போக வேண்டாம்.
0: In your parking, the smell will come.
1: உங்கள் பார்க்கிங் ஏரியாவிலே உங்களால் சொல்ல முடியும், இன்னைக்கு மீன் குழம்பு என்று.
0: So you can smell from a distance.
1: தூரத்திலிருந்தே உங்கள் நுகர முடியும்.
0: How about feeling?
1: உணர்தல் எப்படி?
0: Now you are not sitting next to the AC.
1: நீங்கள் அந்த குளிர்சாதன பெட்டிக்கு அருகில் அமரவில்லை.
0: You are there somewhere, but you are saying, Pastor, ஒரே குளிர்து பாஸ்டர், தாங்க முடியல பாஸ்டர். Why are you saying that?
1: ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்?
0: Because even from a distance you can feel the cold.
1: ஏனென்று சொன்ன, தூரத்தில் இருந்து கூட அந்த குளிர்ச்சியான காற்றை உங்கள் சரீரத்தால் உணர முடியும்.
0: You don't have to put your hand into the hot stove and say, oh, it's hot.
1: அந்த எரிகிற அடுப்பிலே உங்கள் கையை வைத்து சூடு என்று உணர்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
0: The moment you go near to the stove, you can feel the heat.
1: அந்த அடுப்பின் அருகில் செல்லும் பொழுதே அந்த அனல் கீற்றை உங்கள் உணர முடியும்.
0: Eyes, you can see the distance.
1: கண்ணால் தூரத்தில் இருப்பதை பார்க்க முடியும்.
0: Ears, you can hear what is in the distance.
1: காதுகளால் தூரத்தில் இருப்பதை கேட்க முடியும்.
0: You can smell what is in the distance.
1: தூரத்தில் இருப்பதை உங்களால் நுகர்ந்து பார்க்க முடியும்.
0: You can feel what is in the distance.
1: தூரத்தில் இருப்பதை உங்கள் உணரவும் முடியும்.
0: But taste.
1: ஆனால் சுவை என்று வரும்பொழுது,
0: can someone take a spoon and say, very tasty. Can you taste it?
1: அதை உணவை நீங்கள் ருசி பார்க்காமல் தூரத்தில் வைத்து ஸ்பூனில் வைத்து ரொம்ப சுவையாக இருந்தது சொல்ல முடியுமா?
0: நாட் டேஸ்ட் பா சார் அப்படின்னு நீங்களே சாப்பிட்டு டேஸ்டாக இருக்குல்ல அப்படின்னு கேட்டால் எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. இந்த ருசித்தல் அப்படின்றது மாத்திரம் அதை வந்து என் நாக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நாக்கு மேலேயே வச்சாதான் என்ன பண்ணும், நம்ம ஊர் சைடில் என்ன போட்டு ஒரு நக்கு நக்குனா தான் நமக்கு சமைச்ச மாதிரி இருக்கும். என்ன ருசி அது நாக்கில் பட்ட பிறகுதான் ருசி. டேஸ்ட் அண்ட் சீ தட் த லார்ட் இஸ் குட்.
1: கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
0: வாட் டஸ் இட் மீன்
1: அப்படி என்றால் என்ன?
0: அன்டில் யூ கம் க்ளோஸ் டு த லார்ட் யூ கேன் நெவர் நோ That he is a good God.
1: தேவனிடத்தில் நெருங்கிய பட்சத்தில் வந்தால் ஒளிய நீங்கள் தேவன் நல்லவர்களை ருசித்து பார்க்க முடியுமே தவிர வராமல் அல்ல.
0: Hallelujah. You have to come close to him.
1: நீங்கள் ருசிக்க வேண்டும் என்றால் அவர் அருகில் வர வேண்டும்.
0: Pastor, they said that God is good.
1: Pastor, அவர்கள் சொன்னார்கள் தேவன் நல்லவர்.
0: You can never understand it.
1: அவர்கள் சொல்வதினால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது.
0: I saw it, Pastor. No.
1: நான் பார்த்தேன் பாஸ்டர் அல்ல.
0: I came close to God.
1: நான் நானாகவே தேவனிடத்தில் நெருங்கி வந்தால் ஒளிய.
0: And then I know my God is good.
1: அப்பொழுது தான் தெரியும் என் தேவன் நல்லவர்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The knowledge of the Holy One is true knowledge.
1: பரிசுத்தரை அறிகிற அறிவே மெய்யான அறிவு.
0: How can I know him?
1: எப்படி அவரை நான் அறிந்து கொள்வது?
0: I will taste him and know that he is a good God.
1: அவரை நான் ருசி பார்த்து அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: That means I come close to him.
1: அப்படி என்று சொன்னால் அவரிடத்தில் நான் நெருங்கி வருவேன்.
0: Psalm 66:5 says.
1: சங்கீதம் 66:5 சொல்கிறது.
0: Come and see the works of God.
1: தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள்.
0: Come and see.
1: வந்து பாருங்கள்.
0: Hallelujah. Hallelujah. John 1:45-46 says.
1: யோவான் 1:45-46 வசனங்கள்.
0: We find that Philip looked at Nathanael and said, "We have found the Savior."
1: பிலிப்பு நாத்தான்வேலை குறித்து அங்க பார்க்கிறோம், நாங்கள் ரட்சகரை கண்டோம் என்று சொல்லுகிறார்.
0: Nathanael says, "Can any good thing come out of Nazareth?"
1: அவன் சொல்ல, நாசரேத்தில் ஏதோ ஒரு நன்மை வருமா?
0: What did Philip say?
1: அதுக்கு பிலிப்பு என்ன சொன்னான்?
0: Come and see.
1: வந்து பார்.
0: Come and see.
1: வந்து பார்.
0: If you come and see, you will know that there is good coming out of Nazareth. God is a good God.
1: நாசரேத்திலிருந்து நன்மை வருகிறதா இல்லையா என்பது நீ வந்து பார், அப்பொழுது தெரியும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: How can I taste that God is good by coming near him?
1: எப்படி தேவன் நல்லவர் என்பதை நான் அருகில் வந்து எப்படி நான் ருசி பார்ப்பது?
0: I want to give a small incident in the Bible and give you a lesson.
1: இதற்கு உதாரணமாக வேதத்திலிருந்து ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி அதிலிருந்து போதிக்க விரும்புகிறேன்.
0: 1 Samuel 14:27.
1: 1 Samuel 14:27.
0: There Jonathan, his father, his army, they all go for the fight.
1: அங்க யோனத்தான் தன் தகப்பனோட சேனையோட அவன் யுத்தத்துக்கு போகிறான்.
0: And after the fight is over, everybody is tired.
1: அந்த யுத்தம் முடிந்த பிறகு எல்லாரும் களைத்து போயிருக்கிறார்கள், வாய்த்து போயிருக்கிறார்கள்.
0: But Saul and his men, they had all made a oath that we will not eat anything.
1: ஆனால் சவுலும் அவனோடு இருந்த படை தலைவர்களும் எல்லாரும் ஒரு பொறுத்தனை ஒரு நிபந்தனை ஏற்படுத்துகிறார்கள், நாம் யாரும் சாப்பிடக்கூடாது.
0: But Jonathan did not know about it.
1: ஆனால் இந்த நிபந்தனை இந்த பொறுத்தனையை யோனத்தான் அறியவில்லை.
0: But when he saw wild honey on the way.
1: ஆனால் அவன் ஒரு தேன் கூட்டை மரத்திலே பார்க்கும் பொழுது,
0: the Bible says he took it with a spear and he put that honey on his mouth.
1: வேதம் சொல்லுது அவன் கையில் இருந்த கோலை நீட்டி அந்த தேன் கூட்டின் நுனியிலே குத்தி அதை ருசி பார்த்தான்.
0: The Bible says.
1: வேதம் சொல்லுகிறது.
0: The moment he tasted the honey.
1: அந்த அணியை அவன் ருசி பார்த்த அந்த க்ஷணபொழுதில்,
0: The Bible says his eyes were opened.
1: வேதம் சொல்லுகிறது அவன் கண்கள் தெளிந்தது.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: There is something very interesting about this truth.
1: இந்த சத்தியத்தை குறித்து ஒரு மிக சுவாரஸ்யமான காரியம் இருக்கிறது.
0: Come with me now to Psalm 119:103.
1: சங்கீதம் 119 சங்கீதம் 103 வசனத்திற்கு வாருங்கள்.
0: It says, how sweet your words are to my taste.
1: உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள்.
0: Sweeter than honey to my mouth.
1: என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: How can I know that the Lord is good?
1: எப்படி தேவன் நல்லவர் என்பதை நான் அறிந்து கொள்வது?
0: By tasting him.
1: அவரை ருசி பார்ப்பது நிமித்தம்.
0: And how can I taste him?
1: சரி, அவர் எப்படி ருசி பார்ப்பது?
0: I will go to his word.
1: அவருடைய வார்த்தைக்கு போவேன், அவரிடத்தில் போவேன்.
0: When I take the word and put it in my mouth.
1: அந்த வார்த்தை அவரிடத்தில் இந்த எடுத்து என் வாயிலே போடும் பட்சத்தில்,
0: oh, it is tastier than honey.
1: ஓ, அது என் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: When the taste is in my mouth.
1: அந்த சுவை என் நாவில் இருக்கும் பொழுது,
0: it will open the eyes of my understanding.
1: என்னுடைய புரிந்துகொள்ள அறிகிற அறிவை என் கண்களை தெளிவிக்கிறதாவும் இருக்கிறது.
0: அறிவாகிய கண்களை திறந்துறோம். தேவன் அறியணுமா? ருசிச்சு பார்க்கணும். எதை பாஸ்டர் ருசிக்கிறது? கர்த்தருடைய வசனத்தை அப்படியே ருசித்து பாருங்க, தியானிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, அதோட நேரம் செலவழிச்சு பாருங்க. அந்த ருசியில அறிவாகிய கண் என்ன பண்ணிரும்?
1: திறந்துடும்,
0: திறந்துடும். எத்தனை பேருக்கு திறக்கணும்னு ஆசை? I want to know the Lord.
1: நான் தேவனை அறிய வேண்டும்.
0: The knowledge of the Holy One is knowledge.
1: பரிசுத்தர் அறிகிற அறிவே அறிவு.
0: I want to know you, Lord.
1: அவர் அதிகமாக ஆண்டவரையும் நான் அறிய வேண்டும்.
0: I want to know you more and more.
1: ஆண்டவரையும் நான் அதிகமாக அறிய வேண்டும்.
0: I want to taste your word.
1: ஆண்டவரையும் வசனத்தை நான் ருசி பார்க்க வேண்டும்.
0: In 1 Peter chapter 2 and verse 1 to 3.
1: 1 பேதுரு 2 அதிகாரம் 1 3 வசனங்களிலே.
0: The Bible says.
1: வேதம் சொல்கிறது.
0: In English it is verse 2. It says like newborn infants long and long for the spiritual milk that by it you may grow up into salvation. If indeed you have tasted that the Lord is good.
1: இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால்.
0: Verse 3.
1: மூன்றாம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள்.
0: வசனத்தை நீங்க வாஞ்சியா இருந்தீங்கன்னா நாக்கில் என்ன இருக்கும்? ருசி இருக்கும். என்ன ருசி? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கண்ணு தெளிஞ்சிரும். எத்தனை பேர் கண்ணு தெளிணும்னு ஆசைப்படுறீங்க? இன்னும் அதிகமாக அறிய பண்ண ஆண்டவரே. ருசிச்சு ருசிச்சு அறியணும். உன் மண்டை வரணும். உன்னோட வசனத்தோடு நான் நேராக செலவழிக்கணும். உம்மை அறிய விரும்புகிறேன் ஆண்டவரே.

எப்படி அறிய முடியும் சொல்லுங்க, எப்படி அறிய முடியும்? ருசிச்சா அறிஞ்சிட முடியும் சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லணும். எப்படி ருசிக்கிறது? வார்த்தையாகிய தேனிலும் மதுரமான தேனை நாக்கில் வச்சா கண்ணு தெளிஞ்சிடும் சொல்லுங்க. வார்த்தையாகிய தேனிலும் மதுரமான வசனத்தில் நாக்கில் வச்சா அந்த ருசியில் என்ன பண்ணும்? அறிவாகிய கண்ணு திறந்துடும். உங்களோட வசனத்தை அறிய விரும்புகிறேன் ஆண்டவரே.

0: Hallelujah. Lord, I want to know you more.
1: ஆண்டவரே நான் அதிகமாக அறிய வேண்டும்.
0: How can I know you, Lord?
1: எப்படி அறிவது ஆண்டவரே?
0: Taste and see.
1: ருசித்து அறிய வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ருசித்து பாருங்க. ருசிச்சு பாருங்க. வசனத்தை வசனத்தை வாங்கி வாங்கி அதை நல்லா ருசிச்சு ருசிச்சு பாருங்க. கண்ணு தெளிஞ்சிரும். Hallelujah. உங்களுடைய வசனத்தை நான் தியானிச்சேன். என் போதகர்களை விட ஞானமாயிட்டேன். I became more wise than my teachers.
1: எனக்கு உபதேசித்த போதகர்களை காட்டிலும் அதிக ஞானம் அடைந்தேன்.
0: The word of God will make you know about him.
1: தேவனுடைய வார்த்தை அவரை குறித்து அதிகமாக அறிய செய்யும்.
0: So first is taste and see.
1: முதலாவது ருசித்து பாருங்கள்.
0: Number 2.
1: இரண்டாவது
0: Malachi chapter 3 verse 10.
1: மல்கியான் புத்தகம் 3 அதிகாரம் 10 வசனம்.
0: Malachi 3:10.
1: மல்கியா 3:10.
0: Bring all the tithes into the storehouse that there may be food in my house and try me now in this says the Lord of hosts. If I will not open for you the windows of heaven and pour out for you such a blessing that there will not be room enough to receive it.
1: என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: First one to know God. Taste and see.
1: முதலாவது தேவனை அறிகிற காரியத்திலே நாம் ருசித்து பார்க்க வேண்டும்.
0: Number 2.
1: இரண்டாவது
0: Test and see.
1: தேவனை சோதித்து பாருங்கள்.
0: Test and see to know the Lord.
1: தேவனை அறிகிறதற்காக தேவனை சோதித்து பாருங்கள்.
0: When you taste and see, you will know that the Lord is good.
1: நீங்கள் கர்த்தரை நீங்கள் ருசித்து பார்க்கும்போது அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்கிறீர்கள்.
0: When you test and see,
1: நீங்கள் தேவனை சோதித்து பார்க்கும் பொழுது
0: you will know that the Lord is generous.
1: தேவன் தயாளர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
0: Hallelujah. When you test and see, you will know that the Lord is generous.
1: நீங்கள் தேவனை சோதித்து பார்க்கும் பொழுது அவர் தயாளவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
0: This word is very unique in the Bible. In this Malachi chapter 3 verse 10 is very unique in the Bible.
1: இந்த மல்கியாவின் புத்தகம் 3 அதிகாரம் 10 வசனம் முழு வேத புத்தகத்திலும் தனித்துவம் வாய்ந்ததான ஒரு வசனம்.
0: Why?
1: ஏன்?
0: Everywhere else in the Bible keeps on telling us do not tempt the Lord, do not test the Lord.
1: வேதம் முழுவதுமாக எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருக்க வசனம் என்று சொல் தேவனை பரீட்சை பாராமல் இருங்கள், தேவனை சோதித்து பாராமல் இருங்கள்.
0: Even Jesus used that in his in the temptation of the devil.
1: அந்த பிசாசுடன் ஏற்பட்ட சோதனை கூட இதே வசனத்தை கூட தேவன் இயேசு பயன்படுத்துகிறார்.
0: It is written, do not test the Lord your God.
1: இப்படி எழுதி இருக்கிற தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக எழுதி இருக்கிறதே என்று.
0: But this is the only place in the Bible where God himself calls us and says, try me, test me.
1: ஆனால் இந்த ஒரே வசனம் மாத்திரம் தான் வேதம் முழுமையிலும் தேவனே சொல்லுகிறார், கர்த்தரே சொல்லுகிறார், என்னை சோதித்து பாருங்கள்.
0: How can you test the Lord that he is a generous one?
1: எப்படி அவர் தயாள குணம் உள்ளவர் என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க முடியும்?
0: God says,
1: வேதம் சொல்லுகிறது,
0: bring your tithes to my storehouse.
1: உங்களுடைய தசம பாகங்களை என்னுடைய பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள்.
0: And then you will test and you will know that I am a God who is generously rewarding you.
1: அப்பொழுது நீங்கள் தயாள குணம் உள்ளவர், உத்தமர், உதாரத்தமாய் கொடுப்பவர் என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள்.
0: Now I want to talk about this subject for a little while for you to understand this according to the Bible.
1: இந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்கிற தலைப்பை உங்களுக்கு புரிந்து கொள்ளும் வண்ணமாக வேதத்தின் அடிப்படையிலே சற்று பேச விரும்புகிறேன்.
0: I want to take it up in 4 different heads.
1: இதை நான்கு விதமான வெவ்வேறு கோணத்தின் தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன்.
0: This subject of tithe should be dealt with 4 different questions.
1: இந்த தசம பாகம் என்கிறதன காரியத்தின் நான்கு தலைப்புகளிலே நாம் தியானிக்க போகிறோம்.
0: Number 1,
1: முதலாவது,
0: we have to learn about the portrayal of the tithe in the Bible, which means it asks what does tithe mean.
1: இந்த தசம பாகத்தை வேதம் என்னவென்று சொல்கிறது என்று அந்த தசம பாகத்தை குறித்ததன ஒரு சித்தரிப்பு விளக்கத்தை பார்க்க போறோம்.
0: தசம பாகம் என்றால் என்ன? The portrayal of the tithe. Number 2, we are going to go to the period of the tithe, or in other words, when was tithing practiced?
1: இந்த தசம பாகத்துக்கு இரண்டாவது காரியம், இந்த தசம பாகம் எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது?
0: That's number 2.
1: இரண்டாவது,
0: third,
1: மூன்றாவது,
0: we're going to deal with the purpose of the tithe. Why was the tithe instituted?
1: மூன்றாவதாக, இந்த தசம பாகத்தின் நோக்கம் அல்லது இந்த தசம பாகம் ஏன் நிறுவப்பட்டது, கொண்டு வரப்பட்டது?
0: Number 4,
1: நான்காவது,
0: we are going to also talk about the promise given for those who give tithes.
1: நான்காவதாக, தசமபாகம் கொடுக்கிறவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கதன வாக்கு அல்லது வாக்குத்தத்தம்
0: அல்லது ஆசீர்வாதம் சொல்லலாம். We are going to do this four very very quickly.
1: இந்த நான்கு காரியங்களை மிக வேகமாக பார்க்க போகிறோம்.
0: First one, what does tithe mean? The portrayal of the tithe.
1: முதலாவது தசமபாகம் என்றால் என்ன? அதை குறித்த தன சித்தரிப்பு அல்லது விளக்கம்.
0: Tithe simply means God told the Israelites to take 1/10 of all their increase and give it as an offering to the Lord.
1: தசமபாகம் என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் உங்களுடைய வருமானத்தில் 1/10 எடுத்து தேவனுக்கு கொடுங்கள்.
0: This is the meaning of tithe, means 1/10 of everything.
1: இதுதான் தேவ தசமபாகத்தினுடைய ஒரு கருத்தாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம்.
0: And the Bible also says this tithe belongs to the Lord.
1: இரண்டாவதாக சொல்கிறது இந்த தசமபாகம் தேவனுக்கு உரியது.
0: This also says in the Bible it is holy to the Lord.
1: இன்னொரு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தசமபாகம் தேவனுக்கு பரிசுத்தமான ஒன்று.
0: And this tithe the Lord had ordained in order to give it as a salary for the Levites and the priests.
1: இந்த தசமபாகம் என்பது பழைய ஏற்பாட்டு முறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தசமபாகம் லேவியருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சம்பளமாக இருக்கிறது.
0: Because they did not have an inheritance with the other 11 tribes.
1: இந்த 11 கோத்திரத்தோடு சேர்ந்து லேவி கோத்திரத்து அவர்கள் சொந்தமாக எந்த பாகமும் காணாமல் கொடுக்கப்படவில்லை.
0: எல்லாருக்கும் நிலத்தை பிரிச்சு கொடுத்தார் யோசுவா. லேவியருக்கு மட்டும் என்ன கிடையாது? நிலம் கிடையாது, சுதந்திரம் கிடையாது, சொத்து கிடையாது. அதனால இவங்க வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய வேலையில பணிவிடையில் இருக்கிறதுனால இவங்களுக்கு நிலம் இல்லாததுனால இவங்க சொந்தமாக அறுவடை பண்ண முடியாது, விதைக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஆகவே இவங்க கர்த்தருக்கே தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்ததுனால மற்ற 11 கோத்திரங்களும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா அவர்களுடைய வருமானத்தில் 1/10 யார் கொடுத்துடணும்? லேவி கோத்திரத்துக்கு கொடுத்துடணும். அவங்க அதை உள்ள பரிமாறிக்கிடுவாங்க, அவங்க எல்லாரும் போஷிக்கப்படுவாங்க. ஸோ இதுதான் ஐடியா. So this is exactly what tithe is about.
1: இதுதான் தசமபாகம் என்றால் என்ன என்பதற்கான அர்த்தம்.
0: When you come to Malachi chapter 3:1, it also says this tithe has to be brought to the temple or the house of God.
1: மல்கியான் புத்தகம் 3:1 வரும் பட்சத்தில் இந்த தசமபாகம் தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: Or the word is also store house, பண்டக சாலை.
1: ஆலயத்தில் இருக்கிறதான பண்டக சாலைக்கு
0: அதுல கொண்டு வரணும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ tithe simply means 1/10 belonging to the Lord, holy to the Lord, given as an inheritance to the priest, has to be brought to the temple.
1: தசமபாகம் என்பது 1/10 அது லேவியருக்கு சம்பளமாய் கொடுக்கப்படுகிறது, அது பண்டகசாலைக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று மாத்திரமல்ல.
0: Now the second thing.
1: இரண்டாவது காரியம்
0: the period of the tithe.
1: அந்த தசமபாகம் கொடுக்கிறதான காலம், அந்த காலகட்டம்.
0: When was tithe given?
1: எப்போது தசமபாகம் வேதத்தில் கொடுக்கப்பட்டது?
0: Many of us think tithe was given from the commandment of Moses.
1: நிறைய பேர் நினைக்கிறோம் மோசேயோட கட்டளை நியாயப்பிரமாணத்துக்கு பிற்பாடு தான் தசமபாகம் கொடுக்கப்பட்டாயிற்று.
0: Some people say it is Old Testament covenant.
1: சில பேர் சொல்ல அது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைங்க.
0: இல்ல, பிரமாணம்.
1: பிரமாணம்
0: பழைய ஏற்பாட்டின் பிரமாணம்னு சொல்லலாம். It is not.
1: அப்படி அல்ல.
0: If you come to Genesis chapter 14:20.
1: ஆதியாகமம் புத்தகம் 14:20 வரும் என்று சொன்னால்
0: Abraham gave tithes to the Lord.
1: பாருங்க,
0: both of these instances was not commanded by God or demanded by God.
1: இந்த இரண்டு காலம் இந்த இரண்டு சம்பவங்களையும் தேவன் அவர்களை நிர்பந்திக்கவில்லை, அவர் கட்டளையாகவும் கொடுக்கவில்லை.
0: But they gave it voluntarily to God.
1: அவர்களாகவே முன் வந்து கொடுத்தார்கள்.
0: But when you come to Deuteronomy chapter 14:22-29
1: ஆனால் உபாகத்தின் புத்தகம் 14:22-29 வரையில் எடுத்து சொன்னால்
0: the law of Moses had a detailed system of giving based on the tithe.
1: அந்த உபாகத்தின் புத்தகம் 14 தசமபாகம் கொடுக்கிறதன வழிமுறைகளை குறித்து தெளிவாக போடப்பட்டிருக்கிறது.
0: And it is so interesting.
1: ரொம்ப முக்கிய சுவாரஸ்யமான காரியம்.
0: Tithe giving began in the book of Genesis.
1: தசமபாகம் கொடுப்பது ஆதியாகமத்தின் புத்தகத்திலே தொடங்கப்பட்டது.
0: It goes on till the last book of the Old Testament, which is Malachi.
1: இந்த தசமபாகம் கொடுத்தல் ஆதியாகமத்து தொடங்கப்பட்டது பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாக மல்கியா வரைக்கும் தொடர்ந்து வருகிறது.
0: You can read those passages everywhere.
1: எல்லா இடத்திலும் இந்த வெவ்வேறு காலகட்டத்தில் தசமபாகத்தை குறித்து நீங்கள் முழு வேதத்திலே படிக்க முடியும்.
0: But now we are in the new covenant.
1: இப்பொழுது புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம்.
0: Through Jesus we have come into the new testament.
1: இப்பொழுது புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக இயேசு நிமித்தமாக வந்து விட்டோம்.
0: But Jesus did not stop talking about tithe. He mentioned tithe two times in his own discourse.
1: இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தசமபாகமும் அங்கே நின்று விடாமல் புதிய ஏற்பாட்டில் இயேசு தன்னுடைய காலகட்டத்தில் இரண்டு இடங்களில் பேசுகிறார்.
0: Luke 18:12
1: லூக்கா எழுதின புத்தகம் 18 அதிகாரம் 12 வசனத்திலே
0: in one of the parables of Jesus
1: இயேசு சொன்ன ஓமைகளிலே ஒன்றிலே
0: He says that the Pharisee prayed, I fast twice a week, I give tithes of all that I possess.
1: அந்த ஓமானத்திலே அங்க சொல்லும்போது ஒரு வசனம் வருகிறது, வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாதித்ததெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று அங்கே ஒரு பரிசேயன் ஜெபம் பண்ணுகிறான்.
0: And Jesus uses that statement in his own parable.
1: அவர் சொன்ன அந்த ஓமையிலே இயேசு இந்த காரியத்தை அவர் வசனமாக பயன்படுத்துகிறார்.
0: But that's not the only place.
1: அது மட்டும் அந்த ஒரு இடம் மட்டுமல்ல.
0: If you come to Matthew 23:23
1: மறுபடியும் மத்தேயு எழுதின புத்தகம் 23 அதிகாரம் 23 வசனத்தை குறித்து சொன்னால்
0: Jesus brings up the subject of tithe again
1: மறுபடியும் தசமபாகத்தின் காரியத்தை இங்க கொண்டு வருகிறார்
0: Jesus brings it
1: இயேசுவே கொண்டு வருகிறார்
0: He says woe to you scribes and pharisees hypocrites for you pay tithe of mint and anise and cumin and have neglected the weightier matters of the law justice mercy and faith
1: மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒற்றாலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள்
0: Then he closes this argument with this these you ought to have done without leaving the others undone
1: இந்த வாக்குவாதத்தை தேவன் இயேசு எப்படி முற்றுப்புள்ளி வைத்து வைக்கிறார் என்று சொன்னால் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும்
0: Now there is something I want you to write it down
1: நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் நான் விரும்புகிறேன்
0: Jesus did not condemn or cancel the giving of tithe
1: தசமபாகம் கொடுப்பதே இயேசு ஒருபோதும் கடிந்து கொள்ளவில்லை அது வேண்டாம் என்று நிராகரிக்கவும் இல்லை
0: Very clearly you should understand that
1: தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்
0: He did not condemn tithe giving
1: அவர் தசமபாகம் கொடுப்பதை கடிந்து கொள்ளவில்லை
0: He did not cancel tithe giving
1: அந்த தசமபாகம் கொடுப்பதை அவர் முற்றிலும் நிராகரிக்கவும் இல்லை
0: Instead what did he do
1: அதற்கு பதிலாக என்ன செய்தார்
0: He wanted to balance their giving with their living
1: அவர் செய்த காரியம் என்னவென்று சொன்னால் அவர்கள் தசமபாகம் கொடுப்பதையும் அவர்கள் ஜீவியத்தில் வாழ்வதையும் இரண்டையும் சமநிலையாய் கொண்டு வர விரும்பினார்
0: He said you are giving tithes
1: அவர் சொன்னார் நீங்கள் தசமபாகம் கொடுக்கிறீங்க
0: But your life is unrighteous.
1: ஆனால் உங்களோட வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கை அல்ல.
0: Your life is very bad.
1: உங்களோட வாழ்க்கை படுமோசமா இருக்குது.
0: You are perfect in giving but you lead an imperfect life.
1: நீங்கள் பூரணமாய் தசமபாகம் கொடுக்கிறீர்கள் ஆனால் பூரணத்துக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு ஜீவியத்தை செய்கிறீர்கள்.
0: கொடுக்கிறதுல நீங்க சரியா இருக்கீங்க. வாழ்றதுலயோ தப்பா இருக்கீங்க. After saying this he said,
1: இதை சொல்லி அதற்கு பிற்பாடு
0: You have to do that without leaving the other undone.
1: இன்னொரு விதத்தில் சொன்னால் நீங்கள் இதையும் செய்ய வேண்டும் அதையும் விடாது இருக்க வேண்டும்.
0: What does it mean?
1: அப்படி என்றால் என்ன?
0: You have to live a life of righteousness.
1: நீங்கள் நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும்.
0: At the same time,
1: அதே சமயத்தில்
0: you have to continue giving your tithes.
1: அதே சமயத்தில் நீங்கள் தொடர்ந்து தசமபாகம் கொடுப்பதில் நிலைத்திருக்க வேண்டும்.
0: You understand what the Bible says?
1: வேதம் என்ன சொல்லுது புரியுங்களா?
0: He did not cancel or condemn tithing
1: தசமபாகம் கொடுப்பதை கடிந்து கொள்ளவோ அது வேண்டாம் என்றும் அவர் நிராகரிக்கவில்லை
0: what he condemned was their lifestyle
1: அவர் கடிந்து கொண்டது எதை என்று சொன்னால் தசமபாகத்தை அல்ல அவருடைய வாழ்க்கை முறையை
0: there is instance like this so many places in the bible
1: இது மாதிரி சம்பவங்கள் வேதத்தில் अनेक இடங்களில் இருக்கிறது
0: for example
1: உதாரணமாக
0: jesus condemned the giving of the pharisees which they tried to you know make it known by everybody
1: உதாரணமா சொல்லணும்னா பரிசேயர்கள் கொடுக்கிற காணிக்கைகள் கொடுக்கல் காரியங்களை தேவன் கடிந்து கொள்கிறார் ஏனென்று சொன்னால்
0: தான தர்மங்களை
1: ஏனென்று சொன்னால் அவர் எல்லாரும் வெளியரங்கமாய் தங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று கொடுக்கிறார்கள்
0: அங்க ஆண்டவர் சொல்ல இனிமே நீ கொடுக்காத அப்படினு சொல்லல வெளியரங்கமா பார்க்கிறபடி கொடுக்காத வலது கை செய்யறத அவர் இதே பரிசேயர்கள் மாயக்காரர்கள் உபவாசம் பண்றதை கடிந்து கொண்டார் முகத்தை வாடலா வச்சுக்கிறீங்க நீங்க வந்து இப்படி பண்ணாதீங்க இனிமேல் ஜெபமே பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஒழுங்காக தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி மாய்மாலம் இல்லாமல் போய் உபவாசம் இருந்தார். ஜெபம் பண்ணுறது கூட கடிந்து கொண்டார். என்ன சொன்னார் தெரியுமா? நீயோ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர் மாதிரி ஜெபம் பண்ணாத, நீ வந்து அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் பிதா பார்க்கும்படி. அப்போ அவர் ஜெபத்தை வேணான்னு சொல்லலை, அவர் வந்து உபவாசத்தையும் வேணான்னு சொல்லலை, தான தர்மம் வேணான்னு சொல்லலை, அவர் வந்து தசம பாகத்தை வேணான்னு சொல்லலை, உன் வாழ்க்கையை சரிப்படுத்தினார். இதையும் செய்ய வேண்டும், அதையும் செய்யாது
1: விடாதிருக்க வேண்டும்,
0: அதையும் விடாதிருக்க வேண்டும், அதையும் விட்டுறாத, இதையும் ஒழுங்கா செய். Now the question is this.
1: இப்போ கேள்வி இதுதான்.
0: Did Jesus tell this to the Pharisees and the scribes alone, or does this teaching apply to our life today?
1: இப்போ கேள்வி என்னவென்று சொன்னால், இயேசு இந்த காரியத்தை இந்த பரிசேயரும் வேதபாரகருக்கும் மாத்திரம் சொன்னாரா, அல்லது அது நமக்கும் பொருந்துமா?
0: Because he said very clearly, woe to the Pharisees and scribes.
1: yen endru sonnalanga theliva vasanam solugirathu mayakarare vedaparagare parisayare ungalku ayyo endru.
0: You are giving tithe and kumim and anise and everything.
1: Neengal ottralalum vendayilum seerathin dasamobam kudukireergal.
0: So he said, you have to do this and you have to also do the other.
1: Yesu sonnara avargalai paarthu neengal idaiyum seiyavendum adaiyum vidadirukka vendum.
0: So it is only meant for the Pharisees, is it?
1: Seri adanal adu mayaga vedaparam parisayare endru solugirathu avangalukku mattumdan.
0: Is it?
1: அப்படிங்களா?
0: Okay, there are two important truths you have to understand.
1: இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு இரண்டு சத்தியங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்.
0: First, if you come to Matthew 23, where this passage is written.
1: மறுபடியும் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 23 அதிகாரத்துக்கு வரும்போது இங்க ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது.
0: If you come to verse 1,
1: 1 வசனத்துக்கு வாருங்கள்.
0: It very clearly starts the entire discourse like this.
1: அந்த 23 வசனத்தில் பிற்பாடு சொல்லப்பட்ட காரியத்துக்கு முன்பதாக முதலாம் வசன துவக்கத்திலே மிக தெளிவாய் சொல்லுகிறது.
0: Jesus spoke to the multitudes and to his disciples.
1: இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி.
0: யாரை பத்தி பேசினாரு? எல்லா ஜனங்கள்ட்டையும், எல்லா சீஷன்ட்டையும் ஆண்டதை பொதுவாக தான் பேசினார். இவங்களுக்கு மட்டும் பேசினார்னு கிடையாது. இவர்களை கடிந்து கொண்டாலும் பேசினது எல்லாரும் கேட்டாங்க, எல்லாருக்கும் பேசினார். அது நம்பர் ஒன். நம்பர் டூ, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட்.
1: இரண்டாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்,
0: இஃப் டைதிங் இஸ் ஒன்லி சப்போஸ் டு பி கிவன் பை ஃபாரிசீஸ் அண்ட் இட் டசன்ட் mean anything to us.
1: ஒருவேளை இந்த தசமோபாகம் என்பது பரிசேயரும் வேதபாரகம் மாத்திரம்தான் கொடுக்க வேண்டும், அதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வீர்கள் என்றால்,
0: then every other thing Jesus told to the Pharisees does not have anything to do with us.
1: அப்படி என்று சொன்னால் பரிசேயருக்கும் இந்த வேதபாதகருக்கும் மற்ற எந்தெந்த காரியங்களை இயேசு சொன்னாரோ அவைகளெல்லாம் அவங்களுக்கு தான் பொருந்தும், நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது.
0: Can we agree?
1: ஒத்துக்கிறீங்களா?
0: தசமபாகம் அவங்கள பத்தி சொன்னாரு, அவங்ககிட்ட தான் சொன்னாரு, நமக்கு கிடையாதுன்னு சொன்னா பரிசேயருக்கு இயேசு என்னெல்லாம் பேசினாரோ அது நமக்கு பொருந்தாது, சரிதானே? இதை மட்டும் நம்ம ஒதுக்க முடியாது. நீங்க அந்த சட்டத்தை வந்து இது பரிசேயருக்கு பேசினாரு, பரிசேயருக்கு பேசினாருன்னா அப்ப பரிசேயருக்கு பேசின எல்லாத்தையும் எடுப்போம், அதெல்லாம் நம்ம பைபிள்ல இருந்து எடுத்துடலாம், நமக்கு அது கிடையாது. சொல்லாமா? நான் உங்களுக்கு ரெண்டு உதாரணம் காட்டுறேன். I'll show you two examples.
1: இதற்கு நான் இரண்டு உதாரணங்களை மேற்கோள்
0: காட்டுறேன். And you tell me, does it apply to us or not?
1: நீங்க அந்த உதாரணத்தை பார்த்த பிறகு நீங்க சொல்லுங்கள் அது நமக்கு பொருந்துமா பொருந்தாதான்றது.
0: Come with me to Matthew chapter 23 verse 25 to 26.
1: மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 23 அதிகாரம் 25 26 வசனங்கள் வாருங்கள்.
0: He says, woe to you scribes and Pharisees again.
1: மறுபடியும் இங்க தொடங்குகிறார், மாயக்காரருக்கும் வேதபாரகருக்கும் தொடங்குகிறார்.
0: He says, woe to you scribes and Pharisees hypocrites.
1: மாயக்காரர் வேதபாரகர் பரிசேயர் உங்களுக்கு ஐயோ.
0: For you cleanse the outside of the cup and dish, but inside they are full of extortion and self-indulgence.
1: போஜன பாத்திரங்களை வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறார், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது.
0: Verse 26,
1: 26 வசனம்.
0: Blind Pharisee, first cleanse the inside of the cup and dish, and the outside of them may be clean also.
1: குருடனான பரிசேயரே, போஜன பதார்த்தங்களை வெளிப்புறம் சுத்தமாக்கக்கூடிய அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு.
0: Does this apply to us or not?
1: இது நமக்கு பொருந்துமா பொருந்தாதா?
0: Come again to 27-28 verse.
1: மறுபடியும்மாக அதே மத்தேயு 23 27-28 வசனங்களை பாருங்கள்.
0: Woe to you scribes and Pharisees hypocrites, for you are like whitewashed tombs, which indeed appear beautiful outwardly, but our inside are full of dead men's bones and all uncleanness. Even so, you also outwardly appear righteous to men, but inside you are full of hypocrisy and lawlessness.
1: இருதெல்லாம் வசன மாயக்காரர் வேதபாரகர் பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளில் ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்.
0: இது யார்கிட்ட பேசினாரு சொல்லுங்க, யார்கிட்ட பேசினாரு? வேதபாரகரே, பரிசேயரே, மாயக்காரரே. அப்போ இந்த வசனம் நமக்கு பொருந்தாதா? இல்லை பாஸ்டர், நமக்கு பாத்திரம் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும், உள்ளே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பைபிளை, அது நமக்கு கிடையாது, அது பரிசயம் தான். நம்ம எப்படி வேணால் வாழலாம் சொல்ல முடியுமா? வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறையே வெளியே கல நல்லா அழகாக இருக்க, உள்ள செத்தவனுடைய எலும்பு இருக்குது, அது நமக்கு கிடையாது, பரிசயனுக்கு தான். நம்ம எப்படி வேணால் வாழலாம் ஆண்டு நம்மட்டெலாம் சொல்ல சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இன்னொரு வசனம் காட்டுறேன், அதையும் பார்த்துக்கிட்டீங்களே. மேத்யூ சாப்டர் 19 வர்ஸ் 3.
1: மறுபடியும் மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19 அதிகாரத்துக்கு வாருங்க, 3 வசனம்.
0: The Pharisees also came to him, testing him and said to him, Is it lawful for a man to divorce his wife for just any reason?
1: பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள்.
0: Immediately Jesus said,
1: இயேசு உடனடியாக அதற்கு பதில் சொன்னார்,
0: Moses gave you the bill of divorcement not in the beginning but because of your hardened hearts.
1: உடனே இயேசு சொன்னார், மோசே உங்களுக்கு நான் தழுதரிசிட்டு ஆரம்பத்தில் அப்படி இல்லை, உங்களுடைய இருதய கடிதத்தின் நிமித்தமாக கொடுக்கப்பட்டது.
0: From the beginning it is written, God created man and wife and he joined them, and what God has joined no man shall put asunder.
1: ஆதி எழுதப்பட்ட வசனம் படி சொல்ல, ஆதிலே தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அவர்களை சிருஷ்டித்தவர்களை தேவன் இணைத்ததே மனுஷன் பிரிக்காத இருக்க கடவுள் தான் இருக்கிறது.
0: இப்போ சொல்லுங்க, இந்த வசனம் பரிசேயருக்கா நமக்கா? அது இயேசு வந்து பரிசேயருக்கு பதில் சொன்னாரு, அவங்ககிட்ட பேசினாரு, நமக்கு அது பொருந்தாது. நம்ம எப்படி வேணா வாழலாம் சொல்லாம சொல்ல முடியாதா? சொல்லலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிறோம், பரிசேயர்கிட்ட பேசினதும் யாருக்கு பேசினது தான். So don't try to slip away with this caveat saying it is spoken to the Pharisees, it is spoken to the scribes and it doesn't apply to me.
1: அதனால் இந்த எச்சரிப்புக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளமாக, சாக்கு தேடும்படியாக இது பரிசேயருக்கு சொல்லப்பட்டது, இது அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி நீங்கள் அந்த எச்சரிப்புக்கு தப்பித்துக் கொள்ள வகை தேடாதிருங்கள்.
0: It applies to everyone.
1: இது எல்லாருக்கும் பொருந்தும்.
0: விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. Yeah. Now let's go on.
1: Do the other and do this as well. அவரும் இயேசு சொல்ல, இதையும் செய்ய வேண்டும் அதையும் செய்ய வேண்டும், விடாத இருக்க வேண்டும் என்று.
0: You have to be a righteous person.
1: நீங்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டும், நீதியுள்ள வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்று.
0: But then,
1: ஆனால் அடுத்தது,
0: was this teaching explicitly mentioned anywhere in the church doctrine?
1: ஆனால் இந்த தசமபாகத்தின் காரியம் இயேசுவோடு நிறைவடையாமல் புதிய ஏற்பாட்டின் சபையிலே எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா?
0: Truth be told, after this statement of Jesus, there is no mention of tithe anywhere in the Bible.
1: உண்மையா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தசமபாகம் என்ற தலைப்பின் இந்த காரியத்தை குறித்து இயேசுவின் வாழ்க்கைக்கு பிற்பாடு வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை.
0: We don't know whether they gave tithe or they did not give tithe. We don't know.
1: நமக்கு தெரியாது, ஒருவேளை அவர்கள் தசமபாகம் கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா என்று நமக்கு தெரியாது.
0: Because there is no clear cut word which says in the early church there was tithing or no tithing.
1: ஆனா ஏனென்று சொன்னால், ஆதி சபையின் காலங்களில் ஆதி சபையில் அவர் தசமபாகம் கொடுத்தார்கள் என்பதற்கான எந்த ஒரு கூற்றோ சான்றோ தெளிவாக சொல்லப்படவில்லை.
0: But there is something very important that the New Testament church was teaching.
1: ஆனால் இதை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு சபையில் ஒரு முக்கியமான ஒரு போதனை அங்கு போதிக்கப்பட்டிருக்கிறது.
0: 1 Corinthians chapter 16 verse 1.
1: 1 கொரிந்தியர் புத்தகம் 16 அதிகாரம் 1 வசனம்.
0: Concerning the collection for the saints, as I have given orders to the churches of Galatia, so you must do also.
1: பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்மம் பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள்.
0: அப்போஸ்தலர் பவுல் சேஸ்,
1: அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார்,
0: இன் தி ஓல்ட் டெஸ்ட்மென்ட்,
1: பழைய ஏற்பாட்டின் காலத்திலே,
0: வாட் வாஸ் எக்ஸ்பிளிசிட்லி செட் வாஸ் யூ, இட் வாஸ் அ லா.
1: பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அது பிரமாணம்.
0: பட் இன் தி நியூ டெஸ்ட்மென்ட் ஹி சேஸ்,
1: ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்திலே,
0: லுக் அட் திஸ்,
1: படிங்கள்,
0: ஐ ஹேவ் கிவன் ஆர்டர்ஸ் டு தி சர்ச்சஸ் ஆஃப் கலேசியா,
1: நான் கலாத்திய சபைகளுக்கு திட்டம் பண்ணியிருக்கிறேன், கட்டளை கொடுத்திருக்கிறேன்
0: அப்படின்னு சொல்றேன். அங்க வந்து சட்டம், இங்க திட்டம், சொல்லுங்க. அங்க சட்டம், இங்க கொடுக்கறது என்னது? கொஞ்ச நேரத்துக்கு தசமபாகத்தை விட்டுருங்க. அங்க வந்து கொடுக்கறது தசமபாகம் எல்லாமே என்னது? சட்டம் கொடுக்கணும், கண்டிப்பா நீ கொடுக்கணும். ஆனா இங்க சட்டம் இல்லை, என்னது? நான் ஒரு திட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். இன்னொன்று வித்தியாசம், பழைய ஏற்பாட்டில் தசமபாகன்றது வந்து விளைச்சல், என்னது? உன் தானியம், திராட்சை ரசம், அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், விளைச்சலின் பலன், முதற் பலன், அதை நீ தசமபாக கொண்டு வந்து பண்டக சாலையில் கொண்டு போய் விற்கணும். ஏன்னா அங்கே ஆகாரம் குறைஞ்சிடக்கூடாது. நான் புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா அங்கே பொருள் இல்லை, அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, கிளியராக போட்டிருக்கு, பரிசுத்த வானலுக்காய் சேர்க்கப்படும் தர்ம பணம். இங்கே எக்கனாமியே மாறிடுச்சு. அங்கே வந்து அக்ரிகல்ச்சர், இங்கே வந்து எக்கனாமிக்ஸ். இங்கே தர்ம பணம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் போகலாம் இதில். இதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் சொல்கிறாரு பாருங்க. இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணார் பாருங்க சர்ச்சில். அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, வசனம் ரெண்டாவது வசனம் வாசித்தீங்கன்னா மூணு முக்கியமான கருத்துக்களை அங்கே எழுதுறாரு. மூணு முக்கியமான கருத்துக்கள் நான் வேகமாக சொல்லிடுறேன், நேரம் இல்லாதனால. நம்பர் ஒன், கிவிங் வாஸ் டன் பீரியாடிக்கலி, எழுதி கொள்ளுங்க.
1: முதலாவது, அந்த கொடுத்தல் என்பது ஒரு வழக்கமான ஒரு காரியமாக, கால அளவு, ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்திலும் கொடுக்க வேண்டும்.
0: வழக்கமாக கொடுக்கப்பட்டது எப்படி? நான் பாருங்க, ரெண்டாம் வசனம் பாருங்க. நான் வந்திருக்கும் போது பணஞ்சேர்க்கத்தில் இல்லாத படிக்கும் உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும், எப்படி வாரத்தின் முதல் நாள் தோறும் நீங்க பணம் சேகரிக்கணும், பரிசுத்தமானங்களுக்கு கொடுக்கும்படி பணத்தை. அப்ப நீங்க கவனிங்க, இங்கே வந்து கொடுத்தல் என்பது வாரந்தோறும் என்ன செஞ்சுருக்காங்க, சபையில் பணத்தை கொடுத்துருக்காங்க, பரிசுத்தமானங்களுக்கு கொடுக்கும்படி கொடுத்தாங்க. ஏன் அப்படி வாரந்தோறும் கொடுத்தாங்க? நம்மளுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குதுன்னு கேட்டால், நம்ம சம்பளம் வந்து மாத சம்பளம், அதான் இன்னைக்கு பொதுவாக இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு வந்து தினக்கூலி தான், காலிலேருந்து சாயங்காலம் வேலை செஞ்சானா அவனுக்கு உடனே சம்பளம், அவ்வளோதான். ஸோ அவனுக்கு எப்படி பவுல் வச்சுருந்தார்னு கேட்டால், நீ மாதத்துக்கு சேர்த்து கொடுக்க வேண்டியதில்லை, வாரத்தில் ஒரு நாள், முதல் நாள், முதல் நாள்ன்றது ஞாயிற்றுக்கிழமை, பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள்ன்றது சனிக்கிழமை. ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால அன்றைக்கு வந்து ஓய்வு நாளாக மாறுது. அந்த நாளில், வாரத்தின் முதலாவது நாளில் நீங்கள்லாம் சபையில் வர்றீங்க, இந்த வாரம் முழுசு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, டெய்லி சம்பளம் வாங்கிட்டு வந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த நாளில் தர்ம பணத்தை என்ன பண்ணுங்க, எல்லோரும் சேருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறாரு? அப்போது ரெகுலராக எவ்ரி வீக், நம்ம மந்த்லின்றது அவங்க வீக்லி அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாம் வசனம் திரும்ப வாசித்தீங்கன்னா, நான் வந்திருக்கும் போது பணஞ்சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவன் அவன் வாரத்தின் முதல் நாள் தோறும், அவன் அவன். நம்பர் டூ, கிவிங் வாஸ் பர்சனல்.
1: அந்த இரண்டாவது காரியம், கொடுத்தல் என்பது தனிப்பட்ட நபர்களை குறிக்கிறது.
0: இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா, லெட் ஈச் ஒன் ஆஃப் யூ லே சம்திங் அசைட், லெட் ஈச் ஒன் ஆஃப் யூன்ற
1: வார்த்தை, ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் எடுத்துக் கொடுங்கள்.
0: எத்தனை பேர் வேலை செய்யணும், அவன் அவன் நீ வந்து தர்ம பணத்தை கொடு. மூன்றாவது ரொம்ப அழகாக இருக்கு, நான் வந்திருக்கும் போது பணஞ்சேர்க்குதில் இல்லாத, ரெண்டாம் வசனம் திரும்ப, பணஞ்சேர்க்குதில் இல்லாதபடிக்கு உங்களில் அவன் அவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். தன் தன்
1: வரவுக்கு
0: தக்கதாக, இவ்வளோதான் கொடுக்கணும்னு லிமிட் கிடையாது. 50 ரூபா கூட, 100 ரூபா கூட, அப்படி கிடையாது. உன் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீ கொடு. ஸோ இட் வாஸ் நாட் எ ப்ரீ டிட்டர்மின்ட் வேல்யூ, இட் வாஸ் அ ப்ரொபோஷனல் வேல்யூ. அதாவது இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது, இது வந்து வரவுக்கு தக்கதாக கொடுக்கணும். அப்போ ஒவ்வொருவன் ஒவ்வொரு விதமாக கொடுப்பான், ஒவ்வொருவனுடைய வரவு எப்படி வித்தியாசமாக இருக்கோ ஒவ்வொருவன் என்ன பண்ணுவான், அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பான். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த காலத்தில் கொடுத்தல் வரும்போது ஒரு பெரிய வித்தியாசத்துக்குள்ள போகுது. எப்படி போகுதுன்னு கேட்டா, பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் நியமிக்கிறாரு, 10ல் 1 பாகம். யார் நியமிச்சது? கர்த்தர் நியமிக்கிறார். கர்த்தர் சொல்றாரு மோசேட்ட, இப்படி பிரிக்கணும், அது எனக்கு பரிசுத்தம் உள்ளது, அது ஆசாரியனுக்கு போகணும்னு சொல்லி கொடுக்க சொல்றாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நியமிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பவுல் சொல்றாரு அவன் அவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அல்லேலூயா. தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். நல்லா கவனிங்க, இப்போ முக்கியமான காரியம் சொல்கிறேன். தன் மனதில் நியமித்தது கூட எப்படி கொடுக்கணும்னா, கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, சந்தோஷமாக உற்சாகமாக கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில், இப்போ நல்லா கவனிக்கணும் நீங்கள், தன் மனதில் நியமிக்கிறது அப்படின்றது வந்து எந்த அளவு வேணால் இருக்கலாம், எதன் அடிப்படையில் வேணால் இருக்கலாம். உதாரணமாக ஒருவன் தன் மனதில் தேவன் நியமித்த தசமபாகத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தான் மனதில் நியமிச்சுட்டு, அவன் வந்து நான் கர்த்தர் நியமித்த தசமபாகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு உற்சாகமாகவும் சந்தோஷமாக கொடுத்தால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார். ஒருவன் சொல்கிறான், கர்த்தர் நியமித்தது என்னால் பண்ண முடியாது, நான் ஏன் மனதில் நியமித்ததை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவன் கொடுத்தாலும் எவ்வளவு சந்தோஷமாக கொடுக்குறானோ கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போது நியமித்தலில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே கர்த்தர் நியமித்தார், மனுஷன் வந்து மாற்றலாம் முடியாது. இங்கே அப்படி இல்லை, நீ மனசை நியமிச்சுக்கோ, என்ன கொடுக்க போகிற நீ நியமிச்சுக்கோ. நீ கர்த்தர் சொன்னதையும் நீ செய்யலாம், அல்லது உன் மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ நீ கொடுக்கலாம். நீ உற்சாகமாக எவ்வளோ கொடுக்குறியோ கொடு. தாவீதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே தன்னால் இயன்ற மட்டும் கொடுத்தான், ஜனங்கள் உற்சாகத்தினால் ஏராளமாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு நோ லிமிட், அதுக்கு அளவே கிடையாது. கர்த்தர் எதை பார்த்தார்னா, நீ எப்படி உற்சாகமாக கொடுத்த, அந்த உற்சாகமாக கொடுக்கறத கர்த்தர் வந்து கௌரவிக்கிறார், இன்றைக்கும் அதை செய்கிறார். அப்போது இதில் ஒரு சத்தியம் இருக்குது, தசம பாகம் என்கிற தேவனுடைய நியமித்தலை ஒரு மனுஷன் இன்றைக்கு தொடர்வது தவறல்ல. என் பர்சனல் லைஃப்பில் நான் சிறு வயது முதல் இந்த பழக்கத்தை நான் என் லைஃப்பில் வச்சுருக்கேன், நான் தொடர்றேன். கர்த்தருக்குரியதுன்னு நான் கரெக்டாக அந்த பத்தில் ஒன்றை நான் எடுத்து வச்சுட்டு கர்த்தருக்கு கொடுக்குறேன். போக போக என் உற்சாகத்தில் இன்னும் அதிகமாக கூட கொடுக்குறேன். இது என்னென்னா, நான் நியமிச்சுக்கிட்டேன், நான் நியமித்தேன். கர்த்தர் சொல்கிறாரு, நீ அந்த உற்சாகத்தோடு கொடுக்கும்போது கர்த்தர் அதில் பிரியமாக இருப்பார். இந்த தசம பாகத்தை நீ கர்த்தருக்கு கொண்டு வந்து பண்டகசாலில் வைக்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இது நமக்கு முன்பாக இருக்கிற தெரிந்தெடுப்பு. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கு விசேஷிக்கலாம். ஒருவனுக்கு ஒரு நாள் விசேஷமா இருக்கு, இன்னொருவனுக்கு இன்னொரு நாள் விசேஷமா இருக்கு. அதனால ஒருத்தர் நியாயம் தீர்க்கப்பட போறதில்லை. ஆனால் உன்னை கவனிக்கணும், நீங்க கர்த்தர் நியமித்தபடி நீங்க கொடுக்கலாம், நீங்க நியமித்தபடியும் கொடுக்கலாம். அது உங்களுடைய முழு சுதந்திரம் உங்க கையில இருக்கு. ஆனா உற்சாகமா கொடுக்கறத கர்த்தர் விரும்புறாரு. இப்ப கவனிங்க, இந்த தசம பாகம் என்பது எதற்காக கொடுக்கப்பட்டது? பர்பஸ் ஆஃப் டைத், எதற்காக கொடுக்கப்பட்டது? நம்ம ஆரம்பத்திலே கவனித்தோம், இது எதற்காகனா அந்த லேவியர்களுடைய பராமரிப்புக்காக கொடுக்கப்பட்டது. ஒரு சில இடங்களில் 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஏழைகளுக்காகவும் அது சேர்க்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு பக்கத்தால் மெயினாக செய்யப்பட்டது வந்து லேவியர்களுடைய பராமரிப்பு. ஆனால் எங்கே கொண்டு வர சொன்னார்னு பாருங்கள், உங்கள் தசமபாகங்கள் எங்கே கொண்டு வாங்க? பண்டகசாலில் கொண்டு வாங்க, என்னுடைய ஆலயத்தை கொண்டு வாங்க. அப்போ அதில் என்ன அர்த்தம் நீங்கள் விளையங்கலான்னு சொன்னால், இது யாரோ ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சொத்து கிடையாது. இது அங்கே நடக்கும் ஊழியத்திற்கு தேவன் கொடுத்த பராமரிப்பு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? இது ஊழியத்திற்கு தேவன் கொடுத்த பராமரிப்பு. ஆசாரிய ஊழியம் என்பது பல குடும்பங்கள் பல பேர் சேர்ந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றாங்க. அத்தனை பேரும் தேவனால் போஷிக்கப்படும்படி தேவன் அதை அவர்களுக்கு கொடுக்க சொன்னார். அப்போ கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கறது இங்கே வந்தாலும், இந்த பணம் நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் ஒரே மனுஷன் உட்காந்து சாப்பிட்றது கிடையாது. நம்ம எல்லோரும் அறிஞ்சிருக்கோம், நாம் இங்கேருந்து இங்கே ஊழியம் செய்கிற உடன் ஊழியர்கள், முழுநேர ஊழியர்கள், அதுக்கப்புறமா பணியாளர்கள், அதுக்கப்புறமா பராமரிக்கிறவர்கள், அதுக்கப்புறமா பாதுகாக்கிறவர்கள், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுது? நீங்கள் கொடுக்கிற கர்த்தருக்கென்று கொடுக்கிறத கர்த்தருடைய ஆலய பணியில் இருக்கிறவர்களுக்கு மாதந்தோறும் சம்பளமாக அவர்களுடைய பராமரிப்பு கொடுக்கப்படுகிறது. எனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி சம்பளம்தான். மாதத்திற்கு நீங்கள் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சம்பளம் மாறாது, சம்பளம் அதுதான். அந்த சம்பளத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்துக்கணும். அந்த சம்பளத்துக்குள்ள நாங்கள் எங்களை பராமரிச்சுக்கணும். கோடி வருதுன்னொடனே கோடீஸ்வரம் மாதிரி வாழ முடியாது. அது எதுக்கு வந்ததுன்னா கர்த்தருடைய வீட்டுக்கு வந்தது. அல்லேலூயா. இப்போ நீங்க நினைச்சுக்கிடாதீங்க இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு. இதை தவிர நம்ம வெளி மாநிலங்களில் எத்தனையோ ஊழியர்களை மாதந்தோறும் தாங்குறோம். வேறே பத்திரிகை ஊழியங்கள், வேறே மிஷினரி ஸ்தாபனங்கள், இதற்கு நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை பிரித்து என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். நம்ம ஆலயம் மட்டும் கட்டுறோம்னு நினச்சிக்கிடாதீங்க. நம்ம இன்றைக்கி சாட்சியில் கேட்டது போல் 19வது இப்போ 20வது ஆலயம் முடிய போகுது. இதெல்லாம் நம்ம மேலே நாமளாக என்ன பண்ணுறோம், அந்த பணத்தை எடுத்து நாம் அறியாத ஏசிய கூட கிடையாது அவங்க தன்னந்தனியாக ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. ஆலயம் கட்ட முடியலையா, இந்தாப்பா எடுத்துக்கோ, நீ கட்டு, நல்ல ஊழியம் செய். சில ஏழை ஸ்தாபனங்கள், அநாதை ஆசிரமங்கள், மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு நடத்தப்படுகிற சேவைகள் எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் செய்ங்க செய்ங்க. நம்ம என்ன உணர்றோம்னா தேவனுடைய சரீரமாகிய சபை அகலம் விரிந்ததுமா இருக்கு. வந்ததெல்லாம் நம்மளே சாப்பிட்டு உட்காந்துருந்தா நம்ம எப்பவுமே கட்டிடம் கட்டி முடிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காலத்திலேருந்து வருகிற எல்லா பணமும்

0: நீங்கள் கொடுக்கும்போது எங்கே கொடுக்குறீங்கன்னா நினச்சிடாதீங்க, பாஸ்டர் கொடுக்குறோம். நோ நோ நோ, இது கர்த்தருடைய பண்டகசாலில் வந்து இறங்குது. இந்த பண்டகசாலை நூற்றுக்கணக்கான பேர் உயிர் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் பல ஏழைகள் விதவைகள் பராமரிக்கப்படுறாங்க சபையின் மூலமாக. மாதந்தோறும் அவர்களுக்கு பராமரிப்பு போய் சேர்கிறது. எத்தனையோ வியாதியஸ்தர்களுக்கு போய் பணம் சேர்கிறது. எவ்வளவோ பேர் நொறுக்கப்பட்டவங்க வீடு இல்லாதவர்கள் வீடுகள் கட்டப்படுகிறது. எவ்வளவோ நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது இல்லை. இன்னாருக்கு எவ்வளோ கொடுத்தோம், அங்கே எவ்வளோ கொடுத்தோம், எதுவும் சொல்கிறது கிடையாது. ஆனால் கர்த்தருடைய தயவான கிருபையின்படி இது ஒரு பெரிய பராமரிப்பை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய பரம்புதலை நம்முடைய தேசத்தில் கொண்டு வந்திருக்கிறது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ கர்த்தருக்கு கொடுக்க நீ மனத்தில் நீ நியமிச்சுட்டு நீ கொடுப்பாயானால் ஆண்டவர் அடுத்த ப்ராமிஸ் கொடுக்குறாரு. என்ன ப்ராமிஸ்? முதல்ல சொன்னேன், த போர்ட்ரேயல், த பீரியட், தென் த பர்பஸ். நாலாவது ப்ராமிஸ், என்ன ப்ராமிஸ் தெரியுமா? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உன்னை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தயாளமாக இப்படி கொடுக்குறேன்னு நீ சோதிக்கணும்னா நீ என்ன பண்ணு, கொண்டு வா. நீ என்ன சோதிச்சுப்பார், அப்போ நீ புரிஞ்சுக்கிடுவேன் நான் எவ்வளோ பெரிய தயாள பிரபுன்றதை புரிஞ்சுக்கிடுவேன். அல்லேலூயா. பைபிள் பிரின்சிபிள் தான், நீங்கள் தப்பாக விளங்கிடக்கூடாது. எப்படி இது நடக்குது, கர்த்தரை எப்படி நான் அறிந்து கொள்வது? முதலாவது கர்த்தர் நல்லவர்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், அவரை ருசித்து பார்த்தேன், அவரை தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி ருசிக்க முடியும்னா வசனமாகிய அவருடைய தெளிந்த தேன், அதை சாப்பிட்டா கண்ணு தெளிஞ்சிடும், அவரை தெரிஞ்சுக்குவேன். ரெண்டாவது கர்த்தர் தயாளர் என்று தெரிந்து கொள்ளணும். எப்படி தெரிந்து கொள்வேன், ஆண்டவர் சொல்ல வா, சோதிச்சு பாரு, ருசிச்சு பாரு, மாத்திரம் இல்லை சோதிச்ச பாரு, நீ கொடுத்து சோதிச்சு பாரு, உன்னை எப்படி ஆசீர்வதிக்கிறோம் பாரு. அல்லேலூயா. நம்ம சபை ஏன் கொடுக்குதுன்னு சொன்னால், முதல்ல அவங்க சத்தியம் தெரிந்தவங்க மாத்திரம் இல்லை, கொடுத்து கொடுத்தே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஒரு அழிலையா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. யார் மேலேயும் கட்டாயம் கிடையாது, மனதில் நியமிக்கிறேன், உற்சாகமாக கொடுக்குறேன். கர்த்தரின் களஞ்சியங்கள் எல்லாம் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிறதுக்கு மூன்றாவது ஒன்று இருக்கு, ருசித்து பாரு, சோதித்து பாரு. மூணாவது ஒன்று இருக்கு, வாஸ்திரமா கடைசியா, 1 Samuel 12:24 பாருங்க. 1 Samuel 12:24. Only fear the Lord and serve him in truth with all your heart, for consider what great things he has done for you.
1: நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள், அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள்.
0: எல்லாரும் சொல்லுங்க, சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு மூணுமே டீ தான், மூணு டீ. டேஸ்ட் அண்ட் சி,
1: ருசித்து பாருங்கள்.
0: டெஸ்ட் அண்ட் சி,
1: சோதித்து பாருங்கள்.
0: மூணாவது திங்க் அண்ட் சி,
1: சிந்தித்து பாருங்கள்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தரை அறியணும்னா சிந்திச்சு பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்,
1: சிந்தித்து.
0: இன்னொரு விதமாக சொன்னால் யோசிச்சு பார்க்கணும். சொல்லுங்க,
1: யோசிச்சு
0: யோசிச்சு பார்க்கணும். யோசிக்காம சிந்திக்காம நீங்கள் முன்னால் போனீங்கன்னா கர்த்தரை அறிஞ்சிக்க முடியாது. கர்த்தரை நம்ம ரொம்ப யோசிக்கணும், சிந்திக்கணும். சிந்திச்சு சிந்திச்சு தான் அவரை நம்ம அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, ஆண்டவர் இந்த சிந்தனையிலிருந்து நம்ம விலகிடக்கூடாது. நம்ம வந்து சிந்தனையில் யோசனையில் அவரை மறந்துடக்கூடாதுன்றதுக்காகவே மூன்று காரியங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு நியமிச்சிருக்கார். தெரியுமா பைபிளில் ஞாபகப்படுத்துறதுக்குனே மூணு நியமித்தார். வேகமாக சொல்கிறேன், ஒன்று உபாகமும் 5:15, டியூட்ரானமி 5:15.
1: உபாகமும் 5:15.
0: God commanded the Sabbath day so the people will remember that they've been delivered and given freedom.
1: தேவன் ஓய்வு நாளை கட்டளையிட்டிருந்தார், ஏனென்று சொன்னால் அவர் எகிப்திலிருந்து விடுதலையான அதை நினைவு கூறும்படியாக.
0: அதுதான் சொல்கிறார் ஆண்டவர். நீ யார் தெரியுமாப்பா, முன்னால் ஓயாமல் வேலை செஞ்ச. எப்படி ஓயாமல்
1: வேலை செஞ்ச?
0: வேலை செஞ்ச. உன் பெருமூச்சு வானம் வரைக்கும் எட்டுச்சு, அப்படி ஓயாமல் வேலை வாங்கினாங்க. ஆனால் உன்னை நான் விடுவிச்சேன். இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா, ஓய்வு நாள் ஆசிரி. எதுக்கு தெரியுமா, ஒரு நாள் ஓஞ்சிருக்க பாரு, அன்னைக்கு யோசி. என்ன யோசிக்கணும், ஓயாமல் வேலை செஞ்ச என்ன, கர்த்தர் ஓய்வு கொடுத்து விடுதலை கொடுத்து ரட்சித்தாரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. அது நினைக்கிறது தான் ஓய்வு நாள். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் வாரத்தின் முதலாவது நாள் சர்ச்சுக்கு எதுக்கு வந்தோம், ம், இப்போ தான் ஏஞ்சம்பா சார் வந்தேன், வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகணும், கிறிஸ்தவனாக இருக்கேனே போய் ஆறணும், அதுக்கா எதுக்கு வந்தேன். இந்த நாள் வந்து கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கறதுக்கு வந்தேன்.

0: அதுக்கு தான் இந்த நாள். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் பாப்போம். இந்த நாளில் வந்து நினைச்சு நினைச்சு நினைச்சு துதிக்கிறேன், ஏசப்பா என்னை எவ்வளவு தூரம் கொண்டு வந்தீங்க, இந்த வாரம் ஃபுல்லா காத்தீங்க, போஷிச்சிங்க, அரவணைச்சிங்க, என்னை நடத்துனீங்க, உங்களுக்கு நன்றி சொல்றேன் ஆண்டவரே. என்ன ரட்சித்தீங்களே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு கைத்துக்கு ஒரு அலையில சொல்லிருங்களேன். ஹல்லேலூயா. அதை நினைக்கிறதுக்கு தான் இந்த சண்டே. மறந்துடாதீங்க, சில பேர் சண்டேன்னு மறந்து போயிடுது, அப்படி மறக்க கூடாது. அப்படி என்ன ஞாபகம் வச்சு வந்துட்டு ஞாபகமா கர்த்தரை துதிக்கணும். ஆமேன். சரி, ரெண்டாவதும் ஆண்டர் நியமிக்கிறாரு. 1 Corinthians 11:24-25 குறிச்சுக்கிடுங்க. 1 Corinthians 11:24-25 அதுல பார்த்தா அவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எதை செய்யுங்க? திருவிருந்து. எல்லாரும் சொல்லுங்க,
1: திருவிருந்து.
0: அப்போ திருவிருந்து ஆண்டர் நியமிக்கிறாரு எதுக்குன்னா, என்ன மறந்துடாதீங்கப்பா, ஓய்வு நாளை நியமிச்சுட்டு சொல்றாரு. இங்க பாரு, உன்னை எவ்வளோ பெரிய ஓங்கிய புயத்தில் உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தேன், உன் ரட்சிப்பை மறந்துடாத, அதுக்கு தான் உன்னை ஓய்வு நாளில் ஆராதிக்க வச்சிருக்கேன். ரெண்டாவது திருவிருந்து. என்ன நினைக்க செஞ்சுக்கோ, என்ன நினைக்கணும் அப்படின்னா, எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக சிலுவை சுமந்தார், அதை வாழ்நாளெல்லாம் மறக்கவே கூடாது. அப்போ திருவிருந்து எதுக்கு வரேன்னா, சடங்காச்சாரம் இல்லை, திருவிருந்து எப்படியாவது வாங்கிடணும். சில பேருக்கு அது ஒரு சடங்கு, கரெக்டாக திருவிருந்து மட்டும் வாங்கிட்டு போயிடணும். அப்படி கிடையாது. எதுக்கு திருவிருந்துனா, அவரை நினைவு கூறும்படி. என் இயேசு எனக்காக மறித்தார், என் இயேசு என் மேலே எவ்வளோ அன்பு கூர்ந்தார், எனக்காக ஜீவனையே தந்தார், ரத்தத்தை சிந்தினார், சரீரத்தை பிட்க கொடுத்தாரு, அதை நினைவு கூறும்படி திருவிருந்து. மூணாவது ஒன்றையும் ஆண்டு நியமித்தார் பாருங்க, நம்மளுக்கு நினைவு வரணுன்றதுக்காக. யோவான் 14:26 பாருங்க. யோவான் 14:26, என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றர வழனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார், நினைப்பூட்டுவார். எல்லாரும் சொல்லுங்க,
1: நினைப்பூட்டுவார்.
0: அப்போ அவங்க பரிசுத்தாவினை கொடுத்தது எதுக்குன்னு சொன்னா, வெறும் அந்நிய பாஷை பேசி வரங்களை பயன்படுத்துறதுக்கு மாத்திரம் இல்ல, பரிசுத்தானோட வேலை என்னன்னா, இயேசு நமக்கு போதித்தவைகளை நினைப்பூட்டுறதுக்கு. ஓய்வு நாள் கர்த்தர் நம்மை ரட்சித்ததை நினைவு கூறுறதுக்கு, திருவிருந்து அவர் நமக்காய்ப்பட்ட பாடு, அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த மன்னிப்பு, அவர் பலியாக நமக்கு மாறினார், அதை நினைக்கிறதுக்கு திருவிருந்து. என்னை நினைவு கூறுறதுக்கு செய்யுங்க. மூணாவது பரிசுத்தாவியானவர் எது கொடுக்கப்படுறாருனா, இயேசு சொல்லிய வார்த்தைகள்லாம் நமக்கு டெய்லி நினைப்பூட்டுறது தான். அப்போ முக்கியம் என்ன, கருத்து என்னன்னு கேட்டால், யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, நினைத்து பாருங்க. கர்த்தரை அறிய வேண்டுமா, ஒரு மனுஷன் தொடர்ந்து என்ன செய்யணும்னா, சிந்தித்து பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க,
1: சிந்தித்து.
0: அந்த சிந்தனையிலேருந்து அவரை எடுத்துடக்கூடாது. அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு தான் திருவிருந்து, அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். நம்மளை சிந்திக்கணும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்க பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஒரு நாள் நல்லா பாடினாங்க, கர்த்தர் எங்களை விடுவித்தார் விடுவித்தார், அடுத்த நாள் சீக்கிரத்தில் அவர் செய்கைகளை மறந்து போனார்கள். மறந்து போன உடனே தங்களுடைய பாளையங்களே முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்த உடனே அடுத்து என்னன்னா, கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார். இப்போ புரியுதா, இவ்வளோ நினைவு எவ்வளோ முக்கியம்னு. நினைவு தான் நம்மளை பாதுகாக்குது, நினைவு தான் நம்மளை கர்த்தரோட இணைச்சி வைக்குது. அல்லேலூயா. சில பேர் மனைவி மாரா புருஷன்கிட்ட சொல்லுவாங்க, என்ன எங்களை பார்த்தா நினைப்பே இல்லையா, வீட்டுக்கு வர்ற நினைப்பே இல்லையா, என்ன அடிக்கடி சொல்லுவாங்க இந்த வார்த்தை, நினைப்பே இல்லையா, நாங்களாம் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம், நினைப்பே இல்லையா, எங்கே உட்காந்துட்ருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நேரம் 12 மணி ஆச்சு தெரியாது, அப்பா 12 ஆயிடுச்சா, இதை வந்துடுறேன் வந்துடுறேன், நினைப்பே இல்லாமல் உட்காந்துருக்கீங்களே. இப்படி நினைப்பே இல்லாத இருந்தால் ரொம்ப ஆபத்து, புரியுதுங்களா. அடிக்கடி என்ன பண்ணணும், நினைக்கணும். அதுக்காக எங்கள் வீட்டில் எப்படின்னா, அந்த ஒரு 8 மணி தாண்டோடனே ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், மெசேஜ் வந்துகிட்டே இருக்கணும், என்னது நினச்சிக்கோ, ரெண்டு ஜீவன் இங்கே உட்காந்துருக்கு, நினச்சிக்கோ நினச்சிக்கோ. புரியுதுங்களா உங்களுக்கு. கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஓய்வு நாள், திருவிருந்து, பரிசுத்தாவினோட ஒவ்வொரு நாள் நம்மோட பேசுகிறான், நினச்சிக்கப்பா, எங்கேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை நீ நினச்சிக்கோ. அல்லேலூயா. நினச்சிக்கிட்டே இரு, நினைக்கிறத விட்டால் என்ன தெரியாமல் போயிடும், உனக்கு தெரியாமல் போயிடும். நம்ம பாருங்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முடியும் போது, இப்போ கொஞ்ச நேரத்தில் சொல்ல தான் போகிறோம், 103:2 என்னது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் பாருங்க. மனுஷனுக்கு வந்து எது தொலைஞ்சு போனாலும் சரி பண்ணிக்கலாம், வாழ்ந்துக்கலாம். கண்ணு இல்லாமல் போனால் கூட தடவையாவது வாழ்ந்துக்கலாம், கால் இல்லாமல் போனால் கூட எதையாவது வச்சு வாழ்ந்துக்கலாம், நினைவு மட்டும் போயிடுச்சு அவ்வளோதான், டோட்டல் வேஸ்ட். அவன் புரிதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? ஒன்றுமே புரியலைங்க, ஒன்றும் தெரிலங்கன்னா அவங்கள வச்சு எந்த வேலையும் செய்ய முடியாது. அவ்வளோதான், அவங்க வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஒரு மனுஷன் நினைவை மட்டும் இழந்துட்டான், தேவனை சிந்திக்கிறத நிறுத்திட்டான்னா அவன் லைஃப் முடிஞ்சு போச்சு. கர்த்தரை அறியணுமாப்பா, அவரை சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. எப்பொழுதும் அவர் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதான் மூணாம் அதிகாரம் இல்லை, நீதிமொழிகள் 3:5-6 பாருங்க, அதில் போட்டிருக்கு. உன் முழு இருதயத்தோடு உன் கர்த்தர் தேவனாய் கர்த்தர் நம்பிக்கையாக இருந்து
1: அவர்
0: உன் வழிகளில் எல்லாம் அவரை
1: நினைத்துக்கொள்.
0: வழி எல்லாத்திலையும் நினைச்சுக்கோப்பா, வழி எல்லாத்திலையும் நினைச்சுக்கோ. அப்பொழுது அவர் உன் பாதைகளை நினைச்சுக்கிறேன். ஆண்டவரே, உன்னை அறியணும்னா உன் நினைக்கணும். நான் அடிக்கடி நினைக்கணும், தினந்தோறும் நினைக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கணும். நீங்களே நினைவாக இருக்கணும்ப்பா, நினைவெல்லாம் நீங்கள் தான். அப்படி இருக்கணும் ஆண்டவரே, அப்போ நான் உங்களை இன்னும் அறிவேன். இன்றைக்கு பரிசுத்தரை அறிகிற அறிவே
1: அறிவு
0: எப்படி அறிஞ்சிக்கலாம்? 3 வார்த்தை சொல்லுங்க பாப்போம். இப்ப முதலாவது டேஸ்ட் அண்ட் சீ, தமிழ்ல
1: ருசித்து பாருங்க,
0: ருசித்து பாருங்க, சத்தமா சொல்லணும். ரெண்டாவது டெஸ்ட் அண்ட் சீ, என்ன செய்யணும்?
1: சோதித்து
0: சோதித்து பாருங்கள். மூன்றாவது சிந்தித்து பாருங்கள், திங்க் அண்ட் சீ. தேவனை அறிகிற அறிவில் நான் வளரணும்.

0: Hallelujah. எல்லாரும் எழுந்திருப்போம் தேவ சமூகத்துல. Let's all stand up in the presence of God.
1: தேவ சமூகத்துல அனைவரும் எழுந்திருப்போம்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Lord, I want to know you more and more.
1: ஆண்டவரே, உம்மை அதிகதிகமாய் அறிய விரும்புகிறேன்.
0: More and more.
1: இன்னும் அதிகதிகமாய் அறிய விரும்புகிறேன்.
0: Deeper and deeper, Lord.
1: இன்னும் ஆழமாய் அறிய விரும்புகிறேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The knowledge of the Holy is the true knowledge.
1: பரிசுத்தர் அறிகிற அறிவே உண்மையான அறிவு.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரே, அந்த அறிவிலே என்ன இன்னும் பெருக பண்ணும் சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த அறிவிலே என்ன பெருக பண்ணும். இன்னைக்கு நம்ம ஆரம்பத்திலே கேட்டோம் பாருங்க, பரிசுத்தரை அறிகிற அறிவு நான் பெறணும், அந்த அறிவில் நிரம்பணும், அந்த அறிவில் நான் பெருகணும். அல்லேலூயா. என்னை இன்றைக்கி பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இன்றைக்கி உண்மையாகவே இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கி பேசுனதுனால நம்ம இதுவரைக்கும் தேவன் அறிந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக அறிகிறதுக்கு, அந்த அறிவில் பெருகிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார்ன்றவங்களும் ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இன்னும் நான் இன்றைக்கி பெருகியிருக்கேன் அந்த அறிவில் பாருங்கள். இந்த அறிவு நம்மளை எங்கே கொண்டு போகணும்னா, அவரோடு உள்ள உறவு கொண்டு போகணும், அவர்கிட்ட நெருக்கமாக போகணும். என்னை இவ்வளோ நேசிச்சிங்களா ஆண்டவரே? இவ்வளோ அன்பு கூர்ந்தீங்களா? இவ்வளவு என்ன நினைக்கிறீங்களா? உமக்கு நன்றி அப்பா. அவன் இன்னும் அறிய விரும்புகிறேன். அந்த அறிவின் மேன்மைக்காக எதவன நஷ்டம் விடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அவள் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் எல்லாத்தையும் அறியணும்னு நான் விரும்புகிறேன். இன்னும் அறியணும், அவன் இன்னும் அறியணும். இந்த ஒரு செய்தியில் தேவனுடைய ஆழத்தில் ஒரு சின்ன சென்டிமீட்டர் கூட நம்ம தாண்டலைன்றதான் உண்மை. நம்ம இன்னைக்கு சும்மா மேலாக தான் படித்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவருடைய ஆழங்களை யார் அறிய முடியும்? யார் அறிய முடியும் அவருடைய ஆழம் எவ்வளவு பெரியது? அல்லே இல்லையா. இன்னும் என்ன அறிய பண்ண ஆண்டவரே? இன்னும் அறிய பண்ணும். அறிவதற்கு வழி என்னன்னு கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு ருசிக்க கிருபத்தாங்க, ருசிக்க கிருபத்தாங்க. இப்போ வசனத்தை தேனை போல சாப்பிட்டு அறிவாகிய மனக்கண்லாம் தெளிவாக தெரிகிற அளவுக்கு உங்களோட வசனத்தை எனக்கு இன்னும் அதிகமாக உட்கொள்ள கிருபத்தாங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இன்னும் வசனத்தை அதிகமாக நேசிக்க கிருபத்தாங்க சொல்லுங்க. வசனத்தை நேசிக்க, வசனத்தை பற்றிக்கொள்ள, வசனத்தை பின்பற்ற, அதன் மேல் வாஞ்சியாக இருக்க கிருபத்தாங்க. ஹல்லேலூயா. திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சியாக இருக்க கிருபத்தாங்க. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை ருசிச்சு பாருங்க. தேனிலும் இனிமையான அந்த வசனம் ருசிச்சு ருசிச்சு ருசிச்சு ருசிச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்வீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறியும்படி என் கண்களை திறந்தருளும். எனக்கு இன்னும் அறிய பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட பேசினாரு. சோதிச்சு பாரு, சோதிச்சு பாரு. கர்த்தர் எதையுமே விருதாவா சொல்லவே மாட்டார். அவர் சொன்னார், நீ கொடுத்து பாரு, உன் தசமபாங்களை பண்டாயசால கொண்டு வந்து பாரு, பின்பு நான் உன்னை நிரப்புறனா இல்லையான்னு என்னை சோதிச்சு பாருனாரு. ஆனா இன்றைக்கு நம்மளை ஆண்டு கட்டாயப்படுத்தலை. ஆண்டு சொல்கிறாரு, நீ மனப்பூர்வமாக அதை செய்தால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மனப்பூர்வமாக அல்லது உன் மனதில் என்ன நியமிக்கிற அதில் செய். உன் மனதில் என்ன நியமிக்கிறியோ சந்தோஷமாக நீ ஆண்டு கொடு. அப்போ சோதிச்சு பார்ப்பேன் நீனு கர்த்தர் எவ்வளவு என்ன ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. மூணாவதுக்கு படித்தோம், நினச்சி பாரு, விட்டுறாத. பாருங்கள், தாவீது வந்து பெரிய போராட்டத்தில் போய் நின்ன. அவன் முன்னாடி ஒரு பெரிய ஒரு ராட்சதன் கோலியாத் நிற்கிறான். அவனை சொல்கிறான், நீ வந்து என் பக்கத்தில் வந்தினா என்னோட யுத்தம் பண்ண வந்தினா அவனை வெட்டி போடுவேன். துண்டு துண்டாக உன் உடம்பை வெட்டி அந்த பறவைகளுக்கெல்லாம் ஆகாரமாக போட்டுருவேன்னு பயமுறுத்துறான். சவுல் சொல்கிறான், நீ போகாதப்பா, அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீ எல்லாம் முன்னாடி நிற்க முடியாது, நீ போகாத, சண்டைக்கு போகாத, வேண்டான்னு சொல்லி தடுக்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான், நான் போகிறேன், நான் போகிறேன். எப்படி அந்த தைரியம் வந்துச்சுங்க? அவன் என்ன செய்தான் தெரியுமா? சிந்தித்தான், நினைச்சான். என்ன நினைச்சான்னா, ஒரு காலத்தில் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியன் கைக்கு என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் கர்த்தர் தனக்கு செய்ததை அவன் மறக்காம நினைச்சதுனால தான் வருங்காலத்தில் இருக்கிற போராட்டத்தை சந்திக்கிறதுக்கான தைரியமும் விசுவாசமும் வந்துச்சு. கத்தர் செய்த நன்மைகளை மட்டும் மறக்கவே கூடாது, அதை உள்ள பெட்டகமாக வச்சுருக்கணும். நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஆபத்து நேரத்தில் நம்ம சொல்லுவோம், கத்தர் எனக்கு சகாய, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. உங்கள் சாட்சியே உங்களுக்கு கேடகம், உங்கள் சாட்சியே உங்களுக்கு பலன், உங்கள் சாட்சியே உங்கள் விசுவாசத்துக்கு நல்ல ஒரு ஆகாரம் ஆயிடுங்க. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை கடத்தி வந்த பாதையை நாம மறந்துட்டோம்னா நம்ம பலவீனம் ஆயிடுவோம். மறக்க மட்டும் கூடாது. என்ன வந்தாலும் நான் மறக்க மாட்டேன், நினைச்சுக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் செய்த நன்மைகளை இரவும் பகலும் நினைப்பேன், சிந்திப்பேன். அதை சிந்திக்க சிந்திக்க என் மனசுல என்ன தோணுனா, தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு அற்புதமானவர். தாவீது சொல்வார் பாருங்க, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், ஆண்டவரே இதுவரைக்கும் கிடையாது, இனிமேல் வருங்காலத்து செய்திகளை மனுஷர் முறைமையாய் எழுதி வைத்திருக்கிறீர்கள், ஆண்டவரே சொல்லி வச்சிருக்கிறீங்க. நான் ஏன் பயப்படணும், இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்து என்னை காப்பாற்றி உயிரோடு காப்பாத்தினீங்க ஆண்டவரே, இனிமேல் உமை துதிப்பேன், நம்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி அப்பா.

0: நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
1: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382237774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

எங்களுக்கு சாப்பாடுன்னு சொன்ன ஸ்கூல்ல தான் ஒருவேளை உணவு கிடைக்கும். எங்க அப்பா ஒரு பெரிய குடிகார, பட்ட பாடுகளுக்கு அளவே சொல்ல முடியும். ஒரு கொடுமை, பிளாட்பரத்தில் எத்தனையோ நாட்கள் அழுது கொண்டிருக்கும். 10 வயதுல எனக்கு போலியோ அட்டாக்னால என்னுடைய வலதுகால நான் இழந்து விட்டேன். அப்பா 16 வயசுல கிணத்துல விழுந்து சேர்த்துட்டாங்க. அம்மா வறுமையிலே சேர்த்துட்டாங்க. இயேசு என்னோடு கூட பேசினா. ஒரு ஆடு மேய்க்கிற சகோதரன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சனிக்கிழமை டாக்டர் சொல்லிட்டாங்க, உன் குழந்தை செத்து போயிடுச்சு, பிரெயினுக்கு போற அத்தனை நரம்பம் கட் ஆயிடுச்சு. ரெண்டாவது குழந்தையும் பிறந்த குழந்தை மறித்து போனேன். ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்னால் முடியல ஆண்டவரே, என் ஜீவன் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி. ஆண்டவருடைய சத்தம், ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கணும். கொஞ்ச நஞ்ச போராட்டம் அல்ல, நான் பிறந்தது நாள் முதல் கொண்டு போராட்டம். 10 வயதுல எனக்கு போலியோ அட்டாக்கினால் என்னுடைய வலதுகால நான் இழந்து விட்டேன். அன்பு காட்டுவதற்கு யாரும் இல்லை, அரவணைப்பதற்கும் யாரும் இல்லை. எங்க அப்பா ஒரு பெரிய குடிகாரன், குடியினால குடி வேதனை. அந்த எங்க அம்மா அடிச்சு சித்திரவதை செய்ததுனால சென்னை பட்டணத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்திற்கு நாங்கள் வந்தோம். எங்க மாமா வீட்டுக்கு வந்தா எங்க மாமா ஒரு சின்ன ஒரு குடிசையை கொடுத்தாங்க. அந்த குடிசையில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். சாப்பாடு கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறை வருவார், வெள்ளிக்கிழமை வருவார், 5 கிலோ அரிசியை வாங்கிட்டு காய்கறிகளை வாங்கிட்டு வருவார், ஆடி அசைந்து வருவார். வரும்பொழுது வயல்வெளியெல்லாம் போட்டு கூழும் சகதியுமாய் வரும். அரிசியெல்லாம் எல்லாமே ஒண்ணுமே யூஸ் இல்லாத ஒரு பொருளாயிடும். வந்து வீட்டில் வந்து அடி அடினு அடிப்பார், எங்க அம்மாவை அடிப்பார், எங்களை அடிப்பார். நாங்கெல்லாம் ஓடிடுவோம். 3 நாளைக்கு நாங்கள் எங்க இருப்போம் எங்களுக்கே தெரியாது. பயந்து பயந்து பயந்து வாழ்வோம். எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமா இருப்பாங்க, நாங்களுக்கு எங்களுக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு வேதனை. அப்பான்னு ஒரு நாள் நாங்கள் கூப்பிட்டதில்லை. உண்மையை சொல்றேன், 16 வயசு வரை எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி தந்ததில்லை. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வறுமை. எங்களுக்கு சாப்பாடுன்னு சொன்ன ஸ்கூல்ல தான் ஒரு வேளை உணவு கிடைக்கும். அதுக்காக தான் போன தவிர படிப்புக்கும் எனக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை. படிப்பில் கவனம் செலுத்த முடியல. வறுமையின் கஷ்டங்களே எனக்கு வேதனையாக இருந்ததுனால படிப்பில் கவனம் செலுத்த முடியல. 10வது வரியும் படித்தேன். உண்மையை சொன்ன சொந்த பேர் எழுத தெரியாது. 10வதுல பரீட்சை எழுதினேன். ஆல் சப்ஜெக்டும் 37 மார்க்கு. இந்த 37 மார்க் வச்சு என்ன செய்வது? ஒன்றும் செய்ய முடியாது. அப்பா 16 வயசுல கிணத்துல விழுந்து சேர்த்துட்டாங்க. அம்மா வறுமையிலே சேர்த்துட்டாங்க. என்ன செய்வது? உண்மையை சொல்றேன், புளி இலைகளை சாப்பிடுவோம், பச்சை காய்கறிகளை சாப்பிடுவோம், பச்சை கீரைகளை சாப்பிடுவோம். பசியின் கொடுமை தாங்க முடியாது. இதுல சமுதாயத்தின் மத்தியில கொடுமை. சமுதாயம் நல்லா இருந்தா நம்மளை ஏற்றுக்கொள்ளும். ஆனா சமுதாயம் நம்ம கெட்டு போயிட்டோம்னா சமுதாயம் வெறுக்க ஆரம்பித்துருவாங்க. எங்க சொந்தங்கள்லாம் எங்களை வெறுக்க ஆரம்பிச்சு. நான் நடந்து வந்தவ சொல்லுவாங்க, தரித்திரம் புளிச்ச வராம்பர், நீலாம் ஏண்ட வர, எங்கன்னா போய் சாக வேண்டியதானே சொல்லுவாங்க. உண்மையை சொல்லணும், கிழிஞ்சு போன சட்டையை போட்டு ஒரு லிங்கை கட்டிக்கிட்டு பைத்தியக்காரன் போல சுத்தி, யாராவது கடைக்கு போக சொன்னாங்கன்னா கூழோ கஞ்சியோ கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பேன். சினிமா பாடல்களை பாடிக்கொண்டிருப்பேன், சோகமான பாடல்களை பாடிக்கொண்டிருப்பேன். இப்படியே உருண்டோடி கொண்டிருந்தது. சென்னை பட்டணத்தில் போய் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ஹோட்டலில் அந்த தட்டு கழுவுனால கைகள் எல்லாம் பூண்களாக மாறிவிட்டது. அதுவும் செய்ய முடியல. வீட்டுக்கு வந்தால் யாரும், வீட்டில் வந்து யாரும் சேர்க்கல. என்ன, நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி நீ ரொம்ப கஷ்டப்படுறியப்பா, நீ இப்போ ட்ரெயினில் போய் பிச்சை எடுத்து நிறைய பேர் உனக்கு பிச்சை போடுவாங்க. உலகம் அதுதான், நல்லா இருந்தால் நம்மளை பாருங்க. எனக்கு என்ன கொடுத்தாங்க, பிச்சைக்காரன்ற பதவியை கொடுத்துட்டாங்க. பிச்சை எடுப்பதை விட நான் சாவதே மேலேன்னு சொல்லி தான், தற்கொலைக்கு நேராக போகும்போது தான் நான் ஒன்று சொன்ன, கடவுள் யார், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா, கடவுள் இருந்தால் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், கடவுளே கிடையாது. என் உள்ளம் சொல்லுது, இல்லை கடவுள் இருக்கார், கூப்பிடு. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34 வாசிக்கிறோம், இந்த ஏழை அவரை நோக்கி கூப்பிட்டார், அவனை இடுக்கண்களுக்கெல்லாம் அவனை நீக்கி அவனை ரட்சித்தார் என்று வாசி. நான் சொன்ன கடவுள், உண்மையான கடவுள் இருந்தா என்னை சந்திங்கன்னு சொன்னேன். இயேசு என்னோடு கூட பேசினார். ஒரு ஆடு மேய்க்கிற சகோதரன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என்னைக்கு நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாள் முதற் கொண்டு இந்த நாள் வரையிலும் என் ஜீவனை அவருக்கு நான் பணியமாக வைத்தேன். அவருக்காக வாழ்வதற்கும் சாவதற்கும் எதுக்கும் நான் ஒப்பு கொடுத்தேன். நான் அரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும்னு கேட்கல. ஆண்டவர், உமக்காக நான் சாதிக்கணும், உமக்காக நான் பெரிய காரியங்களை செய்யணும், இரத்த சாட்சியாய் சாகணும்னு சொல்லி தான் என்னுடைய வாஞ்சை தாகமாக இருந்தது. அந்த பக்தி வைராக்கியம்தான் என்னை மேலாக உயரத்தில் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையாக சொல்லுகிறேன், எந்த சமுதாயம் என்னை உயர்த்தல, எந்த மனுஷனும் என்னை உயர்த்தல, தேவனே என்னை உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது
கர்த்தர் சொன்ன, என் மகனே என்னுடைய ஊழியத்துக்கு அவனை தெரிந்து கொண்டேன்னு சொன்ன. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் படிப்பறிவு இல்லாதவன், நான் ஒரு பலவீனமானவன், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவன், ஆனால் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, தகுதி இல்லாதவனை தான் நான் தகுதிப்படுத்துறவன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் உள்ள பைத்தியங்களை தெரிந்து கொண்டேன், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொண்டேன். நான் உன தெரிந்து கொண்டேன் நான் உன தேசத்தின் கடைமனை மட்டும் கொண்டு போவேன், தேசத்தில் உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்னார். ராஜாக்களுக்கு மத்தியில் கொண்டு போவேன் சொன்னார். ஆனா ஊழியத்துக்கு என்ன அழைத்த போது நான் ஒப்பு கொடுத்தேன். உண்மையை சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் பட்ட பாடுகளுக்கு அளவே சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு கொடுமை. பிளாட்பாரத்தில் எத்தனையோ நாட்கள் அழுது கொண்டிருப்பேன். என்னை யாரும் நேசிக்க மாட்டாங்க, என் ஊழியத்தை யாருமே என்ன கனப்படுத்தவும் மாட்டாங்க. என்னுடைய குடும்பம் என்னை கைவிட்டது. ஊழியத்தை நம்பி வந்த நிறைய ஊழியக்காரங்க என்னை பார்த்த உடனே என் சூழ்நிலையை பார்த்து ஒதுங்கி விட்டார்கள். கிராமப்புறங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பேன், ஆனால் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு பிச்சைக்காரனை விட கேவலமாக தான் நினைத்தார்கள். ஒரு சின்ன பேக் எடுத்துக்கிட்டு ஒரு தெரு தெருவா போய் இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, தம்பி உன் நிலைமையே பரிதாபமாக எங்களுக்கு சொல்ல வேண்டிய போன்னு சொல்லுவாங்க. தங்குவதற்கு இடம் கிடையாது. பிளாட்பாரம், சர்ச்சு வாசல், உங்களை போல தேவ பிள்ளைகள், நல்ல அன்புள்ள பிள்ளைகள் ஒரு நாள் ரெண்டு நாள் இடம் கொடுப்பாங்க தங்குறதுக்கு. அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, தம்பிங்கெல்லாம் இடம் கிடையாது போயிடுப்பான்னு. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை உருண்டோடி கொண்டு. ஆனா நம்பிக்கை இழந்து போகலை. என்னுடைய ஒரே ஒரு எண்ணம் என்ன தீர்மானம் என்ன தினமா, அவருக்கு நான் சாகணும், ஊழியத்துல நான் சாகணும், இயேசுவுக்காக நான் சாகணும், எப்படி ஆகலாம் சாகணும், சீக்கிரமா ஆண்டோட சமூகத்துக்கு போயிடணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையா இருந்தது, குறிக்கோளா இருந்தது. அந்த நிலையில் தான் தேவனை அதிகமாய் துதிக்க ஆரம்பித்தேன். தேவனை துதிக்க துதிக்க துதிக்க பாடல்களை தேவன் கொடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, நிறைய பாடல்களை கொடுத்தார். ஏக்கச்சக்கமான பாடல்களை தேவன் கொடுத்தார். ஒவ்வொரு பாடலும் எனக்கு ஆறுதலாகவே மாறினது. என் அனுபவமே எனக்கு பாடலாக மாறி, என் வாழ்க்கை எனக்கு பாடலாக மாறினது. ஒரு முறை உதவாதவன் என்று தள்ளியது உலகம். ஹல்லேலூயா. அந்த பாடல்

வாழ்க்கையில எல்லாரும் என்னை உதாசீனப்படுத்தினார்கள். கடைசியாக மிகவும் வேதனைப்பட்டவனாக, ஆறுதல் அற்றவனாக சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த போது, ஆனா ஒரு சந்தோஷம், நான் பரலோகத்துக்கு போக போறேன்னு ஒரு சந்தோஷம், என்னால முடிஞ்ச ஊழியத்தை நான் செஞ்சேன்னு ஒரு திருப்தி. ஆனால் எங்கு சாவது தெரியல, கண்கள் எல்லாம் உள்ளே போய்விட்டது, எலும்பும் தோலமாக மாறிவிட்டேன். கடைசி ஒரு தெரிந்தவருடைய வீட்டுக்கு நான் போனேன். அங்க போன உடனே மயங்கி அப்படியே கீழே விழுந்துட்டேன். அவர் விழுந்தவன் அவர் சொல்றார், இவர் நாளைக்கு இன்னைக்கே செத்துருவார் போலவுது, இவருடைய பாடி யார் எடுக்கிறது என்று சொல்லி என்னை எழுப்பினார்கள். 20 ரூபாய் கொடுத்து எங்கேயாவது போயிடுங்கன்னு சொல்லிட்டார். காடு போடுங்க நம்பி, 20 ரூபாய் கொடுத்து எங்கேயாவது போன்னு சொல்லிட்டாங்க. எங்க போறதுன்னு தெரியல. ஒரு சர்ச் வாசல் இருந்தாங்க, அப்படியே வந்து அங்க வாசல்ல உட்காந்து ஓன்னு அலறேன். என்ன நேசிக்கிறது உலகத்துல யாருமே கிடையாதா? எனக்கு யாருமே இல்லையே ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு கஷ்டம் சொல்லி அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு பாடலை தேவன் கொடுத்தான். ஏ மைனர் தம்பி, ஏ மைனர். Thank you, Jesus.

ஆண்டவரே, இந்த பாடல் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற பாடல். எனக்கு எப்பவுமே வாழ்க்கை தான் பாடல். நான் எந்த பாதையை கடந்து போறனோ அது பாடலாக மாறிவிடும். அதை அழுது கொண்டே இந்த பாடல் வந்தது. ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்னால் முடியல ஆண்டவரே, என் ஜீவன் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி ஒப்பு கொடுத்த போது ஆண்டவருடைய சத்தம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதளிக்காமல் என் வசனத்தை கை கொண்ட முடியாது. ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் சொன்னான். அதற்கு பிறகு ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப் ஐயா ஆண்டவர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். சின்ன சின்ன இடங்களில் பாட ஆரம்பிக்கும் பொழுது பிசாசுகள் ஆல்ரெடி ஓட ஆரம்பிச்சது. பாட பாட நிறைய ஆரம்ப நாட்களில் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு, அதுக்கப்புறம் வர்ஷிப் பண்ண கூப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு தேவன் இன்னைக்கு நிறைய தேசங்களிலும் உலக நாடுகளிலும் தேவன் பயன்படுத்தி வருகிறார். எனக்கு திருமணம் ஆனது, எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தையை கருத்து கொடுத்தார். அவனுக்கு பின்னி சார்ல்ஸ் டோனி என்று பெயர் வைத்தேன். ஒரு நெழுப்புதல் வீரனாக வர வேண்டும் என்று எழுது பெயர் வைத்தேன். 2.5 வயசு இருக்கும் என் பிள்ளை, நல்லா பாடுவான். ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு சென்றிருந்த போது திடீர் என்று என் குழந்தை பயங்கரமான காய்ச்சல் வந்து விட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு போக என் மனைவி போன் பண்றான், குழந்தைக்கு பிக்ஸ் வந்துருச்சு உடனே வாருங்க. அந்த காட்சி என்னால் பார்க்க முடியல. ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். வெள்ளிக்கிழமை இரவு கொண்டு போறோம், சனிக்கிழமை டாக்டர் சொல்லிட்டாங்க உங்க குழந்தை செத்து போயிடுச்சு, பிரெயினுக்கு போற அத்தனை நரம்பம் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. என்ன செய்வது, சனிக்கிழமை குழந்தை சேர்த்துடுச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்வதா அடக்கம் செய்வதா? முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருக்கு தான் நம்ம மகிமை செலுத்தணும் சொல்லி மருத்துவமனையில் என் குழந்தையை வைத்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செஞ்சேன். கண்ணீரோடு கூட ஆராதனை செஞ்சேன். திங்கக்கிழமை என் குழந்தையுடைய பாடியை கொண்டு வரது கூட என்கிட்ட பணம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரோ தேவ பிள்ளைகள், இந்த தேவ பிள்ளைகளை நேசிக்கிற பிள்ளைகள் கட்டினார்கள். என் அன்பு சகோதர சகோதரி, என் குழந்தையுடைய பாடி வீட்டுக்கு நான் கொண்டு வந்து பாடின பாடல் தான் இந்த பாடல், ஏ மேஜர் சார், டி டி டி டி மேஜர்.

பாடலை பாடி என் குழந்தையை வைத்து பாடின பாடல் அடக்கம் செய்தேன். வீட்டுக்கு வந்த டேடி டேடின்ற பிள்ளை காணோம், ரொம்ப வேதனை. ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே ஏன் செய்து சொல்றது கேட்கறதுக்கு நான் கேள்வி கேட்கறது நான் எந்த தகுதியும் இல்லை, இது ஏன் நடந்ததுன்னு கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், பரிமள தைலம் குப்பியில் இருக்கிற வரையும் வாசனை வீசாது மகனே, அந்த குப்பியை உடைச்ச எப்படி வாசனை வீசுமோ அதுபோல உன்னை நான் உடைத்திருக்கிறேன். அந்த வாசனை எப்படி, அதாவது குப்பியில் இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர் கூட வாசனை வீசாது, குப்பியை உடைச்ச வாசனை வீசுவது போல என்னுடைய மகிமை நீ போய் நிற்கும் பொழுது அநேக ஜனங்களுக்கு, ஹல்லேலூயா, அநேக கட்டப்பட்ட ஜனங்கள், ஆறுதல் அற்ற ஜனங்களுக்கு என்னுடைய மகிமை அவர்களை சந்திக்கும், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அதற்காக தான் இதை அனுமதித்தேன் என்று சொன்னேன். நான் சொன்ன உடைய அடிமை என்று சொன்னேன். என்ன வந்தாலும் அதற்கு பிறகு இரண்டாவது குழந்தையும் பிறந்த குழந்தை மரித்து போனது, டாக்டருடைய தவறான ஒரு செயலினால் மரித்து போனது. அதற்காகவும் நான் எதையும் பண்றேன், எதை என்ன வந்தாலும் என்னதான் ஆனாலும் சொல்லி பாடிட்டேன்ல, ஆமேன்னு சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள், சில சொல்லுவாங்க இவர் என்ன செஞ்சாரோ, பிள்ளைங்க இவ்வளவு போயிடுச்சு, ஹல்லேலூயா, என்ன வந்தாலும் பரவாயில்லை, எத்தனை சூழ்நிலை வந்தாலும். வேதம் சொல்ல தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம், எபிரேயர்ல வாசிக்க தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம், பட்டயத்தால் மாண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம், ஆனாலும் எழுப்புதல் அடைந்தார்கள். கட்டாயம் சொல்றேன், ஒரு பெரிய எழுப்புதல் கண்டிப்பா வரப்போகிறது, அல்ல இல்லையே சொல்லுமா. அதன் விளைவாக வந்த பாடல் தான் இதெல்லாம். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, பாசங்க பாட்டு கேட்டாவே எங்களுக்கு அழ வருது, பாட்டு கேட்டா சந்தோஷம் வரணும், ஆனா இந்த பாட்டு கேட்டா என்ன வருதான், அழ வருதுன்னு சொல்றாங்க. அழ வந்துச்சுன்னா ஆறுதல் வருங்க, அழ இல்லையே சொல்லுங்களேன். இந்த அழ வந்து வேதனைப்படுத்துற அழல, ஆறுதலை கொண்டு வர அழை, ஹல்லேலூயா சொல்லுவோமா. அதுல பாட்டை கேட்ட நிறைய பேர், முஸ்லீம் கூட இந்து மக்கள் கூட எல்லாரும் இந்த பாட்டு கேட்கறாங்க. பாட்டு கேட்டு நேற்று கூட ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தோம், ரெண்டு பிள்ளைங்க வந்து, மாஸ்டர் உங்க பாட்டு எங்களுக்கு ரொம்ப உயிரா இருக்கும், ரொம்ப பிடிக்கும், எந்த சர்ச்சைக்குமா போறீங்கன்னு கேட்டேன். நாங்க சர்ச்சைக்கெல்லாம் போறது, நாங்கெல்லாம் நாங்க இந்து ஃபேமிலி பாஸ்டர், எங்க அப்பா சர்ச்சைக்கெல்லாம் விட மாட்டாங்க, நாங்க வீட்ல இருந்தே ஜெபம் பண்றோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். கொஞ்சம் நஞ்சம் பாடுகள் அல்ல, அவ்வளோ பாடுகள். கீழே விழுந்து என்னுடைய ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு உடைந்து நாலு டிஸ்க் குலாப்ஸ் ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான் உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஒரு டெட் பாடியை தந்து கழுத்த மாதிரி கழுதிட்டாங்க. நானும் அழறேன், என் மனைவி அழறோம். பிசாசு சொல்றான், ஏன்னா யாருக்குன்னு அவன் சொல்லிட்டான், நீ என் ராஜ்யத்துல ரொம்ப தலையிடுற, நீ இயேசுவை மகிமைப்படுத்துற, அதனால என் ராஜ்யம் அழிக்கப்படுது, அதனால உன்னை என்ன செய்வது. ஆனா கீழே வந்து ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டெல்லாம் உடஞ்சி போச்சு. பிசாசு வந்து சொல்றான், இதுதான் உனக்கு கடைசி படுக்கன்னு சொன்னான். அந்த படுக்கையில விசுவாசம் தளர்ந்து போகல, இனிமேல தான் ஆரம்பம்னு சொன்னேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், இனிமேல் தான் ஆரம்பம்னு சொன்னேன், ஹல்லேலூயா. ஒரு பக்கம் சாவை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறேன், ரெண்டு கைகளும் ரெண்டு கால்களும் செயலிழந்து போய் டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் நானும் மனைவி ஓன் அலற எங்களை தூக்கி நிறுத்துவதற்கு யாரும் இல்லை. மனைவி இரவு நேரத்தில் 8:30 பிரேயர் தொடங்குவாங்க, கிட்டத்தட்ட 12 வரையும் அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுவாங்க. என்னை சுத்தி சுத்தி அழுது கொண்டே ஜெபம் பண்ண, அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணா, அவங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க நானும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் கர்த்தரையும் கூட பேசினாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், அல்லேலூயா. அவன் ஜெபிக்க ஆரம்பித்த போது 10 எழுந்து நிற்க ஆரம்பிச்சேன், அல்லேலூயா சொல்லுவோமா. டிஸ்க் எப்படிதான் எங்க போய் செட் ஆச்சுன்னு எங்க தெரியல, அல்லேலூயா. எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு, 20 நிக்கிறனா ஆண்டவருடைய கிருபை, அல்லேலூயா சொல்லுவோமா, ஆமென். அப்ப வந்த பாடல் தான் இந்த பாடல், சி மைனர் பா, அல்லேலூயா. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே,

0: சொல்ல போன பிரச்சனை மேல பிரச்சனை, வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை தான். ஆனா ஊழியத்துல அப்படி வல்லமை வெளிப்படும். சொல்லுங்களேன், எங்களை அப்படியே தேவ பிரசனம் அப்படி நிறம ஜனங்க ஆதரவு அடைவாங்க, ஜனங்க விடுதலை ஆவாங்க. ஆனா நாங்க படுற பாடு அழிலிய சொல்லுவோமா? ஒரு நாள் ஊழியம் செஞ்சுட்டு வர்ற பிசா சவால் வர்றான், பாருன்னு அவன் என்ன செய்யறான் பாரு. கிட்னியில 8 ஸ்டோன் வந்துடுச்சு, 10 mm, 12 mm அப்படியே ஸ்டோன், இன்னும் செங்கல் மாரி வந்துடுச்சு நிறைய, பில்டிங் கட்டுற மாரியா. வாயோ என்ன போராட்டம், போராடுறோம். அப்பதான் இந்த வசனம் லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு அறிக்கைட்டு சோமனோம். டாக்டர் சொல்லிட்டாங்க ஆபரேஷன் வேற வழியே இல்லைன்னு. நாங்க சோமனோம் 3 நாட்களுக்குள்ள அந்த கல்லெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அல்லையிலேயே சொல்லுவோம், அலை ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவங்க எதுக்கு வந்தீங்க கேட்டாங்க. இல்லைங்க, கல் ஸ்டோன் பாமாயிடுது, ஒன்னு கல் கூட இல்லை, தேடியும் காணாது இருப்பாய். அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவு போராட்டம், மன ரீதியாக, சரீர ரீதியாக, பொருளாதாரத்தை, நம்முடைய பொருளாதாரத்தெல்லாம் அடைச்சு வைக்கிறது, நமக்கு முன்னேற முடியாதபடிக்கு எவ்வளவு தடை. ஆனாலும் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே சொல்லுவோமா? இன்னைக்கு லட்சோதி லட்ச மக்களுக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்முடைய ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாடல் மூலம் லட்சோதி லட்சங்க பல மில்லியன் மக்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒரு பாத்திரம் உடைக்கப்படும் பொழுது அநேக பாத்திரங்களை உருவாக்க முடிகிறது. ஒரு ஜீவன் பணையம் வைக்கும் பொழுது அநேக ஜீவன் ரட்சனை செய்வதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். தங்கள் ஜீவனை பாராதபடிக்கு ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். நிச்சயமா நம்ம நிற்போம். ஆமே சொல்லுங்களேன். எந்த சூழ்நிலைக்காக விலை போகாதபடிக்கு, ஆமை விலை போகிற கிறிஸ்தவனாக, விலை போகிற ஊழியக்கார, எந்த சூழ்நிலைக்காக உபதேசத்தை மாற்றி பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக கடைசிவரை நிற்போம். அவர் உங்களுக்காக 7 மடங்கு அக்னியிலே உங்களுக்காக நிற்பார், சிங்க கபிலே நிற்பார். ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ராஜ்யத்தை உங்கள் கையிலே கொடுப்பார். ஆமே.
1: ஜாய் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன்.
2: ஃபார் வீடியோ கவரேஜ் அண்ட் எடிட்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங், ப்ரோமோ ஃபார் அட்வர்டைஸ்மென்ட், கிராஃபிக் டிசைன்,
1: கான்டாக்ட் 9042494996.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவியும் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றும். ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாங்க. அதை கொண்டு நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்காக பெரிய காரியங்களை செய்ய இன்றைக்கே ஒரு எழுப்புதலை நீங்க தாங்க.

நாம் நினைப்பதை விட அவர் மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் வரும் நாளிலே நீங்களும் நானும் பரிசுத்தர்களாய் காணப்பட வேண்டும்.

ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதிக்கிற தெய்வமே

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள, திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். ஆண்டவரே, பரலோகத்திலே உம்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீர்தான் எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே, நீர் சீக்கிரம் வாரும் ஆண்டவரே.

to carry your presence, oh God. ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோம். உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேணாம்ப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே.

அம்மா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே நீர் உலாவும் உலாவும் ஆண்டவரே. எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீராண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் நீர் உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே.

Oh Jesus, we worship the Lord. Yesuve, nagulumai aaradhikkirom. Neer aadiyum andhamum aanavar. அன்பாவும் ஒமேகாவும் ஆனவர், முன்னினவரும் பின்னனவரும் ஆனவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜானே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்.

இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பதாக முழங்கும். எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. Hallelujah.

ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிக்கப்படக்கூடாது, ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடிய வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு நம்மை ஆராதிக்க நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

0: హల్లెలూయా
1: హల్లెలూయా
0: కర్తుడే పరిశుద్ధ నామానికి స్తోత్రం
1: ప్రైజ్ బి అంటు హిస్ హోలీ నేమ్
0: కర్తండి సెప్టెంబర్ మాదతలే நமக்கு போதுமானவராக இருந்து இந்த அதிகாலை நேரத்திலேயும் கூட அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற விலையேற பெற்ற அவருடைய வாக்கு தத்துவங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டியிருந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: ஐ பிரைஸ் காட் த லார்ட் ஹஸ் கேதர்ட் அஸ் இன் ஆர்டர் டு ஹியர் த ப்ராமிஸ் ஃபார் த செப்டம்பர் 2022.
0: ஆர்மையானவர்களே, கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதை போல ஆண்டவர் அவருடைய பாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார்.
1: The Lord has brought us like Mary who was sitting at the feet of the Lord Father for Jesus Christ.
0: ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை வெறுமையாக அனுப்புவதில்லை.
1: Whenever we come to gather, the Lord will not send us with empty handed.
0: நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கர்த்தர் தருகிறார்.
1: The Lord gives his counsels.
0: நமக்கு வேண்டிய தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார்.
1: He gives the prophetic.
0: நமக்கு வேண்டிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார்.
1: The Lord gives the revelations.
0: கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு பெரிய வெற்றியின் பாதையிலே நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது.
1: Each and every word of God, it leads to the victorious path.
0: ஜீவவசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்.
1: The Lord has chosen us in order to shine forth before the people.
0: ஒரு கோணலும் ஒரு மாறுபாடும் நிறைந்த ஒரு சந்ததியிலே நாம் காணப்பட்டாலும் கூட கர்த்தருடைய ஜீவ வார்த்தை தான் நம்மை ஜீவ ஒளியாக பிரகாசிக்க வைக்கிறது.
1: Though we are living in the midst of a crooked generation, but then the Lord's light is really leading us.
0: Hallelujah. Amen. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை பற்றி பிடித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக.
1: May the Lord help us to catch the Lord word of God firmly.
0: இந்த மாதத்திலேயும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருந்து ஆண்டவருடைய பாதபடியில் காத்திருந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம்.
1: When I was waiting at the feet of the Lord has given the promise in which we are going to meditate.
0: எரேமியாவின் புஸ்தகத்திலே 30:19 நாம் எடுத்துக்கொள்வோம்.
1: ஜெரமியா 30:19.
0: அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை.
1: Behold, I will bring back the captivity of Jacob's tents and have mercy on His dwelling places. The city shall be built upon its own mound, and the palace shall remain according to its own plan.
0: வர்த்திக்க பண்ணுவேன்,
1: I will increase.
0: அவர்கள் குறுகி போவதில்லை,
1: they will not be shortened.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துவார்.
1: The Lord will reveal his promise through Jeremiah.
0: ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் அந்த நாட்களிலே ஒரு சிறையிருப்பிலே காணப்பட்டார்.
1: And Israelites were under the captivity.
0: எரேமியா தீர்க்கதரிசி பயங்கரமான ஒரு துன்பத்தின் பாதையிலே, அழுகையின் பாதையிலே அவர் காணப்பட்டார்.
1: Jeremiah was under lamentation.
0: ஆனால் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அங்கே பயங்கரமான ஒரு நெருக்கத்தின் பாதையிலே அவர் அனுமதித்தார்.
1: In the midst of his oppression, the Lord has allowed in the Jeremiah's life.
0: ஆனால் அப்படி பாடுகளின் மத்தியிலே காணப்பட்ட அந்த தீர்க்கதரிசியை கொண்டுதான் ஆண்டவர் விலையேற பெற்ற வாக்கு தத்துவங்களை கொடுத்தார்.
1: In the midst of sufferings, Jeremiah was there, but then the Lord has revealed a lot of promises through him.
0: அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய நிலைமையை பார்க்கும்போது அவர்கள் சிறையிருப்பில் காணப்பட்டார்.
1: In those days, the Israelites were under captivity.
0: ஆகவே கர்த்தர் 3:1 சொல்கிறார், அவருடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொன்னார்.
1: The Lord says, I will turn their captivity.
0: அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னார்.
1: I will make them to come back.
0: அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார்.
1: They will inherit again.
0: அது யாக்கோபுக்கு ஒரு இக்கட்டு காலம் என்று 7:1 கர்த்தர் சொல்கிறார்.
1: In 7th verse we read, and it is the trouble.
0: ஆனாலும் அதற்கு நீங்கள் ஆகி ரட்சிக்கப்படுவான்.
1: But then they will be delivered from the trouble.
0: ஒரு இக்கட்டு காலத்திலே சிறையிருப்பின் நாட்களிலே தம்முடைய ஜனங்கள் காணப்படும் பொழுது கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுக்கிறார்.
1: When his people were under trouble, under captivity, the Lord has given this promise through the prophet Jeremiah.
0: யாக்கோபு என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார்.
1: The Lord calls them as Jacob.
0: என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே. 10th வசனத்திலே.
1: In 10th verse, my servant Jacob, fear not.
0: கலங்காதே.
1: Don't be dismayed, Israelites.
0: நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததி சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடி ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை.
1: Jacob shall return, have rest and be quiet, and no one shall make him afraid.
0: 11th வசனத்திலே, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன்.
1: I am with you to save you.
0: உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன்.
1: I will destroy all the nations.
0: உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன்.
1: Yet I will not make a complete end of you, but I will correct you in justice.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: 17th வசனத்தில் சொல்கிறார்,
1: 17,
0: அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் உனக்கு ஆரோக்கியம் வரப்பணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்கிறார்.
1: I will restore a health to you and heal you of your wounds, says the Lord.
0: உன் காயங்களை நான் ஆற்றுவேன்.
1: I will restore health to you and heal you of your wounds.
0: அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள்.
1: He wounded you.
0: ஆனால் நான் உன் காயங்களை ஆற்றுவேன்.
1: I will heal your wounds.
0: இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி 18th வசனத்திலே
1: 18
0: இரக்கம் செய்வான், வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன்.
1: Behold, I will bring back the captivity of Jacob's tents and have mercy on his dwelling places.
0: அவனுடைய நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும்.
1: The city shall be built upon its own mound and the palace shall remain according to his own plan.
0: அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும்.
1: Then out of them shall proceed thanksgiving and voice of
0: அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will multiply them.
0: அவைகள் குறுகி போவதில்லை.
1: They shall not diminish.
0: அவர்களை மகிமைப்படுத்துவேன்.
1: I will glorify them.
0: அவர்கள் சிறுமைப்படுவதில்லை.
1: They shall not be small.
0: அல்லேலூயா. உன்னை வர்த்திக்க பண்ணுவார்.
1: The Lord will multiply you.
0: உன்னை மகிமைப்படுத்துவார்.
1: He will glorify you.
0: Hallelujah. நீ குறுகி போவதில்லை.
1: You will not be shortened.
0: நீ சிறுமைப்படுவதில்லை.
1: You will not be afflicted.
0: அப்படி என்றால் ஆண்டவர் இந்த வேளையிலே இந்த ரெண்டு வார்த்தைகளை இங்கே சொல்கிறார். நீ குறுகி போவதில்லை.
1: You will never be shortened.
0: நீ சிறுமைப்படுவதில்லை.
1: You will not be afflicted.
0: அதிகமாய் சிறுமைப்பட்டார்கள், அதிகமாய் அவர்கள் குறுகி போனார்கள்.
1: They were afflicted, they were shortened to the core.
0: குறுகி போனார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதிகமாக ஒடுக்கப்பட்டார்கள்.
1: They were oppressed so much.
0: 20th வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 30th அதிகாரம் 20th வசனத்திலே
1: 20,
0: அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் ஒடுக்கப்பட்டவர்களாய் தம்முடைய ஜனம் காணப்பட்டு.
1: And his people were under oppression.
0: கர்த்தர் எப்பொழுதும் அவருடைய கண்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களின் மேல் தான் இருக்கிறது.
1: The Lord's eyes upon the oppressed people.
0: ஒடுக்கப்பட்டவர்களை ரட்சிக்க வேண்டும்.
1: He wants to save oppressed.
0: ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும்.
1: He wants so mercy for them.
0: ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்.
1: He wants to do goodness.
0: இதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை.
1: This is the desire of the Lord.
0: ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார்.
1: That's why the Lord says,
0: நான் ரட்சிப்பேன்.
1: I will save the oppressed people.
0: அல்லேலூயா. அருமையானவர்களே,
1: dear children of God,
0: ஆம், அதாவது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒடுங்கி காணப்படுகிறார்கள்.
1: In many people's life they are all oppressed.
0: அதற்கு காரணம் என்ன?
1: What is the reason?
0: அவர்கள் பல விதங்களிலே அவர்கள் ஒடுக்கப்பட்டு போனார்கள்.
1: In many ways they were oppressed.
0: இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்கிறதா?
1: Do you have such experience in your life?
0: போராட்டங்கள், கஷ்டங்களின் மத்தியிலே, வியாதிகளின் மத்தியிலே நீங்கள் ஒடுக்கப்பட்டு காணப்படுகிறீர்களா?
1: Are you oppressed in the midst of sickness or in the midst of problems?
0: நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை என்று ரெண்டு கொரிந்தியர் 4:8 வாசிக்கிறோம்.
1: 2 Corinthians 4:8
0: we read. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் சரி.
1: From any direction you may be oppressed.
0: ஆனால் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை.
1: We will never be oppressed.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: உன்னை ஒடுக்கி உன் ஆரோக்கியத்தை திருடி
1: நீ
0: பலவீனனாய் காணப்படும்படி வியாதி செய்து விடுகிறது.
1: They may oppress you and make you unhealthy.
0: உன்னுடைய பணம், உன்னுடைய பொருள், உன்னுடைய ஆஸ்தி, உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய அநேக பொருட்கள் நஷ்டப்பட்டு போகும்படி உன்னை ஒடுக்குகிறார்கள்.
1: They are oppressing in order to lose all your prosperities and all the financial benefits.
0: ஆரோக்கியம் மாத்திரமல்ல,
1: not only the health,
0: ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல,
1: not only the blessings,
0: மன உளைச்சல்
1: and
0: trouble, மனவேதனை
1: and trouble in your heart,
0: மனக்குமுறல்
1: and
0: மனவியாகுலம்
1: agony,
0: இவைகளையும் தந்து உன்னை ஒடுக்குகிறார்கள்.
1: They are oppressing you so much.
0: எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்ட நிலையில தான் கர்த்தர் சொல்கிறார்.
1: In the midst of oppression, the Lord says,
0: நீ ஒடுங்கி போகலாம்.
1: You may be oppressed.
0: நீ குறுகி போகலாம்.
1: You may be shortened.
0: ஆனால் நான் உன்னை அந்த பயங்கரமான ஒடுக்கத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொள்வேன்.
1: I will redeem you from the cruel oppression.
0: பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
1: Fear not, you will not be shortened.
0: அவ்வளவுதான், எல்லாம் நான் இழந்து விட்டேன்.
1: I lost everything.
0: முன்னிருந்த எல்லாம் குறைஞ்சு போச்சு.
1: Everything is decreased.
0: கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
1: The Lord says, fear not, you will not be shortened.
0: அடிக்கடி அந்த சிந்தை அநேகருக்கு வருகிறது.
1: Many they have thoughts like this.
0: முன்னிருந்தவர்கள் என் கூட போய் இல்ல.
1: I could not be as I was.
0: பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
1: Fear not, you will not be shortened.
0: நீ நினைக்கிறாய்,
1: you are thinking,
0: முன்ன போல எனக்கு பலன் இல்லை என்று.
1: I don't have strength like before.
0: பயப்படாதே,
1: fear not,
0: குறுகி போவதில்லை.
1: You will not be shortened.
0: எல்லாம் உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போனாலும் சரி.
1: Everything may be taken off.
0: ஆனால் நீ குறுகி போக மாட்டாய்.
1: You will never be shortened.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ எப்படி ரட்சிக்கப்பட்டாயோ, உன்னை ஆண்டவர் எப்படி வெளியேறப்பட்டு ரத்தம் கொண்டு மீட்டு கொண்டாரோ, அந்த மீட்பை யாராலும் திருட முடியாது.
1: Nobody can steal the redemption of the Lord has given to you.
0: உன்னை ஒடுக்கி, உன்னை வருத்தி, உன்னை வேதனைப்படுத்தினதுனால உன்னுடைய தகுதி குறைந்து விட்டது என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம்.
1: Because they oppressed you, don't think that your qualification has come down.
0: நீ கசக்கப்பட்டு போகலாம்.
1: You may be crushed.
0: ஒடுக்கப்பட்டு போகலாம்.
1: You may be oppressed.
0: ஒரு 500 ரூபாய் தாளை எடுத்து அதை நன்றாக கசக்கி கீழே போட்டு மிதிச்சாலும் சரி.
1: Though you crush the rupees note,
0: அதை மறுபடியும் கையில் எடுத்து அதை கொடுத்தா, ஐயோ கசிக்கு போச்சு, அதனால 100 ரூபாய் கழிச்சுக்கிறேன்னு யாரும் சொல்ல போறது இல்லை. அது 500 ரூபாய் தான்.
1: 500 means it is 500.
0: அது எவ்வளவு கசிஞ்சு அழுக்கானாலும் சரி, அது 500 ரூபாய் தான்.
1: How much
0: அந்த மதிப்பு அப்படியே தான் இருக்கும்.
1: The value will be there.
0: அதே போலதான் தேவனுடைய பிள்ளை, உனக்கு இருக்கிற மதிப்பு எவ்வளவுதான் நீ கசக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு போனாலும் அது மாறாது.
1: Though you are oppressed or crushed and your value will not come down.
0: ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
1: That's why the Lord says, fear not, you will not be shortened.
0: பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: Fear not, you will not be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவேதான் இந்த எரேமியாவின் புத்தகத்தில் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை இந்த நாளிலே கொடுக்கிறார்.
1: That's why the Lord is giving promise in this day.
0: ஏன் குறுகி போகவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றால்,
1: Why they are not shortened?
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பெருக பண்ண விரும்புகிறார்.
1: Our Lord God wants us to be multiplied.
0: நீ பெருகி போயிருந்தாலும் சரி,
1: Though you are multiplied,
0: கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will multiply you.
0: உன்னை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will multiply you.
0: உன்னை நான் பெருக பண்ணுவேன்.
1: I will increase you.
0: என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: That's what the Lord says.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒருவேளை நம்மை யார் ஒடுக்கினாலும் சரி,
1: Though people may oppress us,
0: கர்த்தரை யாரும் தடுத்து நிறுத்தி அவர் நமக்கு செய்கிற நன்மைகளை யாராலும் கெடுக்க முடியாது.
1: Nobody can stop
0: Hallelujah.
1: Our God. Nobody can spoil our goodness.
0: கர்த்தர் சொல்கிறார், எண்ணாகமம் 11:23 மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ,
1: His hand is shortened.
0: கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ,
1: இஸ் த லார்ட்ஸ் ஹேண்ட்
0: அல்லேலூயா. நீ குறுகி போனதுனால,
1: பிகாஸ் யூ ஆர் ஷார்ட் ஹேண்ட்,
0: கர்த்தருடைய கை குறுகி போகாது.
1: The Lord's hand will never be shortened.
0: கர்த்தருடைய கை எவ்வளவு நீளம் வேண்டுமானாலும் உங்களுக்கு வரும்.
1: It can be stretched forth.
0: அவர் எவ்வளவு வேண்டுமானாலும் தன்னுடைய கரத்தை உனக்காக நீட்டுவார்.
1: He can stretch forth his hand for you.
0: கை குறுகி போகவில்லை.
1: His hand is not shortened.
0: வார்த்தையின் மூலமாய் உன்னை சந்திப்பார்.
1: Through the word the Lord will
0: அன்னதா மோசே பார்த்து கர்த்தர் சொன்ன என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று என்ன செய் பார்.
1: Just see whether it will happen according to my word.
0: வார்த்தையின் மூலமாய்.
1: Through the word.
0: இரண்டாவது அவருடைய ஆவியின் மூலமாய்.
1: Through his spirit.
0: மீகாவின் புத்தகம் 2:7
1: And Micah 2:7.
0: யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ,
1: that are
0: கிரியைகள் இவைகள் தானோ,
1: is the spirit of the Lord straightened,
0: செம்மையாய் நடக்கிறவன் என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ,
1: this is good doings do not my words do good,
0: கர்த்தருடைய ஆவி குறுகி போகவில்லை.
1: The spirit of the Lord is not shortened.
0: கை குறுகி போகவில்லை.
1: His hand is not shortened.
0: Hallelujah. அவருடைய வார்த்தை குறுகி போகவில்லை.
1: His word is not shortened.
0: அவருடைய வார்த்தை,
1: His word,
0: அவருடைய ஆவி,
1: His spirit,
0: அவருடைய கரம்,
1: His hand,
0: ஒருபோதும் குறுகி போகவில்லை.
1: It is never be shortened.
0: Hallelujah.
1: இந்த காலவேளையிலே, in this morning,
0: நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி,
1: whatever may be your condition,
0: அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது,
1: when you call upon His name,
0: கர்த்தர் சொல்கிறார்,
1: the Lord says,
0: இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகுது.
1: The hands of the
0: Lord, கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை.
1: The hands of the Lord is not shortened for the salvation.
0: Hallelujah. ஆகவே உன்னுடைய குறைவின் மத்தியிலே,
1: the midst of your weaknesses,
0: உன்னுடைய வெறுமையின் மத்தியிலே,
1: in the midst of emptiness,
0: கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உன்னை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
1: The Lord sends his word and multiply you.
0: அவர் உன்னுடைய பலனை அவர் பெருக பண்ணுவார்.
1: He will increase your strength.
0: ஏசாயா 40:29 வாசிக்கும் பொழுது,
1: Isaiah 40:29,
0: சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுத்து பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் என்ன செய்கிறார்? சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
1: He will increase the strength.
0: அவர் பெருக பண்ணுகிற தேவன்.
1: He will multiply.
0: நம்மை குறுக பண்ணுகிற, குறுகி போக பண்ணுகிற, நம்மை ஒடுக்குகிற, நம்மை பல விதங்களிலே கசக்கி பிழிகிற அனுபவங்கள் எப்படி இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார்.
1: Whatever may be our oppression and the Lord is can
0: இந்த செப்டம்பர் மாதத்திலே மறுபடியும் தேவன் உன் வாழ்வை விசாலமாக்குகிறார்.
1: The Lord will widen your ways.
0: இந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் மறுபடியும் உன் வாழ்வை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார்.
1: The Lord is going to multiply you this month.
0: உன் வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் பெருக பண்ண போகிறார்.
1: The Lord will increase your life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: இதோ லட்ச லட்சமாக மனிதர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களே.
1: The millions of people are committing
0: sin. கோடி கோடி மனிதர்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே.
1: Millions of people are going towards hell.
0: என்று ஜெபிக்கும் பொழுது, ஆம், இன்றைக்கு உலகத்தில் பாருங்க, பாவம் செய்வதற்கு மக்கள் அப்படியே ஒரு பெருங்கூட்டமாக ஓடுகிறார்கள்.
1: As the multitude, they are running towards sin.
0: உண்மையான தேவனை தேடுவதற்கு மனிதர்கள் குறைந்திருக்கிறார்கள்.
1: And people are decreased to seek.
0: ஆனால் பாவமோ பெருகிக் கொண்டே இருக்கிறது.
1: But the sin is increasing.
0: பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறது.
1: The sin is increasing.
0: அதனால தான் கர்த்தர் சொன்னார்,
1: That's why the Lord
0: அசுத்தமா இருக்கு, இன்னும் அசுத்தமா இருக்கட்டும்,
1: Let the dirt be dirt.
0: ஆனால் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும்.
1: Those who are righteous, let them do righteous.
0: பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டும்? பரிசுத்தமா இருக்கட்டும், இன்னும் பரிசுத்தம்.
1: Those who are holy, let them be more holy.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த அருமையான நாட்களிலே கர்த்தர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார்.
1: The Lord is making us
0: இன்னும் பரிசுத்தம்,
1: more holiness.
0: இன்னும் ஆண்டவர் நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த ஆவிக்குரிய நிலைமையை விட இன்னும் பல மடங்கு பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
1: Many fold we have to increase in our spiritual life.
0: எரேமியா 1:11 வாசிக்கிறபடி,
1: Jeremiah 1:11,
0: நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1,000 மடங்கு பெருகுவீர்கள்.
1: And more than this present stage, 1,000 times will increase. More than the current
0: situation. இன்னும் 1,000 மடங்கு நான் கர்த்தரை பெருக பண்ணுவார்.
1: The Lord will increase you for 1,000 times.
0: கர்த்தர் எப்படி பெருக பண்ணுவார்?
1: How the Lord is going to increase you?
0: பெரும் கூட்டமாக அல்ல.
1: Not just multitudes.
0: இன்னைக்கு மனிதர்கள் அறியாமையினாலே பெரும் திரள் திரள் கூட்டமாக விக்கிரங்களுக்கு ஓடுகிறார்கள், திரள் திரள் கூட்டமாக பாவம் செய்ய ஓடுகிறார்கள், திரள் திரள் கூட்டமாக அறியாத காரியங்களுக்கு மனிதர்கள்
1: ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
0: ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூட்டம் அப்படி பெரும் பெரும் திரளாக அல்ல.
1: Not as just multitude.
0: அது மந்தை மந்தையாக பெருகும்.
1: As the flock it will increase.
0: ஒரு மந்தை ஒரு சபை.
1: The flock is the church.
0: மந்தை மந்தையாகத்தான் பெருகும்.
1: As the flock it will increase.
0: கர்த்தர் சொல்லுகிறார்.
1: That's why the Lord says.
0: எசேக்கியேல் 36 அதிகாரம் 37 வசனத்தில் வாசிக்கும் பொழுது.
1: Ezekiel 36.
0: இதோ என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன்.
1: As the flock increases, I will increase their numbers.
0: உலகத்தாரை போல நரகத்துக்கு போகிற பல கோடி ஜனங்களை போல ஆண்டவர் நம்மை பெருக பண்ண மாட்டார்.
1: The Lord will not increase us as the
0: மந்தையை பெருக பண்ணுவது போல.
1: As the flock increases.
0: மந்தை எப்படி பெருகும்?
1: How the flock multiplies.
0: ஒரு ஆடு பல குட்டிகளை போட்டு அந்த மந்தை பெருகுவது போல.
1: One goat will.
0: ஒரு சபையிலே ஒரு விசுவாசி அநேக ஆத்மாக்களை ஆதாயம் செய்து அந்த சபை பெருகுவது போல.
1: The believer brings a lot of people, the church will increase.
0: மந்தையை பெருக பண்ணுகிறது போல.
1: As the flock increases.
0: நான் மனிதரை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: I will increase the people.
0: இந்த காலவேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: in this wonderful morning,
0: கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
1: The Lord who multiplies us.
0: Hallelujah. ஆகவே இன்றைக்கு உன்னுடைய தரிசனம்,
1: the vision,
0: உன்னுடைய எதிர்பார்ப்பு,
1: your expectation
0: என்னவாய் இருக்க வேண்டும்?
1: What should be?
0: ஆண்டவரே,
1: Lord,
0: என்னுடைய ஊழியத்தை,
1: my ministry,
0: என்னுடைய குடும்பத்தை,
1: my family,
0: என்னுடைய எல்லைகளை,
1: my court,
0: ஆண்டவரே விசாலமாக்குவீராக,
1: Lord, you enlarge,
0: என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
1: You have to pray.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen. கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says,
0: உன்னுடைய குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே வா.
1: You come out from your circle.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏசாயாவின் புத்தகம் 54 அதிகாரத்தில் 2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: Isaiah 54 and 2,
0: கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. Hallelujah.
1: Enlarge the place of the tent.
0: நீளமாக்கு,
1: lengthen,
0: உறுதிப்படுத்து,
1: and strengthen.
0: நான் அதை பெருக பண்ணுவேன்.
1: I will multiply.
0: Hallelujah. ஒரு உண்மையான விசுவாசி,
1: the true believer,
0: அவனுடைய ஜபம், அவனுடைய வேண்டுதல்,
1: his prayer and petition,
0: அவனுடைய தரிசனம்,
1: the vision,
0: எப்படிப்பட்டதான பெருக்கத்தின் தரிசனமாய் இருக்கும் பொழுது,
1: when it is multiplying vision,
0: கர்த்தர் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார்.
1: Definitely the Lord will do the miracle.
0: யாபேசை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1 புஸ்தகத்திலே,
1: when you read
0: அதிகாரம் 10 வசனத்தில், அவனுக்கு இந்த தரிசனம் இருந்தது.
1: This was his vision.
0: ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுது,
1: when he was praying,
0: ஒரு குறுகிய எண்ணத்தோடு அவன் ஜெபிக்கவில்லை.
1: He didn't pray with the
0: shock. அவன் எப்படி ஜெபித்தான்?
1: How did he pray?
0: இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். அதான் அவனுடைய ஜெபம்.
1: His prayer is enlarge my
0: coast. என் எல்லை என்ன செய்யும்? பெரிதாக்கும்.
1: Enlarge my coast.
0: என் எல்லையை பெரிதாக்கும்.
1: Enlarge my coast.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என் எல்லையை பெரிதாக்கும்.
1: Enlarge my course.
0: விஸ்தாரமாக்கும்.
1: Enlarge it.
0: விசாலமாக்கும்.
1: Enlarge it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆம், கர்த்தர் சொல்லுகிறார். யாத்ரியாகம புஸ்தகத்தில் 34 அதிகாரம் 24 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: when we read the scripture,
0: என்ன வாசிக்கிறோம்?
1: How we read?
0: நான் புரஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை என்ன செய்வேன்? விஸ்தாரமாக்குவேன்.
1: I will cast out the nations.
0: நான் உங்கள் எல்லைகளை என்ன செய்வேன்? அதுதான் கர்த்தருடைய வாஞ்சை.
1: I will enlarge the borders.
0: தேவனுடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போய் விட்டாய்.
1: You are discouraged.
0: இனிமேல் அவ்வளவுதான்.
1: That's all.
0: இனிமேல் என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது.
1: I cannot step out.
0: இனிமேல் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது.
1: I cannot do anything.
0: எங்களுடைய குடும்பம் அவ்வளவுதான்.
1: My family is like
0: எதிர்காலம் அவ்வளவுதான்.
1: My future is like that.
0: எல்லாம் முடிஞ்சு போச்சு.
1: Everything is over.
0: இல்ல.
1: No.
0: கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says,
0: உன் எல்லையை நான் விஸ்தாரமாக்குவேன்.
1: I will enlarge your borders.
0: உன் கூடாரத்தை நான் விசாலமாக்குவேன்.
1: I will enlarge your tents.
0: உன் கயிறை நீளமாக்கு.
1: I will strengthen.
0: உன் சிந்தையை நீளமாக்கு.
1: அதுதான்
0: நம்முடைய வாஞ்சையா இருக்க வேண்டும்.
1: That should be our desire.
0: தாகமாய் இருக்க வேண்டும்.
1: That should be our thirst.
0: Hallelujah. நம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும்.
1: You should ask the Lord.
0: ஆண்டவரே, எங்களை பெருக பண்ணும். ஆண்டவரே,
1: Lord, you multiply.
0: எங்களுடைய வாஞ்சையை பெருக பண்ணும். ஆண்டவரே,
1: multiply our desire.
0: நாங்கள் வர்த்திக்க வேண்டும் ஆண்டவரே.
2: Lord, we have to be increased.
0: நாங்கள் விருத்தி அடைய வேண்டும் ஆண்டவரே.
2: We have to be satisfied.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: இப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள்ள வரும் பொழுது,
2: when you have this kind of desire,
0: Hallelujah. நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி சங்கீதம் 115:14 வாசிக்கிறோம்.
2: In Psalm 115:14,
0: கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார்.
2: The Lord will multiply you and your family.
0: உன்னை வர்த்திக்க பண்ணுவார்.
2: The Lord will multiply you.
0: பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார்.
2: The Lord will multiply your children.
0: நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னார்.
2: He said, I will increase you.
0: செப்டம்பர் மாதத்திலே,
2: the month of September,
0: யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ,
2: whoever is expecting,
0: நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும்.
2: You have to be perfect.
0: நீங்கள் விருத்தி அடைய வேண்டும்.
2: You have to be multiplying.
0: நீங்கள் வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும்.
2: You have to be increased.
0: இதுதான் கர்த்தருடைய தரிசனம்.
2: That is God's wisdom.
0: உபாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது,
2: 6:3,
0: இஸ்ரவேலே,
2: ஓ இஸ்ரவேலே,
0: நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும்,
2: and you may be well and with thee,
0: நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு,
2: more increase,
0: ஒரு பெரிய முன்னேற்றம்,
2: great,
0: நீ மிகவும் விருத்தி அடைவாய்.
2: You will be increased.
0: தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல,
2: David multiplying.
0: Hallelujah.
2: Day by day.
0: ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தது போல,
2: Isaac was increased.
0: நீ வர வர விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய்.
2: You will be increasing.
0: தாவீதை போல நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய்.
2: Day by day like David you will be increased.
0: கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்.
2: The Lord says I will multiply.
0: நீங்கள் விருத்தி அடைவீர்கள்.
2: You will be enlarged.
0: நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும்,
2: You will be increased.
0: அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்வதற்கு நீ கவனமாயிரு. Hallelujah.
2: Hallelujah. Yeah, be careful to
0: Amen.
2: Be increased.
0: ஈசாக்கை குறித்து வாசிக்கும் பொழுது,
2: when we read about Isaac,
0: அவன் ஐசுவரியவானாகி வர வர விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவனானான்.
2: He became rich and he became
0: Alleluia.
2: Great man.
0: வர வர விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவனானான்.
2: He increased day by day.
0: அவனுக்கு வந்த போராட்டங்களுக்கு அளவில்லை.
2: Lot of tribulation.
0: அவனுக்கு வந்த எதிர்ப்புகளுக்கு அளவில்லை.
2: Lot of oppositions.
0: அவனுக்கு வந்ததான அவமானத்துக்கு அளவில்லை.
2: Lot of shame in his life.
0: அவனுடைய அவன் வெட்டின துருவுகளை எல்லாம் மண் போட்டு மூடினார்கள்.
2: They covered the well.
0: ஆனால் அவனோ வர வர விருத்தி அடைந்து கொண்டே போனான்.
2: But he increased day by day.
0: உன் சத்துருக்களுக்கு உன் உருவதோமாய் எழும்புவார்கள்.
2: Maybe enemies may come.
0: ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்திலே,
2: the month of September,
0: எதிர்பார்த்து கொண்டிரு தேவ பிள்ளையே,
2: whatever you
0: ஒரு பெரிய முன்னேற்றம்,
2: progress,
0: ஒரு பெரிய வளர்ச்சி,
2: great growth,
0: நீ செழித்தோங்குவாய்.
2: You will be prosperous.
0: ஒரு செழிப்பு,
2: the prosperity,
0: காத்து கொண்டிருக்கிறது,
2: it is waiting
0: என்று கர்த்தர் சொல்கிறார்.
2: The Lord is saying.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
0: கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய தரிசனம் அதுதான்.
2: That is his vision.
0: நாம் அந்த வாஞ்சையுள்ளவர்களாய் இருந்தால் போதும்.
2: And if you have that desire,
0: நமக்கு ஒருவேளை அதற்கேற்ற ஞானம் இல்லாமல் இருக்கலாம்.
2: You may be not having wisdom. You may not have wisdom.
0: என்கிட்ட பணம் இல்லையே.
2: I don't have money.
0: என்கிட்ட திறமை இல்லையே.
2: I don't have skill.
0: நான் எப்படி விருத்தி அடைவேன்?
2: How can I be increased?
0: என்று நாம் நினைக்கலாம்.
2: We may be thinking.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
0: ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா?
2: What the Lord will do?
0: நீ விருத்தி அடைய வேண்டுமானால்,
2: if you want to be increased,
0: நீ வர்த்திக்க பண்ண வேண்டுமானால்,
2: if you want to be multiplying,
0: உனக்கு ஆண்டவர் அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பார்.
2: The Lord will give the grace.
0: ரெண்டு கொரிந்தியர் புத்தகத்திலே 9வது அதிகாரம்
2: 8வது
0: வசனத்திலே வாசிக்கும் பொழுது,
2: 8th verse,
0: எல்லாவற்றையும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கரிகளும் பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவர்.
2: God is able to make all grace. He is able.
0: சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவர்.
2: God is able to make all grace. You may be weak.
0: ஆனால் அவர் வல்லவர்.
2: He is able.
0: நீ சோர்ந்து போயிருக்கலாம்.
2: You may be depressed.
0: ஆனால் அவர் வல்லவர்.
2: He is able.
0: நீ ஒருவேளை பலம் குன்றி போயிருக்கலாம்.
2: You don't have strength.
0: ஆனால் அவர் வல்லவர்.
2: He is able.
0: அவர் வல்லவர்.
2: He is able.
0: நாம் அல்ல.
2: Not me.
0: அவர் வல்லவர்.
2: He is able.
0: அவர் வல்லவர்.
2: He is able.
0: அவர் வல்லவர்.
2: He is able.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
0: பராக்கிரமசாலியே,
2: oh mighty,
0: கர்த்தர் உங்கூட இருக்கிறார்.
2: The Lord is with you.
0: உங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல.
2: Not by your might.
0: அவர் வல்லவராய் இருக்கிறபடி
2: He is able.
0: நிச்சயமாகவே உனக்கு அதற்கேற்ற கிருபையை கொடுப்பார்.
2: Certainly the Lord will give grace.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: அதற்கேற்ற கிருபையை கொடுப்பார்.
2: He will give the grace.
0: அதே 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
2: 2 கொரிந்தியர்ஸ் 9:10,
0: விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சல் என்ன செய்வார்? வர்த்திக பண்ணுவார்.
2: மல்டிப்ளை யுவர் சீட்.
0: பெருக பண்ணுகிற தேவன்.
2: இன்க்ரீஸ் தி ஃப்ரூட்ஸ்.
0: வர்த்திக பண்ணுகிற தேவன்.
2: தி லார்ட் ஹூ இன்க்ரீசஸ்.
0: உனக்கு என்னத்தை கொடுக்கிறார்?
2: வாட் ஹி கிவ்ஸ்.
0: எடுத்தோன்னா அப்படியே ஒரு பெரிய விருத்தியை கொடுக்க மாட்டார்.
2: Immediately he will not give the multiplication.
0: கிருபை கொடுப்பார்.
2: He will give the grace.
0: அடுத்த ஒரு விதையை கொடுப்பார்.
2: Then he gives the seed.
0: அந்த விதையை நீ புதைச்சு வைக்க கூடாது.
2: You should not bury.
0: அந்த விதையை விதைக்கணும்.
2: You have to sow.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: அதை விதைக்கும் பொழுது
2: when you sow the seed,
0: அது முளைத்தெழும்பும்.
2: It will come forth.
0: கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லாம் நீ புதைத்து வைப்பதற்காக அல்ல.
2: Not to bury the things.
0: விதைப்பதற்காக.
2: You have to sow that.
0: உன் தாளந்துகள், வருமானங்கள்,
2: your income,
0: உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகள்,
2: all grace,
0: எல்லாவற்றையும் புதைத்து வைக்காதே.
2: Don't bury.
0: ஒளித்து வைக்காதே.
2: Don't hide.
0: கர்த்தருக்கு என்று விதைத்து பார்.
2: You just sow it for the Lord.
0: பெரிய அறுவடை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது.
2: Great harvest.
0: நீதியின் விளைச்சல் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது.
2: The righteousness.
0: ஒரு பெரிய அறுவடை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது.
2: Big harvest is waiting.
0: கர்த்தரிடத்தில் கேள்.
2: Ask the Lord.
0: ஆண்டவரே, நான் யாபேசை போல,
2: like Jabez,
0: என் எல்லைகளை நீர் விருத்தியாக்கும் பொழுது,
2: increase my borders,
0: என் எல்லைகளை நீர் பெரிசாக்கும் பொழுது,
2: and increase my borders,
0: அதில் நான் விருத்தி அடைந்து,
2: I will be multiplied.
0: ஆமென். நான் விருத்தி அடைகிறதன் மூலமாக,
2: because I multiplied.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: ஆமென். சபையானது பக்தி விருத்தி அடையட்டும்.
2: The church will be
0: இன்றைக்கு நாம் சத்தியத்தை கேட்கிறோம்.
2: We hear the truth.
0: நாம் ஆவியிலே இன்னும் வளராதவர்களாக இருக்கிறோம்.
2: But not growing in the spirit.
0: பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம், பக்தி விருத்தி இல்லை.
2: No multiplication in our
0: கர்த்தர் என்ன விரும்புகிறார்?
2: What the Lord is interested in.
0: பக்தி இருந்தால் போதாது, பக்தி விருத்தி முக்கியம்.
2: And you have to be increased in multiplication. You have to grow.
0: விசுவாசம் இருந்தால் போதாது.
2: Not enough being
0: faith. விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சி தேவையா இருக்கு.
2: Increase in your faith.
0: ஆமென். 2 தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் 3வது வசனத்திலே பவுல் சொல்கிறார்.
2: 2 தெசலோனிக்கேயர்ஸ் 1 and 3.
0: சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியால், நீங்கள் எல்லாரும் ஒருவரில் வைத்திருக்கிற அன்பு அதிகமாயிருக்கிறபடியினால் அப்படி செய்ய தகுதியா இருக்கிறது.
2: And your faith is increasing abundantly.
0: எதிலே? விசுவாசம்.
2: In faith.
0: உங்கள் விசுவாசம் பெருகுச்சுனா,
2: the faith is increasing.
0: நாங்களும் பெருகி விருத்தி அடைவோம்.
2: We will be increasing.
0: உங்கள் விசுவாசம் பெருகினால்,
2: if your faith is increasing,
0: சபையிலே பக்தி விருத்தி உண்டாகும்.
2: And there will be Alleluia. Edification in the church.
0: அப்படி தான் விருத்தி அடைய வேண்டும்.
2: You have to be increased.
0: இரண்டாவது, நாம் தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும்.
2: Now knowing knowledge of
0: Colossians
2: God.
0: கொலோசேயர் முதலாம் அதிகாரம் 10வது வசனம்.
2: Colossians 1 and 10.
0: சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே,
2: increasing the knowledge of God.
0: Hallelujah.
2: Hallelujah.
0: அவரை அறிகிற அறிவிலே நீ விருத்தி அடைய வேண்டும்.
2: Increasing the knowledge of God.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God.
0: ஆம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ நெருங்கி வரும் பொழுது,
2: when you come closer unto God,
0: ஆண்டவரே எனக்கு இன்னும் பணம் கொடு,
2: Lord give more finance,
0: இன்னும் எனக்கு பொருள் கொடு,
2: more things
0: என்று நாம் அதை ஆண்டவற்றை கேட்க வேண்டியதில்லை.
2: Need not ask for it.
0: நாம் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா?
2: What we supposed to ask.
0: இன்னும் எங்களுக்கு விசுவாசத்தை தாரும்.
2: Give more faith.
0: இன்னும் எங்களுக்கு நம்பிக்கையை தாரும்.
2: Give more hope.
0: இன்னும் எங்களுக்கு தைரியத்தை தாரும்.
2: More.
0: சீஷர்கள் அப்படித்தான் ஜெபித்தார்கள்.
2: That's why disciples pray.
0: லூக் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே என்ன சொல்லி ஜெபித்தார்கள்?
2: What did they pray?
0: Increase our faith, Lord.
2: Increase our faith, Lord.
0: விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ண வேண்டும்.
2: Increase our faith, Lord.
0: இயேசுவே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும்.
2: Jesus, increase our faith.
0: Alleluia.
2: Alleluia.
0: விசுவாசத்தில் பல அளவுகள் உண்டு.
2: There are lot of measures.
0: அற்பமான விசுவாசம்,
2: simple faith.
0: Little faith.
2: Little faith.
0: அற்பமான விசுவாசம்,
2: little faith.
0: அதே நேரத்தில் பெரிய விசுவாசம்.

0: மான விசுவாசமாய் இருந்தால் பிரயோஜனம் இல்லை.
1: The measure of faith, if it is little, it is not useful.
0: வல்லமையாய் கிரியை செய்யும் பொழுது அது பெரிய விசுவாசமாய் மாறுகிறது.
1: If it is working well, it is great faith.
0: ஆகவே இந்த காலை வேளையிலே,
1: in this morning,
0: இந்த செப்டம்பர் மாதத்திலே,
1: the month of September,
0: கர்த்தர் உன்னை விசுவாசத்திலே விருத்தி அடைய விரும்புகிறார்.
1: The Lord wants to multiply your faith.
0: தேவனை அறிகிற அறிவிலே நீ விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்.
1: Knowing God,
0: அபரிசுத்தத்திலே நீ வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்.
1: The holiness,
0: இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம்.
1: More than the present thing,
0: இன்னும் 100 மடங்கு,
1: 100-fold,
0: இன்னும் நான் வளர வேண்டும்.
1: You will be growing.
0: பிசாசு சொல்வான்,
1: the love,
0: ஓ நீ நல்ல நல்ல நீ ஞானசான எடுத்து இப்ப நீ பெரிய விசுவாசி ஆயிட்டன்னு சொல்வான்.
1: You will become great believer. No.
0: எவ்வளவு வருடங்களானாலும் சரி,
1: how many years it may be,
0: எவ்வளவு நாளானாலும் சரி,
1: how many days it may be,
0: இன்னும் பரிசுத்தம்,
1: more holiness,
0: இன்னும் பரிசுத்தம்,
1: more holiness,
0: இன்னும் பரிசுத்தம்,
1: more holiness,
0: இன்னும் நான் வளர வேண்டும்,
1: I should grow more,
0: இன்னும் நான் வளர வேண்டும்,
1: I should grow more.
0: நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும்.
1: The path of righteous will be shining like sun.
0: பனையை போல செழித்து ஓங்கி வளருவான்.
1: The righteous will grow like
0: ஒரு செழிப்பும் வாழ்க்கையில வரும். காலவெளியிலே சொல்லுகிறார்,
1: The Lord says in this morning,
0: குறுகி போவதில்லை,
1: you never be shortened,
0: குறுகி போவதில்லை,
1: you never be shortened,
0: குறுகி போவதில்லை,
1: you never be shortened,
0: குறுகி போவதில்லை,
1: you never be shortened,
0: என் கை குறுகி போகவில்லை,
1: my hand is not shortened,
0: என் வார்த்தைகள் குறுகி போகவில்லை,
1: my words are not shortened,
0: என்னுடைய ஆவி குறுகி போகவில்லை,
1: my spirit is not shortened.
0: Hallelujah,
1: hallelujah.
0: நான் உன்னுடைய கூடாரத்தின் இடத்தை இன்றைக்கு நான் விசாலமாக்குகிறேன்.
1: I will increase your border.
0: உன் எல்லைகளை நான் விசாலமாக்குகிறேன்.
1: I will increase your tent.
0: உன் நீதியின் விளைச்சலை நான் வர்த்திக்க பண்ணுகிறேன்.
1: I will multiply your righteousness.
0: Hallelujah,
1: hallelujah.
0: இந்த செப்டம்பர் மாதத்திலே,
1: the month of September,
0: கர்த்தர் இந்த ஊழியத்தை சபைகளை எல்லாம் விருத்தி அடைய செய்ய போகிறார்.
1: The Lord is going to increase the church.
0: எப்படி ஆதி அப்போஸ்தலன் காலத்திலே,
1: the Acts of Apostles,
0: சபைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியிலே பெருகிற்றோ, அதே போல கர்த்தர் பெருக செய்ய போகிறார்.
1: The church was increasing like anything in the time of apostle.
0: Hallelujah.
1: The same way it will grow.
0: ஏனென்றால் கர்த்தர் அந்த கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலத்தில் வந்துவிட்டோம்.
1: And we have come to the promise is going to be fulfilled.
0: பாவம் பெருகிக் கொண்டிருந்தாலும் சரி,
1: though the sin is increasing,
0: பல கோடி மக்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி,
1: millions may go towards the hell.
0: கர்த்தர் சொல்கிறார்,
1: the Lord says,
0: என்னுடைய ஜனத்தை,
1: my people,
0: நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will multiply them.
0: எரேமியாவின் புத்தகம் 33 அதிகாரம் 22 வசனத்திலே,
1: Jeremiah 33 and 22,
0: நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரும் நான் என்ன செய்வேன், வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will multiply my servants, my Levites.
0: எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will multiply the Levites.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆம், இந்த செப்டம்பர் மாதத்திலே,
1: the month of September,
0: அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
1: The Lord will raise lot of ministers.
0: அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
1: The Lord will increase lot of ministers.
0: கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
1: The Lord will increase the ministers.
0: என்னுடைய லேவியரை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
1: I will increase my Levites.
0: Hallelujah. Amen. நம்முடைய வாஞ்சையெல்லாம்,
1: our
0: ஆண்டவரே,
1: Lord,
0: நீர் பெருக வேண்டும்,
1: you should increase,
0: நீர் பெருக வேண்டும்,
1: you should increase,
0: நாங்கள் சிறுக வேண்டும்,
1: we should decrease,
0: நீர் பெருக வேண்டும்,
1: you should increase.
0: அந்த வாஞ்சை நமக்குள்ளே வரும் பொழுது,
1: when you have that desire,
0: தேவன் தேவனுடைய பிள்ளை கர்த்தர் சொல்கிறார்,
1: the Lord says,
0: என் கை குறிப்போ போகவில்லை,
1: my hand is not shortened.
0: Hallelujah,
1: hallelujah.
0: ஆதி அப்போஸ்தலன் காலத்திலே,
1: in Acts of
0: அந்த வாஞ்சையோடு தான் ஊழியம் செய்தார்கள்.
1: They did ministry with that
0: desire. என்ன நடந்தது?
1: What happened?
0: அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு,
1: God's name was multiplied.
0: அங்கே தேவவசனம் விருத்தி அடைந்தது என்று வாசிக்கிறோம்.
1: God's word was increased.
0: அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: Acts 6 and 7,
0: தேவவசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை மிகவும் பெருகிற்று. Hallelujah.
1: The word of God increased.
0: வசனம் விருத்தி அடைந்தால் போதும்.
1: When the word of God increases.
0: வசனம் விருத்தி அடைந்தால் போதும்.
1: When the word of God increases.
0: Amen.
1: Amen.
0: அங்கே சீஷருடைய தொகை பெருகிற்று.
1: The number of disciples.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆண்டவர் சொல்லுகிறார்,
1: the Lord says,
0: நாம் பல கோடிக்கணக்காக வசனங்களை அச்சிட்டு பிரசுரிக்க வேண்டும்.
1: We have to print lot of verses and
0: பல பாஷைகளிலே வசனங்களை அனுப்ப வேண்டும்.
1: In different languages.
0: உலகம் முழுவதும் கர்த்தருடைய வசனம் துணிக்க வேண்டும்.
1: The Lord of God's word should be
0: கர்த்தருடைய வசனத்தை யாரும் தடுக்க முடியாது.
1: Nobody could stop the word of God.
0: கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது.
1: It is powerful.
0: கர்த்தருடைய வசனம் குறுகி போவதில்லை.
1: It never be shortened.
0: உம்முடைய வேதம் குறைவில்லாதது.
1: Your word of God.
0: Hallelujah.
1: Having any.
0: உம்முடைய வேதம் குறைவற்றது.
1: Nothing is shortened.
0: அப்போஸ்தலர் 19 அதிகாரம்
1: in Acts 19
0: 20 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 20,
0: இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது.
1: The word of God increased and prevailed.

0: In our lives, நம்மை சோதனை மேற்கொள்ள முடியாது. The temptation cannot prevail. நம்மை மேற்கொள்ள முடியாது. And சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. Enemies cannot prevail. சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது. Satan cannot prevail. உலகத்தின் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. Sin cannot prevail. எல்லாவற்றையும் மேற்கொள்ள கூடிய வல்லமை தேவ வசனத்தில் மாத்திரமே இருக்கிறது. In God's word. ஆகவே ஆதி அப்போஸ்தலர்கள் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் என்ன செய்தது? விருத்தி அடைந்து மேற்கொண்டது.
1: The God's word multiplied.
0: ஆகவே கர்த்தருடைய சகோதரரே,
1: dear children of God,
0: அப்போஸ்தலர் 20:32 அப்போஸ்தலர்
1: Acts,
0: பவுல் சொல்கிறார், சகோதரரே,
1: Paul says,
0: நீங்கள் பக்தி விருத்தி அடைங்க, பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் நான் என்ன செய்றேன், உங்களை ஒப்பு கொடுக்கிறேன்.
1: I will commit you for the word of his grace.
0: 2 Corinthians 10:16 la vasikkum bodhu.
1: 2 Corinthians 10:16.
0: Ungal viswasam viruthiyagum bodhu.
1: When your faith is increased.
0: Mattharudaiya elligalukkulle seiyappattavargalai naangal seidhadhaga menmai paarathamal ungalku appramana idangalile suvisheshathai prasangikkathakkadhaga engal alavinpadi ungalal migavum perugi viruthi adai vendum endru நம்பிக்கையா இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: தேவனுடைய சபையானது,
1: the church of God,
0: அவரை அறிகிற அறிவிலே,
1: in knowledge of knowing God,
0: வசனத்திலே,
1: in the word of God,
0: பக்தி விருத்தியிலே,
1: in the devotion,
0: வளர்ந்து பெருகும் பொழுது,
1: when it is increasing,
0: hallelujah, ஊழியங்கள் பெருகும் பொழுது,
1: when the ministry is increasing,
0: ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பும் பொழுது,
1: when the God,
0: பெரிய விசாலம் வரும் பொழுது,
1: when the widen,
0: hallelujah,
1: God has come,
0: amen, எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற தேவ வசனத்தின் மூலமாய்,
1: through the prevailing word,
0: நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போய்விடும்.
1: When the fullness comes, all the
0: lacks, பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள்.
1: You get strength after strength.
0: கர்த்தர் உங்களை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார்.
1: The Lord will strengthen you.
0: இந்த செப்டம்பர் மாதத்திலே,
1: the month of September,
0: தேவனுடைய பிள்ளையே,
1: God's people,
0: கர்த்தர் உங்களுடைய குறுகிய வட்டத்திலிருந்து உங்களை வெளியிலே கொண்டு வருகிறார்.
1: The Lord is bringing all from the small circle.
0: நீங்கள் குறுகி போகவில்லை.
1: He will not be shorted.
0: இப்பொழுது நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம்.
1: You may be small.
0: இப்பொழுது ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம்.
1: You may be oppressed.
0: இப்பொழுது நீங்கள் மிகவும் குறுகி நிலைமையில இருக்கலாம்.
1: You may be shorted.
0: ஆனால் தேவனுடைய நோக்கம் அதல்ல.
1: It is not God's.
0: யாபேசுடைய எல்லையை பெரிதாக்கின தேவன்.
1: The Lord who increased the Jabez's
0: border. உன் எல்லையை பெரிதாக்க வல்லவராய் இருக்கிறார்.
1: He is able to increase the border.
0: உன் எல்லையை பெரிதாக்குகிறார்.
1: He is increasing
0: the border. உன் குடும்பத்தை வலது புறமும்,
1: right side,
0: இடது புறமும்,
1: left side,
0: இடம் கொண்டு ஏசாயா 54:3
1: Isaiah 54
0: மூன்றாவது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க.
1: 3 you can read.
0: கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says.
0: ஏசாயா 54 நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு என்ன செய்ய போறாய், பெருக போகிறாய்.
1: You will be multiplied.
0: இப்பொழுது இருக்கிற இடத்துல இருந்து,
1: from this place,
0: வலதுபுறமோ இடதுபுறமோ என்ன செய்வாய், அல்லேலூயா,
1: right and left you will be increasing.
0: இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது,
1: when I started this ministry,
0: ஆரம்பத்தில் இந்த விசுவாசிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா, பாஸ்டர் நம்ம இப்படி இருக்க கூடாது,
1: should not be like this,
0: வலதுபுறமோ
1: right side,
0: இடதுபுறமோ
1: left side,
0: எல்லா இடமும் நம்ம தான் இருக்கணும்,
1: and we have to be,
0: இடம் முழுவதும் கர்த்தரை தான் மேன்மை படுத்தணும்,
1: we have to glorify the Lord,
0: வாஞ்சித்தார்கள்,
1: they desire,
0: ஆனால் போராட்டங்கள் வந்தது,
1: lot of tribulation, lot of opposition,
0: குறுகி போனது போல காணப்பட்டது,
1: it was looking like shortened,
0: சொன்னார்,
1: then the Lord said,
0: பயப்படாதே,
1: fear not,
0: நீங்கள் குறுகி போவதில்லை,
1: you never be shortened,
0: என்றைக்கு நான் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தனோ,
1: when the
0: அது நிறைவேற போகிறது,
1: the vision will be fulfilled,
0: அது இந்த செப்டம்பர் மாதத்திலே,
1: the month of September,
0: நீங்கள் அதை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்போமா,
1: shall we all stand,
0: இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்வோம்,
1: let us all,
0: ஒரே தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்வோம்,
1: let us,
0: இந்த புதிய மாதத்திலே,
1: the new month,
0: கர்த்தருடைய பிள்ளையே,
1: children of God,
0: உன் வாழ்க்கையை கர்த்தர் விரிவாக்குகிறார்,
1: the Lord is enlarging your,
0: விரிவாக்குகிறார்,
1: he is enlarging,
0: விசாலமாக்குகிறார்,
1: he is widening,
0: பெரிதாக்குகிறார்,
1: he is
0: நிரப்புகிறார்,
1: he is filling,
0: hallelujah,
1: hallelujah,
0: oh hallelujah,
1: hallelujah,
0: சின்னவன் ஆயிரமும்
1: the small,
0: சிறியவன் பலத்த ஜாதியுமாய்
1: மாற
0: போகிறான் என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says he will become mighty,
0: உன்னை கர்த்தர் பலுகி பெருக பண்ண போகிறார்.
1: The Lord will multiply you.
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Shall we all praise the
0: பெற்றுகொள்,
1: Lord,
0: பெற்றுகொள், கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்,
1: receive the power,
0: கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்,
1: receive the anointing,
0: hallelujah,
1: hallelujah,
0: மந்தை பெருகுவது போல,
1: as the flock increases,
0: மந்தை பெருகுவது போல,
1: as the flock increases,
0: மந்தை பெருகுவது போல,
1: as the flock increases,
0: மந்தை பெருகுவது போல,
1: as the flock increases,
0: என் ஜனத்தை பெருக பண்ணுவேன்,
1: I will increase my
0: people, மனிதரை பெருக பண்ணுவேன்,
1: as the flock increases,
0: எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரி,
1: let us all praise God, hallelujah. హల్లెలూయా స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం స్తోత్ర కర్తావే తుదికిన తగపునే హల్లెలూయా స్తోత్రం స్తోత్రం இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தாவே இந்த முதல் நாளிலே நீர் கொடுத்த ஆண்டவரே அநேக வாக்குத்தத்தங்களுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது கர்த்தாவே நீர் சொன்ன ஒரு வார்த்தையை நீர் ஆண்டவரே தவற விடுவது இல்லை கர்த்தாவே ஆண்டவரே ஒரு வார்த்தையும் ஆண்டவரே விழுந்து போகிறது இல்லை கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர் அல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் நீ குறுகி போகவில்லை என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட நீர் ஆண்டவரே கொடுத்த வாக்குத்தத்துக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அவர்கள் நெருக்கப்பட்டார்கள் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் அவர்கள் சிறையிருப்பிலே காணப்பட்டார்கள் ஆனாலும் கர்த்தாவே எரேமியா சொன்ன வாக்குத்தத்தின்படி நீர் அவர்களை நீர் விடுதலையாக்கி நீர் கொண்டு வந்தீர் ஆண்டவரே இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரேல் தேசம் அமைக்கப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே ஆண்டவரே மறுபடியும் அவர்களை நீர் எழுப்பினது போல உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதே எங்களுக்கு கண்களுக்கு முன்பாக கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அந்த ஜனங்களை நீர் ஒன்று கூட்டி ஆண்டவரே ஒரு தேசமாக நீர் மாற்றிருக்கிறது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்களுடைய நெருக்கத்திலே தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய ஒடுக்கத்தில் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் பிசாசானவன் எதிரானியானவன் எப்படி ஒடுக்கினாலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் கர்த்தாவே நாங்கள் நொறுங்கி போகிறதில்லை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் எங்களை வளர செய்கிறீர் ஆண்டவரே எங்களை நீர் பெருக செய்கிறீர் எங்களை நீர் வர்த்திக்க பண்ணுகிறீர் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே இதோ கர்த்தாவே உம்முடைய கை குறுகி போகவில்லை உம்முடைய ஆவி குறுகி போகவில்லை உம்முடைய வார்த்தைகள் குறுகி போகவில்லை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா ஸ்தோத்திரம் இதோ உம்முடைய குறுகாத உம்முடைய கரத்தை கொண்டு உம்முடைய ஆவியை கொண்டு உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களை பெருக செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர் அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இதோ இந்த செப்டம்பர்ல கர்த்தாவே ஒரு பெரிய பெருக்கம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு விதையை கொடுத்து ஆண்டவரே நீர் பெருக செய்கிற தேவன் ஆண்டவரே பெரிய அறுவடையை நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இதோ இந்த மாதத்தில் ஒரு பெரிய பெருக்கத்தையும் பெரிய அறுவடையையும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உம்மை அறியல உம்மை அறிகிற அறிவிலே ஒரு பெருக்கம் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்திலே ஒரு பெருக்கம் ஆண்டவரே எங்களுடைய பரிசுத்தத்திலே ஒரு பெருக்கம் என்னுடைய நற்கிரியைகளிலே ஒரு பெரிய பெருக்கம் உமக்கு கொடுக்கிற காரியங்களிலே ஒரு பெரிய பெருக்கம் எல்லாவற்றிலும் ஒரு கர்த்தாவே ஒரு பெருக்கத்தை நீர் கட்டளையிடுகிற தேவன் அப்படியே இந்த மாதத்தில் எங்களை செய்வீராக எங்களை வர்த்திக்க பண்ணுவீராக எங்களை பெருக பண்ணுவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் இதோ சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் கர்த்தாவே எல்லைகளை நீர் பெருக விருத்தியாக்குகிற தேவன் என்னுடைய எல்லைகளை நீர் பெரிதாக்குகிற தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய கூடாரத்தை நீர் விரிவாக்குகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இடதுபுறமும் வலதுபுறமும் கர்த்தாவே இடம் கொண்டு பெருகும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆகவே நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நீர் உண்மை உள்ளவர் நீர் அப்படியே நீர் செய்வீர் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா இதோ நீ பொய் சொல்ல நீ மனுப்புத்திரன் அல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிற கர்த்தாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீர் எங்களை பெருக பண்ணி கர்த்தாவே எங்களை நீர் வர்த்திக்க பண்ணி நீர் மகிழ்கிற தேவனாக இருக்கிறீர் அதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பித்து ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே உம்முடைய வருத்தையும் பெருக்கத்தையும் நாங்கள் அனுபவிக்க நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக பிசாசன் வெட்கப்பட்டு போகும்படியாய் ஆண்டவரே எதிரிகள் வெட்கப்பட்டு போகும்படியாய் ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தை நீர் ஆயத்த பண்ணுகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தாவே நீர் நீர் எங்களை உயர்த்தி நீர் பெருக பண்ணுகிற தேவன் அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் வழிநடத்த போகிறீர் அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எல்லா துதிகளும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே
2: அன்பார்ந்த நேயர்களே நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார் அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும், மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஆத்மாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புவது அவராலே வரும். சங்கீதம் 62:5.